0: உத்தரவிட்டுள்ளது. சீன தென்கொரிய தலைவர்கள் வரும் நவம்பரில் சந்திப்பது குறித்து பெய்ஜிங் தீவிரமாக பரிசீலிக்கிறது. ஷென்சனில் நடைபெறும் ஏபெக் உச்சநிலை மாநாட்டின்போது அந்த சந்திப்பு இடம்பெறலாம். சோல் சென்றிருக்கும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சு யுனை சந்தித்தபோது அதனை தெரிவித்தார். திரு சூவை சீனாவுக்கு வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்கள் பரிமாற்றத்தை மேலும் அதிகரிக்கவும் அமைச்சர்கள் இணக்கம் தெரிவித்தனர். வடகொரியாவை விரைவில் பேச்சுவார்த்தைக்கு திரும்பச் செய்வதில் சீனா ஆக்ககரமான பங்காற்ற வேண்டும் என்று தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தினார். ஒரு வகை புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை புதிய புற்றுநோய் தடுப்பூசி கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. தோல் புற்றுநோய் மீண்டும் ஏற்படும் அல்லது பரவும் அபாயத்தை அது குறைப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளிக்கும் பொருத்தமான தனிப்பட்ட புற்றுநோய் தடுப்பூசியை மொடேனா மெர்க் நிறுவனங்கள் உருவாக்கியிருக்கின்றன. அந்த தடுப்பூசியின் இறுதிக்கட்ட சோதனையில் அந்நிறுவனங்கள் அதனை தெரிவித்தன. புற்றுநோய் சிகிச்சையில் இது முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு துறையின் முன்னணி நிபுணர்களை அடுத்த வாரம் சந்திக்கவிருப்பதாக கூறியிருக்கிறார். முக்கிய நிபுணர்கள் அந்த சந்திப்பில் பங்கேற்பர் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் சந்திப்பின் நோக்கம் குறித்த மேல் விவரங்களை திரு ட்ரம்ப் வெளியிடவில்லை. பிரான்சில் கடந்த மாதம் வெப்ப தாக்கத்தால் வழக்கத்தை விட சுமார் 1200 பேர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப தாக்கம் நெடுநாள் நீடித்ததுடன் நாட்டின் பல பகுதிகளையும் பாதித்ததாக பிரெஞ்சு சுகாதாரத்துறை சொன்னது. பிரான்சில் இவ்வாண்டு இதுவரை 50 நாள்கள் வெப்ப தாக்கம் பதிவானது.
1: முக்கியமான கடல்வழிகள் முற்றுகையிடப்பட்டால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 9:68 கேட்கலாம். அதனை நீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 7200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: சக்தி ஸ்ரீ கோபாலன் வரும் August 29 சிங்கப்பூரின் கேபிட்டல் தியேட்டரில் பிரம்மாண்டமான இசை அனுபவத்துடன் உங்களை சந்திக்க வருகிறார். நம்முடைய உள்ளூர் கலைஞர்களான மழை, கார்த்திக், சங்கீதாவுடன் இணைந்து அவர் வழங்கும் இசை மாயஜாலத்தை தவறவிடாதீர்கள். நுழைவுச் சீட்டுகள் சிஸ்டிக்கில் விற்பனையில் உள்ளன. இன்றைய சிறப்பு சலுகை பெற 8808-0377 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள்.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே. பொன்னாதவன் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஜி வி பிரகாஷின் ஏசியல் கார்த்திக் பாம்பே ஜெயஸ்ரீ அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: நாங்க இப்ப டிக்டாக் லைஃப்ல இருக்கோம். அந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஜோதி கடை வழங்கும் காவி பரிசா காத்துட்டு இருக்கு. அந்த பக்கமா வந்துருங்க, என்ன கொஞ்ச நேரத்துல கேள்வி வரப்போகுது.
0: காலை 9 மணி வரையிலும் உங்களுக்காக இந்த பாடல்களும் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: போறோம். இதுக்கு இடையில டிக்டாக் லைஃப்ல பரிசு காத்துட்டு சொன்னோட உங்களை பலர் எங்க போறதுன்னு கேட்டிருக்கீங்க. மீடியாக்கோ ஒளி நான் சேர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா டிக்டாக் லைஃப்ல மட்டும்தான் கேள்வியை கேட்போம், பரிசை கொடுப்போம்.
1: ஆமா,
0: சரியா?
1: லைக்குகளையும் நீங்க அள்ளி குவிச்சாதான் உங்களுக்கு கேள்வியோ வந்து சேரும். எனவே தொடர்ந்து எங்களோட டிக்டாக் பக்கமாக நீங்கள் வந்து இணையலாம். சரி, இப்ப அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம்.
0: பலத்த காற்றை நீங்க எதிர்பார்க்கலாம், அவ்வப்போது லேசான மழை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: ஒரு வெள்ளி 29 காசு,
0: ஓர் யூரோ
1: ஒரு வெள்ளி 49 காசு,
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 74 காசு,
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு,
0: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 36 காசு,
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன்
1: 3 வெள்ளி 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: சுத்தமான பசுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்
4: சொல்லுவோம்.
5: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
6: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி கொடுத்திருந்தேன் இல்லைங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
7: கொஞ்சம்
1: சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: நேரம் இப்பொழுது காலை 8:27 ஆகி விட்டது. போக்குவரத்து நிலவரத்துக்கு யாரு ஆதரவு அளிச்சிருக்கா அப்படிங்கறத நாம கேட்டிருந்தோம். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. நேரம் இப்பொழுது சரியாக 8:28 ஆகிவிட்டது.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்
2: அதிகமாக இருக்கின்றது. பல இடங்கள்ல கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா AYE நோக்கி செல்லும் CTE ஆங்கோகே அவென்யூ 5 அங்கே முதல் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
5: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள். அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
0: கொஞ்சம் சிந்தனை.

0: ஹரியரன் சாதன சங்கம் பாடிய பாடலை கேட்டீங்க. இதமான அந்த பாடல் உங்க காலை வேலையே இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது.
1: ரவி, இந்த பாடல்ல வந்து நீ சூரியன் நான் வான்முகில் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும். ரவி, வான்முகில் அப்படின்னா என்ன?
0: வானத்தில் வரும் மழை மேகம், மழை மேகம் அப்படி பொருள்படும். நான் முத கூட யோசிச்சேன் வான்முகில்னு ஒரு பறவை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல அதன் பொருள் வந்து நான் சொன்னது போல வானத்துல இருக்கிற மழை மேகம் அந்த மாதிரி.
1: ஆமா, சங்க கால இலக்கியத்திலும் இத வந்து அதிகமா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. நீங்க வந்து இத பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
0: ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கண்ணுக்குள்ள நிலவு படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. கேஜி ஜெயதாஸ் அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க உங்களுக்காக.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஜி திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது வித்யாசாகர் இனிய சலீல். அதனை தொடர்ந்து தென்னவன் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டு இருக்கின்றது.
0: ஓகே, அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இதுக்கு இடையில நாங்க டிக்டாக் லைஃப்ல கேள்விய கேட்டுட்டோம், லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு ஏற்ப நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல குறிப்பு கொடுக்க போறோம். எல்லாத்தையும் வச்சு நாங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்ற நேருக்கு காத்துட்டே இருக்குது.
1: ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவ்ஸ்டர் காஃபி, நீங்களும் அந்த பரிசு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமா வந்துருங்க. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். SLE நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்.

0: கேலக்சி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 7200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.

0: சைவ உணவகம் சைடல் விசாலை சிறாங்கன் சாலை டல்ஹவுசி லேன் இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையும் சிங்கப்பூர்
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலைஞர் பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய

0: வணக்கம் சிங்கை. இதமான வியாழன்ல உங்களுக்காக ஒலி ஒன்பது ஆரியத்துல வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இதமான பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
1: இதுக்கிடையில நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்வி என்னவென்றால், தான் சொல்ல போறோம்,
0: நீங்கதான் சொல்லணும், நீங்கதான் கேள்வி. இந்த ஆராய்ச்சியோட வந்து இறங்கினீங்க.
1: சமீபத்துல யூனிவர்சிட்டி ஆஃப் வியனா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க.
0: சரி,
1: அதன் வாயிலா மனிதர்களின் மூன்று முக்கியமான உணர்ச்சிகள், அதாவது மகிழ்ச்சி, பயம், கோபம், இதனை துல்லியமா அறியும் விலங்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கு புரியும் மனிதர்கள் இந்தந்த உணர்ச்சியில இருந்தாங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல முடிவை வெளியிட்டு இருக்காங்க.
0: யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா, வியன்னாவை சேர்ந்த பல்கலைக்கழகம் இந்த ஆய்வை நடத்திருந்தாங்க. சரியா,
1: அந்த ஆய்வின் படி சொல்லப்பட்ட விலங்கு எது அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி.
0: சரி, பல நேயர்கள் டிக்டாக் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் அவங்களுடைய பதில்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் யார் சரியான பதில சொல்லியிருந்தா ரவி?
1: பலர் சொன்னாங்க மின்னல் வேகத்துல சரியா சொன்ன அந்த முதல் நேயரின் பேர் என்றால்
0: லட்சுமி. ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்குற லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசா கிடைக்கிறது. சரி, இந்த ஆய்வுல வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா, நாய்கள் இல்லையா, நம்ம வந்து நாய்களை வந்து செல்ல பிராணிகளாக வச்சிருந்தோம்னா அதால வந்து கணிக்க முடியுமா நாம வந்து மகிழ்ச்சியா இருக்குமா, அதால உணர முடியுமா நாம வந்து மகிழ்ச்சியா இருக்குமா அல்லது வந்து சோகமா இருக்குமா அல்லது
1: பயமா இருக்குமா. இந்த மூன்று உணர்ச்சிகள் மனிதர்களின் சோகம், பயம், கோபம் ஆகிய மூன்று உணர்ச்சிகளையும் நாய்களால துல்லியமா தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த ஆய்வுல குறிப்பிட்டிருக்காங்க.
0: அப்படியா, அப்படிங்கப்பா. இதனாலதான் சில நாய்களை வந்து பார்க்கும் பொழுது அந்த நாய் உங்களையே உத்து பார்க்கும் இல்லையா, அது வந்து பார்க்கும் எப்படிடா இவங்க வந்து பயமா இருக்காங்களா.
1: ஒரு பழைய பாட்டுல வரும், நன்றி கெட்ட மனிதனை விட நாய்கள் மேலடா அப்படின்னு. அந்த அளவுக்கு நாய்களால மனிதர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு செயல்பட முடியும்னு சொன்னா நல்ல விஷயம்தான். ஆனா எல்லாருக்கும் பொருந்துமானு கேட்டீங்கன்னா தெரியல.

சொல்ல முடியாது. அவங்க கூட ஒரு முறை நிகழ்ச்சி படைக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த நாய பார்த்து நிகழ்ச்சி படைக்க போனவங்க வீட்டுல அவங்க என்ன தம்மா செஞ்சாங்க யோசிக்கிட்டே இருங்க, இந்த பாட்டுக்கு அப்புறம் நான் சொல்றேன்.

0: ஆசியா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். ஆக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: நீங்கள் கேட்கலாம்
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை.
4: நேரம் இப்பொழுது காலை 8:58 ஆகி விட்டது.
3: ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இன்னும் இதமான பாடல்கள் வரப்போகுது. அதுக்கு பின்னால சஜினி.
4: ஆமா ரவி, சொல்லுங்க ரவி, சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு வந்து மண்டியே வெடிக்குது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வந்து ஒரு படைப்பாளரை பத்தி சொல்லிருந்தீங்க இல்லையா?
3: அவங்க பேர் நான் சொல்ல மாட்டேன்.
4: சொல்ல மாட்டீங்களா?
3: சொல்லவே மாட்டேன்.
4: எனக்கு தெரிஞ்சாகணுமே, யார் இந்த படைப்பாளர், என்ன செஞ்சாங்க?
3: இல்ல முடியாது முடியாது, அது அவங்களா முடிவெடுத்து சொன்னா பரவாயில்ல.
4: சரி,
3: ஆனா ஒரு முறை அவங்க கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். காரணம் வந்து அந்த நிகழ்ச்சி, சிறப்பு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓ, சிறப்பா யோசிக்கலாம், ஓ உங்க கூட சிறப்பு நிகழ்ச்சியா இவங்களதான இருக்கிறோம் அப்படின்னு. நேர்களே, நான் இங்க ஒரு 15 வருஷம் வேலை செய்யறேன், எல்லாரு கூட வேலை செஞ்சுட்டேன். குறிப்பிட்டு இவங்க தான் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாரு கூட எல்லாரும் ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருப்பேன். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்கு போயிட்டோம்.
4: சரி,
3: அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்த மாதிரி, இவங்களுக்கு இவருக்கு நாயினா பயம், கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு.
4: சரி,
3: அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல எங்க குடும்பத்துல ஒருத்தரு, அதை என்னால அடைச்சிக்க முடியாது, அது வந்து பாவமா இருக்கும், என்னால முடியாதுன்னு
4: சொல்லிட்டாங்க.
3: சரி பரவாயில்ல, வருது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் சமாளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது நான் அங்க இங்க விளாண்டு இருந்துச்சு, பரவாயில்ல, அது கூட அவங்க எந்த விதத்திலயும் பாதிக்கல.

0: ஒரு கட்டத்துல சமையல் அறையில அந்த வீட்டு உரிமையாளர் ஏதோ காட்டிட்டு இருந்தாங்க என்கிட்ட சமைக்கிறத பத்தி. அப்போ அங்க இருந்த ஒரு மேஜ மேல இந்த நாய் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படைப்பாளர் ஏறி
1: நின்னுட்டாங்க.
0: ஒரு பக்கம் பேஸ்புக்ல அப்போ லைஃப புடிச்சிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் அந்த நாய்கிட்ட இருந்து இந்த பக்கம் வராதே வராதே அப்படின்னு பாசம் காட்டிட்டு இருக்கேன். அதே நேரத்துல அந்த உரிமையாளர்கிட்ட கேள்வியும் கேட்கணும், இதுக்கு நடுவுல எதுக்கு இருக்கிற படைப்பாளர் அந்த வீட்டு சமையல மேசையில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சோதிக்கலாம், நான் அப்பதான் நினைச்ச கடவுள்கிட்ட ஒருத்தர் இந்த அளவு சோதிக்கணுமா? நான் எதா பாப்பேன்
1: ரவி, உங்களுக்கு மட்டும் இந்த சோதனைகள்லாம் வந்து சேருது.
0: நான் வாங்கிட்டு வரோம் என்னன்னு சொல்ல,
1: அதுதான் எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த வரம் வந்து சேர்ந்துருக்கு
0: சத்தியமா தெரியல எனக்கு.
1: பக்கத்துல உட்காந்துருந்தாலுமே உங்களுக்கு சோதனை மேல சோதனை.
0: இல்ல அது எப்பயும் ஆரம்பிச்சு அது ஒரு பக்கம் இருக்கேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அந்த படைப்பாளரும் இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்கள சொல்லி சிரிப்பாங்க, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு நான் சொல்ல, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. அதனாலதான் நான் சொல்றேன் அவங்களோட பேர் என்ன சொல்ல முடியாது, அவங்களா விருப்பப்பட்டு சொன்னா பரவாயில்ல.
1: ஆனா உண்மையிலேயே இந்த நாய்களை பார்த்து பயப்படுவது வந்து ஒரு உண்மையான பயம்தான். அதாவது ஒரு காலத்துல ரவி நாய்கள்னா எனக்கு கொள்ள ஆசை ரவி, நாயெல்லாம் வந்து கையில புடிச்சி செல்ல பிரணையா கொஞ்சி நான் வந்து படம் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆனா இப்ப என்னால அதெல்லாம் செய்ய முடியாது.
0: இடையில ஏதாவது நடந்துருச்சா?
1: அதுதான் எனக்கும் தெரியல என்ன நடந்துச்சு. அது வந்து
0: ஒரு படத்துல விவேக் வந்து பெண்களோட மனதெல்லாம் பேசுறதெல்லாம் கேப்பாரு, அந்த மாதிரி நாய் பேசுறதெல்லாம் வந்துருச்சா?
1: இல்ல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி எனக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் என்ன ஆனிச்சுன்னு தெரியல. ஆனா வந்து நாய்களை பார்த்து பயப்படுறது வந்து சைனோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. சைனோபோபியா,
0: புரியுது புரியுது.
1: அதான் சோ சைனோபோபியா சில பலருக்கு இருக்கிற வந்து ரொம்ப பொதுவான ஒரு பயம்.
0: ஆனா நாய்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க, நாய்களுக்கு வந்து மனிதர்களுடைய பயம் கோபம் மகிழ்ச்சி இந்த மூணு உணர்ச்சியும் நல்லா தெரியும், உணர முடியும் அப்படின்னு ஆய்வுல சொல்லிருக்காங்க. பார்த்து நடந்துக்கீங்களா?
1: சரி நேயர்களே, இந்த தகவலோடு நாங்க டிக்டாக் லைஃப்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல விடைபெற போகிறோம். சரியா, தொடர்ந்து உங்களுக்காக வானொலியில 90களில் வெளிவந்த மென்மையான பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி ரவிஜியோட இணைஞ்சிருங்க. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. காரணம், விபத்துகள் இரண்டு ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE தோத்தாக் அவென்யூ எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. AYEA நோக்கி செல்லும் CTE பிரெடல் ரோட் எக்ஸிட் அங்கேயும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: கிச்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
1: நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
3: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
4: எதுக்கு சந்திரமுகி ஜோதிக மாதிரி பிஹேவ்
3: பண்றீங்க? PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியா க்ளோரி.
2: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
4: பட் ஐ லவ் யூ.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்பா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்பா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
3: Star Hub, we got you.

0: நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இருக்கு தெரியுமா
1: சஜினி? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல சுவாரஸ்யமான பல நிகழ்வுகள் நடக்குது இல்லையா?
2: ஆமா,
1: குறிப்பா வரலாற்றுல பின்னோக்கி போய் இன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும்.
2: சுவாரஸ்யமா தான் இருக்கும். வரிசையில ஆகஸ்ட் 20 தேதியான இன்று வரலாற்றில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: 1960 இதே நாள் ஆகஸ்ட் 20 அன்று மாலி கூட்டாட்சி முறையிலிருந்து வெளியேறி முழுமையான சுதந்திரத்தை பெற்றது செனிகல். பல்லாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் யோகா பயிற்சி முறையை உலக புகழ் அடைய செய்த BKS ஐயங்கார் அவர்கள் இதே நாள் ஆகஸ்ட் 20 2014 இந்தியாவில் உள்ள புனே அங்கே தனது 95 வயதில் காலமானார்.
2: 2023 பெண்களுக்கான பிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளில் இங்கிலனை 1-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தி முதல் முறையாக கோப்பையை வென்றது ஸ்பெயின்.
1: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: வித்யாசாகரின் இசையில் பிரியம் வில்லன் திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. அதற்கு முன்பு இசைஞானி இளையராஜாவின் இசையில் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து நீங்க பாடல்களை கேட்டிருந்தீங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இடம்பெற போற பாடல்கள் என்ன அப்படிங்கறத கேட்டுருவாங்க. கல்லூரி வாசல் படத்துல பாடல் வரப்போகுது. சூரிய வம்சம் படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இரண்டுமே ஹரிஹரன் பாடிய பாடல். அனுராதா ஸ்ரீராம் சொர்ணலதா ஆகியோட அவர் பாடிய பாடல்களை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக SLE-ஐ நோக்கி செல்லும் TPE ஜானான் கையோவிற்கு பிறகும் செங்காங் வெஸ்ட் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளதால் அந்த இடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: கோட்ஸ் வழங்கும் மெகா ஸ்டோர் தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கழிவில் நீங்கள் வாங்கலாம்.
4: பாஷ், HP, Dream, Samsung என பல பிராண்ட் பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாட்டு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு 15 விழுக்காடு கழிவு உண்டு.
4: இருப்பு உள்ளவரை மட்டுமே. ஆகஸ்ட் 31 தேதி வரை கோட்ஸ் மெகா ஸ்டோருக்கு செல்லுங்கள்.
3: இத்தகவலை வழங்கியது கோட்ஸ்.

0: 90.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு. MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே, வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும். கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
4: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778132344. செல்லுங்கள் MSR interior design.com.
5: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர், அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
6: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
7: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ்
6: பண்றீங்க? PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
8: But I love you.
9: Hey, new watches Starhub in Hub Premier ஒளி வழிகளில் புதிய English Premier League ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள், காற்றந்த ஆட்டங்கள் மீண்டும் வந்து விட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். New watches Starhub Hub Premier-க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
10: நேரம் இப்பொழுது காலை 9:35 ஆகி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இந்த பாடல் ஒளியேறவிருக்கின்றது.
11: பாடிய பாடல் இடம்பெறும். சஜினி, ஒரு படம் நல்லா இல்லன்னு சொன்னா அது ஓடுமா?
10: நல்லா இல்லாத படம் எப்படி ரவி ஓடும்?
11: இங்க ஒரு படம் வசூல் சாதனையும் படைக்க போகுது.
10: என்ன சொல்றீங்க நீங்க?
11: கொஞ்ச நேரத்துல சொல்றேன் விரிவா. இப்ப வாங்க, தங்க விலை நிலவரத்தை நாம சொல்லிடுவோம்.
10: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. டிபிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் ஜாலான் கையூக்கு பிறகும், பிஐஇ நோக்கி செல்லும் வழியில் செங்காங் வெஸ்ட் சாலைக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில் Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10, 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee live in Singapore The Return Tour நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள் ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள் ஷின்ஜூகு ஒடாய்பா அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம் டோக்கியோ டிஸ்னிலேண்ட் அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள் அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
1: ஒரு படம் நல்லாவே இல்ல.
2: ஆமா,
1: போய் பாத்தீங்கன்னா உங்க நேரம் தான் வீணாகும் அப்படின்னு சொன்ன பிற்பாடும் பிடிக்காம போய் படத்தை பாப்பீங்களா நீங்க?
2: பார்க்க மாட்டேன். ஏதோ சமூக வலைதளங்கள ஒரு 2 காட்சி போடுவாங்க இல்லையா, அத பார்த்து தெரிஞ்சு பேது நல்ல படமா இல்லையான்னு.
1: இப்படிதான் நம்ம பெரும்பாலும் செயல்படுவோம்.
2: ஆமா,
1: ஆனா இங்க சீனாவுல நல்லாவே இல்ல இந்த படம்னு சொல்லியும் மக்கள் கூட்டம் கூட்டமா போய் பார்த்து
2: அப்புறம்
1: பல லட்சம் லாபத்தை கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு.
2: நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, படம் நல்லாவே இல்ல போய் பாக்காதீங்க அப்படின்னு சொன்னாதான் மக்கள் போய் பாப்பாங்களாம்.
1: அது என்னமோ உண்மைதான். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதான் நம்ம செய்வோம் இல்லையா.
2: அதேதான்
1: அந்த மாதிரிதான் சீனா நடந்திருக்குது. ஒரு அனிமேட்டட் மூவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
2: ஆமா, கேளிக்கை படம்னு சொல்லுவோம் இல்லையா ரவி.
1: சரியா,
2: அந்த படம் தான்.
1: இந்த படத்தோட பேர் வந்து நியூ லை. இதுல இந்த கிராபிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காட்சிகள்லாம் பட்டு மோசமா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட கையோட, அப்படி என்னதான் மோசமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமா போனாங்க அப்படின்னும், குறைந்த செலவுல இந்த படம் தயாரிக்கப்பட்டு பின்பு வசூல வாரி குவிச்சிருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது.
2: இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது.
1: என்னது?
2: ஒரு படத்துக்கு தேவை விளம்பரம். அது எப்படி வந்தா என்ன, நல்ல விளம்பரமாகவும் இருக்கலாம், கெட்ட விளம்பரமாகவும் இருக்கலாம், காசு வந்தா சரி.

0: தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க. அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: யுவன் சங்கராஜாவோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. ரிஷி பட பாடல ஹரிஹரன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. அதுக்கு முன்னால அரவிந்தன் திரைப்பட பாடல ஹரிஹரன் பவதாரணி பாடியிருந்தாங்க.
0: நகரத்தை நோக்கி செல்லும் புகிச்சிமா ரோடு, கம்போங் ஜாவா ரோடு இருக்கும், விட்லி ரோடு இருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. ஏவாய் நோக்கி செல்லும் சிட்டி ஈ ஹெவ்லாக் ரோடு எக்ஸிட், அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: நேரம் இப்பொழுது காலை 9:56 ஆகிவிட்டது.
1: நாங்க டாடா சொல்ற நேரம் வந்தாச்சு. நேரம் நாங்க அடுத்து போக போறது ஒரு பாட்டுக்கு ஆட.
0: ஆமா, செந்தோசாவுக்கு போக போறோம், ஒரு ஆட்டத்தை போட போறோம்.
1: நாங்க அந்த காணொலியை இன்னைக்கே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சமகோட பக்கமா இணைந்திருந்தீங்கன்னு சொன்னா காணொலியை பார்க்கலாம், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கலாம். நாளைக்கு உங்களை சந்திக்க வீட்டு வந்துருவோம்.

0: வணக்கம். காலை மணி 10. மீரகாபொலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சட்டத்துறை நிபுணர்களின் செயற்கை நுண்ணறிவு திறன்களை வளர்க்க புதிய AI எக்ஸ் லீகல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம், சட்டக்கல்விக் கழகம், சிங்கப்பூர் நிறுவன வழக்கறிஞர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து அந்த திட்டத்தை தொடங்கின. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ சிங்கப்பூர் கணினி சங்கத்தின் கருத்தரங்கில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அத்துடன் சிங்கப்பூரின் தொழில்நுட்பத் துறையில் கிட்டத்தட்ட 1000 வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 20க்கும் அதிகமான நிறுவனங்கள் புதிதாக பட்டம் பெற்றவர்களுக்கும் நடுத்தர வாழ்க்கை தொழில் ஊழியர்களுக்கும் பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்புகளை வழங்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளில் ரீதியாக தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அத்தகைய தண்டனை விதிக்கப்படும் என்பதை அவர் எத்தகைய தண்டனை விதிக்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஈரான் மீதான பொருளியல் நெருக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் நடவடிக்கை அதுவென்று கூறப்படுகிறது. இதுவரை எந்த நாட்டுக்கும் எதிராக எடுக்கப்படாத அளவில் கடுமையான பொருளியல் நடவடிக்கையை அத்தகைய நாடுகள் சந்திக்க நேரிடும் என்று திரு டிரம்ப் மிரட்டினார். அதோடு ஈரானுக்கு உதவும் நாடுகள் கடுமையாக தனிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் சொன்னார். ஈரான் போர் 6வது மாதத்தை நெருங்கும் நிலையில் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடனடி தீர்வை இன்னும் எட்டப்படவில்லை. அமெரிக்காவும் கனடாவும் வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்யும் கட்டத்தை நெருங்கிவிட்டன. கனடிய பொருள்களுக்கு விதிக்கப்படவிருந்த 50% விழுக்காட்டு வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் 3 நாட்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். கனடாவுடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆவணங்களை உறுதி செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர் சொன்னார். இரு நாடுகளும் உடன்பாட்டை நோக்கி முன்னேறுவதாக கனடிய பிரதமர் மக்கானி கூறினார். சீன தென்கொரிய தலைவர்கள் வரும் நவம்பரில் சந்திப்பது குறித்து பெய்ஜிங் தீவிரமாக பரிசீலிக்கிறது. ஷென்ஜனில் நடைபெறும் APEC உச்சநிலை மாநாட்டின் போது அந்த சந்திப்பு இடம்பெறலாம். சோல் சென்றிருக்கும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சூ ஹியூனை சந்தித்தபோது அதனை தெரிவித்தார். திரு சூவை சீனாவுக்கு வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்கள் பரிமாற்றத்தை மேலும் அதிகரிக்கவும் அமைச்சர்கள் இணக்கம் தெரிவித்தனர். வடகொரியாவை விரைவில் பேச்சுவார்த்தைக்கு திரும்பச் செய்வதில் சீனா ஆக்ககரமான பங்காற்ற வேண்டும் என்று தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தினார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் தொமோகோ அகானே, மூத்த வழக்கறிஞர் ஒருவர் ஆகியோர் மீது அமெரிக்கா தடைகள் விதித்ததற்கு ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அனைத்துலக குற்றவியல் நீதித்துறையில் அந்த நீதிமன்றம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய ஐக்கிய நாட்டு நிறுவனம் இந்த நடவடிக்கை குறித்து கவலை தெரிவித்தது. திருமதி ஆக்கானி அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை ஏற்காத நாடுகளின் அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை, கைது அல்லது வழக்கு நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபட்டதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டுகிறது. அமெரிக்காவில் அவருக்கு இருக்கும் சொத்துகள் முடக்கப்படும் என்று அது சொன்னது. ஒரு வகை புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை புதிய தடுப்பூசி கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. தோல் புற்றுநோய் மீண்டும் ஏற்படும் அல்லது பரவும் அபாயத்தை அது குறைப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளிக்கும் பொருத்தமான தனிப்பட்ட புற்றுநோய் தடுப்பூசியை மொடர்னா, மெர்க் நிறுவனங்கள் உருவாக்கியிருக்கின்றன. அந்த தடுப்பூசியின் இறுதிக்கட்ட சோதனையில் அந்நிறுவனங்கள் அதனை தெரிவித்தன. புற்றுநோய் சிகிச்சையில் இது முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இடையிலான தற்காப்பு உறவை வலுப்படுத்த ஆற்றிய சேவைக்காக முன்னாள் தற்காப்பு அமைச்சர் அங்கெங்ஹென்னுக்கு ஆஸ்திரேலியாவின் கௌரவ விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கேன்பராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவர்னர் ஜெனரல் சாம் மாஸ்டின் அந்த விருதை வழங்கினார். ஆஸ்திரேலிய பயணத்தின் போது டாக்டர் அங் ரிச்சர்ட் ஓல்காட் விரிவுரை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு உரையாற்றினார். மாறிவரும் உலக அரசியல் சூழல் குறித்து தமது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார். புக்கெட் பஞ்சாங்கில் காட்டுப்பன்றியால் தாக்கப்பட்டதாக கூறும் பெண் ஒருவர் தேசிய பூங்கா கழகத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். மூவாண்டுக்கு முன் பேருந்து நிறுத்தத்தில் தாக்கப்பட்டதாக துர்காதேவி சுப்பிரமணியம் என பெயறிய அந்த பெண் சொல்கிறார். மருத்துவ செலவு, வருமான இழப்பு உள்ளிட்டவற்றுக்காக அவர் 39,000 வெள்ளிக்கு மேல் இழப்பீடு கோருகிறார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் அபாயத்தை தேசிய பூங்கா கழகம் முறையாக கையாளவில்லை என்று அவர் குற்றஞ்சாட்டினார். அதை மறுத்த தேசிய பூங்கா கழகம் காட்டுப்பன்றிகளின் எண்ணிக்கையையும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தையும் கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக கூறுகிறது. பிரான்சில் கடந்த மாதம் வெப்ப தாக்கத்தால் வழக்கத்தை விட சுமார் 1,200 பேர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்ப தாக்கம் நெடுநாள் நீடித்ததுடன் நாட்டின் பல பகுதிகளையும் பாதித்ததாக பிரெஞ்சு சுகாதாரத்துறை சொன்னது. பிரான்சில் இவ்வாண்டு இதுவரை 50 நாள்கள் வெப்ப தாக்கம் பதிவானது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 மணிக்கு இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை நீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
5: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
0: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
8: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
9: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
0: ஸ்வைன்னு கேக்குமா?
10: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா.

0: ஞானி கோணி பாடலுடன் இரண்டு ஞானிகளும் வந்து விட்டோம்.
1: ஒரு நீண்ட வாரத்திற்கு பிறகு மீண்டும் இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கோம். எப்படி வேண்டாமுடைய பயணத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்களா?
2: அனுபவம் முன்னால இந்த நாட்டுல சாப்பாடு நல்லா இருக்காது, ஹலால் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி நிறைய கருத்துக்கள் வந்தது. ஆனா அதெல்லாம் போட்டு உடைச்சிட்டு வியட்நாம் உண்மையிலே நல்ல ஒரு அருமையான ஒரு நிம்மதியான ஒரு வைப்ஸ் சொல்றாங்களே, அதை அனுபவிச்சுதான் வந்திருக்கேன். அந்த நான்கு நாள் பத்தல அலிமா உங்களுக்காக தான் திரும்பி வந்தாரு.
0: தள்ளி போகும் போது நம்ம மனசு கவலையா இருக்கும் அலிமா, சில விஷயங்கள் தள்ளி போகும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது இப்ப ஆனா என்னன்னா, நல்ல மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம தள்ளி போக கூடாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா அவங்களை எப்போதுமே பக்கத்துல வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அன்பை காட்டுங்க. அதே நேரத்துல அன்பான நான்கு வார்த்தைகள்ல இன்றைக்கு யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. சொல்லலன்னா சொல்றதுக்கு உங்களுக்கு இன்னும் பல மணி நேரம் இருக்கு. அதே நேரத்துல நான்கு மணி நேரம் நீங்க எங்க கிட்ட இருந்து தள்ளி போக கூடாது.
0: ஆமா, பல கோடி மக்கள்ல நாங்க ரெண்டு பேரும் நல்ல மனிதர்கள் நம்புறோம். அதனால தொடர்ந்து நீங்க ஆனந்த மாறும் நிகழ்ச்சியை கேளுங்க.
1: ஸ்ரீராம் அப்பர்ணா கொண்டு வரும் பாடல் இதோ.

0: சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தார்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு. நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப பொலிவான சருமத்திற்கு அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம். அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன். அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
5: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி செவன் பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? இரண்டு பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
6: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். கால்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப் ஹாட் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
7: பிரெட்ஃபால் எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
8: பிரெட்ஃபாலா? இது பேக்கரி கடையில வந்து சேர ஒரு
7: பிராட்டா எஃபெக்ட். இல்ல, இது பிரெட்ஃபால் எஃபெக்ட். அதாவது ஒரு சின்ன தவறு நம்ம செஞ்சா கூட சில நேரங்கள்ல அது நம்ம இன்னும் பிடிக்கிற அளவுக்கு மாத்துமா. அதாவது நீங்க ஒரு சின்ன தவறு செய்யும் போது, அதுவும் நீங்க ஒரு பெரிய பதவியில இருக்கும் போது, அந்த தவறு நீங்க செஞ்சிட்டீங்க, அந்த தவறு நீங்க ஒப்புக்கொள்றீங்க பாத்தீங்களா, ஏ ஆமா தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்றீங்க பாத்தீங்களா. அப்படி நீங்க சொல்லும் போது, ஹே இவரு நம்மள மாதிரி தான் போல, ரொம்ப இயல்பா அவருடைய தவறு ஒப்புக்கொண்டு செய்யறாரு. அப்போ இவரு
8: ஒவ்வொரு செயலுக்கும் அந்த அதனால அது சரியா போகலாம், தவறா போகலாம். தவறா போச்சுன்னா நம்ம வந்து சில நேரத்தில் ஒத்துக்கிட்டோம்னா அதே மாதிரிதான் பிறரும் அதை பின்பற்றுவாங்க. நம்ம குழுல அதுவும் நம்ம தலைவரா இருக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
7: ஆமா, நீங்க திடீர்னு காஃபியை கொட்டிருக்கலாம், இல்ல திடீர்னு தவற நீங்க ஒரு வார்த்தைய உச்சரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது, ஏய் மன்னிச்சிரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த நேரத்துல அதற்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா. அது ரொம்ப முக்கியமானது. அப்படி நீங்க செய்யும் போது நீங்களும் நல்ல ஒரு முன் உதாரணமா எல்லாருக்கும் இருப்பீங்க. எப்போதுமே எல்லா நேரத்திலயும் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் ஒரு மனிதர் தான் என்பதை பிரெட்ஃபால் எஃபெக்ட் உணர்த்தது.
9: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
10: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: சமைக்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646.
5: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
6: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் $12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
7: சில நேரங்கள்ல இந்த செலவு பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தா வாங்க பாட்லாக் செய்வோம் சொல்லுவாங்க.
8: ஓ, எல்லாருமே ஒரு உணவு வகையை தயார் செஞ்சு அந்த வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. எங்க நீங்க போகிறீங்களோ அங்க கொண்டு வருவாங்க. அதே நேரத்துல இப்ப அப்படிப்பட்ட காணொலிகளும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காது.
7: ஆமா, இப்ப பல பேர் வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு கேதரிங், ஒரு ஒன்று கூட நடந்துச்சுன்னா நாங்க வந்து இதெல்லாம் சமைச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க காணொலி போடுறாங்க. சமீபத்துல நியூயார்க்ல சில மாணவர்கள் பார்க்க இளமையா இருக்காங்க, இளையர்கள், அவங்க எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க.
8: சரி,
7: அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விதவிதமான உணவை சமைச்சிட்டு அந்த காணொலியில என் பேரு இது, நான் இதை சமைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த காணொலியை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. வித்தியாசமான உணவு, ஆரோக்கியமான உணவு எல்லாம்.
8: அப்ப 15 வகையான உணவு வகைகள் அந்த வீட்டுல இருந்திருக்கும்.
7: இத பாத்துட்டு நான் யோசிச்சேன், வெக்கல்லாம நம்ம கேட்போம், மை நேம் இஸ் காதர், கேன் ஐ ஜாயின் யுவர் நெக்ஸ்ட் பாட்லாக் செஷன் போட்டுட்டேன். பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அவங்க அழைப்பு கொடுத்தாங்கன்னா, அவங்க நியூயார்க்ல இருக்காங்க,
8: அழைப்பு கொடுத்தாங்க,
7: நினைக்கிறேன் நான் போவேன்.
8: ஐயா, இப்பதான் யா வியட்நாம்க்கு போயிட்டு வந்தீங்க,
7: என்னென்ன
8: உணவு வகைகளை உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பகிர்ந்து கொள்கிறீர்களே.

0: இன்றைய காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்துக்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர் தெரியல.

சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இருப்பது
1: ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
2: இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம், சரி எங்க போக போறோம் கேட்கறதுக்கு முன்பு இந்த 3 குறிப்புகளை கேட்டுருங்க. இந்த 3 குறிப்புகளை கேட்ட பிறகு சிங்கப்பூர்ல இந்த இடம் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க.
1: முதல் குறிப்பு இதுதான், இந்த இடம் 1934 கட்டப்பட்டது.
2: சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பே.
1: சரியா சொன்னீங்க. 2nd உலக போரின் போது இந்த கட்டடத்தை இல்ல, இந்த கட்டடத்தின் தோற்றமே மாற்றப்பட்டது, மாத்திட்டாங்க.
2: எந்த ரோல் இருக்குது
1: பதிலே சொல்லிடலாம்.
2: நேர்கள்
1: கண்டுபிடிக்கட்டும் அவங்க எவ்வளவு புத்திசாலி. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க.
2: என்ன விடையா?

சடுகுடு விளையாட்டு

ఉంటారు. ఇంత తేనెడ ఆడుంది ఎవరి పోల ఆడిడ వైతారు.

0: மணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிற போதே அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யாரு செய்வாங்க?
1: எம்எஸ்ஆர் 2013 இருந்து 1000க்கு மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. எம்எஸ்ஆர் கேஸ்ட்ரா உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
0: தீர விசாரிச்சுட்டேன்னு சொல்லு.
2: எம்எஸ்ஆர் இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778132334. எம்எஸ்ஆர்
3: விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: ஹோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கென பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு iPhone 17 Pro Max, 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான். 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு Acer Nitro V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான். 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது

0: நான் மாதவன்.
1: சொல்லுங்க மாதவன்.
2: மாதவன் மேடி.
0: ஜேம்ஸ் பில்டிங்.
2: ஜேம்ஸ் பில்டிங்கா? யாரு இது?
1: வழங்குறோம். இவைதான் அந்த குறிப்புகள். 1934 இந்த கட்டடம் கட்டப்பட்டது.
2: கொலோனியல், கொலோனியல் பில்டிங் சொல்லுவாங்க. வெள்ளை கருப்பு நிறம் இருந்திருக்கணும்.
1: இரண்டாம் குறிப்பு பாத்தீங்கன்னா, இரண்டாம் உலக போரின் போது இந்த கட்டடம் வந்து வேறு விதமா தோற்றம் அளித்தது. பழுப்பு நிறமா அவங்க பூசியிருந்தாங்க, சாயம் பூசியிருந்தாங்க. எந்த கட்டடம் இது அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
2: ஒரே 100 குறிப்பு. இப்ப என்ன நிறத்துல இருக்கு?
1: இப்ப வண்ணமயமா இருக்கு காதர். ஒரு நிறம் இல்ல, வண்ணமயமா இருக்கு.
2: ஓ, நிறைய புகைப்படங்கள் எடுக்கலாம்.
1: ஆமா, நிறைய புகைப்படங்கள். ரொம்ப அழகான ஒரு இடம். பல சுற்றுப்பயணிகள் கூட இங்க வந்து புகைப்படங்கள் எடுக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க.
2: தெரிஞ்சிருச்சு.
1: நாங்களே பதில் சொல்றோம். நேர்களை நீங்களும் கண்டுபிடிச்சு சொல்லலாம்.

மாறுது. நீங்களும் மாறுங்கள், எங்களை பாருங்கள். இன்னும் நான் சொல்லவா போதுமா உள்ளங்கள் இன்பத்தில்.

யாரிடம்

எண்ணங்கள் ஆனந்தம் பாடட்டும் பண்பாடட்டும் இளைஞர்கள் மாறுங்கள் வேகத்தை பாருங்கள் ஆடுங்கள் லா லா லா லா.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா இல்லைங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குழுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
3: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
5: பண்ணுவீங்க?
6: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்னா சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்சம் வெள்ளி அப்பேன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
0: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
7: கவிதை
0: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் MaxOnline.sg.
8: காலை வணக்கம், நான் வருஷா பேசுறேன். கட்டில வந்து பழைய போலீஸ் ஸ்டேஷன்.
9: காலை வணக்கம், ஹலிமன் காதல்.
10: வணக்கம்.
11: சொல்லிட்டாங்க, அதுதான் சரியான பதில். ஆமாங்க, ஓல்ட் ஸ்ட்ரீட் காவல் நிலையத்தை பத்தி தான் நம்ம சொல்றோம்.
10: அது பற்றின பல விவரங்கள், சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நாங்க வழங்க போறோம். ஆழமான வரலாறு இந்த இடத்துக்கு இருக்கு, தேசிய சின்னமாகவும் இந்த இடம் இருக்குது. பல பேரும் இந்த இடத்த கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, தவற விட்டுருக்கவே முடியாது. வண்ணமயமான நிறங்களே நமக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் காதர். அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
11: இவ்வாறு நட்சத்திரம் பல குரல் மன்னன் சொல்லலாம், நடிகர் சொல்லலாம். ஆமாங்க, மனோடைய பாடல்கள் தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்க போறோம். உங்களுக்காக சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்து மனோ எஸ் ஜானகி பாடிய எனக்கு பிடித்த ஒரு பாடல், ரொம்ப பிடித்த ஒரு பாடல், அதை கேட்க போறோம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
1: Maverick Events in production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்பு பிரிவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
3: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலைஞன பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு iPhone 17 Pro Max, 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு Acer Nitro V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காக்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காக்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cox.com.sg.
4: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
5: சிங்கப்பூர்ல இருக்கிற ஓல்ட் ஹில் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன், பழைய ஹில் ஸ்ட்ரீட் காவல் நிலையம், 1934 கட்டப்பட்டு இருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டடமாக இது இருக்கு. 1927 வண்ண சன்னல்கள், வண்ணமயமான சன்னல்களை இந்த இடத்துல, இந்த கட்டடத்துல நம்ம பார்க்கலாம். கதர் இப்ப
6: சிங்கப்பூர்ல அப்ப பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருந்தது. அப்ப பிராங்க் டாரிங்டன் வாட், இவர் தான் இந்த சீஃப் ஆர்கிடெக்ட். நியோ கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு முறையில, ஒரு ஸ்டைல்ல வந்து அந்த கட்டிடத்தை வந்து அவங்க கட்டினாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல 6 மாடி கட்டடம், இதுதான் சிங்கப்பூர்ல மிகப்பெரிய ஒரு அரசாங்க கட்டடமாக இருந்தது. அப்புறம் 4 அடிவுல அங்க நிறைய பேரு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ஒரு 1000 பேர் வேலை பார்க்கறதுக்கான அந்த இடம் வந்து அனுமதிக்கும். அந்த இடத்துல வந்து குவார்ட்டர்ஸும் இருந்துச்சு.
5: ஆமா காதர், ஏன்னா அந்த காலத்துல இந்த கட்டடத்தை திறக்கப்பட்ட போது 6 மாடிகள் தான் இருந்துச்சா. அந்த காலத்துல இத போலீஸ் ஸ்கை ஸ்கிரேப்பர்னு அழைத்திருந்தாங்க. காவல் நிலையம் மட்டும் இல்ல, காவலர்களும் அவங்களுடைய குடும்பங்களும் இங்கதான் வசித்திருந்தாங்க. சுமார் 1000 காவலர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த இடத்தை பயன்படுத்தி இருந்தாங்களாம்.
6: சில மாதங்களுக்கு ஒரு முறை அங்க திரைப்படங்களை வந்து அவங்க திரையிடுவாங்களாம். அப்ப அங்க இருக்கிற குழந்தைகள், இந்திய திரைப்படங்கள் வந்து 1950களில் வந்து பார்த்து மகிழ்ந்தாங்களாம்.
5: 1942-45 வரைக்கும் ஜப்பானிய படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அதன் பிறகுதான் மாறி இருந்தது, அது நமக்கும் தெரியும். சரி, இந்த வண்ணமயமான சிலைகளை இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதை எப்போ புதுப்பிக்கப்பட்டு அப்படி செஞ்சு இருந்தாங்கன்னா 1997 Old Hill Street Police Station ne பெயர் மீண்டும் சூட்டப்பட்டிருக்கு.
7: இத்தகவலை வழங்கியோர்
8: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோக்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நீ என்றால் மோக்கி மிஸ்ட்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

0: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: தக்காளி
0: தக்காளி என் தொல்லி பேப்பாலியோ, தக்காளி என் தொல்லி பேப்பாலியோ, தக்காளி என் தொல்லி பேப்பாலியோ.
1: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
2: என்ன சொல்றேன்,
1: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்துல அந்த தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது நல்ல அழகான உருண்டையா செக்க செவையில இருக்கக்கூடிய தக்காளி. இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி. நேரம் சரியா 11:52 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது.
3: அதன் பிறகு உங்களுக்கு ஒரே ஜாலி, ஏன்னா அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்கு 100 வள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டை கொடுக்க போறோம். அதுவும் தமிழ் சார்ந்த ஒரு கேள்வி, ரொம்ப சுலபமான கேள்விதான். இன்று நம்ம என்ன எழுத்து கொடுக்க போறோம்?
1: எழுத்து வரிசை காலையிலிருந்துதான் உங்களுக்கு 3 கேள்விகள் இடம்பெற போகுது. அந்த கேள்விகளை பிறகு நாங்க கேட்கிறோம். தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கணும். இப்போ பழைய பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல் சிரித்து வாழ வேண்டும் படத்துல இருந்த டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி கொண்டு வராங்க. செய்திகளை சந்திப்போம்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
3: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
2: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ்
3: பண்றீங்க? PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
4: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு.
2: பட் ஐ லவ் யூ.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் இந்தியா இடையிலான 4வது அமைச்சர் நிலை வட்டமேசை கூட்டம் இன்று சிங்கப்பூரில் நடைபெறுகிறது. புதிய வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை வளர்ப்பது கூட்டத்தின் நோக்கம். கடந்த ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு ஏற்பட்ட முன்னேற்றம் மறு ஆய்வு செய்யப்படும். சிங்கப்பூர் இந்திய விரிவான உத்திபூர்வ பங்காளித்துவத்தை முன்னெடுத்துச் செல்ல புதிய வாய்ப்புகளும் ஆராயப்படும். சிங்கப்பூர் குழுவுக்கு துணை பிரதமர் கான் கி மியோங் தலைமை தாங்குகிறார். இந்திய பேராளர் குழுவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அமைச்சர்கள் பிரதமர் லாரன்ஸ் வாங்கையும் சந்திக்கவிருக்கின்றனா்.

சட்டத்துறை நிபுணர்களின் செயற்கை நுண்ணறிவு திறன்களை வளர்க்க புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம், சட்டக்கல்விக் கழகம், சிங்கப்பூர் நிறுவன வழக்கறிஞர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து அந்த திட்டத்தை தொடங்கின. தகவல் மின்னலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ சிங்கப்பூர் கணினி சங்கத்தின் டெக் 3 கருத்தரங்கில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அத்துடன் சிங்கப்பூரின் தொழில்நுட்பத் துறையில் கிட்டத்தட்ட 1000 வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 20 அதிகமான நிறுவனங்கள் புதிதாக பட்டம் பெற்றவர்களுக்கும் நடுத்தர வாழ்க்கை தொழில் ஊழியர்களுக்கும் பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்புகளை வழங்கும். இவ்வேளையில் படிப்பை முடித்து வேலையில் சேரும் இளையர்களுக்கான வேலை வாழ்க்கை தொழில் ஆதரவை தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் அதிகரிக்கவிருக்கிறது. NTUC ஸ்டார்டர் அவார்ட்ஸ் கல்வி உதவித்தொகை பெறும் இளையர்களின் எண்ணிக்கையை அது இவ்வாண்டு 150 அதிகரிக்கவிருக்கிறது. ஈராண்டுக்கு முன் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இதுவரை 135 மாணவர்களுக்கு பயனளித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவால் வேலைகளும் முதலாளிகள் எதிர்பார்க்கும் திறன்களும் மாறுகின்றன. அந்த மாற்றங்கள் இளையர்களுக்கு நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தலாம் என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரஸின் தலைமைச் செயலாளர் எங் சீமிங் கூறினார். அவர்களுக்கு கை கொடுக்க தொழிற்சங்க காங்கிரஸ் கூடுதல் ஆதரவை வழங்கவிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளாதார ரீதியான தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். எத்தகைய தண்டனை விதிக்கப்படும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஈரான் மீதான பொருளாதார நெருக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் நடவடிக்கை அதுவென்று கூறப்படுகிறது. இதுவரை எந்த நாட்டுக்கும் எதிராக எடுக்கப்படாத அளவில் கடுமையான பொருளாதார நடவடிக்கையை அத்தகைய நாடுகள் சந்திக்க நேரிடும் என்று திரு டிரம்ப் மிரட்டினார். அதோடு ஈரானுக்கு உதவும் நாடுகள் தனிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் சொன்னார். ஈரான் போர் 6வது மாதத்தை நெருங்கும் நிலையில் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடனடி தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. அமெரிக்காவும் கனடாவும் வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்யும் கட்டத்தை நெருங்கியிருக்கின்றன. கனேடிய பொருள்களுக்கு விதிக்கப்படவிருந்த 50% விழுக்காட்டு வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் 3 தள்ளி வைத்திருக்கிறார். கனடாவுடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆவணங்களை உறுதி செய்ய வேண்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் இரு நாடுகளுக்கும் உடன்பாட்டை நோக்கி முன்னேறுவதாக கனேடிய பிரதமர் மாக்கானி கூறினார். அமெரிக்காவின் கடன் முதல் முறையாக 400 டிரில்லியன் $40 டிரில்லியன் தாண்டியுள்ளது. இவ்வாண்டு இறுதிக்குள் அது $39.4 டிரில்லியன் இருக்கும் என்று முன்னதாக கணிக்கப்பட்டிருந்தது. கடன் அதிகரித்துள்ள நிலையில் சமூக பாதுகாப்பு, சுகாதார பராமரிப்புக்கான நீண்டகால செலவுகள் உயர்ந்திருக்கின்றன. வட்டிக்கு செலுத்தும் தொகையும் கூடியிருக்கிறது. பணவீக்கம், மத்திய கிழக்கு போர், அரசாங்க செலவினம் போன்றவை முதலீட்டாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இவ்வாண்டுக்குள் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திக்கவிருப்பதாக கூறியிருக்கிறார். திரு கிம்முடன் நல்லுறவை பேணுவது முக்கியம் என்று அவர் சொன்னார். வடகொரியாவிடம் தற்போது 57 சக்தி வாய்ந்த அணுவாயுதங்கள் இருப்பதாகவும் திரு டிரம்ப் கூறினார். இரு தலைவர்களும் பேசிக் கொள்வதாக வெளியான தகவல் பற்றி தமக்கு தெரியாது என்று திரு கிம்மின் சகோதரி சொல்கிறார். இருப்பினும் திரு டிரம்ப் குறித்து தமது சகோதரர் கிம்முக்கு நல்ல நினைவுகளே இருப்பதாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு துறையின் முன்னணி நிபுணர்களை அடுத்த வாரம் சந்திக்கவிருப்பதாக கூறியிருக்கிறார். முக்கிய நிபுணர்கள் அந்த சந்திப்பில் பங்கேற்பாளர்கள் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் சந்திப்பின் நோக்கம் குறித்து மேல் விவரங்களை திரு டிரம்ப் வெளியிடவில்லை. இந்தோனேசியாவின் ஃபிளோரஸ் தீவை மீண்டும் நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. இம்முறை அது ரிக்டர் அளவில் 5.9 பதிவாகியிருந்தது. கடந்த சனிக்கிழமை அதே வட்டாரத்தை 7.7 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் உலுக்கியது. அதில் குறைந்தது 70 பேர் மாண்டனர். இந்நிலையில் கொலம்பியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 314 உயர்ந்திருக்கிறது. மேலும் சுமார் 260 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஸ்டீபன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 9:68 கேட்கலாம். அதனை நீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
2: அக்ஷயா ஜுவலர்ஸ், 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட். கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும்.

உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. இப்போது செல்லுங்க 48 ஸ்ட்ரைங் ரோட்ல சொல்லிய அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: நீங்க ஒரு பறவையின் பெயரை சொல்லணும், இரண்டாவது
1: சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு கட்டடத்தின் பெயரை நீங்க சொல்லணும், மூன்றாவது
0: நீங்க அணியும் ஒன்று அது சொல்லணும்.
1: இந்த மூன்றுமே வரிசையில தொடங்க வேண்டும். உங்க பதில்கள் கா வரிசையில தொடங்க வேண்டும். குறுஞ்செய்தி அனுப்பி வைக்காதீங்க, குரல் பதிவு எடுத்து அனுப்பி வைங்க, வாய்ஸ் நோட் எடுத்து அனுப்பி வைங்க. இதற்கு முன்னால நீங்க இந்த போட்டியில வென்றெடுக்கவும் கூடாது,
0: புது
1: வாய்ப்பு கொடுக்கணும். சரியா,
0: 9 6 7 8 8 9 6 8
1: இப்ப வாட்ஸ்அப் செய்யுங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலியான நேயர்னு பாக்கலாம்.

0: வேட்டைக்காரன் சம்திங் சம்திங் திரைப்படங்கள் பாடல்களை கேட்டிருந்தோம்.
1: பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
2: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
3: We're gonna blow the speakers, baby.
4: Woli, எங்கேயும் எப்போதும்.

0: உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட
1: Keep on in the purpose of I wanna sing.

0: சாதனை நிகழ்ச்சி படைக்கப்படுது. அடுத்து உங்களுக்காக உரிமையாளர் செந்தில்குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு பகிர்ந்து கொள்றாரு, கேட்கலாம் வாங்க.
1: அடுத்த சில மாதங்கள்ல நிறைய கல்யாணங்கள், நிறைய வெட்டிங்ஸ் எல்லாம் வரும். சோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நம்ம வெட்டிங்காக தனியா ஸ்பெஷலைஸா வெட்டிங் பேண்ட்ஸ், வெட்டிங் செட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்றோம். ஸோ ஸ்பெஷலி இப்ப வெட்டிங் பேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தாவது டிசைன், எந்த டிசைன் இருந்தாலும் நம்மள்ட்ட கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து உங்களோட ரிங் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அப்புறம் உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு என்ன மாரி வேணுமோ அந்த மாரி நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். அதுவும் அந்த குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ள நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அது இல்லாம மாங்கல்யம் எல்லாம் நிறையவே நம்ம செய்யறோம். எனி டைப் ஆஃப் தாரீஸ் மாங்கல்யம் எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் வெட்டிங்க்கு வெட்டிங் ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சிலதுல ஆஃப் ஷெல்ஃப்ல அவங்க வாங்க பிடிக்க மாட்டேங்குது போல கப்பல்ஸ்க்குலாம். ஸோ அவங்க வந்து ஏதாவது டிசைன், அவங்க பிடிச்ச டிசைன் ஏதாவது அவங்கள்ட்ட வந்து கொடுத்தாங்கன்னா அதே மாரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல. ஸோ நீங்க வந்தீங்கன்னா நம்ம அழகா உங்களுக்கு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணி நம்ம சொல்லுவோம். அது இல்லாம இப்ப நம்ம லக்கி ட்ராவும் நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து நம்ம கடையில வாங்கினீங்கன்னா 1000 வண்டிக்கு மேல வாங்கினீங்கன்னா ஒரு லக்கி ட்ரா கூப்பன் கிடைக்கும். ஸோ அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம்.
2: திருமண நிகழ்வுக்கு நீங்க நகைகள் வாங்கலாம், இப்பவே நீங்க அங்க கிளைக்கு செல்லலாம். 48 ஸ்ட்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா.

0: 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஜெயஸ்காக்கம் உங்களுக்கு மிசகம் ஜெயா.

0: பேர் ஜனார்த்தனன். நான் ஜிஹெச்ஊரில் வந்து நிறைய இடத்துலனு வந்தேன். ஊர்லேருந்து பழைய கோல்டு கொண்டு வந்திருந்தேன். இங்கே நான் சிங்கப்பூரில் நிறைய இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எங்கேயுமே கரெக்டான அப்ராச்மெண்ட் கிடைக்கல. நான் இங்கே வரும்போது இங்கே இருக்கிறவங்க நல்லா கைட் பண்ணாங்க. பழைய ஒரு கோல்டுமே நல்ல ரேட்டுக்கு நீ கிரேட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் வந்து பழைய கோல்டை கொடுத்துட்டு நான் இப்போ புது கோல்டு எடுத்திருக்கேன். வந்து கஸ்டமர் சர்வீஸும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்குறாங்க. புதுசாக கோல்டு எடுக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். கரெக்டான ரேட்டில் சர்வீஸும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க.
1: ஜனநாதன் சொன்னதை கேட்டிருப்பீங்க, எதுக்கு காத்திருக்கீங்க? இப்போ நீங்கள் போகலாம். 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ். Give me one touch time, yeah! Give me two touch time, yeah!

0: மூன்று கேள்விகள் கேட்டு இருந்தோம். கா வரிசையில தொடங்கும் உங்களுடைய பதில்கள் சரியா இல்லையான்னு இப்ப பாக்குற நேரம் வந்தாச்சு. பிரியா,
1: காகம், காகம் பறவை பெயர், கட்டிடத்தின் பெயர் கேபிட்டா ஸ்பிரிங், அணியும் பொருள் கவுன்.
2: கருப்பு சட்டை, மூணாவது காவல் அலுவலகம் சொல்லுங்க.
3: எப்படின்னு சொல்றது கேட்டா சொல்லலாமா?
0: வாழ்த்துக்கள் பற்றிச்சிட்ட வாழ்க்கை.

நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாட்டாங்காலி இருக்குது. அச்சச்சோ, மூணு போகம் ஒரு போகம் ஆச்சு.

0: അക്ഷയ ജുവലേഴ്സ്,
1: 48 Serangoon Road, Little India Arcade. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
2: நேரா அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் புகழ் மாலையுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

கேட்டது இலங்கை கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் புகழ் மாலை எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் தந்திருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக அனிதா கிங்ஸ்லி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அனிதா கிங்ஸ்லி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக காயல் இளவரசு பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது காயல் இளவரசு குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இலங்கீஸ்வரன் சிவனார் போல் மாலையுடன் மது பாலகிருஷ்ணன் குழுவினர்.

கேட்டது இலங்கீஸ்வரன் சிவனார் புகழ் மாலை, மது பாலகிருஷ்ணன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜ்மால் செரீப் ரஹிமா குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக தாஜ்மஹால் ஷெரீப் ரஹிமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் எனி செல்வ சன்னதி முருகன் புகழ் மாலையுடன் பஞ்சமுத்தி குமரன் குழுவினர் பாடிய

கேட்டது செல்வ சன்னதி முருகன் புகழ் மாலை பஞ்சமுத்தி குமரன் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக வசாந்தி பிரின்ஸ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக கேட்ட அந்த பாடல் வசந்தி பிரின்ஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக திவ்யா குழுவினர் பாடியது.

கிருஷ்ண காணமாக நீங்கள் கேட்டது திவ்யா குழுவினர் பாடியது. திவ்யா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இதுவரை இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கியராஜ்யத்தில் 7:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: நேரம் நச்சிந்தன நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் செல்வோம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: பண்டிகைகளை கோவில்களில் போய் கொண்டாடுவோம். சில பண்டிகைகளையும் விரதங்களையும் மட்டும் வீட்டிலேயே கொண்டாடுவோம். அப்படி பெண்களால் வீட்டிலேயே கொண்டாடப்படும் பண்டிகைகள் தான் வரலட்சுமி விரதம். திருமணமான சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் பக்தி சிரத்தையுடன் இருக்கக்கூடிய சுமங்கலி பூஜை எனும் வரலட்சுமி விரதம் தென்னிந்தியாவில், தமிழகம், கர்நாடகா, ஆந்திராவில் மிகவும் பக்தி சிரத்தையாக பெண்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதத்தின் முக்கியத்துவமே சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவன் நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும், தொழில் சிறக்க வேண்டும். அதனால் கிடைக்கும் தனம் பொருள் வரவு மூலம் மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான குடும்பத்தை அனுபவிக்க வேண்டும் என எல்லா விதத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து கடைபிடிக்கும் விரதமாகும். சுமங்கலி பெண்கள் மட்டுமல்லாமல் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். ஒரு பெண்ணுக்கு முழுமையான பெண் ஆவது அவர் திருமண உறவில் ஈடுபடும் போதுதான். அவருக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவன் கணவன். அதனால் நல்ல கணவன் அமைய வேண்டும் என லட்சுமியை வணங்கி விரதம் இருக்கின்றனர். வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்கள் முதல் நாளன்று வீட்டை சுத்தப்படுத்தி அரிசி மாவில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். வீட்டின் தென்கிழக்கு மூலையில் ஓரிடத்தில் சாணம் தெளித்து அதன் மீது மரப்பலகை சுத்தம் செய்து வைக்க வேண்டும். அதன் மீது அரிசி மாவில் கோலம் போட வேண்டும். மரப்பலகை மீது வெள்ளி தாம்பாளம் அல்லது பித்தளை தட்டு அல்லது வாழை இலை வைக்க வேண்டும். அதன் மீது மகாலட்சுமியை பிரார்த்தித்து பச்சரிசி அல்லது நெல் மூன்று கைப்பிடி வைத்து பரப்பவும். பித்தளை அல்லது வெள்ளி செம்பின் உள்ளே அரிசி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, நாணயங்கள், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, எலுமிச்சை பழம், மணி இவை உள்ள போட வேண்டும். வாசனை பொருட்களும் போடலாம். இந்த கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிலை வைத்து அதன் மீது தேங்காய் வைக்க வேண்டும். தேங்காயில் மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு அம்மன் திருமுகத்தை வைக்க வேண்டும். அம்மன் முகம் சந்தனத்தால் செய்தோ வெள்ளி முகம் வைத்தோ அவரவர் வசதிக்கு ஏற்ப வைக்கிறார். அம்மனுக்கு கலசம் மீது புதிதாக வாங்கிய மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பட்டாடை கட்டவும் அல்லது புதிய புடவை ஜக்கெட்டை ஜக்கெட் துணியையும் கட்டலாம். சில அம்பாள் அலங்காரம் செய்வதற்கான நகைகளை வைத்து அலங்காரம் செய்யலாம். ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், அதாவது நாளை அன்று அதிகாலையில் குளித்து வீட்டு வாசலில் தெளித்து கோலமிட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வாசலில் வைத்த வரலட்சுமி அம்மனை அழைக்கும் விதமாக எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி எல்லா ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள்வாயாக என்று லட்சுமி அம்மனை அழைத்து வந்து வீட்டில் கிழக்கு முகமாக வைக்க வேண்டும். பூஜை செய்யும் போது வடக்கு முகமாக அமர்ந்து கும்ப பூஜைக்கு பின் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும். அஷ்ட லட்சுமிகளுக்கு பிடித்தமான அருகம்புல் தூவி பூஜிக்க வேண்டும். பூஜையின் போது மகாலட்சுமி ஸ்தோத்திரம், அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகியவற்றை படிக்கலாம். அன்னைக்கு பல வகை சாதம், பாயாசம், வடை, கொழுக்கட்டை, தயிர், பசும்பால், நெய், தேன் போன்றவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும். வரலட்சுமி விரதம் இருப்பவர்களுக்கு தனம், தானியம், ஐஸ்வர்யம், சந்தான வாக்கியம், செல்வம், செல்வாக்கு, நீண்ட ஆயுள், தீர்க்க சுமங்கரி வரம் கிடைக்கும் என்று அன்னை பார்வதி அருளியிருக்கின்றார். நோன்பு மஞ்சள் சரலை கும்பத்தில் வைத்து சரட்டையும் சரடையும் கும்பத்துடன் சேர்த்து பூஜை செய்ய வேண்டும். மலர்களால் தீபங்களால் அம்பாளை ஆராதனை செய்து 9 இலைகள் கொண்ட மஞ்சள் சரடை எடுத்து வலது மணிக்கட்டில் பக்தி சிரத்தையுடன் கணவரிடம் கொடுத்து அல்லது மூத்த சுமங்கலிகளை கட்டிவிடச் சொல்லி கரடை கட்டி கொண்டு ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுமங்கலி பெண்களுக்கு நோன்பு கயிறு கொடுக்க வேண்டும். சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அம்பிகையை எண்ணி உணவு கொடுத்து வெற்றிலை வாக்கு மஞ்சள் குங்குமம் பூ ரவிக்க துணி இனிப்பு பழம் ஆகிய பொருட்களை தாம்பூலமாக கொடுத்து உபசரிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் விளக்கை அன்னை வரலட்சுமி நமக்கு தருகிறாள். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதால் கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் அன்னை மகாலட்சுமியின் அருள் பூரணமாக கிடைக்கும், பலமான வாழ்வு கிடைக்கும். பூஜை செய்த அன்று மாலை பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காய் பச்சரிசி வைத்துவிட்டு கலசத்தை அரிசி பாதையில் வைத்து விட வேண்டும். மறுநாள் காலை எளிமையான பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இதன் மூலம் அன்னபூரணியின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று கூறி இன்றைய பொழுது நற்பதாக இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராய்
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணியன் ராஜரெட்டினம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆவணி மாதம் 20ஆம் தேதி புதுக்காலம் 20ஆம் வாரம் வியாழக்கிழமை இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 36 இறைவசனங்கள் 23 28 வரை. இறைவன் கூறுவது, நீங்கள் பேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை பேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களையும் கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளையும் கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு அழைப்பும் ஆடையும் அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்வதன் மூலமாக கடவுளின் அழைப்பை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் விசுவாச வாழ்வில் நிலைப்பதில் தயக்கம் காட்டுகின்றோம். நாம் நிறைவாழ்வு வாழ வேண்டும் என விரும்பும் கடவுளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் ஏராளமான சாக்கு போக்கு சொல்கின்றோம். கடவுள் காரியங்களை காட்டிலும் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். மனமாற்றம் என்ற திருமண ஆடை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வில் நீடிக்கின்றோம். இதனால் கடவுளின் அழைப்புக்கேற்ப வாழ்வில் தகுதி இழந்து தண்டனைக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி கொள்கின்றோம். நிலை வாழ்வு கொளிக்கும் விண்ணக விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் தகுதி இழந்து போவதால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ஆகின்றனர். முதலில் ஆண்டவர் அழைப்புக்கு நம்முடைய பதில் என்ன? அவர் விரும்பும் விருந்துக்கான மனமாற்றம் என்னும் ஆடை நம்மிடம் உள்ளதா? நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
0: அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:12 ஐக்கியராட்சியத்தில் 7:12 இவ்வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
3: ஓம் ராஜா, நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
3: நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நல்வினை தீவினை எனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடு. நான் என்ற எண்ணத்துக்கு பதிலாக இனி எல்லாம் நீ என்ற எண்ணத்தை கொண்டு வருவதே சரணாகரி. அதற்கு பிறகு உங்களுக்கு என்று தனிப்பட்ட எந்த ஒரு செயலும் இருக்காது, இருக்கவும் கூடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவன் செய்வதாகவே இருக்க வேண்டும். இறைவனை நோக்கிய உங்களது பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் எந்த முறையில் இருக்க வேண்டும்? மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தேவைகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த தேவைகளுக்கு தகுந்தவாறு வேண்டுதல்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் ஓரளவு புரிதல் உள்ளவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வேண்டுதல் என்பது அவர்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் இருக்குமே தவிர ஒவ்வொரு முறையும் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் முடிவான ஒன்றை முதலிலேயே வேண்டியும் விடுவர். அந்த வேண்டுதலில் அத்தனையும் அடங்கியும் விடும். இதை புரிந்து கொள்ள ஒரு சிறு கதை. ஒரு ஏழைத்தாயின் மகனுக்கு படிப்பு அவ்வளவாக வரவில்லை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அவள் வழிபடும் தெய்வம் மட்டும்தான். தன் மகன் பரீட்சையை தேர்ச்சி பெற்று நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவள் கனவு. கடவுளிடமும் இதை குறித்து வேண்டுதல் வைக்கவே மகனும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றான். ஆனால் இவனது வினை வேலை கிடைக்கவே இல்லை. மறுபடியும் கவலை கொண்ட தாய் இறைவனை வேண்ட மகனுக்கு நல்ல வேலையும் கிடைத்தது. சிறிது காலம்தான் சென்றது, மகனுக்கு விபத்து ஏற்பட்டது, படுக்கையில் கிடந்தான். அத்தாய்க்கு தெரிந்ததெல்லாம் இறைவனே என்பதால் மறுபடியும் ஒரு வேண்டுதல். இதுவே அத்தாய் கடவுள் எனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடு என்று ஒரே ஒரு முறை மட்டும் வேண்டியிருந்தால் அவள் வாழ்க்கை வசந்தமாயிருக்கும். புரியும்படி கூற வேண்டுமென்றால் ஒருவனுடைய வேண்டுதல் என்பது நிரந்தரமான முடிவான ஒன்றாக இருக்க வேண்டும். அத்தாய் வேண்டியது எல்லாமே தற்காலிகமான தீர்வை தரக்கூடியது என்பதால் ஒவ்வொரு முறையும் வேண்ட வேண்டிய அவசியம் இருந்தது. மேலும் எதிர்வரும் கர்மவினை இதுதான் என்பது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கூடவே எனக்கு இந்த தேவை நிறைவேறினால் நான் நிம்மதியாக இருப்பிருந்த தவறான கணக்கை போட்டுக்கொண்டு தற்காலிக தீர்வை நாடுகின்றோம். உண்மையில் எந்த ஒன்றிலெல்லாம் அடங்குமோ அடக்கமோ அந்த ஒன்றை வேண்டுதலாக வைக்க வேண்டும். அப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறும் பொழுது அவனுக்கு அனைத்தும் வசமாகி விடுகின்றது. எனவே அவனது வேண்டுதல் என்பது ஒரே ஒரு முறையோடு முடிவடைந்து விடுகிறது. எப்படி என்றால், உங்கள் அமைதியும் சந்தோஷமும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் சார்ந்தே உள்ளது. உங்கள் தாய்க்கு உடம்பு சரியில்லை என்றாலோ, உங்கள் மனைவி கோபப்பட்டாலோ, உங்கள் முன் ஒரு நாய்க்குட்டி கஷ்டப்பட்டாலோ, உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டாலோ உங்களால் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியுமா? முடியாதல்லவா? எனவே உங்கள் அமைதி என்ற வேண்டுதல் நிறைவேற உங்களை சார்ந்த மற்றும் உங்கள் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கை தரவும் நல்லவைகளாக மாற்றம் பெறுகின்றன என்று கூறி, எனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கூட என்று வேண்டுங்கள் என்று கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:16 ஐக்கியராஜ்யத்தில் 7:16 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா
0: கதைக்கு ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்களாம் சந்திரே
4: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி கொண்டு மாணிக்க அறிவுறுத்தல் உலகத்திட போறேன். அறியானே யாவற்கும் அவரவா அம்பரத்துவம், தெரியானே சிறியேனே ஆட்கொண்ட பெய்களத்தில் விடையார்ந்த மலர் பூவேன், வியந்து அலவேன், நயந்து உருகேன், தரியேன் நான் ஆமாறு, சாவேன் நான் சாவேனே. உரை: எட்டகையாருக்கும் அறிதற்கரியவனே, அருள் வானினை உடையவனே, தீயம்பலத்திலே நடமாடும் எமது பெருமானே, சிறுமை மிக்க அடியேனை ஆளாக்கிக் கொண்ட தெரிந்த கலலினை உடைய திருவடி கண்ணே, மனம் நிறைந்த மலர்களை இட்டு வழிபடேன், புகழ்ந்து பாடி துதியேன், உள்ளம் விரும்பி உருக மாட்டேன், நான் இவ்வாறு முக்கரணங்களாலும் வழிபடா விருத்தலை பொறுக்க மாட்டேன், நான் இதற்கு தகுதியாகும் வகை யாது, நான் இறப்பேன் இறப்பேன், இறந்துபடவே துணிந்தேன் என்றவாறு வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண் நகைச்சம் வாய்க்கரிய, பானலார் கண்ணியற்கும் பதற்குருகும் பால் நெஞ்சியே, ஊனெல்லாம் நின்று உருக புகுந்து ஆண்டா நின்று போய், வானுளான் காணாய் நீ மாலாவாள் மாலா வாழ்கின்றாயே. உடை: இளவெனிலாகிய வசந்த காலத்திலே மன்மதன் விடுகின்ற பூ வகைகளாகிய அம்பிற்கும் வெள்ளிய ஒளியுடைய பல்லினையும் கருநிறமுடைய குவளை போன்ற கண்களையும் உடைய மகளிற்கும் ஈடுபட்டு துடித்து நெழுகின்ற பயனற்ற மனமே, நமது உடம்பெல்லாம் கனிந்து அமுதூறி உருகும்படியாக எழுந்தருளி வந்து உள்ளத்தை நிலவிற்று ஆட்கொண்டருளிய பெருமான் இப்போது சென்று ஞான ஆகாயத்திங்கன் இருக்கின்றான். அவனை நீ காண முயல மாட்டாய், நீ இறந்தொழியாது இன்னும் ஏன் நிலத்திருக்கின்றாய்? நன்றி. நாளை வீடு பிறப்பை அருண் துமிஞ்சினல் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணுமானடம் ஆடியுகப்பன அஞ்செழுத்துமே அண்டபிரானுண்ட தொண்டர் நமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூறுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று அவர் போட்டிட முடிக்கு துண்டமதி சேர்த்தடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். திருச்சிட்டம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
0: அவர் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் ராஜா. ஏமையில இருந்து பொங்கியவர் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா பொங்கியவர் ராஜா?
5: நானும் நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கிறோம்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் அச்சந்திரி.
6: என்னாளுடைய சிவனை போற்றி, என்னாண்டவருக்கு முறைவா போற்றி, இன்பமே சொல்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமானின் அருளோடும் ஆசையோடும் இன்புற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. பிற ஆசையுடன் முழுமையாக வாழ வேண்டும் என்றால், ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என்றால், கோபம் ஆணவம் அகம்பாவம் எனும் தீயை அணைத்து விட வேண்டும். இறைவிட முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் கோபம் மனதில் பல தீய எண்ணங்களை தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கின்றது. புறாமை, வஞ்சகம், ஒழுங்கின்மை போன்ற பல தீய குணங்கள் உண்டாக்கி விடுகிறது. வீண் விவேகங்களும் பொருள் இழப்பையும் ஏற்படுத்துகிறது. எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அமைதியோடும் பொறுமையோடும் அன்போடும் பண்போடும் வாழ்க்கை எனும் வரமுறைக்கு வாழும் போது இறைவன் முழுமையாக வாழ வைப்பான். மனம் எப்பொழுதும் தெளிந்த நீராகட்டும். மனதில் நல்ல எண்ணங்களை நிரப்பி தீய எண்ணங்களை மனதில் இருந்து அகற்றிவிட வேண்டும். கற்று தெரிந்தவை விஷயம் கையளவுதான். கற்று கற்க தெரிய வேண்டியது உலக அளவு இருக்கிறது. முதல் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் தான் எல்லாமே அடங்கியுள்ளது. வாழும் வாழ்க்கையில் போராட்டம்தான். இளமையிலும் முதுமையிலும் போராடித்தான் வாழ வேண்டும். எல்லாமே நாம் செய்யும் நன்மை தீமைகளை பொறுத்துத்தான் எல்லாமே நடக்கின்றது. எல்லாமே விதிப்படி அமையும். விதி எந்த நிறையம் செய்கிறதோ அதை தவிர வேறு எதையும் நம்முடன் சேராது. எல்லாமே வாழ்க்கையில் அமைந்து விடாது. அதை நினைத்து கவலைப்படவும் கூடாது. எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் என இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும். இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் இறைவிடம் பயபக்தியாகவும் வாழ வேண்டும். அன்புக்கு இரண்டு வேலை உண்டு. அன்பு அரவணைப்பதற்கு மட்டுமல்ல, தண்டிக்கவும் அதை பயன்படுத்த வேண்டும். அதே போல் தான் இறைவன் அரவணைக்கும் நேரத்தில் அரவணைப்பான், தண்டிக்கும் நேரத்தில் தண்டிப்பான். தவறான பாதையில் மனம் போனால் வாழும் வாழ்க்கையில் எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசவும் வேண்டும். முடியாவிட்டால் அமைதி பொறுமையோடு இருக்க வேண்டும். இறைவன் ஒருவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும், ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைக்க முடியும். மற்றவர்கள் நம்ம எப்படி நடத்தினாலும் கோபப்படக்கூடாது. வாழ்க்கையில் இளமையில் நாங்கள் செய்த தர்மம் புண்ணியம் முதுமையில் காக்கும் இறைவனும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையுடன் இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து இறையாசுடன் நலமாக வாழ்வோம். நல்ல நச்சரியோடு, வாழ்க்கை அனுபவத்தோடு, இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜாங்க.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தன நேரம். நற்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
7: இனிய காலை வணக்கங்களே. நீங்க எல்லாம் பால எல்லாம் தெய்வீக நாம் எதிர்கொள்ளும் அனைத்து இன்றளுக்கும் மூல காரணம் இறைவனை நாம் மறந்துவிட்டு இம்மாய உலகின் பொருட்களின் பின்னே அலைவதையாகும். மகிழ்ச்சி துயரம் எல்லாம் நாம் ஏற்படுத்தி கொள்வது இறைவன் கண்டும் ஆனந்தமயமானவர். அவர் எங்கு கண்டும் நமக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி பெறின்பம் ஆகியவற்றை அளிக்கிறார். நாம் நமது மாயின் காரணமாக இறைவனது பரிசுகளை இன்னலாக தவறாக புரிந்து கொண்டு அதற்காக வருந்துகிறோம். உங்களது உயரங்களுக்கு உங்களது சுய உணர்வுகளை பொறுப்பாகும். ஆகவே உங்களது உணர்வுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். நல்லதாக பார்க்கும் என்ன போக்கினை நீங்கள் வளர்த்து கொண்டால் வழியினையும் நேரத்தினையும் நன்றும் அனுபவித்து எதையும் மாற்றினீர்கள். கடந்து வந்த அரசர்களும் சக்கரவர்த்திகளும் இவ்வுலகை விட்டு செல்லும் போது பொறுமையான கைகளுடன் தான் சென்றனர். அவர்களால் ஒரு புள்ளியின் நுனியை கூட எடுத்து செல்ல இயலவில்லை. இவ்வுலகில் நாம் வாழ்கின்ற வரையில் நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அதன் பின்னர் நமக்கு அதனுடனான உறவு நின்றுவிடும். இவ்வுலகில் நமக்குள்ள அனைத்து உறவுகள் உறவு முறைகளும் நாம் ஏற்படுத்திக் கொள்வதையாகும். அத்தகைய போலித்தனமான உறவுகளை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் வாழ்கின்ற வரையில் மகிழ்ச்சியுடன் வாழ்வினை அனுபவியுங்கள். ஆனால் உங்களது மகிழ்ச்சியானது நீங்கள் ஐஸ்கிரீம் உண்ணும்போது அது சிறிது விடுவது போல குறுகிய நேரத்தில் மறைவதாக இருந்திடக்கூடாது. உண்மையான அன்பு உங்களது இதயத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டும். அதுவே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினை நீங்கள் தொடர்ந்து அனுபவித்திட வேண்டும். அந்த பகவான் கூறியிருக்கிறார். அந்த குறிக்கொண்டு மற்றவரை நாளை சந்திக்கிறேன். உங்களை எம்முறை நேசிக்கும் சொன்னான். வணக்க நேரில் வணக்கம்.
0: நன்றி சண்முகநாதன். நினைத்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புருவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: இனிய காலை ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: யாரு? இனிய காலை வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: நலமாக இருக்கிறோம். இன்னொரு குரல் வந்ததா?
0: ஆமா, அது வைஃபர்ல இருந்து.
8: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியான காலை பொழுதை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக, இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 22, திருவசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். இப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளியை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி மக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, குறைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம் எல்லோரிடத்திலும் குறைகள் உண்டு. ஆனால் கடவுளிடமிருந்து நமது குறைகளை மறைத்து விடலாம், கடவுளிடமிருந்து தப்பி விடலாம் என்றால் அது இயலாத காரியம் என்பதற்கு இந்த வாசகம் சிறந்த சாட்சியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வாழ்வியலோடு ஒப்புமை செய்து பார்க்கக்கூடிய பகுதியாக இன்றைய பகுதி அமைகின்றது. திருமணம் என விருந்துக்கு பல மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். வந்திருக்கின்றவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்திருக்கும். ஏனென்றால் பாலஸ்தீன பகுதியில் திருமண விழா என்பது குடும்ப விழா போன்றது அல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாய விழா. அது தனிநபர் விழா அல்ல, அனைவரின் விழா. மணமக்களின் மகிழ்ச்சியில் ஒட்டுமொத்த ஊரினரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்படிப்பட்ட விழாவில் ஒட்டுமொத்த விருந்தினர்களும் பங்கேற்றிருக்கின்ற போது ஒரு மனிதர் மட்டும் தனியே பிரிக்கப்படுகின்றார். அவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் அவர் மட்டும் தனியே தென்படுகின்றார், வெளியே அனுப்பப்படுகின்றார். குறைகளை வைத்துக் கொண்டு நாம் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. குறைகளோடு கடவுளின் அருளை நாம் பெற்றுவிடவும் முடியாது. நமது நிலையை நாம் உணர வேண்டும். நமது தகுதியின்மையை உணர்ந்து கடவுளிடத்தில் மன்றாடுகின்ற போது கடவுளே நமக்கு நிச்சயம் அந்த தகுதியை தருவார். அந்த மனிதன் திருமண விருந்திற்கான ஆடையை நிச்சயம் வெளியே பெற்றிருக்கலாம், அதனையும் அவன் புறக்கணித்தான். இறுதியில் அவனும் புறக்கணிக்கப்படுகின்றான். அவனிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு நமது வாழ்வை மாற்றிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானிலையில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: இருபதாம் வாரத்தின் நான்காம் நாள் வியாழக்கிழமை கிறிஸ்த சிந்தனை. மிகுந்த இறையாட்சியின் கருவியாக பயன்படுத்தும் இயேசு மற்றொரு திருமண விருந்து பற்றிய உவமை வழியாக ஒரு உன்னதமான செய்தியை உணர்த்த விரும்புகின்றார். இறையாட்சி என்பது ஆட்சியில் உள்ளோர் அதிகாரம் அமதே வாழ்வோர் ஆணவ மற்றும் ஆதிக்க வண்ணம் உள்ளோர் நடுவில் இல்லை, எளிய உள்ளங்கொண்ட மக்களிடையில் உள்ளது என்பதை உணர்த்துகின்றார். உணவு என்பது பெரும்பாலும் உறவோடு தொடர்புடைய ஒன்று. இயேசுவின் உறவு பாவிகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள், அன்பை இழந்தோர், ஆதரவற்றோர் அனைவரை முனைக்க அன்புருவாகவே இருந்தது. இப்படிப்பட்டவர்களை இயேசு கொடுத்து அழைப்பது அந்த செவிசாய்த்தவர்கள். யூதர்களோ படித்த சட்டம் அறிந்தவர்களோ அல்ல. வாழ்க்கையில் விரக்தி அடைந்து நொந்து போன மக்களுக்கு நமது அரவணைப்பை காட்டுவோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவன் சமநோக்குடையவர் என்கின்றது நேற்றிய சிந்தனை. இந்திய முதலாம் அருள்வாக்கு இறைவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்கின்றது. அதே வேளை நச்சியது திருமண வீட்டில் ஒருவரை முறையற்ற விதத்தில் உபசரித்து போன்ற உவமை அமைகின்றது. நாம் அனைவரும் தூய உள்ளத்துடன் வாழ வேண்டும் என்று இறைவன் விருப்பம் கொள்கின்றார். இறைவன் நம்மை நல்வழியில் விட்டு செல்கின்றார். நாம் தவறுகின்ற போது தகுந்த அண்டையுடன் பாடம் கற்பிக்கின்றார். யூத சமூகத்திலே ஒருவர் திருமணத்திற்கு மற்றவர்களை அழைக்க விருப்பம் கொண்டால் முதலில் விருந்தாளிகளுக்கு புத்தாடை வழங்க வேண்டும் என்பது மரபு. உவமையில் குறிப்பிட்ட விருந்தினர் வழியில் நின்று கூட்டி வரப்பட்டிருந்தாலும் திருமண ஆடை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆடை கொடுக்கப்பட்டும் நம் ஆடை அணியாத போது இறைவனது ஆசை கிடைத்தும் அனுபவிக்காதது இறையாசிரியை அலட்சியப்படுத்துவது போன்றாகும். ஆகையால் தான் கைகளையும் கால்களையும் கட்டி இருளை தள்ளிவிடச் சொன்னார்கள். இதுவே எமது வாழ்விலும் நேரம். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:32 ஐக்கியராஜ்யத்தில் 7:32 தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 20 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
10: மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் சில விஷயத்துக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு, நம்ம வந்து சில காரியத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோன்றிட்டு இருக்கும். பிரயாணங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். சகோதர சகோதரிக்கு ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது இது வம்பு, இது பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை போய் தொடப்படாதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும். அதே மாதிரி உணவு சம்பந்தமாக, கேட்டரிங் சம்பந்தமாக, ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான மீட்டிங், முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு, இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான் இருக்கும். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அது அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது. சில பேர் கூட இருப்பா, சில பேர் பேசுவா, சில பேர் எல்லாம் இருப்பா, ஆனால் இவெல்லாம் நிரந்தரமாக இருப்பாளா அப்படின்னு சொன்னால் க்வெஸ்டின் மார்க் தான் இருந்துட்டுருக்கும். கார்பெண்டிங் சம்மந்தமான ஒர்க்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பா, லேப் வச்சுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல், அதே சமயத்தில் கிளினிக் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது புது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவீங்க. சில நேரங்களில் எதிரிகளை பார்த்தா கண்ணிலே காமிச்சு கொடுக்கும் அகோரிகள் மாதிரி. ஆஹா, இவாட்டை பேசப்படாது, இவாட்டை பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறத அழகாக புரிஞ்சு செயல்படுவீங்க. முந்தி அப்படி இல்லை, யதார்த்தமாக பேசுப்பேல், ஆனால் இப்போ அப்படி இல்லை, இவா தப்பு இவா சரி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள கூட நல்லவங்க மாதிரி பேசி அதை அழகாக அவங்க காதுக்கு போய் சேர்ற அளவுக்கு பண்ணிவிடுவேள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரயாணம் வேண்டாம், மற்றவங்ககிட்ட வாக்குவாதங்கள் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுங்க, இது முடியும் முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இருந்துடுவாங்க. எதையுமே டபுளாக ஒரு விஷயத்தை வந்து திணித்து பெருத்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டாம். அதுமாதிரி ஆகாத காரியத்தை பற்றி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். அதே மாதிரி பொருட்கள் பற்றி எனக்கு அங்கே இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பெருமிதமாக நினச்சி சொல்லுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவள் நல்லதாக கேட்குறான்னு நினைப்போம், இல்லை அவள் பொறாமப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்கும். இந்த தினத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே போன்று தொழில் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். பட் ஆனாலும் ஏதானும் ஒரு தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசிக்கு இந்த தினத்தில் நல்லா இருக்கு. கிரக நிலைகள் பார்த்தா சாதகமாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல மற்றவங்களை எதிர்பார்த்து போற காலத்தில் நான் யாரையும் எதிர்பார்க்கல சார், ஏன்னா என்னுடைய காரியத்தை நானே பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் சிவனையும் செய்யறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், தலைவலி, ஒத்த தலைவலி, கண் சம்பந்தமான உபாதை, கழுத்து சம்பந்தமான உபாதை, இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. மறைமுக எதிரிகள் வேலை வாய்ப்பில் இருந்துருப்பா, அவாட்ட இன்னொருத்தரை பற்றி சொன்னால் அப்படியே ரகசியம் ரகசியம் ரகசியம் போய் உங்களுக்கு அந்த ரகசியம் வந்துடும். பிரச்சனைகளை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவீங்க, பார்ப்போம் அப்படிங்கிறத. மிதுனராசி நண்பர்கள் புதிய தொழில் ஒன்று நினைச்சுட்டு இருந்தால் அந்த தொழில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும், பேச்சுவார்த்தைகள் லாபத்தை பெறும். இது தப்பு அப்படின்னா டப்புன்னு நிறுத்திடுறது ரொம்ப நல்லது. இந்த தினத்தில் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சம்பந்தி, அதே சமயத்தில் பொண்ணு கொடுத்த இடம், பையன் கல்யாணம் பண்ண இடம், இந்த அவளுடைய சொந்த பந்தங்கள்லாம் இன்றைய தினத்தில் வருவாங்க, பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க எதானும் வாங்கினா கூட அவங்க இந்த மாதிரி இது வாங்கியிருக்கா அது வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கிறது, பேங்க்கில் லோனுக்காக அப்ளை பண்ணுறது, ஒரு எஜுகேஷனல் லோனு, வெளியில் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுறது, கடை ஓப்பன் பண்ணோம், அதே மாதிரி தொழில் ஓப்பன் பண்ணோம், இதுக்குண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையிறது, வீடு புதுசாக கட்டியிருக்கோம், இப்போவே கிராக் கிரீக்கெல்லாம் உளுந்துருத்தே, இந்த என்ன கேட்டு வேலை செய்யலை, இது என்ன ஜன்னல் வேலை செய்யலையே, பூட்டலையே, இது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பற்றிய சில அப்பப்போ குறைபாடுகள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்ல இன்றைய தினத்தில் இருக்கும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் மன திருப்தி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கையில் அட்வான்ஸ் கூட வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் தான். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க, ஒரு காரியம் நடக்கலை சார் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், டிபெண்ட்ஸ் ஒரு ஹாரோஸ்கோப் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாக இருப்பார் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு சிம்மராசிக்கு இன்னைக்கு பாதி நடக்கும், பாதி விஷயங்கள் தடங்கலாம். என்ன சார் இப்படி சொல்கிறேன், நாலஞ்சு நாளைக்கு முன்னாடிலேருந்தே இப்படி நடந்துட்டுருக்கு, ஏன், வை, வாட் ஹேப்பன், பட் ஒரு சில காரியம் நடக்கிறது, எஸ் அதுதான் சொன்னேன், 50% சக்ஸஸ், 50% சில பாதிப்புகள், பெருசாக இல்லை, சில பாதிப்புகள், சில சில பாதிப்புகள், மற்றபடி இன்றைய தினத்தில் அனுகூல்யமாக இருக்கும். எல்லாரும் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு தோணல்கள் வரும், எல்லாம் இருக்குது ஆனால் இன்னும் இல்லை, எல்லாம் இருக்குது ஆனால் எதுவும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத மாதிரி ஒரு தோணல் இருக்குங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். வியூகத்தை வைத்துக் கொள்வது, யாட்டி எந்த ரகசியத்தையும் சொல்றது தவிர்த்துக்கிறது, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாட்டியும் சொல்லிடக்கூடாது. ஒரு காரியம் தடங்கலானா இன்னைக்கு நல்லது தானே வச்சுக்கலாம், அதே சமயத்துல பட்ட இடத்துல படும்னு வீட்டுல வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பாத்துக்கணும். கார் யாருக்கிட்டையும் இலவல் கொடுக்கப்படாது, புஸ்தகம் கொடுக்கப்படாது, பை கொடுக்கப்படாது, உங்களுடைய பொருட்கள் கொடுக்கப்படாது, செல்போனை கவனமா வச்சுக்கணும், வழுக்கக்கூடிய பொருட்கள்ல கவனமா இருக்கணும். முடியாத விஷயத்தை எடுத்து செயல்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துல பைரவருடைய வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இந்த தினத்துல என்னுடைய பலன்கள், என்னுடைய கணிப்பு பலன்கள்ல பார்த்துட்டெல்லாம் மீடியமா இருக்குன்னு சொல்லுவேன். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு காரியம் நடக்கல, ஐயோ நானும் பலவிதமான முயற்சி எடுக்கிறேன், என்னமோ எனக்குன்னு பார்த்த தடங்கள்லாம் வருது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். அப்படி கிடையாது, ஒன்று நடக்கலைன்னா திருப்பி திருப்பி முயற்சி பண்ணல அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிடும். இது நடக்கலை அப்படின்னு நம்ம ஸ்டக் ஆகிடப்படாது, அடுத்து திருப்பி திருப்பி திருப்பி முயற்சி பண்ண அந்த காரியங்கள் வெற்றி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ரேஸ் இருக்குது, ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது, அந்த விளையாட்டு போட்டியில் சமயத்தில் ஜெயிப்பா சமயத்தில் தோப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தோக்கும் பொழுது மன வருத்தங்கள் இருக்கும், மன வழி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி பேசுவாங்க. பட் வெற்றி பெறும் பொழுது பட்ட அவமானங்கள் மாறிடும். அந்த மாதிரி ஒரு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் கடன் ஏற்றுக்கல, ஆனால் ஆத்துக்காரி வாங்கிட்டேன், நான் கடன் ஏற்றுக்கல, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டார், வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள்லாம் அப்பப்போ வரும். பட் நெவர் எவர் ஒரே போத்த. கண் சம்பந்தமான உபாதை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், தலைவலி, இது போன்ற விஷயங்களில் காலத்துக்கு ஏற்றாற்போல் சில உபாதைகள் இருக்கும், அது மாறிடும், கவலைப்பட வேண்டாம். சகோதர சகோதரிகள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குனால் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பேச்சுவார்த்தைகள், தொழிலை பற்றி பேசும்பொழுது அதை பற்றி முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சது, ஏட்டு சுரக்கா இதுக்கு ஆகாதுன்னு சொல்லுவா, காரியத்துக்கு ஆகாதுன்னு, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளானை பற்றி முழுசாக தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் பேசிக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும். அரசியல் இருக்கிறவங்க, பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கிறவங்க அதை பற்றி தெரியாமல் பேசணும்னா அந்த இடத்துல போச்சு. ஒரு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை மேப்பிங் பண்ணி வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தியாக பட்டுறதோ, மைண்டு ஓடிண்டே இருக்குது, ஏதோ ஒன்று அப்படிங்கிற ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மன நிம்மதியும் தியானமும் பிராணாயாமும் யோக முறைகளையும் நிச்சயமாக கடைபிடித்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினம், துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. திருமண காரியம் வெற்றி பெறும். பிறர் மூலமான காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், தெரியாத நபர் தெரிந்த நபர் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை, சில நேரம் பயம் ஏற்படும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். திடகாத்திரமான சிந்தனைகள் மன திருப்தியை கொடுக்கும். ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கப்பல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, கடல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, மிலிட்ரி நேவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஒரு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை மேப்பிங் பண்ணி வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தியாக பட்டுறதோ, மைண்டு ஓடிண்டே இருக்குது, ஏதோ ஒன்று அப்படிங்கிற ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மன நிம்மதியும் தியானமும் பிராணாயாமும் யோக முறைகளையும் நிச்சயமாக கடைபிடித்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் காமாட்சி அம்பாள் வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நன்னா இருக்குது. வேலை வாய்ப்பு கூடி வரும், அதிர்ஷ்டங்கள் இருக்குது, சுய வெற்றி இருக்குது, யாரையும் எதிர்பார்க்காம நீங்களே செயல்படுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருப்தி, ஒரு விஷயத்தில் திருப்தியாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு அவ்வளோ சரியில்லை சில நேரங்கள், சில விஷயங்கள் வந்து நேரத்தை வச்சு குறிப்பு. நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு வரேன், தடங்கள் ஆகலாம், என்னடா அது, நம்ம பிளான் பண்ணாலே நடக்க மாட்டேங்குது, யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணோம், சொன்னால் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு பொருள் இங்கே தான் வச்சேன், எங்கே காணும், எங்கே காணும், இங்கே இங்கே தான் வச்சேன், நான் அதெல்லாம் கிடையாது, இங்கே தான் வச்சேன், ஒன்றும் இல்லை, காற்றுக்கு பறந்து கீழே விழுந்திருக்கும், இல்லை நீங்களே ஜோப்பில் வச்சுருப்பேன், மற்றவாளை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அச்சோ அச்சோ தெரியாமல் பேசிட்டேன், சே நம்ம தான் எடுத்து வச்சோம், அதுக்கப்புறம் மறந்துட்டேனே அதை அப்படிங்கிற மறதிகள் இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு இடத்துக்கு போனால் ஏற்கனவே போன மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும், பேசும்பொழுது பேசின மாதிரி எண்ணங்கள் இருக்கும், இவாட்ட பழகின மாதிரியும் ஒரு தோணல் இருக்குது. அப்படி ஒரு தோணல்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துருக்கு. சொந்த பந்தங்களை சந்திப்பது, நல்லவர்களது நட்பு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக. சின்ன சின்ன விஷயத்திலே கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ஏதாவது சொல்லுவா, சரி அவளுக்கு நீ டைம் செல்ல நம்மளை மாதிரி, அதனால் விட்டு கொடுத்துருவோம், அதுதான் இன்றைக்கி பெஸ்ட்டு. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும். வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுறது ரொம்ப நல்ல பலன்கள். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்க நல்லது. மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிற தவிர்த்துக்க நல்லது. நம்மளால் லூஸ்டாக கூட்டுட்டோமோ அப்படின்னு சில நேரத்தில் தோணும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துல போய் ஐயோ ஐயோ இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணுமே, ஒரு மேடையில் பேசும்பொழுதோ ஒரு இடத்துல போகும்பொழுதோ ஒரு இடத்துல பேசும்பொழுதோ ரொம்ப கவனமாக. இன்றைய தினத்தில் என்னால் கெட்ட பேரில் இந்த கூட இருக்கிறவங்களால் தான் கெட்ட பேருன்னு சில நேரங்களில் சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு ரொம்ப அற்புதமான நாள். நீயா நானாங்கிற போட்டி வரும் கணவன் மனைவிக்குள்ள. சில பேருக்கு ரொம்ப வயசான பாட்டி தாத்தா அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான வாஸ்து, வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய நல்லோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எங்கேனும் ஒரு நம்ம வந்து ஃப்ளைட்டில் பார்க்குறோம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறோம், எங்கேயோ ஒரு பொது இடங்களில் பார்க்குறோம். இந்த கான்டாக்ட்ஸ் அப்படியே பிஸ்னஸாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. பட்டயம் பெறுதல், நல்ல மதிப்பெண் வருது, அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் பட்டுது இது என்னமோ சரியில்லை அப்படின்னு பட்டுதுன்னா அதை விட்டுணும். இது ஓகே அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். மாமியார் மாமனார் அவளுக்கு ரொம்ப நன்னாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் வழிக்கு நன்னாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் மனம் தளராது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் இருக்கும். ஒவ்வொன்றாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் சில தடங்கல்கள் வரும். பரவாயில்ல இதையும் தாண்டி அடுத்தது நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை விஷயத்தை பற்றி பேசுவீங்க. விரயங்கள் இருக்கும். அந்த விரயம் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்படணும். மருத்துவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ரொம்ப கவனமாக இருங்க பார்த்துருங்க இதெல்லாம் சொல்கிறார், அப்போ கவனமாக இருக்கணும். திருமண காரியங்கள் எப்பவுமே பெற்றவங்க சொல்லும்போது வேண்டாம் நோ அது இல்லை இது இல்லைன்னு சொல்லப்படாது. அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறதே முதல்ல ஒரு அசுப சகனம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரியவங்க சொன்னால் ஒரு காரணம் இருக்கும். நம்மளை இத்தனை நாள் வளர்த்துருக்காங்க, நமக்கு எப்போ ஸ்கூல் சேர்த்தனோ, எப்போ காலேஜ் சேர்த்தனோ, எப்போ வேலைக்கு சேர்த்தனோ அவங்க தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்களும் திருமண விஷயத்தை பேசும்போது சரி நம்மளுடைய அபிப்பிராயத்தை நம்ம சொல்லலாம், இல்லை இப்படி இப்படி இப்படின்னு சொல்லலாம், பட் வேண்டாம் இல்லை நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பணம் பொருளாதாரம் கடன் சம்மந்தமான சுமைகள் இருந்தால் எடுத்து அடைக்கிறதுக்குண்டான யோகங்கள். உங்களுடைய சகோதர சகோதரர்களுக்கு இடமாற்றங்கள் குறிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயார் வழியில் சொத்துக்கள் சேர்த்துறது அதில் தொழிலுக்குண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா காரியங்களில் ஒரு ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம செயல்பட்டோம்னா வெற்றிகள். மனைவி அல்லது கணவர் அவர்களுடைய தந்தைக்கு ஒரு நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சில நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் உண்டு. அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இளைய சகோதர சகோதரிகளுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு, மீனராசி நேயர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் பெறும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கிறது, அதே சமயத்தில் திருட்டு போன பொருட்கள் திரும்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், காணாமல் போன பொருட்கள் திரும்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஒரு பொருள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச, பட் இன்றைக்கி அதோடைய வேல்யூ வந்து நல்லா இருக்குன்ற சப்ஜெக்ட் எடுத்து பேசுறது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் வீட்டில் வந்து திருமண காரியம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது போன்ற விசேஷங்களை பற்றி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியல் ரீதியாக இருந்துன்னு இருக்கிறவங்க புதிய சந்திப்புகள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, தானாக உட்கார்ந்த இடத்துல அந்த பிரசாதம் வந்து உங்களை வந்து சேரும், மன திருப்தி பெறுவீங்க. நல்ல கனவு சுப கனவுகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப வயசானவங்க ஆரோக்கியத்தில் கழுத்து சம்மந்தமாக, கால் சம்மந்தமான, இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி ஒரு வீடு போய் பார்த்தா, ஒரு இடத்த போய் பார்த்தா, அப்பா எவ்வளோ நீட்டாக வச்சுட்டுருக்கா, எவ்வளோ அழகாக பண்ணிட்டுருக்கா தெரியுமான்னு இன்னொருத்தரை பாராட்டி, இது போன்ற நானும் வரணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு வச்சுன்னா காமாட்சி அம்பாள் வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
0: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலா பலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டிஐ தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நேரம் சரியாக 8:50 ஆச்சரியத்தில் 7:50 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் திருமதி வதனா. நலமா இருக்கிறீங்களா?
1: எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண பிறந்த நாள் வாழ்த்து. அவர் என்றும் நலமாக ஆரோக்கியமாக நல்லா படித்து வர வேண்டும் என்று வாழ்த்தி அப்பம்மா விட வருகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அதாவது எங்களுடைய பதனா தயாளன் தம்பதிகளுடைய அன்பு பேரன் ஐடன் திருவரன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களையும் நாங்கள் டிஆர்டி தமிழ்ஒலி குடும்பமும் இதய நிறைந்து எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் பார்ப்பவற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழ்ஒலி குடும்பமும் வாழ்க்கையை மகிழ்கின்றது. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடகங்களில் இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பதி அவர்கள். வணக்கம் புஷ்பதி.
2: இனிய வணக்கம். எங்களுடைய அன்பான ராஜானாவுக்கு என்பா வரவேற்றுக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் ஐடன் திருவரனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐடன் நீண்டாயில் நிறை செல்வம் அட்ட ஐஸ்வரியம் சகல சௌபாக்கியங்களோடு பதகளை கற்று பல்லாண்டு கால பார்ப்போற்று பிள்ளையாக வர வேண்டும் என்று மனமாறு என்புள்ள தெய்வம் நல்லூர் முருகன் அருள் ஆசி எல்லோருக்கும் கிடைச்ச எல்லோரும் வாழ வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ரஜினி நாகேந்திரன். வணக்கம் ரஜினி. நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
3: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஐதன் திருவரன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
4: நன்றி
0: நன்றி நன்றி.
4: எங்களுடைய பேரக்குட்டி பிறந்த நாள் கொண்டாடுறது ஐதன் செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது நல்ல நோய் நொடி இல்லாம நல்ல படிச்சு பட்டங்கள் வர வேணும் என்று அம்மம்மா வாழ்த்துகின்றேன்.
0: அம்மம்மா
4: அப்பம்மா
0: சொல்ற அப்பம்மா நீங்கள் அம்மம்மா
4: கூடி போச்சு அப்பம்மா அம்மம்மா.
0: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் பேராண்டியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் குணநாயகி பசுபதி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ஜோயஸ்ரீ அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலமா இருக்கோம். உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு பிறந்த கொண்டாடும் பதனாதையாளன் திருவரனுக்கு எங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்து. நிறைவாக ஆரோக்கியமாக வாழ்க வளர என்று வாழ்த்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கேன் ராஜா. நீங்களும் நலமா இருந்து சொல்லுங்க. பிறந்த நாளை கூட்டம்
0: ஐதன் ஐதன் ஐதன்
6: சொல்லுங்க.
0: எங்கட வதனாண்ட பேரன்.
6: தெரியும். அவன் பேரன் குணநாயி.
0: ரெண்டு பேர்த்த பேரன்.
6: ஆமா. ஐதனுக்கு எனது என்ன மழலையல் நிகழ்வுக்கு வரதானே?
0: இல்ல அம்மா இல்ல. அவர் சின்ன அவர் வார இல்ல.
6: ஐதனா? அது ஆதிசனா. ஐரன் ஐரன் அவர்களுக்கு எனது இது எங்க இந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவருடைய வாழ்த்துக் கொண்டு அவருடைய வருங்காலமும் சிறப்பாக அமைய இதை கொண்டு நான் நல்வாழ்த்துக்களை பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை குறிக்கொள்கின்றேன். அத்துடன் இன்று எனது இரண்டாவது மகளின் திருமண நாள் என்னாலும் இன்றைக்கு நடக்கிறது. அவளுடைய ஆசியையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவையும் வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். பிரிய மாலினி கிறிஸ்டியன்.
0: என்ன பிரிய மாலினி கிறிஸ்டியன்?
6: பிரிய மாலினி கிறிஸ்டியன்.
0: பிரிய மாலினி கிறிஸ்டியன் அவர்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களும் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழில் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. நன்றியம்மா.
6: நன்றி.
0: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்களுடைய அன்பு மகளும் இன்று திருமண நாளை கொண்டாடுகின்றார். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வர
7: வணக்கம்.
0: சதீஷ் நலமா
7: இருக்கீங்க? திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஐயன் அவர்களுக்கு எங்கள் குடும்ப படித்து பட்டங்கள் மற்றும் வளர்ந்து பட்டங்கள் பெற்று சிறப்பாக வணக்கம்.
0: பாத்தீங்களா, திருமண நாளை விட்டுட்டு
7: இங்க
0: பேர் வந்து பிரேமா மாலினி.
7: பிரேமா மாலினி அவர்களுக்கும் எங்கள் குடும்ப திருமண வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அவர் அன்புக்குரிய சதீஷ் அவர்கள் சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். வணக்கம். அழைப்பில் காத்திருக்கின்றீர்களா? அவருடைய தொடர்பை துண்டித்து வைபர் பக்கம் போகின்ற வைபர்ல வதனி மோகன். வணக்கம் வதனி.
8: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: ஆமாம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். அப்படியே எங்களை போன்று நீங்களும் என்றென்றும் நலமாகவே இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் வதனா தம்பதி, வதனா தயாளன் தம்பதிகளின் செல்ல குட்டி ஐதன் திருவரனுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். செல்ல குட்டி வளர்ந்து படித்து பட்டங்கள் பெற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எல்லாம் வெல்ல இறையர் கொண்டு சகல செல்வங்களும் கிடைக்க பெற்று நன்றாக படித்து பட்டங்கள் பெற வேணும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி கொண்டு அத்துடன் வேற
0: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம். வணக்கம் கலாராணி, நலமா இருக்கிறீங்களா?
9: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஐடன் திருவரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த பிறந்த சகல செல்வங்களும் பெற்று நூலி காலம் அம்மா அப்பாவுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையாக வளர்ந்து வர வேணும் என்று எனது குடும்பம் சார்பாக அவரை வாழ்த்துகின்றேன் அண்ணா. அடுத்து திருமண நாளை கொண்டாடும் பிரேமா மாலினி கிறிஸ்டியன்,

இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன. நேற்றைய அகழ்வின் போது நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட 10 எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 30 தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் யாழ் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெறவுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேர் ஆதரவை வழங்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சனி அழைப்பை மீண்டும் விடுத்திருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதில் உள்ள சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு

மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். மட்டக்களப்பு வாகரை வாழைச்சேனை புனானை பகுதிகள் உட்பட பல பிரதேசங்களில் 1000 ஏக்கர் அரச காணிகளை சட்டவிரோதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் இஸ்புல்லா சூரியாடி சொத்து குவித்துள்ளார். எனவே சூரியாடிய காணிகள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அவர் சரணடைய வேண்டும் என்று ஈரோஸ் கட்சித் தலைவர் ராஜநாதன் பிரபாகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சலுகை மற்றும் சுகபோகங்கள் இல்லாத மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்ததாலேயே மக்கள் எமக்கு ஆணை அளித்தார்கள். அதற்கமையவே நாம் தற்போது செயல்பட்டு வருகிறோம். மக்கள் பணத்தை வீணடிக்கும் வகையில் நாம் எந்தவித சலுகைகளையும் பெறவில்லை என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பழை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு நிலையம் ஆகியவை இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கூறி இலங்கை போலீசார் அந்த தகவல்களை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனையும் நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஏதிச தெரிவித்திருக்கிறார். கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆடப் பிரச்சனை தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் நேற்று வெளிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையின் வங்கித் துறையில் கடன் வழங்குவதற்கான விருப்பம் நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டில் அதிகரித்துள்ள போதிலும் அதன் வளர்ச்சி வேகம் 1வது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் மந்தமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புதிய கடன் வழங்கல் ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது. நடப்பரசாங்கம் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை கட்டியெழுப்பியுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்கத்தனைக் கழகத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சுங்கத்தனைக் கழகத்தின் ஊடாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 40 அடி கொள்கலன் ஒன்றை சோதனையிட்ட போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக் கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதகரகம 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறைத்தனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கல்முனை கடற்கரை பள்ளி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மொட்டை மாடியில் சூட்சுமமாக மறைத்து வளர்க்கப்பட்டு வந்த கஞ்சா செடிகள் அடங்கிய தோட்டத்தை போலீசார் நேற்று முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மீகவந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்குட பகுதியில் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இடம்பெற்ற பத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 உயிரிழந்து போனார்கள். ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமிந்துபுர சது எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் அமெரிக்காவில் குழந்தையை பிரசவிப்பதற்காக சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய காலை இன்றும் நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது.
நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வகையான டெங்கு ஒழிப்பு மற்றும் தடுப்பு பணிகளிலிருந்து இன்றைய தினம் முதல் தாங்கள் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி, மிகவும் எழில்மிக்க பிராந்தியம் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இன்று நடைபெறவுள்ள தெற்கு மண்டல குழு கூட்டத்துக்கு முன்னதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்தார். தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து மாநகர காவல் ஆணையரகங்களிலும் மாவட்ட காவல்துறைகளிலும் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மக்கள் தொகையின் அடிப்படையில் 10,000 இந்தியர்களுக்கு வெறும் 73 மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் தீவிர உடல்ல குறைவை ரகசியம் காத்த மும்பை பார்சி சமூகத்தைச் சேர்ந்த 2 மருத்துவர்களுக்கு பாகிஸ்தானின் மிக உயரிய குடிமக்கள் விருதான நிசான் ஏ இந்தியாஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இந்தியா கட்டிக் கொடுக்கும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றிருக்கிறது. காவிரி தண்ணீரை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக இந்த மாதம் 25ஆம் தேதி புதுடில்லியில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்கள் பேச்சு நடத்த இருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரையான காலகட்டத்தில் 17 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் மற்றும் இன்போசிஸ் இண நிறுவனர் நந்தன் நீலகனி தலைமையிலான பணிக்குழு அளித்து வரும் பரிந்துரைகளை அமுல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய டெல்லியில் பள்ளிகளில் பயிலும் இளம் பருவத்தினரில் கிட்டத்தட்ட 4 பேரில் ஒருவர் போதிய தூக்கம் ஒன்று இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கல்வித்திறன் குறைவாகவும் மனச்சோர்வு அறிகுறிகள் அதிகமாக இருப்பதும் இந்த ஆய்வினூடாக கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,600 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,16,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 200 ரூபாய் என்று 14,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். எத்தகைய தண்டனை விதிக்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆண்டுக்குள் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். கிம்முடன் நல்லுறவை பேணுவது மிகவும் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடகொரியாவிடம் தற்போது 57 சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து சுமார் 1,200 வெளிநாட்டவர்கள் லைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரம் காட்டுவது வெளிப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் போரோ கிராமம் அண்மையில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது. 165 பேர் கொல்லப்பட்டார்கள், பலர் கடத்தப்பட்டார்கள். கடத்தப்பட்டவர்களில் 308 பேரை அரசாங்கம் பின்னர் காப்பாற்றியது. விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் வழக்கெல்லைக்கு திரும்ப இன்னமும் பல காலம் பிடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் அதிபர் தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் டொமோகோ அகானே, மூத்த வழக்கறிஞர் அப்துலே சி ஆகியோர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இளவரசர் ஹரியும் அவரது மனைவி மேகனும் தங்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்று 6 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த மாதம் மீண்டும் பிரிட்டனுக்கு குடியேற அவர்கள் திட்டமிட்டுள்ளதான ஊடக செய்திகள் வெளிப்பட்டிருக்கின்றன. தாய்லாந்தில் பாடசாலைகளில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 8 பேர் இறந்தது நேர்கள் அறிந்தது. பிலிப்பைன்ஸ் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்குவது பற்றி தற்போது பரிசீலித்து வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல பெல்ஜியத்தைச் சேர்ந்த 2 மலையேறிகளின் சடலங்கள் 34 ஆண்டுகள் கழித்து உருகிய
பனிப்பாறையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் பனியோடையில் மலையேறிகளின் உடல்கள் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரேசிலில் பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்து போனார்கள். மெனோமா என்ற ஒரு வகை தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை புதிய புற்றுநோய் தடுப்பூசி கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தோல் புற்றுநோய் மீண்டும் ஏற்படும் அல்லது பரவும் அபாயத்தை அது குறைப்பதாக கூறப்படுகிறது. உலகளவில் 3.4 கோடி மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறை இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இத்தாலியில் மீன் பண்ணைகளுக்கு பெரும் தொந்தரவாக உள்ள ப்ளூ கிராப் எனப்படும் ஒரு வகை நண்டுகள் அண்மைய ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீர் வெப்பமாவதும் பருவநிலை மாற்றமும் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கூர்மையான அவற்றின் இடுக்கிகள் இத்தாலியின் சிப்பிகளுக்கு பெரும் ஆபத்து விளைவிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றது தங்களது நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக இந்திய அணியின் துணை கேப்டன் கே.எல். ராகுல் தெரிவித்திருக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டின் 3 விதமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பி.வி. சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்கள் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். பிரதான வீரர் லக்ஷ்யா சென் 2வது சுற்றிலே தோல்வி கண்டார். உலகக்கோப்பை ஹாக்கி டி பிரிவு லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியுடன் மோதிய இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385 ரூபாய் 11 சதம், இந்திய பிரமதியில் 111 ரூபாய் 63 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 76 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 61 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412 ரூபாய் 39 சதம், இந்திய பிரமதியில் 119 ரூபாய் 54 சதம், ஒரு அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448 ரூபாய் 77 சதம், இந்திய பிரமதியில் 130 ரூபாய் 12 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 94 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 28 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19 ஐக்கியராச்சியத்தில் 8:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை காலைப்பூந்தின் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மாறலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் சதீஷ்.
1: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? சதீஷ்
2: இருக்கின்றேன்.
1: நாங்களும் நலமா இருக்கிறோம் உங்க அன்போடு. நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
2: அதிகாலையில
1: சேவல ஒழிப்பி என்ன செய்ய போறீங்க? இருப்பீங்களா?
2: ஆமா,
1: நான் கேக்கு, நான் நேக்கையில நீங்க வானொலி கேக்குறதுண்டு.
2: என்ன
1: சொல்றோம்?
2: ஒரு பக்கத்துல வெளியும் ஒரு பக்கத்துல நான் இருப்பேன்.
1: ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
2: நன்றி, வணக்கம்.
1: அவர் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில்.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 9:26, ஐக்கியராஜ்யத்தில் 8:26. அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தொன்று. காலை பூந்தொன்று நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு உறுப்பான பாடல்களை கேட்டு நீங்கள் மகிழலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றோம், நன்றி.
1: அப்படியே என்றென்றுமே நலமாக இருக்கணும் என்றெல்லாம் இறைவனை வேண்டிக்கொண்டு நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்க போறேன். செந்தூர தேவி படத்துல இருந்து.
0: செந்தூர தேவி?
1: ஆமா. எங்கட தேவி சாலினியோட தங்கச்சி தேவி சாமினியா, அவ நடிச்ச படம் உண்டு. சின்ன பிள்ளைகள பாட்டு உண்டு. எக்கா எக்கா ஏலக்கா என்ன பாட சொல்லி கேக்குது கிளிக்கா.
0: ரெண்டு பாட்டு கேக்குறீங்க?
1: ஆமா.
0: எக்கா எக்கா ஏலக்காய்
1: என்ன பாட சொல்லி கேக்குது கிளிக்கா.
0: எக்கா எக்கா ஏலக்காய் என்ன பாட சொல்லுது கிளிக்கா.
1: ஒரு காலத்துல
0: இவைகள்
1: அதுதான்
0: இப்ப எல்லாம் மாறி எல்லாம் கலியுக காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அது கிறிஸ்து மரபம் அவனுடைய வாழ்க்கையின்படி எல்லாம் என்ன மாறி போகின்றதுன்றது என்ன தெரியாது. மற்ற ஒருத்தராலும் ஒன்றும் கணிக்கல. எல்லா படங்களும் தோல்வி அடையும். நீங்க உங்களோட விருப்பத்தை கிடைத்த பாடங்கள் எல்லாம் தோல்வி படங்களாக மாறும். அந்த காலத்துல அதை ரசிக்கிறதுக்கு எங்களுடைய தாய்மார் நாங்கள் எல்லாம் இருந்தோம்.
1: அப்படி
0: நடிகை இல்லையே.
1: இப்ப எல்லாம் கூத்து கூத்துவாளும் கும்மாளங்களும் எல்லாத்தாலேயும் அப்படித்தானே இருக்கு.
0: நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.
0: என்ன பாட்டு வருது?
1: ஆமா ஆமா ஆமா கேட்டு பாருங்க. நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மதனி மோகன மகள் இயல்மலில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்களும் அப்படியே என்று நல்லா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நான் வந்து என்ன புதுசா படிக்கிறேன். பாட்டு படத்திலிருந்து இளைய மனம் சிறக விரிக்கின்றது.
0: இளைய மனம் சிறக விரிக்கின்றது அந்த பாட்டு கேட்கிறீங்க?
1: அந்த பாட்டு கேட்கிறேன்.
0: புதுசா படிக்கிறேன் பாட்டு படத்திலயா?
1: ஆமா, புதுசா பாட்டு படிக்கிறேன்.
0: போடுறது
1: வாழ்க்கையில
0: நாங்க போட்டது இல்லை.
1: மாறிட்டு அதே நினைச்சுங்க. இப்ப அந்த இது முந்தியண்டா தனிங்க வானொலி நான கேப்பினேன். இப்ப வந்து அதுல போய்
0: பார்த்து
1: நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவரை வந்து நாங்கள் வந்து கேட்கிறோம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாடுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள். புதுசா படிக்கிறேன் பாட்டு என்ற திரைப்படத்தில் பாடல் ஒலித்தது. இந்த நேரத்தில் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சசியம்மா நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல உற்சாகமா கலகலப்பா. ஐயா அப்படி இருக்கிறார்?
1: ஐயாவும் நலமாக இருக்கிறார்.
0: நன்றி
1: நன்றி. எனக்கு வந்து எங்க முதலாளி இருந்து குங்குமம்
0: மஞ்சள் இருக்கு
1: கிடையாது. நேற்று எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நேற்று இணைப்பும் கிடைக்கல. இன்னைக்கு அடிச்சோட
0: கிடைச்சிட்டு கிடைச்சி விடுறா. நேற்று லைன் கிடைக்கலையா?
1: நேற்று லைன் கிடைக்கல. நேற்று ஒரு ஒரு வழியில போச்சு ரேடியோ. பின்ன நான் விட்டுட்டேன் அந்த வழி. எல்லாம் நல்ல நாள் தானே ராஜா. நாங்கள் எங்க மனசுலதான் இருக்கு.
0: எல்லாம் மனசுதான்.
1: எல்லாம் மனசுதான்.
0: இந்த பாடல் உங்களுக்கு நல்ல பாடலாய் அமைந்திருக்கு. உதவியாளராக இருந்தவர். அவரும் பாடல் எழுதுவார். அப்படி என்ன சொல்ற கம்மன் போயிட்டு கட்டுத்தறியும் கவிபாடம் என்ற மாதிரி பஞ்ச அருணாசல தரம் ஒரு 1000 பாடலை கிட்ட எழுதினார். உள்ள அன்னகிளில இளையராஜா இவர்தான் இளையராஜா கொண்டு வந்தது இசையமைப்பாளர். அப்ப அவர் கண்ணதாசன் இங்கே சுற்றுலாவுக்கு போயிட்டு இருங்க சிங்கப்பூர் இங்கே நாடுகளுக்கு போயிட்டு அவர் வேணும் சுனங்கும். அப்ப அந்த இளையராஜா நம்பல் இவர் பாட்டு பிரிய கவிதையை எழுதுவாருண்டு. அப்புறம் இளையராஜா வந்தப்பறம் இவர் பிரித்ததாக கொடியேட்டி பிறந்தது பஞ்சாரணாசலம். அப்ப இவர் கண்ணதாசன் இறந்து போனார் கொஞ்ச காலத்தால். அப்படி போச்சு வாழ்க்கையில. நன்றி வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி வணக்கம்.

0: ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: ஒலித்த பாடலை சசி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் திருமதி தேவி தனலா. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்க
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல்?
1: நீ பொட்டு வச்ச தங்க கூடம். அந்த பாடல
0: தங்க கூடம் என்ற பாடல்.
1: ஆமா,
0: நல்ல பாடல். விஜயாந்துக்கு அமைந்த பாடல். மனம் போல் சொல்வார்கள், மனம் போல் மாங்கல்யம் என்று. கடவுளாலேயே அவருக்காக நல்ல பாடல். பிறந்த நாளுக்கு பகமையை வளர்க்கிற பாடல்கள் எல்லா பாடலும் சூப்பராக்கிட்டா தான்
1: அவருக்கு தான்.
0: சரி, உங்களுக்கு
1: வாழ்த்து
0: பாடலா இருந்தாலும் சோ பாடல சொல்லுங்க. சந்தோஷ பாடல் இருக்கு, பிறந்த நாள் பாடல் இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கான ஒரு சங்க பொட்டு வச்ச பாடல்.
1: சங்க பொட்டு தங்க கூடத்துக்கான நிறைஞ்ச பாடல் இது. நன்றி. என்ன?
0: நன்றி சௌதரி. அவர் சகோதரி திருமதி தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது. பொன்மனச்செம்மல் திரைப்படத்தில் இருந்து தங்கே மரன் இயற்றிய பாடல்.

0: விரும்பி கேட்டிருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மீனா மகேஸ்வரன் அவர்கள், நல்லமா இருக்கீங்களா மீனா?
1: பக்குவமடைஞ்சவா
0: கணவனை கண்கண்ட தெய்வம் என்ற வாழ்க்கையில் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவா? ஆகவே அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நீங்க எப்படி சிலுவனுக்கு போயிருக்கும் போது ரேடியோ கேட்டீங்களா இல்ல ஊர் சுற்றி கண்டு
1: வந்து மாபரத்துறங்கிட்டு போகணும், அங்க போகணும் இங்க போகணும் சிட்டியான ஒரு 18 நாளுக்குல சிட்டியான சிக்கிமு பாடி போய் வந்துட்டேன்.
0: நீங்க கூட ஒரு மாதம் ரெண்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு?
1: என்ன பாட்டோம்
0: நன்றி வாழ்த்துக்கள் கூட பாடல்.
1: நன்றி அண்ணா, நன்றி வணக்கம்.
2: I love you.

ஒலித்த பாடலை மீனா மகேசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ ஹரிகரனோடு சின்ன குயில் சித்ரா. பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. ரஞ்சித் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார். ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதானே தான்போர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அணியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். புதியல் தோண்டு நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்கள் உபகரணங்களுடன் கிள்ளிச்சியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கடந்த 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான நிலுவைத் தொகைகள் வழங்கப்படாதமையினால் அந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்ட வீடுகள் முழுமைப்படுத்தப்படவில்லை என்றும், இதனால் மக்கள் அவதிப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளாவிய ரீதியான டிப்போக்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறது. இஸ்ரேலில் பணியாற்றும் சுமார் 30,000 இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா நாடாளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். மகாபல உயர்கல்வி புலமைப்பரசில் நிதியம், பல்கலைக்கழக மாணவர்களுக்காக புதிய தகவல்

புறமையொன்றை ஆரம்பித்துள்ளது. தாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன. நேற்றைய அகழ்வின் போது நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட 10 எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 30 தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் யாழ் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெறவுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேர் ஆதரவை வழங்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி அழைப்பை மீண்டும் விடுத்திருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதில் உள்ள சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். மட்டக்களப்பு, வாகரை, வாழைச்சேனை, புனானை பகுதிகள் உட்பட பல பிரதேசங்களில் 1000 ஏக்கர் அரச காணிகளை சட்டவிரோதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் இஸ்புல்லா சூறையாடி சொத்து குவித்துள்ளார். எனவே சூறையாடிய காணிகள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அவர் சரணடைய வேண்டும் என்று ஈரோஸ் கட்சித் தலைவர் ராஜநாதன் பிரபாகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சலுகை மற்றும் சுகபோகங்கள் இல்லாத மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்ததாலேயே மக்கள் எமக்கு ஆணை அளித்தார்கள். அதற்கமையவே நாம் தற்போது செயல்பட்டு வருகிறோம். மக்கள் பணத்தை வீணடிக்கும் வகையில் நாம் எந்தவித சலுகைகளையும் பெறவில்லை என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. கிள்ளச்சி மாவட்டத்தின் பழை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு நிலையம் ஆகியவை இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கூறி இலங்கை போலீசார் அந்த தகவல்களை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனையும் நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்திருக்கிறார். கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆட பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் நேற்று வெளிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையின் வங்கித் துறையில் கடன் வழங்குவதற்கான விருப்பம் நடப்பாண்டின் 2 காலாண்டில் அதிகரித்துள்ள போதிலும் அதன் வளர்ச்சி வேகம் 1வது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் மந்தமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புதிய கடன் வழங்கல் ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது. நடப்பு அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை கட்டியெழுப்பியுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்கத்தனை கழகத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சுங்கத்தனை கழகத்தின் ஊடாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 40 கொள்கலன் ஒன்றை சோதனையிட்ட போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக் கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதகரகம 2 கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கல்முனை கடற்கரை பள்ளி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மொட்டை மாடியில் சூட்சுமமாக மறைத்து வளர்க்கப்பட்டு வந்த கஞ்சா செடிகள் அடங்கிய தோட்டத்தை போலீசார் நேற்று முற்றுகையிட்டிருக்கிறார்கள்.
மீகவந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கொட பகுதியில் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இடம்பெற்ற பத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 உயிரிழந்து போனார்கள். ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமிந்துபுர சது எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் அமெரிக்காவில் குழந்தையை பிரசவிப்பதற்காக சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய காலை இன்றும் நிலவு கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வகையான டெங்கு ஒழிப்பு மற்றும் தடுப்பு பணிகளில் இருந்து இன்றைய தினம் முதல் தாங்கள் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. பெருகிராவில் ஊர்வலமாக யானைகள் செல்லும் முன்னர் அவற்றுடன் இணைந்து புகைப்படம் எடுத்தல், அவற்றுக்கு உணவளித்தல், அவற்றை தொட்டு பார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் கண்டி பெருகிராவை பார்வையிடுவதற்காக வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெருமளவு மகிழ்விக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்திய செய்திகளில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி, மிகவும் எழில்மிக்க பிராந்தியம் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இன்று நடைபெறவுள்ள தெற்கு மண்டல குழு கூட்டத்துக்கு முன்னதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்தார். தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து மாநகர காவல் ஆணையரகங்களிலும் மாவட்ட காவல்துறைகளிலும் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மக்கள் தொகையின் அடிப்படையில் 10,000 இந்தியர்களுக்கு வெறும் 73 மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் தீவிர உடல்ல குறைவை ரகசியம் காத்த மும்பை பார்சி சமூகத்தைச் சேர்ந்த 2 மருத்துவர்களுக்கு பாகிஸ்தானின் மிக உயரிய குடிமக்கள் விருதான நிசான் ஏ இந்தியாஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இந்தியா கட்டி கொடுக்கும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றிருக்கிறது. காவிரி தண்ணீரை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக இந்த மாதம் 25ஆம் தேதி புதுடில்லியில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்கள் பேச்சு நடத்த இருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரையான காலகட்டத்தில் 17 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பள்ளியில் இலவச மதிய உணவு உட்கொண்ட சுமார் 34 மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள். உணவில் உப்பு போதவில்லை என்று மாணவர்கள் புகார் கொடுத்த பின்னர் ஒரு ஊழியர் உப்புக்கு பதில் சலவைத்தூள் வழங்கியதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் மற்றும் இன்போசிஸ் இன நிறுவனர் நந்தன் நீலகனி தலைமையிலான பணிக்குழு அளித்து வரும் பரிந்துரைகளை அமுல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய டெல்லியில் பள்ளிகளில் பயிலும் இளம் பருவத்தினரில் கிட்டத்தட்ட 4 பேரில் ஒருவர் போதிய தூக்கம் ஒன்று இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கல்வித்திறன் குறைவாகவும் மனச்சோர்வு அறிகுறிகள் அதிகமாக இருப்பதும் இந்த ஆய்வினூடாக கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,600 ரூபாய் என்று ஒரு சவரன் 116,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 200 ரூபாய் என்று 14,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். இத்தகைய தண்டனை விதிக்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆண்டுக்குள் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். கிம்முடன் நல்லுறவை பேணுவது மிகவும் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடகொரியாவிடம் தற்போது 57 சக்தி வாய்ந்த அணுவாயுதங்கள் இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து சுமார் 1200 வெளிநாட்டவர்கள் லைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரம் காட்டுவது வெளிப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் போரோ கிராமம் அண்மையில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது. 165 பேர் கொல்லப்பட்டார்கள், பலர் கடத்தப்பட்டார்கள். கடத்தப்பட்டவர்களில் 308 பேரை அரசாங்கம் பின்னர் காப்பாற்றியது. விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் வழக்கெல்லைக்கு திரும்ப இன்னமும் பல காலம் பிடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் அதிபர் தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் டொமோகோ அகானே, மூத்த வழக்கறிஞர் அப்துலே சி ஆகியோர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இளவரசர் கரியும் அவரது மனைவி மேகனும் தங்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்று 6 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த மாதம் மீண்டும் பிரிட்டனுக்கு குடியேற அவர்கள் திட்டமிட்டுள்ளதான ஊடக செய்திகள் வெளிப்பட்டிருக்கின்றன. தாய்லாந்தில் பாடசாலைகளில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 8 பேர் இறந்தது நேர்கள் அறிந்தது. பிலிப்பைன்ஸ் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்குவது பற்றி தற்போது பரிசீலித்து வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, பெல்ஜியத்தைச் சேர்ந்த 2 மலையேறிகளின் சடலங்கள் 34 ஆண்டுகள் கழித்து உருகிய பனிப்பாறையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் பனியோடையில் மலையேறிகளின் உடல்கள் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரேசிலில் பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்து போனார்கள். மெனோமா என்ற ஒரு வகை தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை புதிய புற்றுநோய் தடுப்பூசி கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தோல் புற்றுநோய் மீண்டும் ஏற்படும் அல்லது பரவும் அபாயத்தை அது குறைப்பதாக கூறப்படுகிறது. உலகளவில் 3.4 கோடி மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறை இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இத்தாலியில் மீன் பண்ணைகளுக்கு பெரும் தொந்தரவாக உள்ள ப்ளூ கிராப் எனப்படும் ஒரு வகை நண்டுகள் அண்மைய ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீர் வெப்பமாவதும் பருவநிலை மாற்றமும் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கூர்மையான அவற்றின் இடுக்கிகள் இத்தாலியின் சிப்பிகளுக்கு பெரும் ஆபத்து விளைவிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றது தங்களது நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக இந்திய அணியின் துணை கேப்டன் கே.எல். ராகுல் தெரிவித்திருக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டின் 3 விதமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பி.வி. சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்கள் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். பிரதான வீரர் லக்ஷ்யா சென் 2வது சுற்றிலே தோல்வி கண்டார். உலகக்கோப்பை ஹாக்கி டி பிரிவு லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியுடன் மோதிய இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.63 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.61 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412.39 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.54 ரூபாய். 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 130.12 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.94 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.28 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நீ நீ நீ இதுதான் அசல் நீ.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:19 ஐக்கியராட்சியத்தில் 9:19 இந்த நேரத்தில் பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையில் தருகின்றோம். விட்டுப்போன உறவிடத்திலே எப்படி நடக்கணும், வீழ்ந்த இடத்தில் ஜெயிக்கணும் என்ற தலைப்பில் இந்த உரை உங்களுக்காக வருகின்றது.
1: கெட்ட வார்த்தைங்க திட்டிடுற, என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிற உடனே குருநாதர் சொன்னாரா, ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு, ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துரு, எடுத்துட்டு வா. நான் சரி ஆணி, ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டையை கொண்டு வந்தாராம் குரு. ஆணி அடிச்ச, ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில அப்படியே இருக்கோங்க. சொல்லை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவன் இடத்திலும், குழந்தைகள் இடத்தில் பெற்றோரும், பெற்றோர் குழந்தைகள் இடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகள் இடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாது நாவினால் சுட்ட வடு. கவனம், கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, மதுரைனால பெண்கள் தானே, பவர்ஃபுல் லேடிஸ் சைலண்டா கை தட்டுங்க பாருங்க, ஏன் தெரியுமா, கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்துல உட்காந்துருப்ப. Being a woman is happiness. பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்ற பெண்களுக்குனே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க, சொல்லில் மயங்காதீர்கள். ஹேய் நீ ரொம்ப அழகா இருக்க, தேங்க்யூ, போயிட்டே இரு, போக முடியுதா, சிக்கிக்கொள்கிறோமே, அந்த சிக்கிக்கொள்கின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே, சொல்லானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறா, என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க, 10 வருஷம் கழிச்சு யாருமா புருஷனு கேட்டா இல்ல, வேற யாரோ, புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க, 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. அவ நீதிமன்றத்துல நிக்கிறா, நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிமா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க, தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா இல்ல, காசு எல்லாம் வாங்கிட்டான், சரி என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த, அவன் சொன்ன சொல்ல நான் இப்ப சொன்ன வச்சுக்கங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு, ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள், அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்லை அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு, தோற்றாள், என்ன சொல்லா, சாப்பிட்டியா, அங்க சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம் டூ மச்ல, ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேனா, அப்புறம் வாட் நெக்ஸ்ட், டேய் போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லித்தரணுமா இல்லையா, பெண்களை சுரண்ட கூடாது என்று சொல்லித்தரணுமா இல்லையா, தலைமுறை எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு சொல் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு நம் தலைமுறை ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு பெரிய தலைமுறை இங்க நிக்குது இல்ல, நாம எல்லாருமே இந்த புத்தக திருவிழா, நான் நீங்கள் இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் யாருக்காக தெரியுமா, நம் தலைமுறைக்காகத்தான், அந்த தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம். மண் விடுதலை கூட தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் மண் விடுதலை, தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் பெண் விடுதலை. தலைமுறையை காவு கொடுத்து விட்டு எந்த விடுதலையும் எந்த சமூகத்திற்கும் அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்ட தமிழ் மரபு சார்ந்த பெண் நான். தலைமுறையை எப்படி காப்பாத்துறது பாருங்க, சமீபத்தில் ஒரு ஒரு கேப்ஷனோட ஒரு 30 செகண்டுங்க ஒரு ரீல் பார்த்தேன், 30 செகண்ட். என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு பரவசத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. இயற்கை மீது ஆர்வம் கொண்ட பெண் நான். பாரதியினுடைய இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் நடுங்கிரும் எப்பவுமே, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன வார்த்தை அது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, தமிழ் மரபு. நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன், 30 செகண்ட், ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறுல கடந்து போறான், ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில உட்காந்துட்டான், அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த நாடு இல்ல வெளிநாடு பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாறையில உட்காந்து 30 seconds ரீலிங்க. எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த 30 seconds அவன் சொல்லிட்டாங்க. நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோசியல் மீடியா. நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பாறையில உட்காடுறாங்க, அவனுடைய பேக்பேக் எடுத்து அந்த பேக்பேக்ல இருந்து நிறைய ஏதோ நேரத்தை பாருங்க, அவ்வளவும் இலை. அந்த இலையை அவன் பின்னுறாங்க, பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்காடுறான். அவன் கேமரா நேரம் ஒரு மரம் இருக்கு, தண்ணி நிலை இருக்கு, அங்க போகுது. அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான், கேமரா பிடிச்சிருக்கான். ஒன்னும் இல்ல, என்ன காட்சி தெரியுமா சார்? ஒரு பறவை, பெரிய பறவை, எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்துல உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது, மறுபடியும் வருது, மறுபடியும் 3-4 times வருது போகுது, வருது போகுது. எவ்வளவு நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியலங்க. 3-4 times நமக்கு காட்டுறான். வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில அப்படி முங்கு முங்கி வாயில இருந்து ஒண்ணு எடுத்துச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மீன் நேரா எடுத்து போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிருச்சுங்க. காலில் அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது, அந்த கண் இப்படி தானே இருக்கும், அதுக்கு இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது, காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பார்க்குது, மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பார்க்குது, மறுபடியும் என்ன பண்ணிச்சு, வாயில் அதை எடுத்துருச்சு, எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளோதான் காட்சி. அந்த ஆள் அந்த கேமரா வச்சிருந்தால் அப்படியே அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்குறான். அந்த மீன் உள்ளே போச்சா, உள்ளே போய் இப்படி மீன் நீந்தி வந்து தான் நடுவில் தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 seconds இருக்கும், அந்த அந்த ஃபிலிம் 10 seconds இருக்கும். அதனுடைய பின்பகுதியில் இருந்து பெரும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு, நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லித்தரு. தலைமுறையை தின்ன முடியாதுங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும். வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு ஒரு வயதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது, ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு, நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமா நிலம் பார்க்கறதுக்கு போறேன், இந்த முந்தி இருக்குல்ல, அந்த முந்தியில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. என்ன அதுன்னு பார்த்தா இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம், காளான், காளான், காளான புடுங்கி போடுறான். அவன் பேரன் கூட இருக்கிறான், அந்த லேடியுடைய பேரன். அவன் எல்லாத்தையும் நிறுத்து நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா, நான் அங்க கீழே இறங்கி பாக்குறேன், உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து அந்த நீளமா இருக்கு ஒரு ஒரு கொண்ட மாதிரி இருக்கு, ருசியா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டா போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம், போதும் போதும் நிறுத்து நிறுத்து, தாய் சொல், மூத்த சொல், என்ன தெரியுமா, எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா, ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமாடா, விடுடா. இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு, பாட்டிகள் கதை சொல்வார்களே, பாட்டிகள் எங்க போனார்கள், இன்னைக்கு திரும்பி பாக்குற இடங்கள்லாம் ஆண்டிஸ் தான், பாட்டியே காணோம், ஒன்லி ஆண்டிஸ். பாட்டியின் விழுமி எங்க எங்கே போனது, நமக்கான சொல், நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது? நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கடவு சொல், பாஸ்போர்ட் சொல்வோம்ல, என்னை கடத்து நான் சொல்ல சொல்லிட்டு போறேன், ரொம்ப சூடான சொல் தான், ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா, இந்த பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, படிப்பிற்காக வந்த கூட்டம், புத்தகத்தை நாடி வந்த கூட்டம், கல்வி அறிவை தேடி வந்த கூட்டம், அடிப்படையிலேயே இருக்கிற கூட்டம். அதனால சொல்றேன், வீட்டில் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் உட்காந்துருக்கேன், என்னுடைய அரைக்கதவை தட்டனா என் பையன், 23 முடிஞ்சு 24 எல்எல்எம் படிக்கிறான், மாஸ்டர் லா படிக்கிறான், கார்பரேட் லா ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னான், அம்மா ஒரு 2 minutes பேசலாமா, சொல்லுப்பா, டயர்டா இருக்கீங்களா, இல்லப்பா கொஞ்சம் இதுவா இருக்கு படிச்சிட்டு இருக்கேன், சரி படம் பார்க்கலாமா, இல்லப்பா இப்போ இல்ல நாளைக்கு பார்க்கலாம், சரி நான் ஒரு படம் சொல்றேன், அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா, எப்படிப்பா, இல்ல ஓடிடில இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க, சரிப்பா பாக்குறேன். ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன், அன்பாகவும் பேசுவேன், கடுமையாகவும் பேசுவேன், நீங்க அத பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்ல, இன்னைக்கு வேணாம்பா நாளைக்கு வானே. அவன் காலேஜ் போயிட்டு நான் அடுத்த நாள் வந்தான், அவன் சீரியஸ், இஸ் வெரி சீரியஸ், அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸா இருக்கான், இல்லனா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான். அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்றான், அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். இங்க எத்தனை பேர் அந்த படம் பாத்தீங்கன்னு தெரியல, காட்ஸில்லா மைனஸ் ஒன். யாராவது பார்த்திருக்கீங்களா? கோட்டு படம் பார்த்துட்டீங்களா? அந்த படம் ஆஸ்கார் மூவி பார்த்தீங்களா சார்? ஒருத்தர் இருக்கார், நன்றி சார். ஏன்னா யாருமே பார்க்கலனு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவாங்க அந்த அம்மா இல்லாத படத்தை ஒரு பத்தி பேசிட்டு போயிருச்சு. இந்த சாட்சிக்காக தான் கேட்டேன், நாலஞ்சு பேர் பார்த்துட்டீங்களா? இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம், இருக்கு இன்னைக்கும் ஓடிடில இருக்கு, காட்ஸில்லா மைனஸ் ஒன். நான் அந்த படத்தை 6 மணி 6 அரை கால் மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க. ராத்திரி 8:30 அப்படி முடியுது அந்த படம். நான் எப்படி சொல்றது உங்களுக்கு, நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன், அதை நான் கடத்திட்டு போறேன். எனக்கு தெரியாது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ, வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன். சரியா? படம் பார்க்கற எனக்கு துக்கமா இருக்குங்க. அந்த படம் என்னன்னு தெரியல, பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை வந்து இங்க அடைச்சிட்டு இருக்கு. ஒரு துக்கிச்சிருக்கிறேன் நான், அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. அது ஒரு ஜப்பானிய படம், ஆஸ்கர் விருது பெற்ற படம். நான் ஹிந்தியில பார்த்த அந்த படத்தை, அது ஜப்பானிய மொழியில இருக்கு. அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு 25 வயசு பையன், அவன் சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஆடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான். ஜாப்பனீஸினுடைய நடிப்புல இது ஒரு ஜானர், ஜாப்பனீஸினுடைய ஒரு ஜானர். அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஹைக்கு கவிதைகளும் அப்படிதான் இருக்கும். நீங்க ஹைக்கு கவிதை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால், அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு விதமான மிக ஆழமான ஒரு ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு. ரொம்ப ஆழமான இளைப்பாறுதலோட நான் அதை பாக்குறேன், மனசு ஆழமான இளைப்பாறுதலுக்கு. ஆனா துக்கமா இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஒரு பெருசா இல்ல, நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க, காட்ஸில்லா. அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு, அது எல்லாரையும் அழிக்குது. நாட்டு பற்று இல்லாமல், நாட்டின் மீது அக்கறை இல்லாமல், போரிலே தோற்ற வீரனாக இருக்கிறான் அவன். தான் செய்த பிழைக்காக தன்னையும் நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ. அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன், அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க. அழிக்கிறாங்க, பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க. ஆனா அதனுடைய வால்ல மறுபடியும் ரேடியேஷன் வருது, அது மறுபடியும் வந்துருது, எழுந்து வந்துருது. அவன் என்ன பண்றான், கடைசியா அந்த காட்ஸில்லா வாய் அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பாராசூட்ல கீழே இறங்கிறான். அவனுடைய லவ்வர் வந்து அந்த காட்ஸில்லாவுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாம போயிருப்பான். அவன் அந்த காட்ஸில்லாவை சாவடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவான். வீட்டுல இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும், அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவனுடைய லவர் அங்க இருப்பான். படம் முடியுதுங்க. போறதில்லைங்க, இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டாட்டூ வச்சு முடிச்சுட்டான் படத்தை. நான் விக்கிச்சு போய் இப்படியே நிக்கிறேன், எப்படிதான் தெரிஞ்சுதான் என் பையனை கதவை தட்டுறான். அம்மா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். சின்ன ஸ்டூல எடுத்து முன்னால உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சின்ன வயசுல நான் சொன்னேன், டேய் கதவை மூடும்போது இடிக்காம மூடுடா, போகும்போது கரெக்டா மூடிட்டு போடா, பிசிக்ஸ் கரெக்டா படிச்சேன்னு வச்சுக்கோயேன், இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்வேன். அவன் அதை வச்சே என்ன கிண்டல் பண்ணுவான், ஏறனா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா பிசிக்ஸ் தெரியல பிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல. இப்போ சொல்லு, காட்ஸில்லா யாரு? அவன் கேட்கறாங்க கேள்வி. என்னடா கேட்கறேன், காட்ஸில்லா யாருமா? அவனை பாருங்களேன் டீச்சர், நான் கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு, பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்வது அல்ல கேள்வி ஞானம், கல்வி ஞானம், கேள்வி கேட்பது தான் கல்வி ஞானம். இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நான் கேட்கவே இல்லை, மெட்டா ஐயா என்னுடைய போன்ல வந்து உட்காந்துக்கிட்டு, என் பர்மிஷனே இல்லை உட்காந்துக்கிட்டு. அவன் கேட்கறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்கறான், அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு பிக்ஷன்மா. சரிப்பா, எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்கிருந்து வந்தது தெரியுமா? யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஃபிக்ஷன், அதான் காட்ஜில்லா. என்ன ஃபிக்ஷன் தெரியுமா, நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும். ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது, எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஜில்லாவாக உருவெடுத்து விட்டது. இதான் கதை. இந்த மைனஸ் ஒன் என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஜில்லா வேற யாரும் இல்லம்மா, யாரா நான் சொல்லிடுவானோன்னு பயந்த நான், யாரா காட்ஜில்லா, ஜப்பான்மா, ஜப்பான் தாமா காட்ஜில்லா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா, அதனால தான் ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு. அது அது என்ன சொல்லுச்சு தெரியுமா, நீ என்ன நாகசாகில யுரேஷிமால ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஜில்லாவா உயர்ந்து வருவேண்டா, நான் தொட்டதெல்லாம் காட்ஜில்லாவா மாறும்டான் இந்த உலகத்துக்கு சொன்னாமா சொல்றானே. இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை, நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு, இந்தியா 71, 71வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஜில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும், கீழே விழுந்துடாத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஜில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன் என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான். சுட சுட செய்.
0: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள்.
2: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0662216115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
4: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
3: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
5: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழலி. தமிழலி நேரம் சரியாக 10:40, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:40. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: பிரிய நட்சத்திரம் நேர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானிலையில் வலம் பெறுகின்ற நிகழ்ச்சி இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் எங்களுடைய லாக்குர்னோவில் வசிக்கும் திரு சண்முகநாதன் அவர்கள். அவர்கள் தெரிவு செய்திருக்கும் புகழ்பெற்ற நடிகரா, கவிஞரா, பாடகரா, இசையமைப்பாளரா பார்ப்போம். நீங்களும் கேட்டு யாரென்று கண்டுபிடிப்பீர்கள் பார்ப்போம். அந்த வகையில் அவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் முதலாவது பாடலாக வானலையில் மலர்கின்றது.
1: நான் தெய்வமா, நான் தெய்வம்.

அது தமிழ் எழுந்த திருநாளம்மா, அது நடமாட முடியாத உனக்கேதம்மா, இனி நடைபாடு தமிழ்.

அடுத்த பாடலை பாடியவர் டி ஆர் மகாலிங்கம். பாடல் கவலை இல்லாத மனிதன். திரையில் வெளிவந்த பாடல். இந்த படத்தை எடுத்து கவியரசர் கண்ணதாசன் கவலையுள்ள மனிதனாக மாறினார். பெருந்தொகையான பணத்தை போட்டு இந்த திரைப்படத்தை எடுத்தவர். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கவியரசருடைய கவிதை வரியில் வந்த பாடல். இந்த பாடலை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய இரா சண்முகநாதன் அவர்கள். சண்முகநாதன், கேட்கிறீங்களா அல்லது தூக்கத்தில் இருக்கிறீங்களோ தெரியவில்லை, உங்களுக்கான பாடல் உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலிருந்து உங்களுக்கு கூப்பிடுதலையில் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்பது எனது நம்பிக்கை. அந்த வகையில் அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் இதோ வானல்.

ராமலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும்

பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால்.

நேரம் சரியாக 10:41 அச்சராட்சத்தில் 9:49 அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை நீங்களே பாடல்களை கேட்டு கண்டுபிடிக்கலாம். அன்பர்களே, ஒலித்த பாடலை பாடியவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள், கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருவிளையாடல். இந்த பாடல்களை துல்லியமாக எழுதி எங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் லாக்குர்னோ பிரான்சில் வசிக்கும் நமது அன்பு நேயர் இரா சண்முகநாதன் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகள். அன்பர்களை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்க ஆசைப்பட்டால் உங்களுக்கு பிடித்த நடிகர், நடிகை, பாடகர், பாடகி, இசையமைப்பாளர் போன்றவர்களை தெரிவு செய்து துல்லியமாக அவரே அந்த பாடலில் மற்றவர்களெல்லாம் கழிந்து கழிந்து போக அவரே வர வேண்டும் பாடலில். ஆகவே அவ்வாறு துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக, அதாவது வைபர் ஊடாக அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கும் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, எங்களுடைய ஷன்னுடைய அடுத்த பாடல் என்ன பாடலாக வெளிவர இருக்கின்றது?

உளுந்தூர்பேட்டை சண்முகத்தினுடைய கவிதை வரி இசை குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் அப்படியே தெரிவிக்கின்றதல்லவா அன்புடைய பாடலை பாடிக்கொண்டிருப்பதற்கு

அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 to 11:00 வரை நேர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பாடியிருந்தார். இந்த பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள், துண்ணக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசை. அகஸ்தியர் திரைப்படத்தில் இந்த பாடல் வெளிவந்தது. அன்புறவர்களே, பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் சி ஆர் மகாலிங்கம். என்ன குரல் கம்பீரம்! அந்த காலத்திலேயே ஒரு நடிகனாக வருவதென்றால் அவர் பாட தெரிந்தவராக இருக்கணும், தமிழ் பேச தெரிந்தவராக இருக்கணும், அப்படியானவர்களால் நடிக்கலாம். அவ்வாறு ஒரு காலம் அந்த ஒரு காலத்திலே மிகவும் சிறந்த பாடகராக திகழ்ந்தவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக எங்களுடைய ஷண், அதாவது ஈரா சண்முகநாதன் அவர்கள் தெரிவு செய்திரு எல்லாரையும் அதிர செய்யும் பாடல். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வேலை

வணக்கம். இது பிரான்சிலிருந்து எடுத்துரப்பாகும் டிஆர்டி தமிழ் அணியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் காஷா கோடிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். புதியல் தோண்டு நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்கள் உபகரணங்களுடன் கிள்ளச்சியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கடந்த 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான நிலுவைத் தொகைகள் வழங்கப்படாதமையினால் அந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்ட வீடுகள் முழுமைப்படுத்தப்படவில்லை என்றும், இதனால் மக்கள் அவதிப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளாவிய ரீதியான டிப்போக்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறது. இஸ்ரேலில் பணியாற்றும் சுமார் 30,000 இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா நாடாளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். மகாபுல உயர்கல்வி புலமைப்பரசில் நிதியம் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக புதிய தகவல் முறைமையொன்றை ஆரம்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட 3 கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன. நேற்றைய அகழ்வின் போது நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட 10 எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் யாழ் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெறவுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேர் ஆதரவை வழங்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி அழைப்பை மீண்டும் விடுத்திருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதில் உள்ள சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். மட்டக்களப்பு, வாகரை, வாழைச்சேனை, புனானை பகுதிகள் உட்பட பல பிரதேசங்களில் 1000 ஏக்கர் அரச காணிகளை சட்டவிரோதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் இஸ்புல்லா சூரியாடி சொத்து குவித்துள்ளார். எனவே சூரியாடிய காணிகள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அவர் சரணடைய வேண்டும் என்று ஈரோஸ் கட்சித் தலைவர் ராஜநாதன் பிரபாகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சலுகை மற்றும் சுகபோகங்கள் இல்லாத மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்ததாலேயே மக்கள் எமக்கு ஆணை அளித்தார்கள். அதற்கமையவே நாம் தற்போது செயல்பட்டு வருகிறோம். மக்கள் பணத்தை வீணடிக்கும் வகையில் நாம் எந்தவித சலுகைகளையும் பெறவில்லை என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. கிள்ளச்சி மாவட்டத்தின் பழை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு நிலையம் ஆகியவை இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவ

தகவல்கள் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கூறி இலங்கை போலீசார் அந்த தகவல்களை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நீதியரசர்களின் ஒய்பெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனையும் நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்திருக்கிறார். கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆட பிரச்சனை தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் நேற்று வெளிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையின் வங்கித் துறையில் கடன் வழங்குவதற்கான விருப்பம் நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டில் அதிகரித்துள்ள போதிலும் அதன் வளர்ச்சி வேகம் 1வது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் மந்தமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புதிய கடன் வழங்கல் ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது. நடப்பு அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை கட்டியெழுப்பியுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சுங்க திணைக்கழகத்தின் ஊடாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 40 அடி கொள்கலன் ஒன்றை சோதனையிட்ட போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக் கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதகரகம 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறைத்தனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். கல்முனை கடற்கரை பள்ளி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மொட்டை மாடியில் சூட்சுமமாக மறைத்து வளர்க்கப்பட்டு வந்த கஞ்சா செடிகள் அடங்கிய தோட்டத்தை போலீசார் நேற்று முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மீகவந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்குட பகுதியில் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இடம்பெற்ற பத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 உயிரிழந்து போனார்கள். ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமிந்துபுர சது எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் அமெரிக்காவில் குழந்தையை பிரசவிப்பதற்காக சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய காலை இன்றும் நிலவுகூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலவும் போர் பதற்றம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வகையான டெங்கு ஒழிப்பு மற்றும் தடுப்பு பணிகளிலிருந்து இன்றைய தினம் முதல் தாங்கள் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. பெருகிராவில் ஊர்வலமாக யானைகள் செல்லும் முன்னர் அவற்றுடன் இணைந்து புகைப்படம் எடுத்தல், அவற்றுக்கு உணவளித்தல், அவற்றை தொட்டு பார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் கண்டி பெருகிராவை பார்வையிடுவதற்காக வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெருமளவு மகிழ்விக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்திய செய்திகளில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி, மிகவும் எழில்மிக்க பிராந்தியம் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இன்று நடைபெறவுள்ள தெற்கு மண்டல குழு கூட்டத்துக்கு முன்னதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்தார். தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அனைத்து மாநகர காவல் ஆணையரகங்களிலும் மாவட்ட காவல்துறைகளிலும் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மக்கள் தொகையின் அடிப்படையில் 10,000 இந்தியர்களுக்கு வெறும் 73 மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் தீவிர உடல்ல குறைவை ரகசியம் காத்த மும்பை பார்சி சமூகத்தைச் சேர்ந்த 2 மருத்துவர்களுக்கு பாகிஸ்தானின் மிக உயரிய குடிமக்கள் விருதான நிசான் ஏ இந்தியாஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இந்தியா கட்டிக் கொடுக்கும் தன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றிருக்கிறது. காவிரி தண்ணீரை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக இந்த மாதம் 25ஆம் தேதி புதுடில்லியில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்கள் பேச்சு நடத்த இருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரையான காலகட்டத்தில் 17 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பள்ளியில் இலவச மதிய உணவு உட்கொண்ட சுமார் 34 மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள். உணவில் உப்பு போதவில்லை என்று மாணவர்கள் புகார் கொடுத்த பின்னர் ஒரு ஊழியர் உப்புக்கு பதில் சலவைத்தூள் வழங்கியதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் மற்றும் இன்போசிஸ் இன நிறுவனர் நந்தன் நீலகனி தலைமையிலான பணிக்குழு அளித்து வரும் பரிந்துரைகளை அமல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய டெல்லியில் பள்ளிகளில் பயிலும் இளம் பருவத்தினரில் கிட்டத்தட்ட 4 பேரில் ஒருவர் போதிய தூக்கம் ஒன்று இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கல்வித்திறன் குறைவாகவும் மனச்சோர்வு அறிகுறிகள் அதிகமாக இருப்பதும் இந்த ஆய்வினூடாக கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,600 ரூபாய் என்று ஒரு சவரன் 1,16,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 200 ரூபாய் என்று 14,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். எத்தகைய தண்டனை விதிக்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டுக்குள் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். கிம்முடன் நல்லுறவை பேணுவது மிகவும் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடகொரியாவிடம் தற்போது 57 சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து சுமார் 1,200 வெளிநாட்டவர்கள் லைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரம் காட்டுவது வெளிப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் போரோ கிராமம் அண்மையில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது. 165 பேர் கொல்லப்பட்டார்கள், பலர் கடத்தப்பட்டார்கள். கடத்தப்பட்டவர்களில் 308 பேரை அரசாங்கம் பின்னர் காப்பாற்றியது. விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் வழக்கெல்லைக்கு திரும்ப இன்னமும் பல காலம் பிடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் அதிபர் தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் டொமோகோ அகானே, மூத்த வழக்கறிஞர் அப்துலே சி ஆகியோர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இளவரசர் கரியும் அவரது மனைவி மேகனும் தங்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்று 6 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த மாதம் மீண்டும் பிரிட்டனுக்கு குடியேற அவர்கள் திட்டமிட்டுள்ளதான ஊடகச் செய்திகள் வெளிப்பட்டிருக்கின்றன. தாய்லாந்தில் பாடசாலைகளில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 8 பேர் இறந்தது நேர்கள் அறிந்தது. பிலிப்பைன்ஸ் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்குவது பற்றி தற்போது பரிசீலித்து வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல பெல்ஜியத்தைச் சேர்ந்த 2 மலையேறிகளின் சடலங்கள் 34 ஆண்டுகள் கழித்து உருகிய பனிப்பாறையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் பனியோடையில் மலையேறிகளின் உடல்கள் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரேசிலில் பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்து போனார்கள்.
மெனோமா என்ற ஒரு வகை தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை புதிய புற்றுநோய் தடுப்பூசி கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தோல் புற்றுநோய் மீண்டும் ஏற்படும் அல்லது பரவும் அபாயத்தை அது குறைப்பதாக கூறப்படுகிறது. உலகளவில் 3.4 கோடி மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறை இருப்பதாக தாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இத்தாலியில் மீன் பண்ணைகளுக்கு பெரும் தொந்தரவாக உள்ள ப்ளூ கிராப் எனப்படும் ஒரு வகை நண்டுகள் அண்மைய ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீர் வெப்பமாவதும் பருவநிலை மாற்றமும் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கூர்மையான அவற்றின் இடுக்கிகள் இத்தாலியின் சிப்பிகளுக்கு பெரும் ஆபத்து விளைவிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றது தங்களது நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக இந்திய அணியின் துணை கேப்டன் கே.எல். ராகுல் தெரிவித்திருக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டின் 3 விதமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் PV சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்கள் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். பிரதான வீரர் லக்ஷ்யா சென் 2வது சுற்றிலே தோல்வி கண்டார். உலகக்கோப்பை ஹாக்கி டி பிரிவு லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியுடன் மோதிய இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385 ரூபாய் 11 சதம், இந்திய பிரமதியில் 111 ரூபாய் 63 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 76 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 61 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412 ரூபாய் 39 சதம், இந்திய பிரமதியில் 119 ரூபாய் 54 சதம், ஒரு அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448 ரூபாய் 77 சதம், இந்திய பிரமதியில் 130 ரூபாய் 12 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 94 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 28 சதம். கேட்டது மணிக்கொந்தரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140
3: Garges les Gonesses. மேலதிக வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. இந்த நேரத்தில் தேனும்பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அகலப்பாக இருக்கின்ற அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக்கொண்டு தேனும்பால் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசுலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாள் எஸ்டோஸ் ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பண்டே மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93,000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட்.
1: பொது பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. இந்த நேரத்தில் தேனும்பால் நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

0: பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வியோடு இணைந்து இசைஞானி இளையராஜா. செந்தமிழ் பாட்டு திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு கொண்டிருந்து அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டர்ஸ், ஆசி பூசரி, போட்டிப்பண்டிகள் அமைந்திருக்கும் போட்டிப்பண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு போட்டிப்பன்றி உங்களோடு.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசை உசரி ரச்சிதான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசை உசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வலுக்கிடப்பா, போவோம் ஆசை உசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஏற்றவர் கவிஞானி மகளிர், பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தந்தல் தேவா. பொண்ணு விளையிற பூமி என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்தது அன்பு அவர்களே. நேரம் சரியாக 11:35, ஐக்கியராஜ்யத்தில் 10:35. இந்த நேர அறிக்கையோடு இந்த விளம்பரத்தை வழங்கியவர்கள் இவர்கள்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நேரம் சரியாக 11:42 ஐக்கியராச்சியத்தில் 10:42 இந்த நேரத்தில் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

பெரும்பாலும் நிகழ்ச்சியில் அளித்த பாடலை பாடியவர் எஸ் பி பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞர் விவேகா, பாடலுக்கு இசையமைத்தவர் சிவா அவர்கள். நேரம் சரியாக 11:51 ஐக்கியராட்சியத்தில் 10:51 இந்த நேரத்தில் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

முத்தமிழில் கவியை வழங்கியவர்கள் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாசோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா பாடலை ஏற்றவர் பஞ்சாருணாசலம், பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:56 ஐக்கியராஜ்யத்தில் 10:56. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஏற்றவருக்கு விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் தேர் சித்தன்றல். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானலை கடத்து வந்தவர்கள் பரிசில் ஆட்சிப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசிபூசரி இவர்களோடு போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது எதியபூர்வ நன்றிகளும். தேனும்பாலம் நிகழ்ச்சியை செய்யும் அடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

நேரம் சரியாக 12:02 ஆகியராட்சியத்தில் 11:02. மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். யாழ்ப்பாணம் எளிவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரி இன்று வியாழக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் ராணுவ பயன்பாட்டில் உள்ள காணிகள், செம்மணி, மனித புதைகுழி, பொருளாதார முதலீடுகள் தொடர்பாக விரிவாக கேட்டறிந்த இலங்கைக்கான கனேடிய தூதுவர் இசேபிள் மார்டின் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் இசேபிள் மார்டினுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. தந்தை செல்வாவின் 50வது சிராற்று தின நிகழ்வை முன்னிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் சுண்டமானுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு, இலங்கை போலீஸ் மற்றும் போலீஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆகியவற்றுடன் இணைந்து தென் மாகாணத்தின் காலி, மாத்திரை மற்றும் தங்காலை போலீஸ் பிரிவுகளில் பணியாற்றும் 300க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கான சிறப்பு சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடரை நடத்தியுள்ளார்கள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே ஜனாதிபதியின் தன்னிச்சையான தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 175 நாட்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவருக்கு நீதி கோரி பொதுமக்கள் கையெழுத்திட்ட மகஜர் இன்று வியாழக்கிழமை கொழும்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கடந்த 2019 ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான நிலுவைத் தொகைகள் வழங்கப்படாதமையினால் அந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்ட வீடுகள் முழுமைப்படுத்தப்படவில்லை என்றும் இதனால் மக்கள் அவதிப்படுவதாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துருராஜா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலில் பணியாற்றும் சுமார் 30,000 இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும்

முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் யாழ் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெறவுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மகாநாட்டு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேராதரவை வழங்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைமை கனகரஞ்சினி அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசிதர் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் பழைய பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு நிலையம் ஆகியவை இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கூறி இலங்கை போலீசார் நிராகரித்துள்ளார்கள்.

நடப்பு அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை கட்டியெழுப்பியுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையை விதித்துள்ளார். ஒமானில் வைத்து கைது செய்யப்பட்ட நேற்று முன்தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சமுத்திரபுர சது எனப்பட்டும் ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டக்கும்பல் உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் அமெரிக்காவின் குழந்தையை பிரசவிப்பதற்காக சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி 71 அதிகரித்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வகையான டெங்கு ஒழிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கை பணிகளிலிருந்து இன்றைய தினம் முதல் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி, மிகவும் எளிமிக்க பிராந்தியம் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ தெரிவித்துள்ளார். தென் மாநில முதல்வர்கள் மகாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் மக்கள் தொகையின் அடிப்படையில் 10,000 இந்தியர்களுக்கு வெறும் 73 மருத்துவ பணியாளர்கள் மட்டும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியை சுட்டுக்கொன்ற நாதூராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தனர் என சரவர்கரின் பேரன் சத்யாகி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தில் இந்தியா கட்டிக்கொடுக்கும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுள்ளது. காவிரி தண்ணீர் பகிர்ந்து கொள்ள சம்பந்தமாக இம்மாதம் 25 புதுடெல்லியில் கேரளா தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014 ஆட்சி பொறுப்பேற்ற முதல் இதுவரையிலான காலகட்டத்தில் 17 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் நோக்கம் தேக்கம் அடைந்துள்ள 1.5 லட்சம் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். விழுப்புரம் அரசு போக்குவரத்து கோட்டத்தில் குறைந்தது வருவாய் ஈட்டும் 136 புறநகர் பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. உலக செய்திகள். போரில் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாண்டுக்குள் வடகொரியா தலைவர் கிம் ஜோங் உன்னை சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் போரோ கிராமம் அண்மையில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது. 165 கொல்லப்பட்டனர், பலர் கடத்தப்பட்டனர். கடத்தப்பட்டவர்களில் 308 அரசாங்கம் பின்னர் காப்பாற்றியுள்ளது. வங்கதேசத்தில் அதிபர் தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகின்றது. முன்னாள் அதிபர் முகமது சகுவாதின் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு இடம்பெற்றது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் டோமோகோ அகானே, மூத்த வழக்கறிஞர் அப்துல் இசை ஆகியோர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. தாய்லாந்தில் பாடசாலைகளில் துப்பாக்கிச்சூடு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. 1-2 பெல்ஜியத்தை சேர்ந்த இரு மலையேறிகளின் சடலங்கள் 34 கழித்து உருகிய பனிப்பாறைகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. உலகளவில் 3.4 கோடி மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்தாலியில் மீன் பண்ணைகளுக்கு பெரும் தொந்தரவாக உள்ள ப்ளூ கிராப் என்னும் ஒரு வகை நண்டுகள் அண்மை ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீர் வெப்பமானதும் பருவநிலை மாற்றமும் அதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெற்றி பெற்று தங்களது நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக இந்திய அணியின் துணை கேப்டன் கே.எல். ராகுல் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டின் மூன்று விதமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கின்றது. உலக பட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பி.வி. சிந்து, ஆயுஷ் செட்டி ஆகியோர் தங்கள் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறியுள்ளார்கள். உலகக்கோப்பை ஹாக்கி ஆண்கள் பிரிவு லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியுடன் மோதிய இந்தியா 5-3 என்ற கால் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒளிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் விளம்பருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 385 ரூபா 11% இந்தியாவில் 111 ரூபா 63 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329 ரூபா 76% இந்தியாவில் 95 ரூபா 61 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 412 ரூபா 39% இந்தியாவில் 119 ரூபா 54 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 448 ரூபா 77% இந்தியாவில் 130 ரூபா 12 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 838 ரூபா 94% இந்தியாவில் 69 ரூபா 28 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சேப்பில் அமைந்திருக்கும் பி.டி. கேஷன் கரி, கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள அவருடைய சகோதர நிறுவனமான பி.டி. சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவருடைய இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Garla Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolevisi Lakam Cyberontre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொன்னுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுப்பொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பொண்டி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 12:17 ஆகிற அச்சத்தில் 11:17. அன்பொருளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒளிபரப்பினை உங்களுக்காக தருகின்றோம். கேட்காத அன்புறவுகள் கேட்கலாம்.

0: விளையாட்டு தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சமம் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால்

0: வணக்கம் நேர்களே. இன்றைய அரசியல் சமூகம் இடையில் தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுகின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
1: வணக்கம்.
0: தற்போதைய தமிழக நிலைமைகள் என்று பார்க்கின்ற போது அரசியல் ரீதியாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் ஊடாக தமிழக மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதா, அல்லது பழைய நிலைமைகளிலே அரசியல் ஆட்சியாளர்கள் எவ்வாறு முன்னர் இருந்தார்கள் அதே போன்ற நிலைமையாக இருக்கிறதா, அல்லது அதைவிட மிகவும் கூடுதலாக வீழ்ச்சியை மக்கள் சந்திக்கக்கூடிய வகையிலே ஆட்சி நடக்கிறதா?
1: ஆட்சி மாற்றங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, அது மறுக்க முடியாது. அதிகாரிகள் தரப்பு கையூட்டு வாங்குவதற்கு அஞ்சுகிற ஒரு சூழல் கடந்த ஒரு 3 மாதங்களாக, அதாவது இன்றையோடு 100 நாட்கள் ஆட்சி நிறைவு வருகிறது. ஆனால் அதிகாரிகளை இன்னும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் புதிய ஆட்சியாளர், அதாவது அமைச்சராக இருப்பவர்கள், முதலமைச்சராக இருப்பவர், இவர்களுக்கு இந்த அதிகாரிகள் இன்னும் கட்டுப்பட மறுக்கிறார். அதிகாரிகள் ஒரு 50 வயது 55 வயதை கடந்தவர்கள், அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் வந்திருக்கிறார்கள், அதே போன்று அமைச்சர்களாக பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் எந்த பதவியிலும் வகித்ததில்லை. ஏறக்குறைய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், 35 அமைச்சர்கள். இப்பொழுது அதிகாரிகளுடைய ஆலோசனையைத்தான் அமைச்சர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழல்.
0: அதிகாரிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது உலகின் எந்த நாட்டிலும் சரி, ஆட்சியாளர்கள் மாற்றப்படுவார்கள், ஆனால் அதிகாரிகள் தொடர்ந்தும் அதே பொறுப்பில் இருப்பார்கள். கூடுதலாக அதிகாரிகள் தான் ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களை பயிற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைப்பார்கள். ஆனால் தங்களுடைய கடந்த காலத்தில் என்ன செய்தார்களோ அதை மாற்றி அமைப்பதற்கு முன்வராத வகையிலே அவர்கள் காயநகர்த்தலை தொடர்ந்து, இந்தியா மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலக நாடுகளிலும் இதே நிலைமைதானே அதிகாரிகளினுடைய மனப்பான்மையாக இருக்கிறது.
1: உலக நிலைமை வேறு. இப்போ ஐரோப்பா நாடுகளில, லண்டன் போன்ற நாடுகளிலாம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. அதிகாரிகள் சட்டத்தை மீற முடியாது, வளைக்க முடியாது. ஆனால் இந்தியாவை போன்ற படிப்பறிவு இல்லாத நாடுகளில் அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் இங்கு சட்டமாக வேதமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக அதிகாரத்துக்கு வருபவர்கள், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால், புதிதாக அமைச்சராக வந்திருக்கிற ஒருவர் இப்பொழுதுதான் முதல் முறையாக சட்டமன்றத்தையே பார்க்கிறார். ஆனால் அதிகாரி ஒரு 25 வயதில், அதாவது 30 வயதில் அவர் அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தால், 25 ஆண்டு காலம் அவரு அரசினுடைய பல பொறுப்புகளில் இருந்திருப்பார். அப்பொழுது அதிகாரி வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அரசியல் அதிகாரிகள் மட்டத்திலோ, அரசியல் மட்டத்திலோ, அரசியல் தெரிந்தவராகவோ இந்த அமைச்சர் இருப்பதில்லை. ஆகையால் அதிகாரி எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் அவருக்கு அரசியலும் அனுபவமும் தெரிந்திருக்கிற காரணத்தினால், விஜய் உதாரணத்திற்கு, முதலமைச்சர் விஜயுடைய நிலைமையே இப்படித்தான் இருக்கிறது. எந்த துறை செயலாளர்களை வேலை வாங்குகிற அளவுக்கு அவருக்கு இந்த அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால் பல தவறான சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கிறது. உதாரணத்திற்கு சென்னையில 300 மடங்கு வீட்டு வரி ஏற்றியிருப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு இத்தனை ஆண்டுகாலம் இல்லாத ஒரு அறிவிப்பு. உதாரணத்திற்கு 1000 சதுரடி ஸ்கொயர் மீட்டர் வீடு கட்டி இருப்பவர் 3 மாடி வீடு கட்டி இருக்கிறார். இப்பொழுது புதிதாக பதவியேற்ற அரசு இதை 3000 சதுரடியாக கணக்கிலே எடுக்கிறது. இதுநாள் வரை 3 மாடிகளை தாங்கி நிற்கிற அந்த நிலத்தினுடைய அளவுதான் வரி போடப்பட்டிருந்தது. இப்பொழுது மேலே இருக்கிற 3 மாடிகளையும் சேர்த்து 3000 சதுரடி, இதற்கு நீங்கள் 3 மடங்கு வரி கட்ட வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை போடுகிற பொழுது முதலமைச்சரோ அதாவது மிகப்பெரிய ஊழல் உள்ளாட்சித்துறை நடக்கிறது என்று முதலமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சரை நியமிக்கவில்லை, தானே வைத்திருக்கிறார். உள்ளாட்சியில நேரு கடந்த திமுக ஆட்சியிலே 900 கோடி சொத்து சேர்த்து விட்டார். அதே போன்று அதுக்கு முன்பு நடந்த ஆட்சியில வேலுமணி 500,000 கோடியை சொத்து சேர்த்து விட்டார், திருடி விட்டார், வெளிநாடுகளிலே முதலீடு செய்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் மீது 280க்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சிபிஐ வழக்கு இருக்கு, வருமான வரி வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. இத்தனை வழக்குகளும் திமுக ஆட்சியில அதிமுக அமைச்சரை காப்பாற்றினார். இப்பொழுது இந்த பற்றாக்குறை பட்ஜெட், உள்ளாட்சித்துறையில வருமானம் போதவில்லை என்பதற்காக மக்களை 3 மாடி கட்டியிருந்தால் 3 மாடிக்கு வரி.
0: சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி உயர்த்தப்பட்ட நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளதென பொதுமக்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை ஆய்வு செய்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதான ஒரு தகவல் வந்திருக்கிறது.
1: இது கேலி கூத்தான தகவல். அரசு ஒரு உத்தரவை போடுவதற்கு முன் மக்களிடம், அதிகாரிகளிடம், ஓய்வெற்ற அதிகாரிகள், சட்டத்தரணிகள், இப்படி பல பேரிடம், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், கட்டிட உரிமையாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள், பொறியாளர்கள், பல பேரிடம் கேட்டுத்தான் மக்களிடம் ஒரு சட்டத்தை, ஒரு உத்தரவை போட வேண்டும். ஏன், அதாவது அந்த உத்தரவு யார் போடுகிறார், எங்கிருந்து போடுகிறார் என்று தெரியாமல் போட்ட பிறகு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அதை திருப்பி எடுப்பது என்பது மிக மிக செல்வபிள்ளைத்தனமான உத்தரவு. இப்படித்தான் பல உத்தரவு இரவோடு இரவா போடப்பட்டு பகலிலே அது வாபஸ் வாங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் பல கோடிகளை செய்து விட்டார்கள், அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழைய சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபி அவர் விஜிலன்ஸ், அதாவது லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போடப்பட்டு ஒரே மாதத்தில் அவர் மீண்டும் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். நல்ல அதிகாரி என்கின்ற காரணத்தினால் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடப்பட வேண்டிய அவசரம் என்ன, அவசியம் என்ன, அதன் பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் முதலமைச்சருக்கு, அதன் பிறகு அவரை டம்மியாக தூக்கி அடிக்கப்படுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால் பக்குவமில்லாமல் ஒரு அதிகாரியை பந்தாடுவதாகத்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது அதே போன்று அவசர அவசரமாக பல அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் 3 இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம், அந்த அதிகாரி கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியாளருக்கு விசுவாசமாக இருந்தார் என்கின்ற செய்தி கால தாமதமாக இந்த அரசுக்கு அமைச்சருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது உளவுத்துறை செயலிழந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு அதிகாரி பட்டியலை தயார் செய்கிற பொழுது முதலமைச்சர் அலுவலகம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், அப்படி கவனம் செலுத்தாமல் இங்கிருந்தோ வருகிற உத்தரவை விஜய்க்கு நெருங்கிய நண்பர்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் இவர்கள் சொல்லுகிற உத்தரவை அதிகாரியை நியமித்து விட்டு மீண்டும் ஒரு தவறானவர் தவறான உத்தரவுக்கு நாங்கள் சிகிச்சாய்த்து விட்டோம், ஆகையால் அவரை மாற்றுகிறோம். இப்படித்தான் இந்த 100 நாள் ஆட்சி அலங்கோலமாக நடந்து கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் வர துவங்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதலமைச்சர் இவரை பகல் 8:30 மணிக்கு கைது செய்கிற போலீஸ் படை செல்கிறது. போலீஸ் படை செல்லுகிற பொழுது அவருடைய வழக்கறிஞர்கள் 10:30 மணிக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்து விட்டார். 11 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பு நாங்கள் விசாரணைக்காக அவரை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நீதிமன்றம் சொல்லுங்க விசாரித்து விட்டு விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறது. நாங்கள் புகார் தஞ்சாவூர் பொதுக்கூடத்தில் பேசுகிற பொழுது அவர் திரிசாவை கீழ்த்தரமாக அவருடைய தொண்டர்களை விட்டு பேச வைத்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்காக சென்னையில அவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு அந்த போலீஸ் காவலில முன்னாள் அமைச்சர் சேகர் பாபும் முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அந்த வண்டியில் ஏறிக்கொள்கிறார்கள் என்றால் அரசு கேலிக்கூத்தாக மாறிவிட்டது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது குற்றவாளியோடு முன்னாள் அமைச்சர்களும் அந்த வாகனத்தில் போக அனுமதிப்பாரா? அப்ப காவல்துறை காவல்துறைக்கு உத்தரவு போடக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த கேலிக்கூத்தை தடுக்க முடியவில்லை. இவர் போகிற பொழுது தஞ்சாவூர் காவல் நிலையை விசாரிக்கிற இடத்தில் 10,000-க்கு மேற்பட்ட கட்சிக்காரர்களை அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறை தஞ்சாவூர் எஸ்பி எந்த முயற்சியும் செய்யவில்லை. சட்டம் ஒழுங்கு கை மீறி போய் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை கை பிசைந்து நிற்கிறது. ஒரே நேரத்தில் 10,000 பேரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது. கூட்டம் சேராமல் 50 பேர் 100 பேர் 1000 பேர் சேருவதற்கு முன்பே அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். அப்போ காவல்துறை யாருடைய உத்தரவை நிறைவேற்றுவது, எதை செய்வது, என்ன செய்வது, யார் நமக்கு உத்தரவிடுவது, அரசியல்வாதியா அதிகாரியா இப்படி அமைச்சரா, இப்படி குழப்பமான நிலையில 3 மாதம் கடந்து விட்டது. மீதி மாதம் எப்படி நடக்க போகிறது என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி விடை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது.
0: உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது கட்டாயமாக அவர் கைது செய்யப்பட வேண்டியவரா?
1: இல்ல, அதாவது ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சாகத்தான் அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. காரணம் காவிரியில் தண்ணி வரவில்லை, ஆனால் தண்ணீர் எங்கோ செல்கிறது என்று அவர் இரட்டை வசனத்தில் சொல்லுகிறார். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் திரிஷா திரிஷா என்று கத்துகிறார். இவர் அதை மேடையிலே கண்டித்திருந்தால் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான தகுதி உடையவர். அதையும் அவர் கண்டிக்கவில்லை. அவர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக அவர் நீங்கள் சொல்லுகிற அந்த பெயர் எனக்கு தெரியாது, இப்படி அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசியதுதான் அவர் கைது செய்வதற்கு காரணமாகிறது. காரணம் அந்த இடத்திலே அந்த கட்சி தொண்டர்கள் திரிசா திரிசா என்று கத்துகிற பொழுது இவர் கண்டித்திருந்தால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பதிவு செய்ய முடியாது, கண்டித்தார் என்று. அப்போ அவர் முன்வரிசை இருக்கக்கூடிய 50 மேற்பட்டவர்கள் திரிசா திரிசா அந்த இடத்தில் திரிசாவை பேச வேண்டிய அவசியம் இல்லை. திரிசாவை திரிசா பெயரை கட்சி தொண்டர்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் பெங்களூருக்கு செல்லுகிறார், செல்ல மறுகிறார், காவிரியில் தண்ணீர்வில்லை, இதை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது திரிசாவை பற்றி கட்சி தொண்டர்கள் அங்கு கோரசாக பாட வேண்டிய தேவையில்லை. அப்படி பாடி இருந்தாலும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்ற ஒழுக்கமான ஒழுக்கப்பட்ட செயலை நீங்கள் செய்யக்கூடாது, இது பதிவாயிருக்கும். ஆனால் இவரே அதை உற்சாகப்படுத்துவதை போல நடந்து கொண்டதுதான் அனைவராலும் கண்டிக்கப்பட்டது. இதற்கு யார் பொறுப்பு? உதயநிதி தான் பொறுப்பு, திமுகவினர் தான் பொறுப்பு. இப்படித்தான் உதயநிதி கைதுக்கான இங்க பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்ப்பு வருவதற்கு காரணம் இவர் விஜயை பற்றி பேசுகிற பொழுது திரிசாவையும் பேசுகிறார் என்பதுதான் இந்த கைது வரை நீண்டு போனதுக்கு காரணம்.
0: இப்படி இன்றைய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைத்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு தளங்களில ஒரு தடுமாற்றமோ அல்லது வீழ்ச்சி பெரிய அளவில் இருக்குதா அல்லது இருந்த மாதிரியே இருக்கிறதா?
1: பெரிய அளவுல வீழ்ச்சி. உதாரணத்திற்கு திமுகவை ஆதரித்த தலித் மக்கள் அத்தனை பேரும் தாவேகா பக்கம் சென்று விட்டார். இது திருமாவளவனை தாண்டியும் நடந்திருக்கு. திருமாவளவன் தலித் தலைவர், தலித் மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அந்த வாக்குகள் திமுகவுக்கு தான் ஒட்டுமொத்தமாக விழுகிறது. இந்த நிலை எல்லாம் தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் முடிந்த பிறகு 8 தலித் அமைச்சர்கள் இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இது அரிதினும் அரிதான செயல். அதிமுக ஆட்சி காலத்திலும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக ஒருவர் இருப்பார். அவர் ஆதிதிராவிட மக்களுக்கான ஆதிதிராவிட சமூகத்திலிருந்து தனி தொகுதி, அதாவது ரிசர்வ் தொகுதி, ஆதிதிராவிட அதிகமாக வசிக்கிற தொகுதியிலிருந்து வருவார். ஆனால் இப்பொழுது ஆதிதிராவிடர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் 8 பேர் அமைச்சர் ஆகியிருக்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி, அதிமுகவுக்கும் பெரிய பலத்த அடி. இது ஒன்று. இரண்டாவது, திமுக வாக்கு வங்கி என்பது முகமதியர் வாக்கு வங்கி. முஸ்லீம்கள் 14% முஸ்லீம்கள் திமுகவை விட்டு எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள், திமுக கூட்டணியில் தான் தொடர்வார்கள். ஆனால் இந்த தேர்தலில் விஜய்க்கு பெரும்பான்மையான முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் பெண்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார். அதன் விளைவாக இப்போ திமுகவிட கூட்டணியாக இருந்த இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் தாவேக்கா அரசியல் அமைச்சர்களாக பதவி வகிக்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி. மூன்றாவது, கிறித்துவ வாக்குகள். கிறித்துவ வாக்குகள் அத்தனையும் இப்பொழுது விஜய்க்கு சென்று விட்டது. அவர் தன்னை ஜோசப் விஜய் என்று குறிப்பிடுகிறார். நான் ஜோசப் என்பது என்னுடைய மதம், நான் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவன். இப்படி தன்னை பிரபலப்படுத்துவதிலே அவர் எந்த வெக்கமும் வேதனையும் படவில்லை. ஆகையால் முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்து வாக்கு வங்கி திமுகவிடமிருந்து அப்படியே தாவேகா பக்கம் சென்றதில் திமுக நிலை உழைந்து போயிருக்கிறது. அடுத்தபடியாக திருமாவளவன் திமுகவிலிருந்து தாவேக்கு அணிக்கு மாறிவிட்டார். அதை விட பெரிய பலத்த அடி காங்கிரஸ் கட்சி திமுகவோடு நீண்ட காலமாக ஏறக்குறைய ஒரு 67 அண்ணா விடம் காங்கிரஸ் இழந்த ஆட்சியை இன்று வரை பிடிக்க முடியவில்லை. ஆனால் கருணாநிதி கூட்டணி சேர்ந்து காங்கிரஸை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார் அரை நூற்றாண்டு காலம். இப்பொழுது அவர்களும் விஜய் பக்கம் சென்று விட்டார்கள். அதனால் திமுக அகில இந்திய அளவிலே காங்கிரஸையே அது பகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி உடைந்து போய்விட்டது. எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்று மூச்சுக்கு 300 தர சொல்லி வந்த ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்தே வெளியேறிவிட்டார். இந்தியா கூட்டணி மறைமுகமாக எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு திமுகவை எதிர்த்து அவர்கள்தான் முதல் முதலில் ஆதரவு கொடுத்தது. திமுகவை இவ்வளவு சீக்கிரம் எதிர்க்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று திமுக நினைத்தே பார்க்கவில்லை. ஆகையால் அதுவும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இப்படி காங்கிரஸ் அடுத்து கம்யூனிஸ்டுகள் சிபிஐ சிபிஎம் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் திமுக எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் தான் தொடர்ந்து இருந்து வரும். ஆனால் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளில் மாறி மாறி பயணப்படுகிற கம்யூனிஸ்டுகள் இந்த முறை தாவேக்கா பக்கம் சென்று விட்டார். தாவேக்கா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், உங்களுடைய உங்கள் மீது வருகிற குற்றச்சாட்டுகளை நாங்கள் வெளியிலிருந்து சுட்டிக்காட்டுகிறோம் என்று கம்யூனிஸ்டுகளும் இப்ப தாவேக்கா அணிக்கு சென்று விட்டார்கள். ஆக திமுகவுடைய வாக்கு வங்கி இத்தனை கூட்டணிகளுமே சேர்ந்து 25% தான். இந்த கூட்டணி உடைந்த பிறகு 10% வாக்கு வங்கி திமுகவிடம் இருந்து வெளியேறிவிட்டது. 15% வைத்துக் கொண்டு இப்படி 35% வைத்திருக்கிற தாவேக்காவோடு மோத முடியும் முடியாது. ஆக திமுக வாக்கு வங்கியில் 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரே தவிர, ஆனால் உண்மையில அது 3வது இடத்துக்கு இப்பொழுது ஒரு பொது தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ ஊராட்சி தேர்தலோ அல்லது மேயர் தேர்தலோ சென்னை மேயர் நடந்தால் திமுக பலத்த அடி வாங்கும். காரணம், கூட்டணி கட்சிகள் பலம் என்பது திமுகவுக்கு சைபராக மாறிய பிறகு திமுக என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்துக் கொண்டுதான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை கேரத்தில் இறங்கி இருக்கிறது. இதுதான் இன்றைய சூழலில் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.
0: இதிலே ஒரு கேள்வி இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இன்றைய சூழலே எடுத்துக்கொண்டால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வாக்கு வங்கியில பெரிய வீழ்ச்சி என்று சொல்லுகிறீர்கள், அதுவரை உண்மையாக இருக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம் மக்களுடைய பொருளாதார நிலைமைகள் இவற்றினை வந்து சரியான முறையில மேம்படுத்தல் இல்லாமல் மக்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரியான வரி விதிப்புகள் இதுகள் போன்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினால் மக்கள் விரும்புகின்ற வகையிலே மக்களுக்கான, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் பாடசாலை மாணவர்களுடைய கல்வி விடயங்களிலே பல விடயங்களை அவர்கள் செய்திருந்தார்கள், பல உதவி நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது அந்த உதவி நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொண்டு வந்த நலத்திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றுகிறார்களே தவிர புதிதான நலத்திட்டங்களை கொண்டு வர மாதிரியாக தெரியவில்லை. அப்ப இவ்வாறாக பொருளாதார ரீதியாக மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சியை கொடுக்காவிட்டால் தானாகவே தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய ஆதரவை இழந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னர் இருந்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது தானே?
1: இல்ல, அது முழுமையாக அப்படி இல்லை. திமுக அண்ணா திமுகவது மக்களுக்கு இன்னும் கோபம் குறையவில்லை. திமுக அண்ணா திமுக மீது மக்கள் மீண்டும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிலையில் வருவதற்கு அது நீண்ட காலம் பிடிக்கும். விஜயை பொறுத்தவரை விஜயினுடைய அரசு அதிகாரிகள் முழுமையாக கட்டுக்குள் வர மறுக்கிறார்கள், வரவில்லையே தவிர கொண்டு வந்து விடலாம். ஏனென்றால் இப்பொழுது அதிகாரிகள் மட்டத்தில் லஞ்ச லாவணிய ஊழல் என்பது ஒரு திமுக ஆட்சி காலத்திலே கேட்பதற்கு நாடு இல்லை. ஆனால் இப்பொழுது அதிகாரிகள் அச்சப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அரசு அலுவலகங்களில கடந்த காலத்தை போல அதிகாரிகள் அவ்வளவு சாதாரணமாக ஏறிட்டு விட முடியாத அளவுக்கு அவர்கள் மனோ ரீதியாகவே ஒரு பெரிய அச்சத்தோடு இருக்கிறார். இது இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய பலம். ஆனா திமுக ஆட்சியில அந்த இதே அதிகாரிகள் தான் அவர்கள் ஊழல் செய்வதற்கு லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு சதவீதம் கூட அச்சப்பட்டதாக இல்லை. இது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அரசு அலுவலகங்களில் ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கிறது. இந்த மாற்றம் விஜயை பொறுத்தவரைக்கும் ஊழல் செய்தால் நான் மன்னிக்க மாட்டேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் இன்னும் அந்த அதிகாரிகளை அச்சத்தோட வைத்திருக்கிறார். இது மக்களால் பெரிதும் ரசிக்கப்படுகிறது. பல முறைகேடுகள் இன்னும் உண்மையாக தடுக்க முடியவில்லை என்ற நிலை இருந்த போதும் விஜய் மீது மக்களுக்கு இன்னும் அந்த நெருக்கம் குறைவில்லை. திமுக அதிமுக இவர்களிடமிருந்த அந்த இடைவெளியும் இன்னும் குறையவில்லை. அந்த இடைவெளி அதே இடைவெளி தான். திமுக அதிமுக இரண்டும் மிகப்பெரிய பொதுமக்களுக்கு எதிரிகளான இயக்கம். ஆனால் விஜய் காப்பாற்றுவார், விஜய் நம்பிக்கை வையுங்கள் என்பதாகத்தான் மக்களிடம் பார்க்க முடிகிறது. அதிமுக திமுக இரண்டும் இரவோடு இரவாக ஒன்று சேர்ந்தது இன்னும் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பின்னால் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்துக் கொள்வார்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் விஜய் என்ற புதிய சக்தி வந்த பிறகு இவர்கள் உடனடியாக அவரை புறக்கணிப்பதற்காக இரண்டு பேரும் இரவோடு இரவாக ஒன்று சேர்ந்து விட்டார்களே என்கின்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. ஆகையால் எப்படியோ இன்னும் 5 வருட காலம் திமுக அதிமுக மீது மக்களுக்கு அந்த வந்த கோபம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அது குறைவதாக இருந்தால் தாவேக்கா மீது அதிருப்தி ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படாமல் தாவேக்கா செய்தி ஊடகங்கள் வழியாக மக்களை குழப்புகிற வேலையை ஆரம்பித்து விட்டது. இது திமுக அதிமுக எப்படி முறியடிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்துதான். திமுகவில் இப்ப அதிகார மையமாக உதயநிதி வந்திருக்கிறார். உதயநிதியோடு இருப்பவர்கள் பல பேர் இப்ப தாவேக்கா பக்கம் ரகசிய தொடர்பில் இருக்கிறார்கள். வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு காவல்துறை விசாரணைக்கு அழைப்பது, இப்படி தாவேக்கா தலைமையோடு அவருடைய ஆலோசகர்களோடு இப்பொழுதே தொடர்புக்கு சென்று விட்டார்கள். ஆகையால் இந்த விஷயத்தில் உதயநிதியும் படு அதிர்ச்சியில் இருப்பதாக செய்திகள் வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு அதிமுக பாசத்தை விட திமுக பாசம் மன்னிக்குவார் தாவேக்கா பாசம் தான் அதிகமாக இருக்கிறது. தாவேக்காவுக்கு சென்றால் பதவி வாங்கலாம், தொழில் செய்யலாம், அதிகாரத்தை வைத்துக் கொள்ளலாம், மாவட்ட ஆட்சியாளரை விரட்டலாம், போலீஸ் எஸ்பிகளை விரட்டலாம். இப்படி அதிகாரத்தை நோக்கி அதிமுகவுடைய முன்னாள்
0: அதிகாரிகளுக்கு, நீங்க ஏற்கனவே சொன்னீர்கள், அதிகாரிகளுக்கு வந்து பல கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ அல்லது நிர்வாக முரண்பாடுகளில் ஈடுபட்டாலோ கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்றால் தன்னுடைய அமைச்சர்கள் அவருக்கு தெரிந்திருக்கும் தானே அதிகாரிகளை இவர்கள் கட்டுப்படுத்தி முன்னர் மாதிரி கொண்டு அதே அமைச்சர்களுக்கும் அல்லது இந்த சட்டசபை உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறதா?
1: அப்படி இருப்பதா எடுப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால இதுவரை அப்படி எந்த அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. உதாரணத்திற்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இந்த இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது.
0: உங்களுக்கு தெரிந்தவர் தானே, உங்களுக்கு நெருங்கின
1: உள்ள. அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு இப்பொழுது வர துவங்கி இருக்கிறது.
0: என்ன குற்றச்சாட்டு?
1: 6 கோடி ரூபாய்க்கு அவர் சிவகாசியில ஒரு மிகப்பெரிய பங்களா ஒரு தொழிலதிபர் வாங்கி இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் நடத்துகிற ஒருவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனுடைய பத்திரங்கள் எல்லாமே வெளியே வர துவங்கி இருக்கிறது. இந்த ஊழல் பெரிய அளவில் பேசப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் அலுவலகமே நடவடிக்கை இலாக்கா மாற்றம் நடப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அதே போன்று அமைச்சர் சரத்குமார் அவர் மீது அவர் போதை வஸ்து பயன்படுத்துகிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வருகிறது. அதே போன்று போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் இன்னும் அவர் அம்மா அப்பா வரை அவர் வைக்க மறந்து விட்டார், சோபா சந்திரசேகரன். இப்படி வாழ் பிடிக்கிற அந்த அமைச்சர் 400 ஆம்னி பஸ்களுக்கு புதிதாக அனுமதி கொடுத்திருக்கிறார். 1 ஆம்னி பஸ் லைசன்ஸுக்காக 5 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறார். இப்படி 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது ரெக்கை கட்டி பறக்கிறது. கண்டிப்பாக கடந்த திமுக அதிமுக ஆட்சியில சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்ட தலைநகரங்களுக்கு தனியார் பஸ் உரிமம் பெறுவதாக இருந்தால் குறைந்தது 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரை போக்குவரத்து துறை அமைச்சருக்கு கப்பம் கட்டி ஆக வேண்டும். இலவசமாக அவர் யாருக்கும் அந்த ஆம்னி பஸ் உரிமத்தை கொடுக்க மாட்டார்கள். இவர் குறைந்த தொகை 5 லட்சம் ரூபாய், 400 பஸ்களுக்கு 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்று ஆதாரபூர்வமாக பணம் கொடுத்த அந்த போக்குவரத்து உரிமையாளர்களில் சிலரே சொன்னதாகவும் அவர்கள் பேசிய ஆடியோ வீடியோ வெளியே வந்தது. அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய மனைவி பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு புதிதாக ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இது பல கோடி ஊழல். ராகுல் காந்தி வரை இந்த ஊழல் அவருக்கு சொல்லப்பட்டு ராகுல் காந்தி கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இவரை அருகிலே வரக்கூடாது என்று ராகுலே முகம் கொடுத்து பேசவில்லை என்கின்ற செய்திகளும் வருகிறது. அதே போல அவரும் அந்த நிகழ்ச்சியில சற்று ஒதுங்கியே காணப்பட்டார். இப்படியான செய்திகளும் வந்து அவரும் துறை மாற்றப்பட போகிறது. விஜய் அவர்களே காங்கிரஸ் தலைமைக்கு இந்த தகவலை சொல்லிவிட்டார், ஆகையால் விஸ்வநாதன் மாற்றப்பட போகிறார். இப்படி 4 அமைச்சர்கள் விரைவிலே மாற்றப்பட போகிறார்கள் என்ற செய்தியும் தமிக தரப்பிலிருந்தே வருகிறது. அப்பொழுது ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் விஜய் அத்தனை பேரையும் கடுமையாக எச்சரித்து ஒரு முறை மன்னிச்சு அனுப்பிவிட்டார், ஆகையால் இனி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்கின்ற செய்தியும் அவர்களிடமிருந்தே வருகிறது. இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் யார் மீதும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை, எடுக்க போவதாகவும் தெரியவில்லை. என்று நடவடிக்கை எடுக்கிறாரோ அன்றுதான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் வரும். ஆனால் அந்த பயம் வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்றுதான் இப்பொழுது சூழல் இருக்கிறது.
0: நீங்கள் அண்மையில் ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களை சந்தித்தீர்களா?
1: ஆம், சந்தித்தோம்.
0: அவர் என்ன இந்த ஆட்சி தொடர்பாக அவருடைய கருத்து என்ன? அவர் இப்படியான ஒரு நீங்க சொல்ற மாதிரியான ஊழலற்ற ஒரு ஆட்சி தான் வேண்டும், அதிகாரிகள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், மக்கள் பணியாற்ற கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதை வாழ்க்கையில கடைப்பிடித்து பல இன்னல்களை சந்தித்தவர். அவருடைய உரையாடல்களின் ஊடாக அதை நாங்களும் நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர் இந்த ஆட்சிகள் தொடர்பாக ஏதாவது உங்களுடன் உரையாடி இருக்கிறாரா?
1: ஆரம்பத்தில் அவருடைய ஆலோசனை பெற வேண்டும் என்று நானே பல முறை கருத்து கூறியிருந்தேன். ஆனால் அவருடைய ஆலோசனை

0: நச்சரிப்பதாக செய்து வருகிறோம். அப்போ அவர் ஏன் திருப்பி பணிக்கு மாற்றி கேட்கிறார்? இங்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசு இல்லை, அவர் சொல்லுவதை கேட்பதில்லை. அதுதான் அவர் என்ன, நான் டெல்லி மத்திய அரசு பணிக்கு செல்லுகிறேன், என்னை விடுவியுங்கள் என்று அவர் கேட்கிறார் என்று செய்தி வருகிற பொழுது, இந்த அரசு தவறாக பயணிக்கிறது, தவறாக பல பேர் வழி நடத்துகிறார்கள். எப்படி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தால் 5 அதிகார மையங்கள் உருவாகிறது, மதுரையில அழகிரி, பெங்களூரில கலைஞர் மகள் செல்வி, கனிமொழி அம்பாள் ராஜா தேம்பாள் ஒரு அதிகார மையம், ஸ்டாலின் ஒரு அதிகார மையம், கருணாநிதி ஒரு அதிகார மையம். 5 மையங்களிலிருந்து உத்தரவு வரும் தலைமைச் செயலாளருக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும். இப்படியான ஒரு சூழல் கடந்த காலத்தில் திமுக மீது குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு இப்பொழுது இந்த அதிகாரம், அதாவது விஷ்ணு ரெட்டி ஒரு அதிகார மையம், விஜய் ஒரு அதிகார மையம், ஆதவ அர்ஜுனா ஒரு அதிகார மையம், இப்படியான தகவல்களும் வர துவங்கி இருக்கிறது. இந்த தகவல்கள் எவ்வளவு தூரம் உண்மை என்று பார்த்தால், அதிகாரிகள் அடிக்கடி இடமாற்றம் பணிமாற்றம் செய்கிற பொழுது அது உண்மை என்று நம்பக்கூடிய வகையில இருக்கிறது. அதிகாரிகள் 6 மாத காலம், குறைந்த வருடம், குறைந்தபட்சம் 1 வருட காலம் ஒரு துறையில் இருந்தால்தான் அந்த துறை ரீதியாக அவர்களால் நிர்வகிக்க முடியும், அனுபவம் பெற முடியும், அதிகாரிகளை போட்டு வேலை வாங்க முடியும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சியாளர், அதாவது கலெக்டர், 1 வருடம் இருந்தால்தான் அந்த தொகுதி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். யார் தாசில்தார், யார் ஆர்டிஓ, யாரு டிஆர்ஓ, யாரு விவசாயத்துறை அதிகாரி, யாரு வருவாய்த்துறை அதிகாரி, வனத்துறை ஃபாரஸ்ட் அதிகாரி யார், இதெல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியாளருக்கு, அந்த மாவட்டத்தை கட்டுப்படுத்துகிறவருக்கு, இந்த அதிகாரிகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு ஏறக்குறைய 1 மாசம் 2 மாசம் ஆயிரும். 6 மாதத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியாளரை மாற்றிவிட்டு வேறொரு மாவட்ட ஆட்சியாளரை போட்டால் அவருக்கு என்ன நடக்கிறது, எங்கே இருக்கிறது, யார் என்ன ஏது, எதுவுமே தெரியாமல் போய்விடும். அதுதான் வட இந்திய அதிகாரிகளை போலீஸ் அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகள், சூப்பண்டா போலீஸாக போட்டு பல குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு, பல சாராய சாவுகள் நடந்திருக்கு. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் ஒரு அதிகாரியோ, ஒரு அமைச்சரோ, ஒரு முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளோ, சகாயத்தை போன்றவர்களோ இந்த அதிகாரத்துக்கு பின்னால் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகாரிகள் அச்சப்படுவார்கள் ஒரு தவறு செய்வதற்கு. எந்த அதிகாரி தவறு செய்வார், எந்த அதிகாரி ஊழல் பண்ணுவார் என்று சகாயத்துக்கு அத்தனை விஷயங்களும் தெரியும். ஆனால் அவர் பயன்படுத்தப்படவில்லை. என்ன காரணம்? ஆலோசகர்கள் சகாயத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது. சகாயம் பிடித்த பிடியில நிற்பார், சொன்னா சொன்னாதான். இந்த அதிகாரி ஊழல் அதிகாரி, இவர் வேண்டாம், இந்த துறையில் வேண்டாம்னா சகாயம் சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் அமைச்சர் அவன், அந்த அதிகாரி தான் தனக்கு வேணும். ஏன், அந்த அதிகாரி தனக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க அவர் தான் ஏதுவாக இருப்பார். நேர்மையாக இருக்கிற அதிகாரி அமைச்சருக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு,
1: சகாயம் ஐயா தொடர்பாக நீங்கள் தெரிவித்த கருத்துக்கு, அவரை ஆலோசகராக போட வேண்டும் என்று நீங்கள் தெரிவித்த கருத்துக்கு மக்கள் மத்தியில ஏதாவது வரவேற்பு கிடைத்ததா?
0: இல்ல, மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைத்து அது அரசு, அதை அரசு நினைத்தால்தான் மக்கள் நல்ல அதிகாரிகளுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். எந்த நல்ல அதிகாரி இங்கு பணியாற்ற முடியும்? காவல்துறையில ராணஜம் ஒன்று நேர்மையான அதிகாரி, போலீஸ் துறையில பொன் மாணிக்க வீடு, இப்படி பல பேர், இறை என்று ஐஏஎஸ், சைலேந்திர பாபு ஐபிஎஸ், அவர்களெல்லாம் பணி வேலையே செய்ய முடியாமல் வீட்டுக்கு போய்விட்டார்கள். திமுக ஆட்சியில எனக்கு பதவி நீடிப்பு பணி நீடிப்பு வேண்டாம்னு நீங்க இறை என்று ஐஏஎஸ் போன்ற மூத்த

0: அதிகாரிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிந்த பிறகு வெளியேறி விட்டார்களே, அவர்கள் தேடி பிடிச்சிருந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. காரணம், இவர்களும் ஊழல் அதிகாரிகள் தான் வேண்டும், அவர்கள்தான் சொல்வதை கேட்பார்கள், இதுதான் எழுதப்படாத சட்டம்.
1: ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த சகாயம் அவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் கூடுதலாக பாதிப்படைந்தார்?
0: அவர் அதிகமாக பாதிப்படைந்தது அதிமுக ஆட்சி காலத்துல
1: தான்,
0: ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல பெரிய பாதிப்புகள். ஜெயலலிதாவே அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லையே. ஜெயலலிதாவே
1: அவர் ஐஏஎஸ் அதிகாரி அரசால பாதிப்படைகிறார் என்று சொன்னால் அவருக்கான தொழிற்சங்கங்களோ அல்லது அவருடைய மேலிடங்களோ அவரை காப்பாற்ற முன்வர மாட்டார்களா?
0: இல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. அதுல அந்த ஐஏஎஸ் அதிகாரி சங்கத்தில் இருப்பவர் ஆளுங்கட்சிக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை கடை கச்சிதமாக செய்து கொண்டிருப்பார். அவர் எப்படி இவரை காப்பாற்றுவார்? தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. யார் ஊழல்வாதிகளோ அவர்களைத்தான் அமைச்சர்களோ முதலமைச்சரோ அருகே அமர்த்தி கொள்வார்கள். இது இங்க எழுதப்படாத சட்டம். சொன்னபடி கேட்காத, லஞ்சம் வாங்கி கொடுக்காத, ஊழல் செய்யாத அதிகாரிகளை முதலமைச்சர் அலுவலகமே பயன்படுத்தி கொள்ளாது. கடந்த ஆட்சியில் லட்சுமி பிரியா என்று ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி, அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு ஒதுக்கப்பட்ட நிதியை திமுகவுடைய விளம்பரத்துக்காக செய்து கொடுத்தார். லட்சுமி பிரியா ஐஏஎஸ், இப்பொழுது அவர் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரி நம்பர் இரண்டா அவர் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த ஊழல் அதிகாரி எதற்காக இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறார்கள் என்பது விஜய்க்கே வலிக்கும். இப்படிதான் பல அதிகாரிகள்
1: நீண்ட காலத்துக்கு முன்பாக ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருந்தார் அல்லவா?
0: ஆமா ஆமா, அந்த அம்மா அகதிகள் ரீஆப்டேஷன் அதிகாரியாக இருந்தார். அவர் அகதிகளுக்கு பரிந்து பேசிய காரணத்தினால அவர் பணியிட
1: இலங்கை அகதிகளுக்காக
0: ஆமா ஆமா ஆமா பணியிட மாற்றப்பட்டு அவர் ஒரு காலகட்டத்தில் சஸ்பெண்டே செய்யப்பட்டார். நான் நகைமுகன் வழியாக அப்படி ஜெயலலிதா உயிரோடு இருந்தார். முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்ற பிறகு முதலமைச்சர் இதை விசாரித்து விட்டு உடனடியாக அவருக்கு பணியை அளித்தார். இப்படி பல ஊழல் அதிகாரிகள், பல லஞ்ச தாவணி அதிகாரிகள், அவர்கள் ஒரு பெரிய சிண்டிகேட், அவர்கள் ஒரு வலை தொடர்பு, டெல்லி வரை ஒரு நெட்வொர்க்கை வைத்திருப்பார். அவர்கள் எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தாலும் இன்னொரு அதிகாரி டெல்லியில இருந்து அவரை காப்பாற்றி விடுவார். இப்படித்தான் பஞ்சாபை சேர்ந்த ஒரு நகராட்சி நிர்வாக அதிகாரி இருக்கக்கூடிய ககன் தீப் சிங் பேடி, லஞ்ச பணத்தில் பஞ்சாப் பாட்டியாலாவில் ஒரு மருத்துவ கல்லூரியே கட்டி கொண்டிருக்கிறார் என தகவல் வருகிறது. இப்ப அதே அதிகாரி தான் திமுகவில் வலுவாக இருந்தார், இப்பொழுது தாவேக்காவிலும் வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த அரசுகள் திமுக அதிமுக தாவேக்கா எந்த வேறுபாடும் எந்த வித்தியாசம் இல்லாத ஆட்சியா என்ற கேள்வி இப்பொழுது எழ துவங்கி இருக்கிறது.
1: இன்னொரு செய்தி ஒன்று இன்றைய செய்தியில பார்க்கக்கூடியதா இருந்தது, மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது பல மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மதுவினால் மாணவர்கள் பாதிப்படைகிறார்கள், குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிக கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்று இந்த சொல்லப்படுகின்ற நேரத்தில் ஆட்சியாளர்களால் எதையுமே செய்ய முடியாத சூழலில் இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், புளுந்தாமாவடி பஞ்சாயத்தில் அவர் சட்டமாக போடுகிறார்கள். திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்தம் முற்றிலும் தடை விதித்திருக்கிறார்கள். மது அருந்தினால் 5000 ரூபாய் அபராதமும், அது குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 2000 ரூபாய் சன்மானமும் வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்ததுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அந்த ஊர் பொதுமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படி தண்டனை கொடுக்கிறதுக்கு எல்லாம் அந்த பஞ்சாயத்துக்கு?
0: இந்த அறிவிப்பு தீர்ப்பு இது ஊர் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் இந்த கட்டுப்பாடு செல்லுபடியாக. சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அந்த கிராமத்துக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை.
1: பஞ்சாயத்துக்கு என்ற அப்படியான அதிகாரம் இல்லையா பஞ்சாயத்துக்கு?
0: இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. பஞ்சாயத்தை பொறுத்தவரை வரி வசூல், அந்த வரி வசூலில் வருகிற பணத்தை சாக்கடை, கால்வாய், கொசு ஒழிப்பு, மலசல கூடங்கள், இப்படி அதிகபட்ச அதிகாரம் இதுக்குதான். இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு, மது ஒழுக்கம், இந்த பாலியல், இதெல்லாம் காவல்துறைக்குத்தான், காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் தான் அதிகாரம். அந்த காவல்துறை நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள் இவர்கள் போனால் அதே சட்டப்படி குற்றம். யார் உங்களை தண்டனை கொடுக்க சொன்னது, யார் அதிகாரம் கொடுத்தது என்று காவல்துறையும் நீதிமன்றமும் அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இருந்தாலும் ஊர் கட்டுப்பாடு, ஊரில் 4 பெரிய மனிதர்கள், வயதானவர்கள், ஊர் நன்மை கருதி போடுகிற அந்த உத்தரவை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டால்
1: அந்த ஊரை ஏற்றுக்கொண்டதோடு மிகப்பெரிய வரவேற்பையும் கொடுத்திருக்கிறது. இப்ப ஒரு மக்கள் மத்தியில இப்படியான கட்டுப்பாடுகள் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அல்லவா?
0: இல்ல கண்டிப்பா, அது இந்த கட்டுப்பாடு தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும். ஏனென்றால் பெரிய வேதனை தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை, சட்ட மீறல் அத்தனையும் மது மது பெரிய வேதனை என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்பு இந்துஸ்தான் கல்லூரி கோவை ஒரு மாணவனை 20 பேர் கொண்ட குழு அடித்தே கொன்றிருக்கிறது. காரணம், கஞ்சா குடிக்கிற அந்த ஒரு மாணவர் குழுவை இந்த இளைஞன் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்திருக்கிறார். கல்லூரி மாணவர்கள் கஞ்சா விற்கிறார்கள், அவர்களும் கஞ்சாவை பாவிக்கிறார்கள். இது இந்த புகாரை கல்லூரி நிர்வாகத்துக்கு கொடுத்ததை அந்த மாணவர் குழு இவரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறது என்று அந்த கல்லூரி, இந்த கோவை இந்துஸ்தான் மல்விச்சுவட்டியில் உள்ள இந்துஸ்தான் கலை கல்லூரி அந்த மாணவனை ஹாஸ்டலிலிருந்து
1: வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது.
0: 20 மாணவர்கள் உன் மீது தாக்குவதற்கான முயற்சி செய்கிறார்கள், அதனால் நீ கல்லூரியை விட்டு வெளியே தங்கிக்கொள் என்று அனுப்பியிருக்கிறது. அந்த மாணவனும் 1 வார காலம் வெளியே தங்கி இருந்து விட்டு மீண்டும் கல்லூரி ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு 20 பேர் கொண்ட கும்பல் அவனை அடித்தே கொண்டிருக்கிறது.
1: என்ன போலீசாரோ அல்லது பள்ளிக்கூட நிர்வாகமோ அவருக்கு பாதுகாப்பு
0: கொடுக்கவில்லை. இப்ப அந்த மாணவனை தாய் தந்தை கதறி அழுவதை பார்க்கிற பொழுது நமக்கும் கண்ணீர் வருகிறது. அப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, உடனடியாக அந்த 20 மாணவர்களோ காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த கல்லூரி நிர்வாகம் புகார் கொடுத்திருந்தாலோ இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த கல்லூரி நிர்வாகம் அதை செய்யாமல் அந்த மாணவனை குற்றவாளியாக்கி நீ கல்லூரியை வெளியே தங்கிக்கொள் என்று அனுப்பியது என்றால் அந்த கல்லூரி நிர்வாகம் தான் குற்றவாளி. இதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக தமிழ்நாட்டினுடைய சட்டம்,
1: தமிழக அரசு அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அல்லது அவர்களை பாதுகாக்கிறதா?
0: அவர்களை பாதுகாக்கும்.
1: இப்படியான ஒரு அரசு மீது மக்கள் எப்படி நன்மதிப்பை வைத்திருப்பார்கள்?
0: இதைவிட மோசமான நரபலி கொடுக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்க, மனித குழந்தையை வெட்டி திண்டுக்கல்ல அந்த கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்பு நரபலி கொடுத்து திமுகவை சேர்ந்த ஒருவர் கல்லூரி கட்டி இருக்கிறாரு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக என்ற எம்ஜிஆர் படத்துல ஒரு வசனம் இருக்கு, பி எஸ் வீரப்பா பேசுவார், அதைத்தான் நமக்கு ஞாபகம் வருகிறது.
1: எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை, பழமை பழைய குடி கலவை தட்டு நாடுன்ற மாதிரி தான் இருக்க போறது.
0: அப்படிதான் இப்ப 234 தொகுதிகளிலும் தனுஷ் இப்பொழுது சட்டசபை தேர்தலை குறிவைத்து அவர் உறுப்பினர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த முதலமைச்சர் தயார் தனுஷ் என்று.
1: அவருக்கு பின்னணியில ரஜினிகாந்த் போன்றவர்கள் இருக்கிறார்களா அல்லது?
0: கண்டிப்பா ரஜினிகாந்துடைய மனைவி லதா இவருடைய ஆசையோடுதான் அவர் இப்ப கட்சி ஆரம்பித்து 234 தொகுதி.
1: மனைவியை விட்டு பிரிந்து போய் விட்டார் அல்லவா? மனைவியை விட்டு பிரிந்துட்டார் அல்லவா?
0: ஆமா, பிரிஞ்சு டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு.
1: அப்படி இருக்க இவர்கள் ஆதரவு கொடுக்க முற்படுகிறார்கள். ஏன் அப்ப ஆதரவு கொடுக்க வர பிள்ளையினுடைய தந்தை என்ற அடிப்படையில?
0: ஆமா, அது நீங்க பேர அப்பாவிடம் இருக்கிறார்கள், தாத்தாவிடம் இருக்கிறார்களே பேரன். தாத்தா தாத்தாவையும் அப்பாவையும் இணைப்பது அந்த பேரன்கள் தானே.
1: சரி, நிறைவாக செல்லவந்ததை சொல்லுங்கள். நான் அடுத்த நிறைவான கேள்வி,
0: விஜய் மனைவி மகன்
1: அதைத்தான் கேட்க இருந்தேன். விஜய் சங்கீதா அவர்களுடைய விவாரத்து என்ன நடந்தது? அவர்கள் விஜய் கடந்த முறையும் நாடாளும் என்ன சட்டசபை கூட்டத்தை வைத்து அவர் கலந்து கொள்ளாமல் தவித்துக் கொண்டார்.
0: இந்த முறை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இரண்டு பேரும் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் இரண்டு பேருக்கும் நாங்கள் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டி வரும் என்ற நிலை வந்த பிறகு சங்கீதா லண்டன்ல இருந்து
1: காணொலி ஊடாக கலந்து கொண்டு
0: காணொலி ஊடாக ஆஜராகினார். ஆனால் விஜய் தரப்பு ஆஜராகவில்லை. அரை மணி நேரம் நீதிமன்றம் அந்த வழக்கை ஒத்திவைத்தது. அரை மணி நேரத்திற்குள் சங்கீதாவுடைய தொடர்புக்கு விஜயனுடைய தாயும் தந்தை சோபாவும் சந்திரசேகரும் தொடர்புக்கு சென்று முதலமைச்சராக இருக்கிறார் உன்னுடைய கணவன், ஆகையால் அவர் முதலமைச்சர் மீது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு விட்டால் சட்டத்தை மதிக்காத முதலமைச்சர் என்று பதவி விலக வேண்டி வரும். நீ உடனடியாக இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள். அவனுடைய விஜயனுடைய சொத்துக்கள் மகனுக்கும் மகளுக்கும் கொடுப்பதில எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆகையால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி இந்த வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்கிக்கொள். முதலமைச்சருக்கு வாரண்ட் பிறப்பித்தாலும் அது மிகப்பெரிய அவமானம். முதலமைச்சர் இசைப்பிளஸ் பாதுகாப்போடு நீதிமன்றத்தில் ஆஜரானாலும் அது மிகப்பெரிய அவமானம். ஆகையால் நீ உடனடியாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என்று சங்கீதாவுடைய தந்தையார் சரோலிங்கம் தாயார் இப்படி இரண்டு குடும்பங்களும் அரை மணி நேரத்தில் பேசி முடிவுக்கு வந்து அந்த வழக்கை வாபஸ் பெற்றார் சங்கீதா. நீதிமன்றம், நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறீர்கள், மீண்டும் நீங்கள் வழக்கு தொடுக்க விரும்பினால் வழக்கு தொடுக்கலாம் என்ற தீர்ப்போடு இந்த வழக்கை முடித்து வைத்தது.
1: சரி, இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிறைவாக உங்கள் மீது உங்களுடைய கருத்துக்களுக்காக போடப்பட்ட வழக்குகள் எவ்வளவு கிட்டத்தட்ட இன்னும் நீங்கள் ஆஜராக வேண்டி இருக்கிறது?
0: அது வழக்கறிஞர் தரப்பு ஆஜராகி கொண்டிருக்கிறார். புதிதாக திருமாவளவனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரும்
1: அவர்கள் உங்களுடைய நண்பர்கள் தானே?
0: நண்பர்கள் தான். எனக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்
1: பாருங்க, பார்த்துட்டேன்.
0: எஸ்சி எஸ்டி சட்டத்தின்படி, அதாவது தலித்து அதாவது பழங்குடியின மக்கள் பட்டியலின மக்கள் அவர்களை அவதூறாக பேசினேன், அவர்களை அவமானமாக பேசினேன் என்று என் மீது புகார் கொடுத்து அந்த புகார் எஸ்சி எஸ்டி ஆணையம் என்னை ஆஜராக சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. நான் உடனடியாக எஸ்சி எஸ்டி ஆணையத்தை தொடர்பு கொண்டு நான் எனது தரப்பு வழக்கறிஞர் விளக்கத்தை நான் கொடுத்தேன். நான் அவர்களை தலித் மக்களுடைய நிதிகளை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரவிக்குமாருடைய வங்கி கணக்குக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில அந்த நிதியை முறைகேடு செய்திருக்கிறார். இதை நான் ஊடகத்தில் சொன்ன குற்றத்திற்காக எஸ்சி எஸ்டி சட்டப்படி நான் எப்படி என் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று நான் புகார் கூறியவுடன் அவர்கள் இது அவமானப்படுத்தப்பட்டதாகவோ சாதியை சொல்லி பேசியதால் மட்டும்தான் எஸ்சி எஸ்டி சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்க முடியும். ஆகையால் இதை நாங்கள் விசாரிக்கவே ஆரம்பிக்கவில்லை. உங்களுக்கு உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துவிட்டு நீங்கள் செல்லலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சம்மன் அனுப்பி அவர்கள் தரப்புக்கு புகாருக்கு நான் நீங்கள் கொடுக்கிற இந்த விளக்கத்தை அனுப்பி வைப்போம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு வழக்கு வாபஸ் வாங்கி கொண்டால் நாங்கள் வழக்கை முடித்து வைப்போம். இல்லை என்றால் நாங்களே நீதியரசர் மூலம் இந்த புகாரை விசாரித்து இந்த புகாரில் சாதியை சொல்லியோ அவமானப்படுத்தியோ அல்லது அதை தலித் ஆக்ட் சட்டப்படி தாழ்த்தப்பட்ட ஒரு சட்டப்படி நீங்கள் பேசியிருப்பதாக எங்காவது அதை கீழ்கண்ட அடிப்படையில் நாங்கள் ஆராய்ந்து அப்படி இல்லை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அவருடைய புகார் கூறியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வோம் என்று அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இதுதான் நடந்தது. திருமாவை தொடர்பு கொண்ட பொழுது என்னுடைய கவனத்துக்கு வராமல் ரவிக்குமார் அவசரப்பட்டு எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் புகார் கொடுத்து விட்டார். ஆகையால் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்று திருமாவை சந்திக்கவில்லை. திருமாவுக்கு வேண்டியவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இப்படித்தான் இருக்கிறது.
1: இதை இதுவரையிலே சொல்லவில்லையா? திருமாவளவனுடைய காரியாலயம் இருக்கிற நிலம் எப்படி ஏமாற்றி ஒரு பெண்ணிடம் இருந்து பறிக்கப்பட்டபடியும் தொடர்பாக ஒருபோதும் பேசவில்லையா?
0: இல்ல, நாம் மேலும் மேலும் ஒரு தலித் இயக்கம் தலித் மக்களுக்காக போராடுகிறது. எதிரிகள் பல எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாமே எடுத்து கொடுக்க கூடாது.
1: அந்த பெண் வந்து மருத்துவருடைய மனைவி வந்து திட்டமிட்டு சதி செய்து மற்றது அந்த மருத்துவருடைய கொலை இதெல்லாம் வந்து மனசாட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகள் அல்லவா?
0: இல்ல, மனசாட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகள் தான். உலகத்துக்கே உங்களுக்கே அது பாண்டியன் ஆடிட்டு பாண்டியன் கொலை வழக்கு என்பது உலகத்துக்கே தெரியும். இப்படி இருக்கக்கூடியதை மீண்டும் மீண்டும் நாம் அதை பெரிதப்படுத்த தேவையில்லை என்பதற்காக திருமாவளவன் தலித் தலைவர் அதை தாண்டி ஈழ போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் அவரை மற்றவர்களை போல நாமும் அவரை புறங்கூற வேண்டாம் என்பதாக நாம் அதை ஒரு கருத்தாகவே வைத்திருக்கிறோம். ரவிக்குமார் செய்த ஊழலை இன்னும் சொல்ல போனால் 7000 தலித் வீடுகள் ஈசிஆர் அதாவது கடலூரிலிருந்து சென்னை வரை இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. 7000 காலனி வீடுகள், ஆனால் தலித்துகளுக்காக கட்டப்பட்ட அந்த பணம் 3538 கோடி ரூபாயை மகளிர் உரிமை தொகை என்று திமுக வேறு திட்டங்களுக்கு திருப்பி விட்டதை திருமாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்று நாம் அம்பலப்படுத்தியதுதான் நம் மீது அவர்களுக்கு கோபம்.
1: அதை நீங்கள் அம்பலப்படுத்தியது திருமாவளவன் அவரை விசாரிக்கிறாரா அல்லது விசாரிச்சா சீக்கல் வரம் தன் தலைமை பதவிக்கென்று அமைதி காக்கிறாரா?
0: இல்ல, அவரால் ரவிக்குமாரை கண்டிக்க முடியவில்லை. ஆளு சாணவா திமுக அவருடைய அணியில தான் இருக்கிறார். அதே போல எஸ் பாலாஜி அவரும் திமுக உடைய தொடர்புதான் இருக்கிறார். இப்படி நான் சிந்தனை செல்வேன், இவர்கள் எல்லாம் திருமாவனுடைய கட்டுப்பாட்டு கீழ் இதுவரை வரவில்லை என்பதுதான் இப்ப இந்த ரவிக்குமார் உட்பட இவர்களெல்லாம் திமுக மிகப்பெரிய கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை கான்ட்ராக்டுகளை எல்லாம் வாங்கி பல கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள். ரவிக்குமார் டெல்லியில் உள்ள எம்பி குவார்டர்ஸ 4 லட்சம் ரூபாய் மாத வாடகைக்கு விட்டு இருக்கிறார். தலித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தங்கள் தொகுதியில் உள்ள மாணவர்கள் டெல்லிக்கு வருகிற பொழுது தங்கி படிப்பதற்கும் டெல்லிக்கு வந்து போகிற மாணவர்கள் தங்குவதற்கும் அந்த எம்பியினுடைய வீடு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தலித் எழுத்தாளர் என்று சொல்லுகிற ரவிக்குமாருடைய வீடு 400,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. திருமாவளவனுடைய வீட்டிலே அவர் தங்கி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் குறித்து விமர்சித்தால் ரவிக்குமார் நம்ம மீது கடும் சினம் கொண்டு திருமாவளவனையும் சேர்த்து தலித் தாழ்த்தப்பட்டவர் என்று நான் புறங்கூறி அவரை சாதியை சொல்லி தாழ்த்தி விட்டேன், சாதியை சொல்லி திட்டிவிட்டேன் என்று எஸ்சி எஸ்டி பழங்குடி மற்றும் பட்டியலின மக்கள் அடித்தட்டு மக்களுடைய ஆணையத்தில் என்னை புகார் செய்கிறார். இதை கண்டித்து தலித் இளைஞர்களே எனக்கு ஏறக்குறைய 400-500 பேர் தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் செய்தது 100% நியாயம், நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கு பின்னாலே நாங்கள் நிற்கிறோம் என்று எனக்கு தொடர்ந்து தொலைபேசிகள் வந்தவுடனே இருக்கிறது. ரவிக்குமாரை எதிர்ப்பதற்கு நீங்கள் தான் சரியானால் ரவிக்குமாரை அம்பலப்படுத்துங்கள், தலித்துக்களை திமுகவிடம் காட்டி கொடுத்து எலும்பு துண்டு என்று பல பேரு தொலைபேசிகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறதாக ரவிக்குமார் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் என்பதுதான் இப்பொழுது இருக்குள்ள யதார்த்தம்.
1: சரி, நன்றி. நாங்கள் நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறோம், மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடலாம். அவை இந்த வழக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்ற மகிழ்ச்சியோடு விடைபெற்றுச் செல்வோம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்டீர்கள். தொடர்ந்து மதிய பிரதான செய்திகள் ஆரம்பமாக உள்ளது.
1: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில். நூல்

0: படிப்பு படிப்பது சூத்திரம் வரைந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய களத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: நிச்சயமா காலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
4: விடாதே, இங்க போங்க போங்க.
6: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 de Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
6: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
9: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கொனிட் சுவிஸ் கொனிட் மெக்மாஸ்க் அருகாமையில்.
6: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
9: தொலைபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
6: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பு பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். விற்பனை, களஞ்சியப்படுத்தல், விநியோகம் அல்லது காட்சிப்படுத்தலுக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் மூலத்தை உறுதிப்படுத்தும் பற்றிச்சீட்டு, விலைப்பட்டியல் உள்ளிட்ட ஆவணங்களை வைத்திருக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்புரை இலக்கம் 83 கீழ் உற்பத்தியாளர்கள், களஞ்சிய உரிமையாளர்கள், வழங்குநர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தங்களிடம் உள்ள பொருட்களுக்கான எழுத்து, அச்சு அல்லது மின்னணு வடிவிலான பற்றிச்சீட்டு அல்லது விலைப்பட்டியலை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆவணங்களில் வழங்குநரின் பெயர் மற்றும் முகவரி, கொள்வனவு செய்யப்பட்ட தியதி, கொள்வனவு விலை, பொருட்களின் வகை, அளவு மற்றும் தேவையான சந்தர்ப்பங்களில் தொகுதி இலக்கம் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் மூலத்தை உறுதிப்படுத்த முடியாத வர்த்தகர்கள் அதிகார சபையின் சோதனைகளின் போது சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தக நிலையங்கள் மற்றும் களஞ்சியங்களில் மேற்கொள்ளப்படும் சோதனைகளின் போது கொள்வனவு ஆவணங்கள் பரிசோதிக்கப்படலாம். பொருட்களின் மூலத்தை உறுதிப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களில் அவை வழங்குநர், மொத்த விற்பனையாளர், விநியோகஸ்தர் மற்றும் இறக்குமதியாளர் ஊடாக எவ்வாறு வர்த்தகரை வந்தடைந்தது என்பதையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய முடியும். விதிமுறைகள் உறுதிப்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதோடு தேவையான சந்தர்ப்பங்களில் பொருட்கள் வழக்கு பொருட்களாக கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை இது தொடர்பான அறிவித்தலில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதாக பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி சிகரெட் பிடிப்பதால் நாட்டில் ஆண்டுக்கு 13,000 முதல் 20,000 பேர் வரை உயிரிழக்கிறார்கள். அத்துடன் வாரத்துக்கு சுமார் 250 பேருக்கு புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டின் தரவுகளின்படி 35,835 பேருக்கு புற்றுநோய்கள் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களில் 16,398 ஆண்களும் 19,457 பெண்களும் அடங்குகின்றார்கள். இதன்படி கணிசமான எண்ணிக்கையிலான பெண்கள் சிகரெட் பயன்பாட்டுக்கு அடிமையாகி இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. 160 ரூபாய் பெறுமதியான சிகரெட் ஒன்றுக்கு அரசு 109 ரூபாய் வரியாக விதிக்கிறது. இவ்வாறு அரசு அதிகளவு வரிவாயை பெற்றாலும் நாட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் பெருமளவிலான சிகரெட்டுகள் இறக்குமதி செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர தனது கபலியை தெரிவித்தார். குறிப்பாக பிரபல பிராண்டுகளின் பெயர்களில் சட்டவிரோத சிகரெட்டுகள் சிறிய கடைகளில் கூட விற்கப்படுவதாகவும் இது தொடர்பான சோதனைகளை மீறி இவை சந்தைக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டது. சிகரெட் பயன்பாட்டினால் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை பெறுவதில் பெரும் பற்றாக்குறை இல்லாததோடு அதற்கான செலவுகளும் கணிசமாக அதிகரித்துள்ளது. எனவே சட்டவிரோத சிகரெட் விற்பனையை கட்டுப்படுத்த முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்றும், சிகரெட் வரிகள் மூலம் பெறப்படும் வருவாயில் ஒரு பகுதியை சுகாதார அமைச்சின் மூலம் புற்றுநோய் நோயாளிகளின் சிகிச்சைக்காக ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. மாகாண பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் பதவியுயர்வு நிபந்தனைகள் தொடர்பான விரிவான விவரங்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அதிபர்கள் மற்றும் அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரத்தை பார்க்கின்ற போது இலங்கை கல்வி நிர்வாக சேவை தேசிய பாடசாலைகளில் 133, மாகாண பாடசாலைகளில் 27 என்று மொத்தம் 160 பணியிடங்கள் காணப்படுகின்றன. தேசிய பாடசாலைகளில் 139, மாகாண பாடசாலைகளில் 7125 என்று மொத்தம் 7264 பணியிடங்கள் உள்ளன. மாகாண பாடசாலைகளில் இலங்கை ஆசிரியர் சேவையைச் சேர்ந்த 2494 பேர் பதில் அதிபர்களாக பணிபுரிகிறார்கள். பாடசாலை வகைகளின் அடிப்படையில் அதிபர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. ஏபி பாடசாலைகள் 8000 ரூபாய், சி பாடசாலைகள் 5500, 2 வகை பாடசாலைகள் 4500, 3 வகை பாடசாலைகள் 4000 ரூபாய். அத்துடன் கஷ்ட மற்றும் அதிகஷ்ட பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களுக்கு கஷ்ட கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றன. தேசிய பாடசாலைகளில் பணியாற்றும் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு எரிபொருள் போக்குவரத்து உள்ளிட்ட கொடுப்பனவுகள் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை வழங்கப்படுகின்றன. 3 தரத்திலிருந்து 2 தரத்துக்கும், 2 தரத்திலிருந்து 1 தரத்துக்கும் பதவியேறு பெற தலா 6 ஆண்டுகள் சேவை காலம் அவசியமாகும். எனவே 3 மற்றும் 2 தரங்களிலிருந்து அடுத்த தரத்துக்கு பதவியேறு பெற தலா 6 ஆண்டுகள் சேவை காலம், வேதன ஏற்றங்கள், மொழி மற்றும் இணைப்பு திறன் தேர்ச்சிகள் மற்றும் திறன் விருத்தி பயிற்சிகள் என்பன அவசியமாக்கப்படுகிறது. மேலும் 1 தர பதவியேறுவுக்கு முதுகலை கல்வி டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு தகுதிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதியல் தோண்டு நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்கள் உபகரணங்களுடன் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் கிளிநொச்சி போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவினால் கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய விசேட முற்றுகை நடவடிக்கை அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது அந்த பகுதியில் புதியல் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 8 சந்தேக நபர்களும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் முந்தல், உக்குவலை, தும்மலசூரிய, பிளியந்தலை, யாழ்ப்பாணம், மாதம்பை மற்றும் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 32 முதல் 58 வயதுக்குட்பட்டவர்கள் என்பது தெரியவந்தது. இந்த ஆண்டின் சிறுபோக நெல் கொள்வனவை மேற்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு வட்டியற்ற சலுகை கடனை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. வட்டியற்ற சலுகை கடனாக 25 மில்லியன் ரூபாவை பெற்றுக் கொள்ள முடியும்.
1: நாடொன்றுக்கு அதிகபட்சமாக 25 மெட்ரிக் டன் நெற்கொள்ளளவு திறன் கொண்ட பதிவு செய்யப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்களும் அத்தகைய திறன் கொண்ட நெல்லாலைகளை கொண்டுள்ள கூட்டுறவு சங்கங்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் என அமைச்சு தெரிவித்தது. நிதி பெறப்பட்ட நாளில் இருந்து அதிகபட்சம் 240 நாட்களுக்குள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை சந்தையில் விற்பனை செய்து பெறப்பட்ட முழு தொகையையும் மீள செலுத்த வேண்டும். இந்த செயல்முறைக்காக எந்த ஒரு வட்டியோ தரகு தொகையோ அல்லது வேறு கட்டணங்களோ அறவிடப்பட மாட்டாது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் ஆலை உரிமையாளர்களும் கூட்டுறவு சங்கங்களும் விடயத்துடன் தொடர்புடைய பகுதியின் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளரால் பரிந்துரைக்கப்படும் நெல்லளவை குறைந்தபட்ச உத்தரவாத விலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்ய வேண்டும். இதற்கு தகுதி பெற்றுள்ள தரப்பினர் விடயத்துடன் தொடர்புடைய மாவட்ட செயலகத்தில் பதிவு செய்யுமாறு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது.
0: தொடர்ந்து மேல் மாகாணத்துக்கென்று விசேட குடிநீர் விநியோக முறை ஒன்றினை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார்.
2: மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு, கழுத்துறை, கம்பஹா மாவட்டங்களின் குடிநீர் விநியோகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனை உள்ளது. இந்த 3 மாவட்டங்களிலும் உள்ள சுமார் 25,000 குடும்பங்களுக்கு சாதாரண தேவைகளுக்காக குடிநீர் சிக்கலாகவே அது காணப்படுகின்றது. சில குடும்பங்களுக்கு 2 மணி காலங்களே குடிநீர் கிடைக்கின்றது. சில குடும்பங்களுக்கு இரவில் மாத்திரமே நீர் கிடைக்கின்றது. சிலருக்கு உரிய அளவில் கிடைப்பதில்லை. இதனால் பொதுமக்கள் தரப்பிலிருந்து எமக்கு தொழிற்சாக முறைப்பாடுகள் கிடைக்கப் பெறுகின்றன. இதற்காக விசேட திட்டத்தை உருவாக்க வேண்டும் என அமைச்சர் மட்டத்தில் நாம் கலந்துரையாடியுள்ளோம். உண்மையில் மேல் மாகாணத்தில் குடிநீர் விநியோகத்திற்கான அபிவிருத்தி பணிகள் உரிய முறையில் இடம்பெற்றிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. கழுத்துறையில் குடிநீர் விநியோக திட்டம் ஒன்று இருந்தது. அது 2026 நிறைவடைய இருந்தது. ஆனால் கடந்த கால பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் கலாச்சாரத்தினால் அதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. தற்போது அமைச்சு எனும் ரீதியில் நாம் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். மேல் மாகாணத்தில் ஒரு சேடு குடிநீர் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். அது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அது தொடர்பான பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சில வேலை திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கடந்த 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான நிலுவைத் தொகைகள் வழங்கப்படாதமையினால் அந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்ட வீடுகள் முழுமைப்படுத்தப்பட முடியவில்லை என்றும் இதனால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2212 வீடுகள் உள்ளீர்க்கப்பட்டு அவற்றுக்கான 1689 மில்லியன் ஒதுக்கீட்டு நிதியில் 369 மில்லியன் நிதியே இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. அத்திவாரத்தோடு 820 வீடுகளும் சுவரோடு 1063 வீடுகளும் கூரை மட்டத்தோடு 316 வீடுகளும் கதவுகள் மற்றும் சாளரங்கள் இல்லாத 13 வீடுகளுமாக 2019 ஆண்டின்படி 1319 மில்லியன் நிதி வழங்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. இவ்வாறான வீட்டு திட்டங்கள் எப்போது நிறைவேறுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு கட்டிடமும் நிறைவேறுத்தப்பட்ட பின்னரே பணம் வழங்கப்படும் என்ற நிலையில் பல மக்கள் நகைகளை உடைமைகளை வைத்து கடன்பட்டு வீடுகளை கட்டிய நிலையில் அவர்களுக்கு உறுதியளித்த மிகுதி பணத்தை 7 ஆண்டுகளாக அரசு வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான தாமத நிலைகளுக்கு எப்போது இந்த அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், அதேபோல் 2011-2012 காலப் பகுதியில் வழங்கப்பட்ட இந்திய வீட்டு திட்டத்தினூடாக முல்லைத்தீவில் நிர்மாணிக்கப்பட்ட 226 வீடுகளில் 214 வீடுகள் வசிப்பதற்கு உகந்த நிலையில் இல்லாத வகையில் சேதமடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இவை தொடர்பிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை வெளிக்கொணர்ந்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளாவிய ரீதியான டிப்போக்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதன்படி 788 சாரதி வெற்றிடங்களும் 249 நடத்துனர் வெற்றிடங்களும் நிரப்பப்பட இருக்கிறது. அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஆட்சேர்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. சாரதி பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 21 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதோடு 2 பாடங்களில் திறமை சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதோடு குறிப்பிடப்பட்டுள்ள உடல் மற்றும் சுகாதார தகமைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். நடத்துனர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தாய்மொழி மற்றும் கணிதம் உட்பட 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதோடு 2 பாடங்களில் திறமை சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். தெரிவு செய்யப்படும் சாரதிகளுக்கு மாதாந்தம் 40,847 ரூபாய் அடிப்படை ஒப்பந்த கொடுப்பனவும் நடத்துனர்களுக்கு 40,000 ரூபாய் அடிப்படை ஒப்பந்த கொடுப்பனவும் வழங்கப்படும். இதற்கு மேலதிகமாக 17,800 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு, மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளும் வழங்கப்படும். ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு ஊழியர்கள் 8% பங்களிப்பை வழங்குவதோடு தொழில் வழங்கினர் 12% பங்களிப்பை வழங்குவார். ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு தொழில் வழங்கினரால் 3% பங்களிப்பு வழங்கப்படும். நேர்முக பரீட்சை, நடைமுறை பரீட்சை மற்றும் தொடர்புடைய பயிற்சி நெறிகளின் பெறுபர்களின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு இடம்பெறும். நியமனம் செய்யப்பட்ட பின்னர் பணியிட மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பணியிடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் வரையான சுற்றளவில் பணிக்கு சென்று வருவதற்கான பயண அனுமதி பத்திரமும் வழங்கப்படும். இந்த மாதிரி வடிவில் தயாரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை தலைமை நிர்வாக அதிகாரி இலங்கை போக்குவரத்து சபை இலக்கம் 200 கிருளவீதி நாராம்பேட்டிய கொழும்பு 5 என்ற முகவரிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்கள் 2026 செப்டம்பர் 7 தேதிக்குள் கிடைக்குமாறு அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பிக்கும் பதவி மற்றும் மாவட்டம் ஆகியவை கடித உரையின் மேல் இடது மூலையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். நேர்முக பரீட்சையின் போது பாடசாலை விலகல் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முழுமையற்ற விண்ணப்பங்கள் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்துக்கு அமைவாக தயாரிக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அரசியல் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஆகிய இரு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் வரை இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஒத்திவைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரை அந்த கடிதம் கேட்டிருக்கிறது.
3: இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சில பிரதிநிதிகளை இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான அவர்களின் நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முயற்சித்தார். எனினும் இந்த முயற்சி பாராளுமன்ற நடைமுறைக்கு முற்றிலும் முரணானது என ஆளும் கட்சி தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியது. இவ்வாறான பின்புலத்தில் எதிர்க்கட்சித் தலைவரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரியா அறிவித்துள்ளார். இது தொடர்பில் தெளிவுபடுத்தி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரியா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நேற்றைய சபை அமர்வில் இடம்பெற்ற செயற்பாடுகள் மற்றும் அவ்வாறானதொரு கூட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கருத்தில் கொள்ளும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறானதொரு வாய்ப்பை வழங்க அரசாங்கம் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதால் இது தொடர்பில் இணக்கம் இல்லை என்பது தெளிவாகியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய பாராளுமன்ற சபை அமர்வில் அரசாங்கம் விடுத்த அச்சுறுத்தலை அரசாங்கத்தின் நிலைப்பாடாக அமைந்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. எதிர்க்கட்சி ஏற்கனவே 22 அரசியலமைப்பு திருத்தத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் இந்த கூட்டமானது அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் என சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. எனவே இரண்டு தரப்பின் பங்கேற்பை உறுதிப்படுத்தும் வரை அந்த கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியிருக்கும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு கூட்டம் தொடர்பான யோசனை முன்மொழிந்தமைக்காகவும் தொடர்ச்சியாக அவ்வாறானதொரு நடவடிக்கையை எடுத்தமைக்காகவும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் சிறுவர் உழைப்பை தடுக்கும் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் முதன்மை நிறுவனமாக தொழிலாளர் திணைக்களம் செயற்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். சட்ட திருத்தங்கள் மற்றும் முக்கிய அம்சங்கள் 1956 ஆண்டின் 47 இலக்க பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தின் கீழ் சிறுவர் உழைப்பு தொடர்பான குற்றங்களுக்கான அபராத தொகையை திருத்துவதே இந்த சட்ட மூலத்தின் முதன்மை நோக்கமாகும். இதன்படி இதுவரை நடைமுறையில் இருந்த 10,000 ரூபாய் அபராத தொகை 1,00,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட இருப்பதோடு நீதிமன்றங்களால் விதிக்கப்படும் ஏனைய தண்டனைகளும் இதற்கு உட்பட்டதாகும். 2021 ஆண்டின் 2 இலக்க சட்ட திருத்தத்தின்படி சிறுவர்களை வேலையில் அமர்த்துவதற்காக தடை செய்யப்பட்ட வயது வரம்பு 14 16 உயர்த்தப்பட்டுள்ளது. இது அவர்களின் கட்டாய கல்வி வயதை உறுதி செய்வதாக அமைந்திருக்கிறது. 16 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஆபத்தான அபாயகரமான பாதுகாப்பற்ற அல்லது அவர்களின் சுகாதாரம் கல்வி மற்றும் நன்னடத்தை பாதிக்கும் தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகிறது. சிறுவர்களை ஈடுபடுத்த தடை செய்யப்பட்ட தொழில்துறைகளின் எண்ணிக்கை 51 உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பற்ற வீட்டு வேலைகள், தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், ஆழ்கடல் பகுதிகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் உடற்பிடிப்பு போன்ற நிலையங்கள் அடங்குகின்றன. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 138 மற்றும் 182 ஆகிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ள இலங்கை நாட்டில் சிறுவர் உழைப்பை முற்றிலும் இல்லாதொழிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. சிறுவர் நலன் மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வியை உறுதி செய்ய 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதோடு சீருடைகள், பாடநூல்கள், காலணி வவுச்சர்கள் மற்றும் சுகாதார பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. 3 முதல் 5 வயது வரையிலான முன்பள்ளி குழந்தைகளின் சத்துணவுக்காக ஒதுக்கப்படும் தொகை 60 ரூபாவிலிருந்து 100 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனடையும் குழந்தைகளின் எண்ணிக்கை 165,000 அதிகரித்திருக்கிறது. சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் வாழும் சுமார் 10,000 சிறுவர்களில் பிறப்பு சான்றிதழ் இல்லாத சுமார் 4,000 பேருக்கு தோராயமான வயது சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிறுவர்களுக்கு அரசினால் வழங்கப்படும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை தேசிய சேமிப்பு வங்கி கணக்கில் வைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையில் சிறுவர் உழைப்பை முற்றிலும் ஒழித்து அனைத்து சிறுவர்களுக்கும் கட்டாய கல்வியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே அரசின் முதன்மை நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் பணியாற்றும் சுமார் 30,000 இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஹசநாயக்கா நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியிருந்தார்.
4: எமது நாட்டிலிருந்து 30,000 பேர் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தற்போது உங்களது முதல் கேள்விக்கு 30,000 பேர் இருப்பதாக கூறினீர்கள். 30,000 பேர் என்பது மிகப்பெரியதொரு எண்ணிக்கை. இஸ்ரேல் என்பது நாம் அந்நிய செலாவணியை ஈட்டும் முதலீட்டு நாடாகும். ஏனெனில் எமக்கு 7-8 வரை சம்பளம் கிடைக்கின்றது. எனவே இதில் இப்போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு சென்றவர்களில் சிலர், அதாவது விவசாயம் அல்லது கட்டுமான துறைகளுக்கு சென்றவர்கள், தற்போது வேறு வேலைகளுக்கு சென்றுள்ளனர். வேறு வேலைகளுக்கு சென்றதும் அவர்களில் 7,000 பேர் அகதிகளாக இலங்கை திரும்ப வருகின்றனர். எனினும் இதில் இந்தியா தலையீடு செய்துள்ளது. இந்தியா தலையீடு செய்து ஏதோ ஒரு வகையில் அதனை தடை செய்ய உள்ளது. எனவே எமது நாடும் இதில் தலையிட வேண்டும் என இஸ்ரேலில் உள்ள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மனுஷ நாணயக்கார அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் முறையாக சுய விபரங்களை திரட்டி நேர்காணலை நடத்தி அதனை அந்த நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டிய சந்தர்ப்பத்திலும் மனுஷ நாணயக்கார ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளார். நான் அந்த கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏற்கனவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இது தொடர்பில் விசாரணை ஒன்றும் நடைபெற்று வருகின்றது. நான் ஒரு பட்டியலை அனுப்புகின்றேன், அதனை நிறுவனத்துக்கு அனுப்புங்கள் எனும் விடயம் அதில் கூறப்பட்டுள்ளது. இது உத்தியோகபூர்வ கடிதம், இதனை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால், சில விடயங்கள் அவற்றுக்கு ஏற்றாற் போன்று நினைத்தால் நியாயமாக இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் பொருந்தாது. நாம் அனைத்து விடயங்களையும் வெளிப்படை தன்மையோடு செய்கின்றோம். அதே போன்று இங்கு அகதி அந்தஸ்து கேட்பவர்களில் பிரச்சனை தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த கௌரவ சபையில் எமது தற்போதைய வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கும் காலத்தில் அப்போதைய தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சருக்கு எதிராக அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இத்தகையதொரு சந்தர்ப்பம் கிடைத்த போது ஏன் அதற்கு தொடர்புடைய தலையீட்டை அரசாங்கம் செய்யவில்லை? கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக இந்த விவசாயத்துறைக்கு அங்கு அனுப்பப்பட்ட குழுவை எடுத்துக்கொண்டால் அது சென்றவர்களின் தவறு என்று நான் கருதவில்லை. ஆனால் சரியான முறையில் தெளிவுபடுத்தி அனுப்பப்படவில்லை. அங்கு அவர்களுக்கு சென்று வேலை செய்ய முடியாமல் போனது. அதனால் பல்வேறு இடங்களில் வேலை செய்ய தொடங்கினார்கள். இதனால் அவர்கள் அகதி அந்தஸ்தை கோர தொடங்கி இருந்தனர். அடுத்ததாக அந்த நாட்டிலிருந்து மன்னிப்பு தொடர்பான காலம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நாம் எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் இது தொடர்பில் பேசினோம். ஆனால் அந்த கால எல்லையை எடுத்துக்கொண்டால், கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், அந்த குறுகிய கால எல்லைக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இவரிடமிருந்து அந்த முன்னாள் அமைச்சரின் காலத்தில் இது தொடர்பாக தலையிடவில்லை. ஆனால் நாம் இது தொடர்பாக விவாதித்தோம், பேசுகின்றோம். அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக எவ்வாறு அந்த நாட்டில் வேலை செய்வதற்கான அல்லது மாற்று வழிகளை தலையீட்டை நாம் அரசாங்கமாக செய்கின்றோம். மற்றொரு விடயமும் இதில் இருக்கின்றது, அதையும் நான் இங்கு கூற வேண்டும். அந்த தரப்போடு தொடர்புடைய அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக இன்னும் 6,000 பேரை இலங்கையிலிருந்து அனுப்புவதற்கு அவர்கள் திட்டமிட்டு ஏதோ ஒரு வேலை செய்திருக்கின்றார்கள். அங்கே வெளியிலிருந்து பணம் பெறப்பட்டிருந்தது. பல்வேறு ஊழல் மோசடிகள் நடைபெற்றிருந்தன. அவர்களை அனுப்புவது தொடர்பிலேயே அந்த தரப்புக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு தொடர்புடைய தலையீட்டை எமது நாட்டிலிருந்து செய்யாதது மிகவும் பணிவோடு அந்த நாட்டிலிருந்து அந்த வாய்ப்பை வழங்கிய போதிலும் அப்போதைய அமைச்சர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட அதனோடு தொடர்புடைய தரப்பினர் இது தொடர்பான தலையீட்டை செய்யவில்லை.
0: மகாபல உயர்கல்வி புலமைப்பரசில் நிதியம் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக புதிய தகவல் முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முறைமையின் மூலம் மாணவர்கள் தங்களது மகாபல புலமைப்பரசில் கொடுப்பனவுகள் மற்றும் அது தொடர்பான விவரங்களை இலவுகாக அறிந்து கொள்ள முடியும் என்று மகாபல நிதியத்தின் தலைவரும் ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசருமான விஜித் மலல்கொட தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் இந்த மாதம் முதல் www.mahapala.lk என்ற உத்தியோர்வ இணையதளத்தின் ஊடாக இந்த புதிய முறைமையை அணுகி கொடுப்பனவுகள் குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனிதப்புதகுழியில் நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. நேற்றைய அகழ்வின் போது நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட 10 எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அதன் 56வது மற்றும் இறுதி நாளான நேற்று அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றன. இதன் அடிப்படையில் செம்மணி மனிதப்புதகுழியின் முதலாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 9 நாட்களும், இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 54 நாட்களும், மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 56 நாட்களுமாக மொத்தம் 110 நாட்கள் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த 110 நாள் அகழ்வுப் பணிகளின் நிறைவில் இதுவரை மொத்தம் 583 மனித எலும்பு கூடுகள் வெளிப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி அகழ்வுப் பணிகளின் போது பெரியவர்கள் மட்டுமன்றி சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளின் எலும்பு கூடுகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சில எலும்பு கூடுகள் ஒன்றின் மீது ஒன்று பின்னி காணப்பட்ட நிலையிலும் எலும்பு கூட்டு குவியல்களாகவும் ஒழுங்கற்ற முறையிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்த எலும்பு கூடு ஒன்றும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டது. இதுபோன்ற நிலையில் காணப்பட்ட எலும்பு கூடு செம்மணி அகழ்வின் 2வது முறையாகவும் வெளிப்பட்டுள்ளது. அழுவு பணிகளின் போது மனித எலும்பு கூடுகளுடன் பல்வேறு பொருட்களும் சான்றுகளாக மீட்கப்பட்டன. குழந்தைகளுக்கான பால் பூத்தல்கள், பாடசாலை புத்தக பைகள், வளையல்கள், பாதணிகள், காலுறைகள், மோதிரங்கள், தாயத்துக்கள், நாணய குற்றிகள் உள்ளிட்ட தனிப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகழ்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் எலும்பு கூடுகளுக்கு அருகிலும் அவற்றுடன் தொடர்புடைய நிலையிலும் இரும்பு தகடுகள், ஆணிகள் உள்ளிட்ட பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் சான்று பொருட்களாக பாதுகாக்கப்படுகின்றன. முன்னதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட இலங்கை

குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் 15 உடல் எச்சங்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருந்ததால் செம்மணி புதகுழி தொடர்பான பல கேள்விகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்தன. இந்நிலையில் சுமார் 26 ஆண்டுகளுக்கு பின்னர் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் புதிய தகன சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இடம்பெற்ற போது மனித எச்சங்கள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டன. இதையடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நீதிமன்ற கண்காணிப்புடன் முறையான அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த இடம் தொடர்பில் உண்மை கண்டறியும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளில் சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகள் உள்ளிட்ட பலருடைய மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அகழ்வு பணிகள் சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் தொல்பொருள் நிபுணர்கள், குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் ஏனைய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்புடன் நீதிமன்ற கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த கட்டத்துக்கு 56 நாட்கள் நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இடநிறுத்தங்கள் மற்றும் மீள ஆரம்பிப்புகளுடன் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்த நிலையில் நேற்று 56 நாளுடன் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட 583 மனித எலும்பு கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காண்பது, மரணத்துக்கான காரணங்களை ஆராய்வது மற்றும் சாத்தியமானால் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் தொடர்புபடுத்துவது அடுத்த கட்ட முக்கிய நடவடிக்கைகளாக அமைகின்றன. மனித எச்சங்களை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வதோடு தேவையான இடங்களில் மரபணு பரிசோதனைகள் உள்ளிட்ட தடயவியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் 30 தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேர் ஆதரவை வழங்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சனி மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இறுதி யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளை தேடி 15 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எமது உறவுகளை தேடிய போராட்டத்தில் சர்வதேச நீதியை எதிர்பார்த்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஐக்கிய நாடுகள் வரை எமது நீதிக்கான போராட்டத்தை இடைவிடாது தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் மீதான கொடூர இன அழிப்பு இடம்பெற்ற பின் எமக்கான நீதியை இலங்கை அரசிடம் பல தடவைகள் எழுத்து மூலமாக கோரினோம். ஆனால் பதில் கிடைக்கவில்லை. 12 மேற்பட்ட ஆணைக்குழுக்களை சந்தித்தோம். எந்த பயனும் இல்லாத நிலையில் இலங்கை நீதித்துறை என்பது கொலைக்காரர்களிடம் எமக்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்தோம். அதன் காரணமாக எமது உறவுகளை தேடிய போராட்டம் சர்வதேசத்தை நோக்கியதாக மாற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் 36 கூட்டத்தொடரிலிருந்து எமது உண்மைக்கும் நீதிக்குமான குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற உண்மையை சர்வதேசத்தின் வாயிலாக மனித உரிமைகளை மதிக்கின்ற நாடுகளுக்காக எமக்கான நீதியை பெற வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எமது உறவுகளை தேடிய நீதிக்கான போராட்டத்தின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 30 தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தில் அன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஒன்றிணைந்து சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளன. ஆகவே எமது உறவுகளை தேடிய போராட்டத்தின் சர்வதேச மாநாட்டை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு சகல தரப்பினர்களிடமும் ஆதரவை எதிர்பார்ப்பதோடு உதவிகளையும் எதிர்பார்ப்பதாக அந்த அமைப்பினர் தெரிவிக்கிறார்கள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் படிப்பாளர் மேஜர் சுரேஷ் அலே ஜனாதிபதியின் தன்னிச்சையான தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 175 நாட்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவருக்கு நீதி கோரி பொதுமக்கள் கையெழுத்திட்ட மகஜர் ஒன்று இன்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டிருக்கிறது. சலைக்கு ஆதரவு அளிக்கும் ஓரா குழுவினரால் இந்த மகஜர் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேஜர் ஜெனரல் சுரேஷ் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உரிய கவனம் செலுத்தி அவருக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி இந்த மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கையெழுத்துகளுடன் கூடிய இந்த மகஜர் சலையின் தடுப்பு காவல் தொடர்பான கவலையை சர்வதேச மட்டத்தில் எடுத்துரைக்கும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.

0: இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் மகஜர் தொடர்பில் ஐக்கிய சபையின் அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதில் உள்ள சட்டம் மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று அரசாங்கத்தை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த விடயத்தை முன்வைத்த அவர், நாட்டுக்கு திரும்பும் அகதிகளின் குடியுரிமையை உறுதிப்படுத்துதல், பாதுகாப்பு பிரிவின் அனுமதி பெறல், பயண ஆவணங்களை பெறுதல், காணி வீடமைப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் மீள்குடியேற்றம் ஆகியவற்றில் தொடர்ந்து பல்வேறு நிச்சயமற்ற நிலைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வருவதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, யுத்த காலத்தில் உத்தியோர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை பிரஜைகள் எதிர்கொள்ளும் சட்ட தடைகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமைச்சரவையின் அனுமதியுடன் புதிய நடைமுறைகள் வகுக்கப்பட்டு குடிவரவு குடியுழவு திணைக்களத்துக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்புவார்களாயின் இந்தியாவில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரும் அல்லது துணை உயர்ஸ்தானிகரங்களை அணுகி தங்களின் குடியுரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். விண்ணப்பதாரர்கள் தங்களிடம் உள்ள அடையாள மற்றும் குடியுரிமை ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் அரச புலனாய்வு சேவை மூலமாக பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கை பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை வரவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், அகதிகள் மீண்டும் திரும்பும் நடைமுறைகள், ஆவணத் தேவைகள், பாதுகாப்பு பெறல் மற்றும் வருகைக்கு பின்னரான உதவி தொடர்பில் தெளிவான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அத்துடன் மீண்டும் திரும்பும் குடும்பங்களுக்கு காணி வீடமைப்பு, இழப்பீடு மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்கும் பொருட்டு ஒருங்கிணைந்த பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும், சட்ட மாற்றங்களுடன் நடைமுறைக்கு சாத்தியமான ஆதரவுகளும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு, வாகரை, வாழைச்சேனை, புனானை பகுதிகள் உட்பட பல பிரதேசங்களில் 1000 ஏக்கர் அரச காணிகளை சட்டவிரோதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா சூரியாடி சொத்து குவித்தார். எனவே சூரியாடிய காணிகள் அரசாங்கத்திடம் அவர் ஒப்படைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று ஈரோஸ் கட்சி தலைவர் ராஜநாதன் பிரபாகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாடுபூராகவும் சுகாதார ஊழியர்கள் ஒரே சீருடையில் கடமையாற்றி வருகிறார்கள். கல்முனை வைத்தியசாலை சீருடை பிரச்சினை நிர்வாக மட்டத்தில் சுமூகமாக முடிக்க வேண்டிய பிரச்சினை. ஆனால் இதனை ஒரு இனவாத போக்குள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் பூதகாரமாக்கி கிழக்கை முஸ்லிம்களின் ஆதிக்கத்தை கொண்டு வந்து அரபு ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்டு வருகிறார். கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த விடாது இன்று வரை தடுத்து இனவாத விஷத்தை காட்டி வருகின்ற இவர், கிழக்கை அரபு ராஜ்யமாக கொண்டு வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீருடை அதன் பிரதிபலன் தான். கல்முனையில் இஸ்லாமாபாத் நகரம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த விடாததற்கு காரணமாகும். இவ்வாறு தமது அரசியல் இருப்புகளை தக்க வைப்பதற்கு இன துவசத்தை கக்கி வருகின்றார். இந்த பிரச்சனை சுகாதார மட்டத்தில் தீர்த்துக் கொள்வார்கள், விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்க வேண்டாம். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹாக்கிம் ஊடகங்களில் ட்ரௌசரை கலற்றினால் எல்லாம் தெரியும் என்று கூறுகிறார். வைத்தியர் சூனன் ரவுசரை கலற்றிச் சொல்லவில்லை. இலங்கை பூராவும் ரவுசர் இல்லாமல் தான் வேலை செய்கின்றார்கள். ஏதாவது தெரிகிறதா? ஹக்கீமுக்கு மட்டும் ரவுசர் கலற்றினால் தெரிகிறது. இது தமிழ் பெண்கள் மீது முஸ்லிம் பெண்கள் கோபத்தை கொண்டு வரும். எனவே பண்பாக கதைக்க வேண்டும். நான் தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்று பார்த்ததில்லை. யார் பிழை செய்தாலும் பிழை பிழைதுதான். எனவே கிழக்கு மாகாணம் ஒரு அரபு ராஜ்யமாக மாற இடம் கொடுக்க முடியாது. அதேவேளை வாகரை முனையில் தமிழர்களின் பூர்வீக இடங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹிஸ்புல்லா மற்றும் ரவுப் ஹாக்கிம் கடந்த 3 தினங்களுக்கு சென்று அது முஸ்லிம்களின் பாரம்பரிய இடம் என்று அதற்கு போலி ஆவணங்களை தயாரித்து அரச காடுகளை அழித்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வன பரிபாலன திணைக்களம் உடந்தையாக இருக்கிறது. இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிம் மக்களுக்கு காணி தேவை என்றால் அரசாங்கத்துடன் பேசி, அரச அதிபர் பிரதேச செயலாளர்களுடன் பேசி மக்களுக்கு கொடுப்பது வேறு விடயம். ஆனால் அதை விட்டு போலி ஆவணங்களை தயாரித்துக் கொண்டு காடு முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக அரசாங்க அதிபரை கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளேன். இவ்வாறே ஹிஸ்புல்லாவும் அவரது மகனும் கெய்ரோ பவுண்டேஷன் என்ற அவர்களது பவுண்டேஷன் ஊடாக கதிரவெளியில் ராமர் தீவு, வாகரையில் நடுத்தீவு, காயங்கனி புல்லாவி பகுதியில் 100 ஏக்கர், மாங்கனி உட்பட வாகர பிரிஸ்தில் பல ஏக்கர், எருமைத்தீவு 200 ஏக்கர், புனானையில் 400 ஏக்கர் என்று அரச காணிகளை சூறையாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாழைச்சேனையில் நெல் சந்தைப்படுத்தும் கட்டிடத்தை அடியோடு அழித்து ஹைரோ பவுண்டேஷனுக்கு பலவந்தமாக பெற்றுக்கொண்டு பிஸ்மில்லா கொமன்ஸ் செரண்டி கம்பெனி ஆகிய இரு கம்பெனிகளுக்கு விற்றுவிட்டார்கள். இவ்வாறு இந்த சட்டவிரோத சொத்து குவிப்பெல்லாம் ராஜபக்ச கூட்டு அரசாங்க காலகட்டத்தில் சூறையாடப்பட்டது மட்டுமல்ல, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு காத்தான்குடியில் பேரிக்கப்பழ மரத்தை வைக்கக்கூடாது என்ற நீதவானை மாற்றிவிட்டு வேறு நீதவானை கொண்டு வந்து அந்த மரங்கள் பிடுங்க முடியாதென்று உத்தரவு போடுமாறு நீதவானுக்கு அழுத்தம் கொடுத்து உத்தரவை பெற்றுக் கொண்டார்கள். எனவே சட்டவிருந்தமான ஹிஸ்புல்லா சூறையாடிய காணிகள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அவர் சரணடைய வேண்டும், அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் நிதி குற்றப்பிணைவு பிரிவிடம் முறைப்பாடு செய்வேன் என்று மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். சலுகை மற்றும் சுகபோகங்கள் இல்லாத மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்ததாலேயே மக்கள் எமக்கு ஆணையளித்தார்கள். அதற்கமையவே நாம் தற்போது செயல்பட்டு வருகிறோம். மக்கள் பணத்தை வீணடிக்கும் வகையில் நாம் எந்தவித சலுகைகளையும் பெறவில்லை என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மற்றும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 15 மாவட்ட கடத்தொழில் அலுவலகங்களுக்கு புதிதாக உள்வாங்கப்பட்டுள்ள 112 கடத்தொழில் உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் அமைந்துள்ள தபால் தலைமையக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இன்று நியமனம் பெற்றுள்ள எவரும் எங்களை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைக்கவில்லை. அரசியல் சிபார்சுகளின் அடிப்படையில் ஆள் தேர்வு செய்யப்படுவதும் இல்லை. அனைத்து நியாயமான நடைமுறைகளும் முறைப்படியே பின்பற்றப்படுகின்றன. இதில் எந்தவித கட்சி பாகுபாடும் காட்டப்படவில்லை. திறமையானவர்களுக்கே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இன்று பதவி நியமனம் பெறும் நீங்கள் இதே நிலையிலே நீடிக்கப் போவதில்லை. எதிர்காலத்தில் உங்களுடைய பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கப்பெறும். டிஜிட்டல் துறை குறித்த அனுபவமும் தொழில்நுட்ப அறிவும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தேவையான வசதிகளை நாம் செய்து தருவோம். அவற்றை பயன்படுத்தி எமது கடத்தொழிலாளர்களுக்கும் டிஜிட்டல் மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை வழங்கும் வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் அனைத்து கடத்தொழில் அதிகாரிகளுக்கும் மின்சார மோட்டார் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இதற்காக எமது அமைச்சின் செயலாளர் பெரிதும் முயன்றுள்ளார். எனவே நீங்கள் உங்களின் சேவையை மக்களுக்கு சிறப்பாக வழங்க வேண்டும். அதேவேளை சலுகைகளுக்காகவோ சுகபோகங்களுக்காகவோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. எமது அணியின் அரசியலே அதுதான். இதனால் தான் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக ஆணையளித்தார்கள். அமைச்சர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும் சலுகைகளை நாம் நிராகரித்து விட்டோம். ஜனாதிபதியும் பிரதமரும் கூட வீண் விரயங்களை செய்யாமல் மக்களின் பணத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தி வருகிறார்கள். அமைச்சர்களுக்குரிய உத்தியூர்வ மாளிகைகளை நாங்கள் பெறவில்லை, கூடுதல் பாதுகாப்பையும் கோரவில்லை என்று அவர் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன.
1: 2006 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 2007 ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய சந்தர்ப்பத்தில் யோசித்த ராஜபக்சவுக்கு பிரித்தானிய ராயல் கடற்படை பயிற்சி கல்லூரியில் ராயல் நேவி யங் ஆபீசர் பாடநெறியில் பங்கேற்பதற்கு முறைகேடாக வாய்ப்பளித்து அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனூடாக முறையற்ற விதத்தில் லாபத்தை பெற்றுக் கொண்டதாக யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக கடந்த ஜூலை 31 மேல்நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. பிரதிவாதிகளுக்கு எதிராக 8 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு நிலையம் ஆகியவை இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கூறி இலங்கை போலீசார் அதனை நிராகரித்திருக்கிறார்கள். பழைப்பகுதியில் வன நிலத்தை அழித்து 3 மாடி கட்டடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளதாகவும் அது விடுதலை புலிகளின் பயிற்சி முகாமாகவும் குண்டு தயாரிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஒருவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட காணொலியை தொடர்ந்து அது தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டது. காணொலியில் காட்டப்பட்டுள்ள இடம் கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் மேற்கு முக்கம்பன் பகுதியாக அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆகியவற்றால் விசாரணைகள் தொடங்கப்பட்டன. விசாரணை முடிவுகளின்படி அந்த இடத்தில் வெடிபொருட்கள், சட்டவிரோத பொருட்கள் அல்லது குண்டுகள் தயாரிக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று போலீசார் கண்டறிந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளோ அல்லது வேறு ஏதேனும் பயங்கரவாத அல்லது தீவிரவாத அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான செயல்பாடுகள் நடந்ததற்கோ அல்லது அந்த இடம் பயங்கரவாத செயல்களுக்கான போர்முறை பயிற்சி மையமாக செயற்பட்டதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் நீதிமன்றுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இருந்தாலும் அந்த இடத்தில் சட்டவிரோத காடுகளை அழித்தது மற்றும் சட்டவிரோதமாக சொத்துக்களை கையப்படுத்தியது தொடர்பான தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளன. இதுகுறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரப்பியதாக கூறப்படும் நபர் ஒருவர் ஆகஸ்ட் 18 அன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். வீடியோ மற்றும் ஊடக சந்திப்பு மூலம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் பொருளஸ்கமுவ தெலன்வில பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டார். இவர் நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு செப்டம்பர் 2 வரை விளக்கமறையில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கிளிநொச்சி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆகியவற்றால் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
2: 2026 ஆகஸ்ட் 19 எனது அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 மனுக்களுக்கு மேலதிகமாக அரசியலமைப்பின் 121(1) பிரிவுக்கு அமைய 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எனும் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேலும் 4 மனுக்களின் பிரதிகள் எனக்கு கிடைத்துள்ளது என்பதை பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கின்றேன்.
3: இதேவழி 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? இது தொடர்பில் இடதுசாரிகள் கேந்திர நிலையத்தின் ஏற்பாட்டாளர் சமீர பெரிரா இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
2: அரசியலமைப்பை மாற்றியமைக்குமாறு கூறுகின்றனர். எதை வைத்து அரசியலமைப்பை மாற்றுவது? 2015 முதல் அரசியலமைப்பை மாற்ற ஆரம்பித்து இறுதியில் என்ன எஞ்சியது? இறுதியில் இதையெல்லாம் சுற்றி சுற்றி வந்து மீண்டும் செய்யாத விடயம் போன்று இறுதியில் துண்டு வைத்து 2019 இந்த அரசியல் குடும்பங்கள் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தன. மீண்டும் இவ்வாறான முட்டாள்தனங்களை செய்யக்கூடாது. இந்த மூளை குழம்பிய கூட்டு எதிர்கட்சி எனப்படும் இந்த சவப்பெட்டிகள் அனைத்தும் ராஜபக்சக்களின் அடிமைகளும் விக்ரமசிங்கவின் போலி துண்டுகளும் குப்பைகளும் அனைவரும் இணைந்து அரசியலமைப்பை உருவாக்குமாறு கூறுகின்றனர். மீண்டும் ஒரு நீண்ட கயிற்றை கொடுத்துவிட்டு அதன் வழியே செல்ல வைப்பது, மீண்டும் 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் செல்லும் போது மற்றொரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அல்லது ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முன்னெடுக்க வரும் மற்றொரு நாடகமே இதுவாகும்.
0: தொடர்ந்து அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனையும் நடாத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். செப்டம்பர் அல்லது அக்டோபர் 1 இறுதியில் எதிர்பார்க்கப்படும் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைய நாடாளுமன்ற ஒப்புதல் அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு என இரண்டில் எதனையும் எதிர்கொள்ள அரசாங்கம் ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தமானது முற்றிலும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டே கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீர்திருத்த செயற்பாடுகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் வலியுறுத்தினார். கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆடைப்பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை நாடாளுமன்றில் வெளிப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பிரால் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பங்கேற்ற சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இந்த சம்பவத்தை அனைவரும் மிகவும் நிதானத்துடனும் முதிர்ச்சியுடனும் பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களிலோ அல்லது வெளியிலோ வாக்கு வங்கியை குறிவைத்து வெளியிடப்படுகின்ற அறிக்கைகளையோ நடத்தைகளையோ அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். பல இன மக்கள் வாழும், பல மதங்களை பின்பற்றும் மக்கள் வாழும், சிங்களம், தமிழ், ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை பேசும் மக்கள் வாழும் நாடு இது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடான இலங்கையில் அந்தந்த கலாச்சாரங்களுக்கு ஏற்ப உடைகள், உணவுகள் மற்றும் பல்வேறு வழிபாட்டு முறைகள் உள்ளன. இவை அனைத்தின் சேர்க்கையையும் ஒத்துசைவும் ஒற்றுமையும் தான் இலங்கை அரசாக திகழ்கிறது. இருந்தாலும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இனவாத பூச்சை பூசி ஆட்சி செய்தவர்களின் துரஷ்டமான அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் கூட அதிகாரத்துக்கு வர இனவாதத்தை பயன்படுத்தவில்லை. தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்து சுமார் 11 மாதங்கள் ஆகின்ற நிலையில் இந்த நாட்டில் இனவாதத்துக்கும் மத மோதல்களுக்கும் மீண்டும் இடமளிக்கப்படவில்லை. இத்தகைய சிறிய சம்பவங்கள் நேர்ந்தாலும் தேவைப்பட்டால் சட்டத்தின் மூலமாகவும் விழிப்புணர்வின் மூலமாகவும் கலந்துரையாடல்கள் மூலமாகவும் தீர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கல்முனை மருத்துவமனை விடயம் தேவையில்லாத மோதல்லையாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலும், சிறிய இனவாத குழுக்களுக்கு பந்தடிக்கும் வாய்ப்பாக இது மாறக்கூடாது என்பதிலும் அனைவரும் கவனமாக நடந்து கொண்டார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசு சேவையில் சீருடை அணிந்து பணியாற்றும் ஊழியர்களும், ஆடை நடைமுறை அல்லது ஒழுங்குமுறை பின்பற்றப்படும் ஊழியர்களும் உள்ளார்கள். சுகாதாரத்துறையை கருத்தில் கொள்ளும் போது நோயாளிகளும் பொதுமக்களும் ஊழியர்களை எளிதாக அடையாளம் காண்பதற்காக மருத்துவமனைகளுக்கும் சுகாதார நிறுவனங்களுக்கும் செல்லும் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சீருடைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறையில் சீருடைகளை தீர்மானிப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நீண்ட கால கலந்துரையாடல்கள் மற்றும் சீருடை குழுவின் ஆலோசனைகளுக்கு பிறகே நோயாளி பராமரிப்பை எளிதாக்கவும் கிருமி பரவலை கட்டுப்படுத்தவும் ஏதுவாக சீருடைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. சுகாதார அமைச்சில் சீருடைக்கு உரிமையுள்ள ஊழியர்களுக்கு சீருடை கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றன. இதன்படி 2025 ஜனவரி 1 முதல் செவிலியர்களுக்கு 30,000 ரூபாய், குடும்ப சுகாதார அதிகாரிகளுக்கு 28,000 ரூபாய், சுகாதார பரிசோதகர்களுக்கு 30,000 ரூபாய் மற்றும் இளநிலை ஊழியர்களுக்கு 18,600 ரூபாய் என்று சீருடை கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் நோயாளிகளுக்கான சேவைகள் தொடர்ந்து கிடைக்கவும், சில குழுக்கள் இனவாத உணர்ச்சிகளை தூண்டுவதை தடுக்கவும் தற்காலிகமான அடிப்படையில் ஊழியர்கள் இடமாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த மோதல் பரவாமல் தடுக்க குறித்த நடவடிக்கை உதவியாக இருக்கும் என்று அரசாங்கம் நம்புவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதேச குறிப்பிட்டார். சீருடையில் ஏதேனும் மாற்றம் செய்வதாக இருந்தால் அதை அமைச்சின் சீருடை குழுவுக்கு சமர்ப்பித்து ஒப்புதல் பெற வேண்டும். அதற்கான யோசனைகளை சமர்ப்பித்து கலந்துரையாடி சுற்றறிக்கையை மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடியும். அதற்கு நாடாளுமன்றத்திலும் சுதந்திரம் உள்ளது. ஆனால் தற்போதைக்கு நடைமுறையில் உள்ள சுற்றறிக்கையின்படியே ஊழியர்கள் செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். சமீப காலமாக முஸ்லிம் யுவதிகள் சுகாதாரத்துறையில் இணைவதில் ஆர்வம் காட்டி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாரம்பரிய ஆடைகள் தொடர்பான பிரச்சனைகளால் ஒருவர் அரசு சேவையில் இணைவது கட்டுப்படுத்தப்படுவதை அரசாங்கம் ஆதரிக்கவில்லை. அதற்கான வாய்ப்புகளும் சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் சிங்கள தமிழ் முஸ்லிம் யாராக இருந்தாலும் சுகாதாரத்துறையில் இணைவதற்கும் அவர்களின் மத கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தேவையான சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இலங்கையின் வங்கித்துறையில் கடன் வழங்குவதற்கான விருப்பம் நடப்பாண்டின் இரண்டாம் காலாண்டில் அதிகரித்துள்ள போதிலும் அதன் வளர்ச்சி வேகம் முதலாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் மந்தமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புதிய கடன் வழங்கல் ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. மே மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணவியல் கொள்கை இறுக்கமாக்கப்பட்டதை தொடர்ந்து நிலவும் கடுமையான பணச்சூழலே இதற்கு முக்கிய காரணம் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் சிறப்பு வங்கிகளை உள்ளடக்கி நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்படி சில்லறை பெருநிறுவனம், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் ஆகிய நான்கு துறைகளிலும் கடன் வழங்குவதற்கான வங்கிகளின் ஆர்வம் இரண்டாம் காலாண்டில் உயர்ந்திருக்கிறது. பொருளாதார நிலைமைகளின் முன்னேற்றம், கொள்கை ஸ்திரத்தன்மை, சிறந்த திரவத்தன்மை மற்றும் சொத்துக்களின் தரம் உயர்வடைந்தமை ஆகியன இதற்கு பிரதான காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மூன்றாம் காலாண்டிலும் கடன் வழங்கும் விருப்பம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் பணவீக்க அழுத்தம், செயல்பாட்டு செலவுகள் உயர்வு, மாற்று வீத நிலையற்ற தன்மை மற்றும் புவிசார் அரசியல் காரணமாக அதன் வேகம் மந்தமாக இருக்கும் என்று வங்கிகள் கணித்துள்ளன. மேலும் அரசுக்கு சொந்தமான நிறுவனத்துறைக்கான கடன் வழங்கல் விருப்பம் மூன்றாம் காலாண்டில் வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இரண்டாம் காலாண்டில் அனைத்து துறைகளுக்குமான கடன் தேவை அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் நடைமுறை மூலதன தேவைகள், குறுகிய கால கடன்களுக்கான தேவை மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டன இதற்கு வழிவகுத்துள்ளன. விசேடமாக மூலோபாய உள்கட்டமை மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான நிதி வசதிகள் காரணமாக அரசுக்கு சொந்தமான நிறுவனத்துறையின் கடன் தேவை தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது. வங்கித்துறையின் மொத்த நடைமுறையில்லா கடன்களின் அளவு, அசல் அல்லது வட்டி தொகையை குறிப்பிட்ட காலத்துக்குள் திரும்ப செலுத்த தவறிய கடன்கள் இரண்டாம் காலாண்டில் ஒட்டுமொத்தமாக குறைவடைந்திருக்கிறது. சில்லறைத்துறையின் இந்த கடன் நிலைமை சீரடைந்தமையே இதற்கு பிரதான காரணம் என்றாலும் பெருநிறுவனம், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனத்துறைகளின் மொத்த நடைமுறையில்லா கடன்களின் அளவு தற்போது அதிகரித்திருக்கிறது. நாணய மாற்று வீத வீழ்ச்சியால் ஏற்பட்ட செலவு அழுத்தங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடியின் வெளிப்புற தாக்கங்களால் கடன் வாங்கியவர்களின் மீள செலுத்தும் திறன் பலவீனமடைந்தமையே இதற்கு காரணம் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இரண்டாம் காலாண்டில் வங்கிகளின் கடன் விண்ணப்ப நிராகரிப்பு வீதம் முதலாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது குறைவடைந்திருக்கிறது. பெருநிறுவனம் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலை குறைந்தமையே இதற்கு முக்கிய காரணம். இருந்தாலும் கடுமையான கடன் மதிப்பீடு மற்றும் இடர் முகாமை அளவுகோல்கள் காரணமாக சில்லறை மற்றும் சிறு நடுத்தர தொழில் முயற்சி துறைகளில் கடன் விண்ணப்ப நிராகரிப்பு வீதம் உயர்ந்திருப்பதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. நடப்பு அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளிநாட்டு செலவணி கையிருப்பை கட்டியெழுப்பியதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிவிதுருக்கல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இலங்கை தற்போது 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கையிருப்பாக வைத்திருக்கிறது. 2028 ஆம் ஆண்டு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்தும் போது இந்த கையிருப்பு 15 பில்லியன்களாக இருக்க வேண்டும். எனவே அரசாங்கம் இன்னமும் 9 பில்லியன் டாலர்களை கையிருப்பாக கொண்டுவர வேண்டும். இல்லையில் நாடு மீண்டும் வங்குரோத்திலைக்கு செல்லும் என்று ரணிலும் கம்பன் பிளவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் இதனை மறுத்து இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் பொருளாதாரம் குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த கருத்து தெரிவித்தார். பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்தல், கடன்களை திருப்பி செலுத்துதல் மற்றும் இறக்குமதி தடைகளை தளர்த்துதல் இவற்றுடன் இலங்கை தனது வெளிநாட்டு செலாவணி கையிருப்பை எதிர்பார்த்ததை விட விரைவாக கட்டியெழுப்ப முடிந்ததாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த குறிப்பிட்டார். இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார நடவடிக்கைகளால் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ஆரம்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தால் கணிக்கப்பட்ட கையிருப்பு இலக்குகளை விடவும் சிறப்பான முன்னேற்றத்தை தங்களால் அடைய முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் வாகன இறக்குமதிக்கு எந்தவித ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. ஆனாலும் பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிப்பதற்காக அரசாங்கம் பின்னர் அந்த தடைகளை தளர்த்த முடிவு செய்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி தற்போது சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நாணய கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காவிட்டால் இலங்கையின் கையிருப்பு மேலும் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாக இருந்திருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டு கையிருப்பை சுமார் 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பராமரிக்க அரசாங்கத்தினால் முடிந்திருக்கிறது. இந்நிலையில் வெளிநாட்டு கையிருப்பிலேயே மீண்டும் கட்டியெழுப்பும் அதேவேளையில் இலங்கை தனது வெளிநாட்டு கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் பிரதி அமைச்சர் எடுத்துரைத்தார். எரிபொருள் இறக்குமதியும் நாட்டின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு மீது தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. எரிபொருள் இறக்குமதிக்காக கணிசமான அளவு கையிருப்பு வெளியேறுகிறது. இவை தவிர்க்க முடியாத செலவுகளாகும். இதன் காரணமாக பொருளாதார செயல்திறனை அளவிடும் ஒரே அளவுகோலாக மட்டும் பார்க்காமல் வெளிநாட்டு கையிருப்புகளை முதன்மையாக ஒரு பாதுகாப்பு அரணாக பார்க்க வேண்டும் என்று அனில் ஜெயந்த வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் சுங்கத்தனை கழகத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானுக நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். சுங்கத்தனை கழகத்தின் ரெட் சேனல் ஊடாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 40 அடி கொள்கலன் ஒன்றை சோதனையிட்ட போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மற்றொரு பெருவாரியான மோசடி இதுவாகும். சுங்கத்தனை கழகத்துக்குள் ஏற்கனவே சர்ச்சை ஏற்படுத்திய 123 கொள்கலன்களுக்கு புறம்பாகவே இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது என்று கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானுக்க நேற்று நாடாளுமன்றத்தில் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். இத்தொடர்பாக நாட்டின் ஜனாதிபதி தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இந்த விசாரணை அறிக்கையை அரசாங்கம் மறைப்பது ஏன் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். 40 அடி நீளமுடைய கொள்கலன் ஒன்றில் வாகனங்களின் உதிரிப்பாகங்கள், இருக்கைகள் மற்றும் யந்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. பொதுவாக இவ்வாறு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் போது சுங்கத்தில் 3 நடைமுறைகள் பின்பற்றப்படும். இந்த கொள்கலன் சிவப்பு பாதைக்கு உட்படுத்தப்பட்டதால் இதனை நேரில் பரிசோதிப்பதன் இயந்திரங்கள் மூலமாகவும் சோதனையிட வேண்டும். இதன்படி சுங்கப்பணிப்பாளர் நாயகம் அருங்கொடாவின் அறிவுறுத்தலின் பேரில் சுங்கத்தின் முதலாவது குழு ஒன்று பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதி சுங்கப்பணிப்பாளராக இருந்த NS குமார் நாயக்கா தற்போது ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் 2வது குழு அனுப்பப்பட்டது. இதில் சோதனையிட்ட அதிகாரிகள் எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் 7 இருக்கைகள் மட்டுமே அதிகமாக உள்ளன என்று கூறி அந்த 7 இருக்கைகளையும் அரசுடைமையாக்கினார்கள். ஆனால் அங்கு மேலும் பல முறைகேடுகள் இருப்பதாக சுங்கப்பணிப்பாளர் நாயகத்துக்கு மீண்டும் முறைப்பாடு கிடைத்தது. அதன் பின்னர் இந்த விவகாரம் சுங்கத்தின் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய விசாரணையில் அந்த கொள்கலனில் 85 வகையான பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் சுங்க ஆவண பதிவேட்டில் 45 வகையான பொருட்கள் குறிப்பிடப்படவில்லை. அந்த 45 வகைகளுக்குள் அடங்கும் 355 அலகுகள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அத்துடன் ஆவணங்களில் அறிவிக்கப்பட்ட 15 வகையான பொருட்களுக்குள் மேலும் 254 அலகுகள் அதிகமாக கொண்டுவரப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி குறைந்த வரி விதிக்கப்படும் 7 வகையான பொருட்கள் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் அவை கொள்கலனில் இருக்கவில்லை. மேலும் 23 வகையான பொருட்களின் 474 அலகுகள் காணாமல் போயுள்ளன. இதில் இறக்குமதி அனுமதி பத்திரம் இல்லாத 122 வாகன இருக்கைகளும் ரிம்களுடன் கூடிய 18 சில்லுகளும் அடங்குகின்றன. இறுதியில் இந்த விசாரணை அறிக்கை 19/1/2026 நிதியமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனாலும் இந்த அறிக்கைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் தனக்கு நெருக்கமான அதிகாரி ஒருவரை பாதுகாப்பதற்காக இந்த விசாரணை அறிக்கை மறைக்கப்பட்டு மூடி மறைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஏன் இந்த அறிக்கையை மறைத்தார், தனது நண்பரை பாதுகாப்பது ஏன், இது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சானுக்க நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறைத்தனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவருக்கு பிணை வழங்குவதற்காக பணம் பெற்றது, நீதிமன்றத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்தது மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்ததாகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குஷன் முகமது மற்றும் ஹசித் முகமது ஆகிய இருவர் மீது நீண்ட விசாரணையின் பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்நிலையில் சந்தேகநபர்கள் தரப்பில் சட்டத்தரணிகள் யாரும் முன்னிலையாகவில்லை. இதன்போது தமக்கு நீதி வழங்குமாறு அவர்கள் கோரியதோடு தனக்கு ஒரு சிறிய குழந்தை உள்ளதையும் கருத்தில் கொள்ளுமாறு முதலாவது சந்தேகநபர் கோரிக்கை விடுத்தார். ஆனாலும் பணத்துக்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பிணை வழங்குவோருக்கு சமூகத்தில் ஒரு முன்னுதாரணமாக அமையும் வகையில் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மோசடி விசாரணை பிரிவு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார்கள். இந்நிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பிரதான நீதிவான் இரு குற்றவாளிகளுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தார். ஆனாலும் குற்றவாளிகள் ஏற்கனவே 6 மாதங்கள் விளக்கமறியில் இருந்த காலப்பகுதியை அவர்களது தண்டனை காலத்தில் இருந்து கழித்துக் கொள்ளுமாறு அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கல்முனை கடற்கரை பள்ளி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மொட்டை மாடியில் சூட்சுமமாக மறைத்து வளர்க்கப்பட்டு வந்த கஞ்சா செடிகள் அடங்கிய தோட்டத்தை போலீசார் நேற்று முற்றுகையிட்டார்கள். கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக நடமாடிய இருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதே அந்த வீட்டின் 4ஆம் மாடி மொட்டை மாடியில் கஞ்சா செடிகள் ரகசியமாக வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்தது. கைதான சந்தேகநபர் காலை மற்றும் மாலை வேளைகளில் இடியப்பம் பிட்டு போன்ற சிற்றுண்டிகளை விற்பனை செய்யும் போர்வையில் ரகசியமாக கஞ்சாவினையும் விற்பனை செய்து வந்துள்ளது போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த வீட்டின் மொட்டை மாடியில் கஞ்சா செடிகள் மிகவும் பாதுகாப்பாக ஒரு முறைப்படியான பயிற்சியை போன்று வளர்க்கப்பட்டிருந்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கு வளர்க்கப்பட்ட செடிகளை கைப்பற்றி பிடுங்கி கல்முனை தலைமை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் 56 வயது மதிக்கத்தக்க சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீகவத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்குட பகுதியில் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 உயிரிழந்தார்கள். பியகமாவில் இருந்து தெல்குடாவை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று வலதுபுறம் திரும்ப முயன்ற போது எதிர்திசையில் வந்த கார் ஒன்றுடன் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் ஆகியோர் பலத்த காயமடைந்து உடுபில பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் பெண்ணொருவரும் மற்றும் ஒரு சிறுமி ஆகியோரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள். ஓமானிலிருந்து கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமின்புர சது எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதற்கமைய வெளிநாடொன்றிலிருந்து நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்டு மட்டுக்குழி பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு தயாரிப்பு ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றும் 12 தோட்டாக்களும் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஓமானிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்தேகநபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். கொழும்பு 15 முகத்துவாரம் சமித்திரபுர பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய திமுது சதுரங்க பெருரா என்பவரே கைது செய்யப்பட்டவர். இவர் கடந்த 2023 ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார். கடமுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேகநபர்களில் ஒருவரான இவர் இலங்கையில் இடம்பெற்ற பல பாரிய குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கின் அனைத்து வங்கி கணக்குகளையும் பரிசோதிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
4: 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கின் அனைத்து வங்கிக் கணக்குகளையும் பரிசோதிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவினர் அவரது கணக்குகளை பரிசோதனைக்கு உட்படுத்த உள்ளனர். விசாரணை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஷிரான் பாஷிக்கின் சொத்துக்கள் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் விசேட விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு மெரின் டிரைவ் பகுதியில் அவருக்கு சொந்தமான 5 ஹோட்டல்கள் உள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டிலிருந்து தப்பி சென்று துபாயில் தலைமறைவாகி இருந்த ஷிரான் பாஷிக் அங்கு கைது செய்யப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இதனையடுத்து கடந்த 14 தேதி அவர் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் அமெரிக்காவில் குழந்தையை பிரசவிப்பதற்காக சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள உத்தியோர்வு அறிவிப்பில் ஒருவர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதன் பிரதான நோக்கம் அங்கு குழந்தையை பிரசவித்து அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுப்பதே என்று அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கருதினால் விண்ணப்பதாரிகளின் சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படும். இவ்வாறான நோக்கங்களுக்காக சுற்றுலா விசாவை பயன்படுத்துவது அமெரிக்க சட்டத்திட்டங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்டதொன்றல்ல. இத்தகைய விசா விண்ணப்பங்களை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் நிராகரிப்பார்கள் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இது தொடர்பாக தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய காலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்தது. இதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியான வறண்ட வானிலை காணப்படுவதால் மக்கள் சிரமங்களுக்கு உட்படுவதாக தெரிவிக்கிறார்கள்.
3: மட்டக்களப்பு கோரளைப்பற்று வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட முருத்தானே அக்குராணி மினிமினித்த வழி கல்லடி வேட்டை பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு காணப்படுகின்றது. சுமார் 130 குடும்பங்கள் வாழ்கின்ற அக்குராணி கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதுடன் ஏனைய தேவைகளுக்கு கூட நீரினை பெற்றுக் கொள்ள முடியாத அவலத்தினை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். குறித்த கிராமத்தில் 4 மேற்பட்ட பொது கிணறுகள் காணப்பட்டாலும் ஒரு கிணற்றில் மாத்திரமே குறைந்த அளவில் குடிநீரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. இதுபோல முருத்தானி அக்குராணி மினிமினித்த வழி கல்லடி வேட்டை பகுதிகளில் காடுகள் குடிநீரை தேடி அலைந்து திரிவதையும் அவதானிக்க முடிகின்றது. இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியால் பல நீர்த்தேக்கங்கள் வற்றும் நிலை உருவாகியுள்ளது. ஹம்மாந்தோட்டை பதகிரிய தம்மென்னாவ பகுதியில் உள்ள பல குளங்கள் வற்றியுள்ளன. இதனால் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவும் கடும் வறட்சியால் அம்பாறை மகாஓயா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு நுவரகல தென்ன பகுதி மக்கள் நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள கிணறுகள் மற்றும் நீர்நிலைகள் அனைத்தும் வற்றி போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நாட்டை பாதித்துள்ள எல்நினோ வானிலை நிலவரங்களால் 7 மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரழிவு நிவாரண சேவைகள் மையத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரகித் தனன்சூரிய தெரிவித்திருக்கிறார். அதன்படி 22 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 25,563 குடும்பங்களைச் சேர்ந்த 81,605 மக்கள் இந்த வறண்ட வானிலை நிலவரங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எல்நினோ நிலவரம் மற்றும் இலங்கையின் அதன் சாத்தியமான தாக்கம் குறித்து நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். அம்பாறை பொன்னுருவ மட்டக்களப்பு பதுளை மூன்றாகலை ஹம்பாந்தோட்டை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களும் இந்த வறண்ட வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்கழகத்தில் இன்றும் ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
1: எல்னினோ தாக்கத்தை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு 11ஆம் தேதி கூடியது. அங்கு நாம் மீண்டும் ஒருமுறை தற்போதைய காலநிலை மற்றும் வானிலை நிலைமை தொடர்பில் மீளாய்வு ஒன்றினை முன்னெடுத்து எதிர்காலத்திற்குரிய எதிர்வுகூறல் ஒன்றினை முன்வைத்தோம். எல்னினோ நிலைமையானது பலமான எல்னினோ நிலைமையிலிருந்து அதிபலமான எல்னினோ நிலைமை வரையில் வளர்ச்சி அடைந்துள்ளது. மிக பலமானது என்ற நிலையை அது நெருங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று இந்த நிலைமையானது கிட்டத்தட்ட 75 வருடங்களின் பின்னர் ஏற்படுகின்ற ஒரு நிலைமையை போன்று சற்று தீவிரமடைந்துள்ளது என்ற கருத்து பெறப்பட்டது. குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன நீர் தொடர்பில் பிரச்சனைகள் எழுந்துள்ள பல மாவட்டங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த பிராந்தியங்களிலும் கூட முழு மாவட்டத்திடமன்றி பல கிராம உத்தியோக பிரிவுகள் மட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் தான் எங்களுக்கு முரண்பாடுகளாக அழைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை, முடராகலை, மட்டக்களப்பு, ரத்னபுரி, பதுல்லை, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் இந்த நிலைமையின் தாக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் அந்த நிலைமைக்கு பொருத்தமான வகையில் அவசியமான குடிநீரை பவுசர்கள் மூலமாகவும் பிற வழிகளிலும் பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து இலங்கையில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி 71ஆக அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 93,115 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 7,777 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இதற்கிடையில் கம்பகா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 19,825 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 18,475 நோயாளிகளும், கண்டியில் 6,726 நோயாளிகளும், மாத்தறையில் 6,066 நோயாளிகளும், களுத்துறையிலிருந்து 6,013 நோயாளிகளும் பதிவாகியுள்ளார்கள். உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல்னினோ காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ப்பதட்டம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 20% முதல் 25% வரை உயர்வடையக்கூடும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயகமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சர்வதேச சந்தை மாற்றங்களின் பிரதிபலிப்பாக கடந்த சில நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ சீனியின் விலை சுமார் 40 ரூபாயால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடும் செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று ஆரம்பமாகும் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக்க லியனகே தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டுக்கான தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை கடந்த 9ஆம் தேதி நாளாவிய ரீதியில் 2,723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வகையான டெங்கு ஒழிப்பு மற்றும் தடுப்பு பணிகளிலிருந்து இன்றைய தினம் முதல் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் சுகாதார அலுவலகத்தின் சிரேஷ்ட சுகாதார வைத்திய அதிகாரியை தன்னிச்சையான முறையில் இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரகராவில் ஊர்வலமாக யானைகள் செல்லும் முன்னர் அவற்றுடன் இணைந்து புகைப்படம் எடுத்தல், அவற்றுக்கு உணவளித்தல், அவற்றை தொட்டு பார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் கண்டி பிரகராவை பார்வையிடுவதற்காக செல்லும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெருமளவு மகிழ்விக்கும் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. யானைகள், ஆடைகள் மற்றும் அணிகலன்களால் அலங்கரிக்கப்படுவதற்கு முன் நகர சுற்றுலா ஹோட்டலுக்கு முன்னால் கடந்து செல்லும் போது சுற்றுலா பயணிகள் அவற்றுக்கு உணவளித்து மகிழ்கின்றார்கள். போகவந்தலாவ கீழ்த்தோட்டம் புனித ஆரோக்கிய மாத ஆலயத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா எதிர்வரும் 29ஆம் தேதி பக்திபூர்வமாக கொண்டாடப்பட இருக்கிறது. கண்டி மறைமாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய வேலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகையின் தலைமையில் இந்த ஜூபிலி விழா கொண்டாடப்பட இருக்கிறது. எதிர்வரும் 22ஆம் தேதி போகவந்தலாவ பங்கு தந்தை டொஸ்மின் ராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஜூபிலி பெருவிழா ஆரம்பமாகும். தொடர்ந்து 7 நாட்கள் நவநாள் ஆராதனைகள் இடம்பெற்று 29ஆம் தேதி மறைமாவட்ட ஆயர் வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டுகையினால் ஜூபிலி விழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். நவநாள் ஆராதனைகள் மற்றும் திருப்பலிகள் போவந்தல பங்கின் பங்கு தந்தை அர்ப்பணி டொஸ்மின் ராஜ், அருட்தந்தைகளான ஆண்டனி பெர்னாண்டோ, எட்வின் ரோட்ரிகோ, டக்லஸ் ஸ்டீபன், எண்டன் கவஸ்கர், யேசுதாசன், சிவந்த ரோட்ரிகோ ஆகியோரால் ஒப்புக் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின்
6: நேரம் சரியாக 2:50 அக்கராட்சத்தில் 1:50 தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலா செப்பிலில் அமைந்திருக்கும் மீ டி கேசங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள மீ டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் மிகுந்த நன்றிகள். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி, மிகவும் எளிமிக்க பிராந்தியம் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் சேர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இன்று நடைபெற உள்ள தெற்கு மண்டல குழு கூட்டத்திற்கு முன்னதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அம்சா சென்னையில் தமிழக முதல்வர் ஜோசப் பிஜே சந்தித்து பேசியுள்ளார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தமிழக சட்டசபை உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. அனைத்து மாநகர காவல் ஆணையாளர்களும் மாவட்ட காவல்துறையிலும் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து வாக்கி வந்ததையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியதாக அமைச்சர் ஆனந்தத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகையின் அடிப்படையில் 10,000 இந்தியர்களுக்கு வெறும் 73 மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்ட நாதூரம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தார்கள் என சவர்கரின் பேரன் சத்யாகி சவர்கர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உடல் பாகிஸ்தான நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் தீவிர உடல்நலக்குறைவை ரகசியம் காத்த மும்பை பார்சி சமூகத்தைச் சேர்ந்த 2 மருத்துவர்களுக்கு பாகிஸ்தான் மிக உயரிய குடிமக்கள் விருதான நிஷானே பிமதியாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் இந்தியா கட்டி கொடுக்கும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. காவிரி தண்ணீரை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக இம்மாதம் 25 புதுடெல்லியில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மாநிலங்கள் பேச்சு நடத்தும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014 ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரையான காலப்பகுதியில் 17 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலம் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு சிதைத்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க தேசிய தேர்வு முகாமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான உயர்நிலை கல்விக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் இன்போசிஸ் இணை நிறுவனம் நந்தன் நிலகேனி தலைமையிலான பணிக்குழு அளித்து வரும் பரிந்துரைகளை அமல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாணமான பத்திரம் தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பாடசாலையின் இலவச மதிய உணவு உட்கொண்ட சுமார் 34 மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள். விழுப்புரம் அரசு போக்குவரத்து கோட்டத்தில் குறைந்த வருவாயை ஈட்டும் 136 புறநகர் பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 உயர்ந்து ஒரு சவரன் 116800 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் கிராமுக்கு 200 உயர்ந்து 14600 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகள் தொடர்கின்றது. உலக செய்திகள் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கும் பிரபல வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ் GMPH நிறுவனத்தினர். போரில் அமெரிக்கா ராணுவத்திற்கு உதவும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதனால் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடன் அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பிரச்சனைகளையும் உடனடியாக மறு உத்தரவு வரும் வரையில் நிறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இவ்வாண்டுகள் வடகொரியா தலைவர் கிம் ஜோங்-உன்னை சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து சுமார் 1200 வெளிநாட்டவர்கள் லைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களில் அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரம் காட்டி வருகின்றது. நைஜீரியாவில் பெரூ கிராமம் அண்மையில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது. 165 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். கடத்தப்பட்டவர்கள் 308 பேரை அரசாங்கம் பின்னர் காப்பாற்றியது. வங்கதேசத்தில் அதிபர் தேர்தலில் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. முன்னாள் அதிபர் முகமது ஷாபுதீன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இளவரசர் ஹரியும் அவரது மனைவி மெகனும் தங்களது அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்று 6 ஆண்டுகள் ஆன நிலையில் இம்மாதம் மீண்டும் பிரிட்டனுக்கு குடியேற திட்டமிட்டுள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்தில் பாடசாலையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்பு பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு குறைந்தது 8 பேர் இறந்துள்ளார்கள். பிலிப்பைன்ஸில் துப்பாக்கியை சட்டங்களை கடுமையாக்குவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது. 1 அல்ல 2 அல்ல பெல்ஜியத்தை சேர்ந்த 2 மலையேறிகளின் சடலங்கள் 34 ஆண்டுகள் கழித்து உரிய பனிப்பாறையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் பனியோடையில் மலையேறிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பிரேசில் பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளார்கள். தெற்கு பிரேசிலின் இம்பிடுவா நகராட்சி பகுதியில் நேற்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மெலோமா என்னும் ஒருவகை தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை புதிய புற்றுநோய் தடுப்பூசி கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தோல் புற்றுநோய் மீண்டும் ஏற்படும் அல்லது பரவும் அபாயத்தை அது குறைப்பதாக கூறப்படுகின்றது. மெலோர்னா மேற்காகிய அமெரிக்க நிறுவனங்கள் இணைந்து அதை உருவாக்கியுள்ளன. உலகளவில் 3.4 கோடி மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தாலியில் மீன் பண்ணைகளுக்கு பெரும் தொந்தரவாக உள்ளன ப்ளூ கிரேப் என்னும் ஒரு வகை நீலக்கால் நண்டுகள். அண்மைய ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீர் வெப்பமானது பருவநிலை மாற்றம் அதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது. விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றது தங்களது நம்பிக்கையை அதிகரித்துள்ளது இந்திய அணியின் துணை கேப்டன் KL ராகுல் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் 3 விதமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஓட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பிவி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்கள் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். பிரதான வீரர் லைசையா ஷென் 2வது சுற்றிலேயே தோல்வியை கண்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி டி பிரிவில் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியுடன் மோதிய இந்தியா 5-3 என்ற ஹால் கணக்கில் வென்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். 1 யூரோ இலங்கையில் 385.11 இந்தியாவில் 311.63 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329.76 இந்தியாவில் 95.61 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 412.33 இந்தியாவில் 119.54 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 448.77 இந்தியாவில் 100.12 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238.94 இந்தியாவில் 69.28 இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசமை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை விட்டுவர் நூலுலகம் .com நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கும் பிரதான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் இந்த இரண்டு மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள். செய்திகளை செய்யும் எடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகள்.

0: நேரம் சரியாக 3 மணி ஆக்கிய ராட்சத்தில் 2 மணி தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. சாயே அருளும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சுரேஷ் அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். இன்று சற்று தாமதமாக சாயி அருள்மதம் வருவதையிட்டு மனவருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் ராஜா.

இவையெல்லாம் வேள். பண்பாடு இல்லாத வாழ்க்கை இறைவன் இல்லாத கோயில் போன்றது, நீர் இல்லாத கடல் போன்றது. பரந்த இவ்வுலகில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெறுவது எப்படி? தற்போது அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் தமக்குள்ள முன்னேற்றத்தையும் திறமையையும் கண்டு பெருமைப்படுகின்றன. விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இவற்றில் தம்மை எந்த நாடும் விஞ்ச இயலாது என்று அகந்தை கொண்டுள்ளன. ஆனால் வேத காலத்திலிருந்து இந்தியா இக்காலத்திய விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இவற்றுள் அடங்கியவை அனைத்தையும் தனக்குள் உணர்ந்துள்ளது. பாரத நாட்டின் சரித்திரம் வேத காலத்தில் இருந்து தொடர்ந்து வந்துள்ளது. புனித மந்திரங்கள் அனைத்தும், அவற்றிற்குரிய யந்திரங்களும் தந்திரங்களும், அதாவது செயல்முறைகளும் வெகு நாட்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. ஆன்மீக வாழ்க்கைக்கு வேதம்தான் அடிப்படை. வேதங்களில் அதர்வண வேதத்தை வெளிநாட்டவர் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். ஜப்பானியரும் ஜெர்மனியர்களும் அதர்வண வேதத்தில் கூறப்பட்டவைகளைக் கொண்டு பல பரிசோதனைகள் நடத்தியிருக்கின்றார்கள். பாரத நாட்டின் புனித சரிதத்தை யாராலும் அன்றிலிருந்து இன்று வரை முழுமையாக புரிந்து கொள்ளவோ விளக்கவோ இயலவில்லை. முதலிலிருந்தே பாரத நாட்டில் போற்றப்படும் சொல் வேதம் ஆகும். ஆதி காலந்தொட்டே பாரத மக்கள் வேதம் என்ற சொல்லை கூறி வந்தார்கள். வேத காலத்தில் விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்து உலகுக்கு வழங்கினார். காயத்ரி மந்திரம் மட்டுமல்ல, அவர் ஆதித்ய தேவனின் அடிப்படையில் அக்னியாஸ்திரம், பிரகாசாஸ்திரம் போன்ற பல அஸ்திரங்களை கண்டுபிடித்தார். பிறகு அவற்றை இராமனுக்கு அளித்தார். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்தது. பாரத நாட்டினர் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இவற்றில் பின்தங்கியவர்கள் அல்லர். முன்பு பாரத நாட்டினர் ஆராய்ச்சி செய்து கைவிட்டவை அனைத்தும் இப்போது மேல் நாட்டினரால் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. இது மட்டுமல்ல, ஆகாய விமானம், ரைட் சகோதரர்களால் அமெரிக்காவில் 1903 கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு ஜெர்மனியர் 1896 இதை கண்டுபிடித்தார். ஆனால் 1895 பாரத நாட்டில் பம்பாயில் வசித்த சிவராம் பாபுஜி சட்டர்ஜி என்பவர் விமானத்தை கண்டுபிடித்தார். இது 1500 உயரம் வரை சென்றது. அதற்கு பரோடா மகாராஜா நிதி உதவி செய்தார். ஆகவே ஆகாய விமானம் பாரத நாட்டினரால் 1895 கண்டுபிடிக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, கணிதத்தில் பாரத நாட்டினர் தேர்ச்சி பெற்று இருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக ஒற்றுமையின்மையினாலும் பொறாமையாலும் அவரது கண்டுபிடிப்புகள் வெகுவாக பரவவில்லை. மருத்துவத்துறையில் பாரத்வாஜ முனிவர் பல மருந்துகளை கண்டுபிடித்தார். அஸ்திர சாஸ்திரங்கள் பல அவரால் பரிசோதனை செய்யப்பட்டன. தற்கால அறுவை சிகிச்சைக்கு உரிய பல சோதனைகள் போன்று

0: பல அவரால் நிகழ்த்தப்பட்டன. அவரது கண்டுபிடிப்புகள் தற்கால அறுவை சிகிச்சைக்கும் உதவக்கூடியவை. இவ்வுலகிற்கு ஒரு அறநெறி கோட்பாடு தேவை. தர்மமே உலகத்தை காப்பாற்ற வல்லது. மனு சக்கரவர்த்தி மனு தர்ம சாஸ்திரத்தை அறநெறி கோட்பாட்டை நிறுவினார். நியாய சாஸ்திரம் நீதி நெறி கௌதமரால் நிர்ணயிக்கப்பட்டது. பொருளாதார கோட்பாடு சாணக்கியரால் விளக்கப்பட்டது. பல அறிவு துறைகள் பாரத நாட்டில் உருவாயின. நம் நாட்டினரின் புத்தி சக்தி சாமர்த்தியங்கள் தற்கால மாணவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நம் நாட்டை பற்றி தாழ்வான கருத்து கொண்டிருக்கின்றார்கள். நம் நாட்டின் யந்திர தந்திர மந்திர நுட்பங்கள் வளர்ச்சி பெற்று இருந்தன. இது மட்டுமல்ல, சாவித்திரி என்ற பெண் தனது புத்தி சாமர்த்தியத்தினால் யமனிடமிருந்து தன் கணவன் சத்தியவான் உயிரை மீட்டாள். சூரிய உதயத்தின் போது மரணமடைவான் என்று இருந்ததால் சுமதி என்ற பெண் கணவன் மீது கொண்ட அன்பின் தவ வலிமையினால் சூரியன் உதயமாகாமல் இருக்க முயற்சி செய்தாள். அத்தகைய பேராற்றல்கள் பாரத நாட்டு ஆண்களிடமும் பெண்களிடமும் அன்று ஒளி வீசின, என்றும் காணப்படுகின்றன. பாரத நாட்டு கலாச்சாரத்தின் மகிமை போற்ற இயலாத அளவுக்கு உயர்ந்தது, மதிப்பிட இயலாதது, பரந்த கடல் போன்றது. அடித்தளத்தில் தண்ணீர் இல்லாவிடில் பம்பு செட் மூலம் மேலே தண்ணீரை கொண்டு வர இயலாது. நம் நாட்டு கலாச்சாரம் சமத்துவ பாவனையை சமத்துவ நோக்கினை வலியுறுத்துகின்றது. நதிகளெல்லாம் கடலிற் சென்று முடிவடைகின்றன. ஆனால் கடலின் உயரம் ஒரு அங்குலம் கூட உயருவது இல்லை. தண்ணீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாக மாறுகின்றது. அதனால் கடலில் தண்ணீர் குறைவதும் இல்லை. இவ்வாறு ஏற்றமும் இறக்கமும் இல்லாத கடல் பாரத நாட்டு கலாச்சாரத்தை குறிக்கின்றது. வெளிநாட்டு படையெடுப்புகள் பல நிகழ்ந்தும் பாரத நாட்டு கலாச்சாரம் அழியாது இருக்கின்றது. வெளிநாட்டவர் பலர் இக்கலாச்சாரத்தை அழிக்க முயன்றார்கள். யாரும் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. நமது கலாச்சாரம் ஆத்ம ஸ்வரூபம். வெளிநாட்டவரும் நம் நாட்டவரும் இதை பற்றி எளிதாக நினைக்கின்றார்கள். கல்ச்சர் இஸ் அ வே ஆஃப் லைஃப். பண்பாடு வாழ்க்கை முறையாகும் என்று கூறுகிறார்கள். வாழ்க்கை முறை என்றால் என்ன? வே அதாவது வழி என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன என்பது அவர்களுக்கு புரியவில்லை. வாழ்க்கை மிகவும் புனிதமானது. வாழ்க்கையின் நோக்கம் சுக சௌக்கியங்களை அனுபவித்தல், உயர்ந்த இலட்சியத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குதல், ஆனந்தத்துடன் இருத்தல் ஆகும். ஒவ்வொரு பாரத குடிமகனும் இக்கலாச்சார பண்பாட்டின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். இக்கலாச்சாரம் பாரத நாட்டுக்கு மட்டுமே உரியது அல்ல. இது உலகத்துக்கே அடிப்படையும் ஆதாரமும் ஆகும். அனைவரும் ஒன்று கூடி வாழ வேண்டும். அனைவரும் ஒன்று கூடி இசைவுடன் வாழ வேண்டும். அனைவரும் ஒன்று கூடி ஆனந்தத்துடன் இருக்க வேண்டும். அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நட்புடன் இருக்க வேண்டும். ஆகவே கலாச்சார பண்பாடு பொதுவாக இவ்வுலகத்திற்கே உரியது. மனிதர்கள் வேறிடங்களில் பிறந்து வேறு வடிவங்களும் பெயர்களும் கொண்டிருக்கலாம். ஆனால் மனித சமுதாயம் ஒன்றே. மானிடர் அனைவரும் ஒரே சாதி. அதற்குள் வேறுபாடு இல்லை. பாரத கலாச்சாரம் மனித குலத்துக்கு எத்தகைய வேற்றுமையும் இன்றி பொருத்தமானது. இது மட்டுமல்ல, பாரதிய கலாச்சாரம் உலகிற்கு பலவிதமான மொழிகளை உருவாக்கி தந்திருக்கின்றது. பொருளாதார கலையில் பலவித பிரச்சனைகள் உள்ளன. அவற்றையும் பல இடைஞ்சல்களையும் எதிர்கொண்டு தீர்வு கண்டு திறமையுடன் சமாளிக்கப்பட்டுள்ளன. சாணக்கியர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறியுள்ளார்கள். அவர் கூறிய தீர்வுகளை நாம் நடைமுறைக்கு கொண்டு வராததால் நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. சாணக்கிய சாஸ்திரம் தெய்வானு வேஷனா என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. இறைவனை தேடுதல் என்பதாக பொருள் கொள்ளப்படுகின்றது. விசாரணை என்ற பொருளில் தேடுதல் என்று அறிஞர்கள் பொருள் கூறுகின்றார்கள். இறைவன் எங்கும் இருக்கின்றார். அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரிடமும் இருக்கும் தெய்வீகத்தை யார் தேடுவார்கள்? அப்போது எவ்வாறு விசாரணை என்பதற்கு தேடுதல் என்று பொருள் கூறுவது? அது தியானம், பஜனை, வழிபாடு இவற்றால் அடையப்படுவது அன்று. இவை மனம் கலங்காதிருக்க உதவும் நற்செயல்கள் ஆகும். அன்பின் வடிவங்களே, இறைவனை தேடுதல் என்றால் என்ன பொருள்? இறைவனை தேடுதல் என்பதற்கு ராகத்துவேஷத்தை, அதாவது பற்றுதல், வெறுப்பு இவற்றை கைவிடுதல் என்று பொருள். நெருப்பின் மேல் சாம்பல் மூடுகிறது. சாம்பலை எவ்வாறு விளக்குவது? எங்கிருந்து வந்தது? அதுவும் நெருப்புத்தான். மேகம் எங்கிருந்து வந்தது? சூரிய ஒளியால் ஏற்பட்டது. சூரிய ஒளியால் உருவான மேகம் சூரியனை மறைக்கிறது. கிணற்றில் தேங்கியிருக்கும் தண்ணீரின் மேல் பாசி படுகிறது. பாசி தண்ணீரை மூடுகிறது. விழிமேல் கட்ராக்ட் திரை போல மூடுகிறது. எங்கிருந்து கட்ராக்ட் வருகிறது? பார்வை புலனிலிருந்தே உருவாகிறது. அது வெளியிலிருந்து வரவில்லை. நெருப்பின் மேல் இருக்கும் சாம்பலை விளக்குவதற்கு நாம் அதை ஊத வேண்டும். சாம்பல் விலகியதும் நாம் நெருப்பை காண்கின்றோம். குளிர்ந்த காற்று வீசியதும் மேகங்கள் நகர்ந்து செல்கின்றன. சூரியன் கண்ணுக்கு புலனாகிறது. அது புதியதாக வெளிவரவில்லை. பாசியை களைந்ததும் தண்ணீரை காண்கின்றோம். விழித்திரையை விளக்கியதும் பார்வை திரும்புகிறது. மனிதனிடம் உள்ள தெய்வீகம் ராக துவேஷ அகங்காரம், அதாவது விருப்பு வெறுப்பு தான் என்ற முனைப்பு இவற்றால் மூடப்படுகின்றது. அவை விலகியதும் தெய்வத்தன்மை வெளிப்படுகிறது. இத்தகைய சாத்திரங்கள் பழங்காலத்தில் பாரத நாட்டில் பரப்பப்பட்டு வந்தன. அக்காலத்தில் சமஸ்கிருதம் எல்லோருக்கும் தெரிந்த மொழி. நாட்கள் செல்ல செல்ல சமஸ்கிருதம் புறக்கணிக்கப்பட்டது. சாத்திரங்களும் அவற்றின் விளக்கங்களும் சமஸ்கிருதத்திலேயே எழுதப்பட்டன. இதற்குள் அடங்கிய அளவற்ற செல்வத்தை யாராலும் விளக்க வருணிக்க இயலாது. நமது கலாச்சாரத்தை மறந்தோம், தெய்வீகத்தன்மையை மறந்தோம், மயக்கத்தில் மூழ்கி இருக்கின்றோம். உலக ஆசைகள் மேலெழுகின்றன, அக நோக்கு உள் உணர்வுகள் இழக்கப்படுகின்றன. உள்ளே நோக்கும் முயற்சியை வளர்க்க வேண்டும். வெளியில் காண்பவை தற்காலிகமானவை. அன்பின் வடிவங்களே, நீங்கள் இளைஞர்கள், யௌவன பருவத்தில் மனதில் திரைகள், மறைப்புகள், விரிப்புகள் இருக்கலாம். யௌவன கர்வம், இளமையின் பெருமிதம், நடுவில் வந்து நடுவில் செல்வது, அரைக்கணத்தில் நகர்ந்து செல்கின்றது, அதை நிரந்தரம் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் நிரந்தர ஆனந்தத்தை கணப்பொழுதில் மறைவது என்று நினைக்காதீர்கள். இது சரியல்ல. அன்பின் வடிவங்களே, நாம் அடையப்பெறும் கல்விகள் அனைத்தும் பண்பாட்டை நமக்கு அளிக்க வேண்டும். சங்கரர் வேறு விதமாகவும் கூறுகிறார். அக்காலத்தில் பண்டிதர்கள் இலக்கணம் கற்றனர், பாணினி இலக்கணம் கற்றனர். இப்போது இலக்கணம் கற்பது இல்லை. இலக்கணம் இல்லாத மொழி தன் உருவத்தை இழக்கிறது, அது செயற்கையாக மாறிவிட்டது. சமஸ்கிருதம் என்பது சொல்லில் உள்ளதே தவிர அதன் பொருள் பண்படுத்துதல் மறைந்து விட்டது. ஒரு முறை சங்கரர் காசியில் சீடர்களுடன் நடந்து சென்றார். அங்கு முதிய பண்டிதர் ஒருவர் டுக்ரெஞ்ச் கரணே என்ற இலக்கணச் சொல்லை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு இருந்தார். சங்கரர் கேட்டார், இது என்ன பித்து பிடித்த செயல்? இது எவ்வாறு இலக்கணம்? இந்த இலக்கணத்தால் நமக்கு இப்போது என்ன பயன்? பித்து பிடித்தவரே, இது உங்களை காப்பாற்றாது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரஞ்ச் கரணே. பித்த பிடித்தவரே, உங்களுக்கு இந்த இலக்கணம் எவ்வாறு பயன்பட போகின்றது? உங்களை இது காப்பாற்றாது. இறைவன் புகழை பாடுங்கள், இறைவன் நாமத்தை கூறுங்கள். இறைவன் எங்கிருக்கின்றார்? உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார். தெய்வீகம் வெளியில் இல்லை, எங்கும் நிறைந்து இருக்கின்றது. அது உள்ளும் வெளியும் எல்லாவிடங்களிலும் இருக்கின்றது. ஒன்றும் அறியாதவன் நான் கடவுளை தேடுகின்றேன் என்று கூறுகின்றான். அது அறிவற்ற செயல். இது அடையப்பெறுவது இல்லை, தானே அறிவது. எவ்வாறு? தீய குணங்களை விளக்கினால் தானாகவே வெளிவரும். இவையெல்லாம் மறைப்புகள், கவரிங். இந்த மறைப்புகளை நீக்கினால், உங்களது தீய குணங்களை விளக்கினால் உங்களுடைய இயல்பு உங்களுக்கே புரியும். மாணவர்களிடம் மிகுந்த ஆற்றல்கள் உள்ளன. விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் ஆற்றல்கள் அனைத்தும் மாணவர்களுக்குள்ளே மறைந்திருக்கின்றன. அவர்கள் வெளியே இருப்பதை ஆராய்ச்சி செய்கின்றார்களே தவிர உள்ளே இருப்பதை சோதனை செய்வது இல்லை. புகைப்படம் எடுப்பவன் ஒருவன் உங்களை புகைப்படம் எடுக்கின்றான். அப்படத்தில் உங்களது உடைகள், அவற்றின் நிறம், உங்கள் உருவ அமைப்பு இவை காணப்பெறும். வெளிப்புறத்தை அறிகின்றீர்கள். உள்ளகத்தை பற்றி அறிவது இல்லை. ஆனால் எக்ஸ்ரே படத்தில் எலும்பு போன்று உள்ளே இருப்பதை காணலாம். தற்கால கல்வி வெளிப்புறத்தில் புகைப்படம் எடுப்பவனை போன்றது. ஆன்மீக கல்வி எக்ஸ்ரே படம் போன்றது, உள்ளிருப்பதை தெரிவிக்கின்றது. ஆன்மீகம் மிக அவசியம். தற்கால கல்வியில் சமூக நெறி, தார்மீகம், ஆன்மீகம் மூன்றும் காணப்படுவது இல்லை. விஸ்வாமித்திரர் கடும் தவம் புரிந்தார், ஆதித்ய ஹிருதயம் கண்டுபிடித்தார். ஆதித்ய ஹிருதயத்தின் தத்துவத்திலிருந்து பல அஸ்திரங்களை உருவாக்கினார். இத்தகைய ஆற்றல் இருந்தும் ஏன் இராமனை நாடினார்? இராமன் யாகத்தை காக்க வேண்டுமென்று விரும்பினார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நெறிமுறை உண்டு. விஸ்வாமித்திரர் ஜபம் செய்து யாகம் புரிய வேண்டும். யாகம் புரிபவன் எந்த விதமாகவும் துன்புறுத்தல் ஆகாது. அவர் யாகம் செய்ய வேண்டுமென்று உறுதி பூண்டார். அவ்வாறு உறுதி பூண்டதால் எதற்கும் சினம் வெறுப்பு கொள்ளுதல் ஆகாது. அவர் யாகம் செய்விக்கும் புரோகிதராக பொறுப்பேற்று கொண்டதால் இராமனின் உதவியை நாடினார். இராமர் யார்? தசரத குமாரன் அல்ல, ஆத்மா ராமன். ஆத்ம தத்துவம் எங்கும் நிறைந்துள்ளது, அது ஒவ்வொருவரிடமும் உள்ளது. இந்த சைத்தன்யமே தெய்வஸ்வரூபம், இறைவனின் வடிவு. கன்ஷன்ஸ் தெய்வீகம், அதுவும் எல்லாரிடமும் பரந்து உள்ளது. கன்ஷன்ஸ் ஜீவசாட்சி மனச்சாட்சியை ஒருபோதும் மீறுதல் ஆகாது. அது இறைவன் கட்டளை. இதை நடைமுறையில் நிறைவேற்ற பல ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொள்கின்றோம். ஆன்மீக பயிற்சிகளுக்கு முயற்சி தேவையே இல்லை. முழுமையாக அன்பு செலுத்தினால் போதும். ஒரு சிறிய உதாரணம். அன்னை சிறு குழந்தையை கீழ் அறையில் படுக்க வைத்துவிட்டு மேல் அறையில் ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். குழந்தை கண் விழித்து சிணுங்கி அழுதால் போதும். கை வேலையை உதறி தள்ளிவிட்டு கீழே வந்து குழந்தையை சமாதானப்படுத்தி உறங்க வைத்துவிட்டு செல்கின்றாள். அதேபோல மனிதன் இவ்வுலகில் கணக்கற்ற கொந்தளிப்புகளிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்கின்றான். அவன் இறைவனை நோக்கி கதறுகின்றான். எங்கு இருந்தாலும் இறைவன் அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார். முழு இதயத்துடன் பிரார்த்தனை செய்தாலும் முழு இதயத்துடன் அன்பு செலுத்தினாலும் இறைவன் வருவது நிச்சயம். குழந்தை அழும்போது பாவமோ ராகமோ தாளமோ பற்றி தாய் கவலைப்படுவது இல்லை. அழுதாலே போதும், தாய் இறங்கி ஓடி வருவாள். மனிதன் எப்போதும் அழுது கொண்டே இருக்கின்றான். பிறக்கும் பொழுது அழுகின்றான், இறக்கும் போது அழுகின்றான். இடையில் பல காரணங்களுக்காக அழுகின்றார்கள். தர்மம் நலிந்தது என்று ஒருபோதாவது அழுதீர்களா? எதற்காக அழுகின்றீர்கள்? அழ வேண்டுமென்று அழுகின்றீர்கள் இல்லையா? கடவுளுக்காக நீங்கள் அழுவது இல்லை. இதையே இராமகிருஷ்ண பரமஹம்சரும் கூறினார். சுவாமி, எப்போதாவது கடவுளை தரிசிக்க இயலுமா என்று ஒருவர் கேட்டார். நீயும் நானும் பேசிக்கொள்வது போல இறைவனிடமும் பேசிக்கொள்ளலாம் என்றார் இராமகிருஷ்ணர். நீ குடும்பத்துக்காக அழுகிறாய், குழந்தைகளுக்காக அழுகிறாய், பணத்துக்காக அழுகிறாய், பதவிக்காக அழுகிறாய், இறைவனுக்காக அழுகிறாயா? அதே விதமாக இறைவனுக்காக அழு, இறைவன் உடனே வருவார். இறைவன் வேறெங்கும் இல்லை, உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். உன்னால் அதை அறிய இயலவில்லை. பலர் மூக்கு கண்ணாடியை போட்டிருக்கும் போதே மூக்கு கண்ணாடியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மூக்கு கண்ணாடி தன் மூக்கிலேயே இருப்பது அவர்களுக்கு தெரியாது. மூக்கின் மேல் இருக்கும் மூக்கு கண்ணாடியை வேறெங்கே தேடினால் கிடைக்கும்? இறைவனை தேடுபவன் உண்மையில் தன்னை தேடுகின்றான். அவனே கடவுள். கடவுள் எங்கும் இருக்கின்றார். அனைத்தும் அனைவரும் கடவுளே. ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.
1: நன்றி வணக்கம் சகோதரி. அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருள் முதல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

பொன்னிப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அமைமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:30, ஐக்கியராஜ்யத்தில் 2:30. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம்.

0: எப்படி அந்த உறவுகளை நலமாக உற்சாகமாக லாலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோசரியம்மா.
0: வணக்கம் ஜோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமா. நித்திரை கொண்டு ஒழுங்கிட்டேன்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து
0: வள்ளிமயில்.
1: வள்ளிமயில்
0: தெரியுமா? வள்ளிமயில
1: நினைக்கிறீங்க?
0: காட்டுல வசிக்கிற பாவம். அந்த பாடல் இப்ப உங்களுக்கு விருப்பம்
1: இருக்காது?
0: அப்ப உங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டு பாட்டு. நல்ல பாட்டா? நன்றி.
1: அழகி
2: போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
3: அப்ப எங்க நான் போய் வேணுங்க வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
3: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வேணுங்க வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிக்கைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அமெரிக்காவில் இருந்து ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா. நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல கேக்குறீங்க? இணைந்து பாடியிருக்கிற கவிதை வரியில் வந்த பாடல் விஸ்வநாதனுடைய இசை, அந்த மாதிரி பெரிய பாடல் தான் அவருக்கு விஸ்வநாதனுக்கு பிடிச்ச பாடல். பாட்டி பொருதாய மக்கள்
1: சொன்னீங்க.
0: பாப்பா கூட பாவம் சொல்லலாம், நீங்க சொல்றது தெரியா இருக்கும். எனக்கும் பயது வந்துட்டு தானே.
1: இல்ல இல்ல, நான் இந்த பாடல் வந்து முத்துராமனும் எம்ஜிஆரும் சித்தாரோட பாடினாதான்
0: ரெண்டு பேரும் அப்படி பாடின பாட்டு. நான் தான் படத்தை மாறி சொல்றேன்னு தெரியல.
1: ரெண்டு
0: பேர் பாடின பாட்டு, ரெண்டு பேர் பாடின சீனிவாசும் டி எம் சௌந்தரராஜனும் பாடுகிறார்கள்.
1: அண்ணா அண்ணா, என்ன ரெண்டு வயதுல உங்களை பிடிக்க போறேன்?
0: ரெண்டு
1: என்ன ரெண்டு வயதுல உங்களை எட்டி பிடிக்க போறேன்?
0: எட்டி பிடிக்க போறீங்களா? எட்டி பிடிக்க என்ன பிடிக்க போறீங்க?
1: உங்களை பிடிக்கலா?
0: என்ன பிடிக்கலா? நன்றி, வாழ்த்துகள். ரெண்டு பேருக்கு என்ன காத்திருக்கிறார்கள் அவர்கள்.
1: நன்றி,
0: நன்றி.

0: வெளிச்சு பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்புகின்றனர். அமெரிக்க ராஜா அவர்களுக்கு நன்றிகள். இந்த பாடல் உடதாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து, அதாவது எம்ஜிஆரும் முத்துராமனும் இணைந்து ஜெயலலிதாவோடு நடித்த பாடல். இந்த பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன் அவர்கள். இந்த நேரத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஏமலேந்து பொங்கியூர் ராஜா.
0: பொங்கியூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: என்ன உங்களோட குறைஞ்சி போச்சு உங்களோட குரல்?
1: எங்க
0: வானொலியில்?
1: வானொலியில் நான் ரொம்ப மணி பிறகு டிவி போயிட்டோம்.
0: என்ன சொல்றோம்?
1: ஒரு டேவி ஒன்று இருந்தது மனுஷிக்கு தெரியும். டேவி ஒன்று இருந்தது இந்த டாக்டருக்கு.
0: நீங்க உங்களோட பாசல சொன்னா எனக்கு விளங்குமா?
1: அதான் டாக்டருக்கு ஒரு டேவி ஒன்று இருந்தாரு.
0: அது என்ன டாக்டருக்கு? அது என்ன ஒரு டேமின் என்ன?
1: என்ன ஒன்பது மணிக்கு போகணும்.
0: ராந்தேவு?
1: அதாவது
0: ராந்தேவு இருந்தா
1: என்ன
0: பாடல் கேக்குறீங்க?
1: அன்பு நடமாடும் கலைக்கூடமே
0: என்ன கேக்குறீங்களா?
1: ஆமா கேக்குறோம்.
0: இப்ப ராஜா கேட்ட மாதிரி பாட்டு இல்ல பாக்கணும், சும்மா அந்த மாதிரி கிட்டார் அடிய பாக்க சும்மா
1: நினைவு எப்பயும் நிலையாக நின்று கொண்டுதான் இருக்கு ராஜா. அதான் பேரே அழியாது. அது அவர்
0: பேர் அழியாது, ஒரு நாளும் அழியாது.
1: ஒரு நாளும் அழியாது. அது பரம்பரை பரம்பரையா வந்துட்டே இருக்கு,
0: வந்துட்டே இருக்கு.
1: மக்களுக்காக வாழ்ந்தவர் தானே. மக்களுக்காக மக்களுக்கு எடுத்து மக்களுக்கிட்டே கொடுத்துட்டு மக்களோடய சேர்ந்து இருந்த அவர் தான். அவர் தான் உண்மையான
0: ஒரு கொடைவள்ள.
1: கொடைவள்ள.
0: நன்றி குடைவள்ளல், உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.

0: அடுத்த பாடலை பொங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க.
1: நீங்களும்
0: செய்யறோம் பாப்போம்.
1: நானும் அந்த இது துள்ளாரமனமும் துள்ளும் படத்துல இருந்து இன்னிசை பாடி வேறும் அந்த பாட்டு சித்ரா
0: பாடினா சித்ரா குட்டி பாடணும் வேணும் உங்களுக்கு.
1: ஓ
0: ஓகே, இன்னிசை பாடி வேறும் சித்ரா பாடுறது.
1: ஓ
0: ஏன் பாண்ட பாட்டு
1: இல்ல உன்னிகிருஷ்ணனும் பாடி இருக்கிற சித்ரா பாடி இருக்கிற
0: வந்தவங்க அதுல பொம்பளை பிள்ளை பாடினதுதான் உங்களுக்கு வேணும்.
1: சரி சரி, எதுவும் சரிதான். சும்மா
0: பாட்டு பாடி காலமங்கள் வேற இல்ல சித்ரா வந்த பிறகு சித்ரா பாடிய பாடல்கள் வருடங்கள் மட்டும் திரைத்துறையில
1: பாடுறான்.
0: சித்ரா வந்து இப்பதான் வந்து இளமையான ஆளும் தானே. ஆனா படம் தயாரிப்பு தொகை கூட இப்பல அவையின் காலத்துல படம் தயாரிப்பு குறைவு. அந்த வருடம் ஒரு வருடம் கூட ஒரு படம் எடுக்கும். இப்ப ஒரு வருடத்துக்கு 70-72 படங்கள் தூக்கி அடிச்சு போட்டுருப்பாங்க. அப்ப ஓடி ஓடி போய் பாடம் வேணும். சித்ரா வாங்கோ, பிறகு சுஜாதா வாங்கோ, வாங்கோ வாணியம்மா, வாணியம்மா வாங்கோ எடுக்க கூப்பிடுவாங்கள். அவர் எழுதி வச்சுட்டு போயிடுவார். இசையமைப்பாளர் இந்த பாடல் இவரை கொண்டு தான் பாடணும், இந்த பாடல் இவரை கொண்டு தான் பாடணும் என்று எழுதி வச்சுட்டு போனால் அவர் அங்கே இருக்கிற அவர்கிட்ட அசிஸ்டன்ட் இருக்கிறார் இல்லோ, அவர் கூப்பிட்டு தான் அங்கெல்லாம் ரெக்கார்டிங் இன்ஜினியர் எல்லாம் வந்துடுவாங்க. வந்து துவங்கிடுவாங்க டங்கு டங்கு டங்கு டங்குண்டு. அதில் வந்து இன்னொரு ஆள் வந்து மனோமாரி ஆக்கள் எல்லாம் வந்து முந்தைய ரக் பாடுறது பிள்ளை. அவ நேரம் கிடைக்காட்டிக்கு வேலை வந்து கண் நேரத்துக்கு நிற்க மாட்டேன்னு அவர் ரக் பாடி வச்சுட்டு போயிடும். அந்த ரக்கு பார்த்து போட்டு அதே சீசன்ல பாடுவார்கள். இப்பதான் அப்படி, முந்தி அப்படி
1: இல்லை,
0: முந்தித்தான் அப்படி இல்லை, இப்ப அப்படி. இப்ப நீங்க வந்து வச்சு போட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்து டீ குடிச்சிட்டு வரணும், இப்ப குடிச்சு போட்டு வந்து ஆம்பளை பாடிட்டு போனாலும் ஆம்பளை தண்டை செட்டை பாடிட்டு போக நீங்க அதுக்கு இடையில வந்து
1: நன்றி.
0: நன்றி,
1: வணக்கம்.

அடுத்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மடித்தியாளர் செய்திகள்.

நேரம் சரியாக 4 மணி. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 3 மணி. மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசுலாட்சியில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். யாழ்ப்பாணம் இனிவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக்கோரி இன்று வியாழக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட திருச்செல்வம் நிகழ் ஜிம் பிரவுன் அடிகளாரின் மற்றும் அவரது உதவியாளர் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த கோரி அல்லப்பேட்டையில் இன்று வியாழக்கிழமை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் ராணுவ பயன்பாட்டில் உள்ள காணிகள் செம்மணி மனித புதைகுளி பொருளாதார முதலீடுகள் தொடர்பில் விரிவாக கேட்டறிந்த இலங்கைக்கான கனேடிய தூதுவர் இசேபில் மார்டின் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் இசேபில் மார்டினுக்கு இடையில் இன்றைய சந்திப்பொன்று இடம்பெற்றது. தந்தை செல்வாவின் 50வது சிறார்த்த தின நிகழ்வை முன்னிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு இலங்கையின் போலீஸ் மற்றும் போலீஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆகியவற்றுடன் இணைந்து தென்மாகாணத்தின் காலி மாத்திரை மற்றும் தங்காலை

மகாபல உயர்கல்வி பழமை பரிசில் நிதியம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புதிய தகவல் முறைமை ஒன்றையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் யாழ் தந்தை செல்வ அரங்கில் இடம்பெற உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேராதரவை வழங்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் வங்கித்துறையில் கடன் வழங்குவதற்கான விருப்பம் நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டில் அதிகரித்துள்ள போதிலும் அதன் வளர்ச்சி வேகம் 1வது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் மந்தமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புதிய கடன் வழங்கல் ஆய்வறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இலங்கையை சுங்கத்தின் திணைக்களத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி ஜனக நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மிகவத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கொட பகுதியில் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 காயமடைந்துள்ளார் மன்னிக்கவும் உயிரிழந்துள்ளார்கள். ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சமித் சந்து எனப்படும் ஒருங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டை பாதித்துள்ள எல்னோ வானிலை நிலவரங்களால் 7 மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரழிவு நிவாரண சேவைகள் மையத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரகித் தனசூர்யா தெரிவித்துள்ளார். தரம் 5ஆம் புலமை பரிசல் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இன்று வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இன்று நடைபெறவுள்ள தெற்கு மண்டல குழு கூட்டத்திற்கு முன்னதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்து உரையாடியுள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளை அகற்றக் கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து வாய்க்கு வந்ததையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியதாக அமைச்சர் பூஷன் ஆனந்தத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் தேவர்குளத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிரியாருக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கியது மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்ட நாதூரம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தனர் என ஜவர்கரின் பேரன் சஜாகி ஜவர்கர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தில் இந்தியா கட்டி கொடுக்கும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. காவிரி தண்ணீர் பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக இம்மாதம் 25ஆம் தேதி புதுடில்லியில் கேரளா தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்கள் பேச்சுவார்த்தைகளில் மேற்கொள்ள உள்ளார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரையிலான காலகட்டத்தில் 17 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களின் விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய டெல்லியில் பாடசாலையில் பயிலும் இளம் பருவத்தினர் கிட்டத்தட்ட 4 பேரில் ஒருவர் போதிய தூக்கமின்றி இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலக செய்திகள். போரில் அமெரிக்கா இராணுவத்திற்கு உதவும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடன் அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் உடனடியாக மறு உத்தரவு வரும் வகையில் நிறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதட்டம் காரணமாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் மேற்கொண்ட அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இவ்வாண்டுக்குள் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் பெயினை சந்திக்க இருப்பதாக தெரிய வருகின்றது. வங்கதேசத்தில் அதிபர் தேர்தலில் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது.

சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஐசிசி தலைவர் டோமகோ அகானே, மூத்த வழக்கறிஞர் அப்துல் ஏசே ஆகியோர் மீது அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இளவரசர் ஹரியும் அவரது மனைவி மெஹானும் தங்கள் அரச பொறுப்புகளிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்று 6 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 மாதம் மீண்டும் பிரிட்டனுக்கு குடியேற திட்டமிட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்லாந்தில் பாடசாலையில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பிலிப்பைன்ஸில் துப்பாக்கி சட்டங்களை கடுமையாக்குவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது. பிரேசில் பேருந்தும் லொரியின் நேருக்கு நேர் மோதியதில் 21 பேர் உயிரிழந்துள்ளார்கள். தெற்கு பிரேசிலின் இம்பிடுவா நகராட்சி பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உலகளவில் 3.4 கோடி மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தாலியில் மீன் பண்ணைகளுக்கு பெரும் தொந்தரவாக உள்ள புளூ கிரேப் காணிலக்கால் நண்டு, ஒரு வகை நண்டுகள் ஆமை அண்மை ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீர் வெப்ப பருவநிலை மாற்றம் அதற்கு ஒரு காரணம் என தெரிய வந்துள்ளது. விளையாட்டு செய்திகள், இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் போட்டியில் வெற்றி பெற்றது தங்களது நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக இந்திய அணியின் துணை கேப்டன் KL ராகுல் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டின் 3 விதமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கின்றது. உலகக்கோப்பை ஹாக்கி ஆண்கள் பிரிவு லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியுடன் மோதிய இந்தியா 5-3 என்ற கால் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றால் TRT Tamil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறுவல் இருப்பையும் எமது வானொலியில் வளம்பெறும் அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 385 ரூபா 11%, இந்தியாவில் 111 ரூபா 63 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329 ரூபா 76%, இந்தியாவில் 95 ரூபா 61 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 412 ரூபா 39%, இந்தியாவில் 119 ரூபா 54 பைசா. ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 448 ரூபா 77%, இந்தியாவில் 130 ரூபா 12 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238 ரூபா 94%, இந்தியாவில் 69 ரூபா 28 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் BT கேஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தில் 2 நிறுவனங்களுக்கு நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்.
5: நேரம் சரியாக 4:12, ஐக்கராட்சியத்தில் 3:12. இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பு. பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பை கேட்காத அன்பர்களுக்காக என்று தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தூத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

குடும்பு ஒலிபரப்பாகும் தியேட்டர் தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம்.

ஊபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டி வந்தாம். பாதகருவாக அமைந்திருப்பது இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?

0: 172nd பட்டி வர்றா. கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றது என்றால் கல்வி தொழில்நுட்பத்திறனை தருகின்றது, அல்லது பொறியியல், மருத்துவம், கணினி கலை, கணக்கியல் போன்ற துறைகளுக்கான அடித்தளத்தை அமைக்கின்றது, போட்டித் தேர்வுகள் மூலம் வேலை வாய்ப்புகளை தயார்படுத்துகின்றது, பட்டப்படிப்பு தொழிற்பயிற்சி இவைகளை அறிமுகப்படுத்துகின்ற வேலைக்கு தயார்படுத்துகிறது என்ற அணிக்காகவும், அல்லது வாழ்க்கை என்பது சம்பளம் பெறுவதை காட்டிலும் பெரிய விடயமாக இருக்கின்றது, மற்றது தோல்வியை ஏற்றுக்கொள்வது, மனிதர்களுடன் பழகுவது, முடிவெடுப்பது போன்றவற்றை இந்த கல்வியும் கற்றுத்தர வேண்டும். பணத்தை நிர்வகித்தல், குடும்ப பொறுப்பு, மன அழுத்தத்தை சமாளித்தல் போன்ற நடைமுறைகளும் இவைகளால் கற்றுத்தருகின்றதா? இவைகளை பற்றிய ஒரு பட்டிமன்றம் தான் இவைகள். கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா, அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். குணநாயம்மா, நலமாக இருக்கின்றீங்களா?
1: இருக்கிறேன்.
0: நலமாகவே இருக்கின்றோம். சரி, நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நன்றி, நன்றி. இன்று எங்கள் 172nd பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய பட்டிமன்ற நடுவராக விளங்கும் எங்கள் கைதி இருக்கும் என்னோட எதிர்தரப்பு, என்னுடைய தரப்புக்கு வந்து பேச இருக்கு நேர்களுக்கும் கேட்டு கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி ஜெயரூபி ஆபரண மாளிகைக்கு நன்றி கூறி தொடங்க
0: உள்ளேன்.
1: எனது இந்திய கல்வி முறை மாணவர்களை வேலைக்கு மட்டுமே தயார்படுத்துகிறது என்ற அணிக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வலிமையான ஆழமான கருத்துக்களை தர வந்திருக்கிறேன்.
0: கண்டிப்பாக நீங்கள் ஆழமான கருத்துக்களை தரத்தானே நாங்களும் காத்திருக்கிறோம்.
1: வேலைக்கு மட்டுமே தயார்படுத்துகிறத இந்த கல்வி இலக்கு வந்து மாணவர்களை சிந்தனையாளர்களாக மாற்றுவது அல்ல, வேலைக்கு தேவையான தொழிலாளர்களா மாற்றுவதுதான். பாடத்திட்டங்கள் அனைத்தும் அந்த தொழில்துறையில கோரிக்கைகள் கேட்கத்தானே உடனடி மாற்றப்படுகிறது. விஞ்ஞானம் என்றோ, வர்த்தகம் என்றோ, அல்லது கலை என்றோ, கலைப்பாடங்கள் என்ன சொல்ற அவை என்றோ மாற்றப்பட்டு அவை ஒவ்வொரு தொழில்துறைக்கு தானே போகிறது. அப்ப ஒரு நிறுவனத்து தேவைப்படும் தொழில்நுட்பத்துடன் மாணவரிடம் இருக்கிறதா என்பதுதான் முக்கிய அளவுகோல்.
0: கண்டிப்பாக.
1: அடுத்தது இந்த சம்பள விஷயம். ரெண்டாவது, அதிகபட்ச சம்பளம் என்ற புள்ளியிலதான் விவரங்களை காட்டித்தான் ஒரு மாணவனை மனிதனாக சமூக பொறுப்புள்ள குடிமகனாக உருவாக்கி இருக்கிறானா என்பது சற்று எந்த பல்கலைக்கழகம் அதை அளவிடுவது
0: இல்லை.
1: எவ்வளவு புள்ளி, என்ன வேலை, எவ்வளவு சம்பளம் என்று மூன்று கேள்விகளுக்குள்ளதான் இந்த முழு கல்வி முறையும் சுருங்கிவிட்டு இவன் ஒரு நல்ல மனிதராக சமூக பொறுப்புள்ள குடிமகனாக உருவாக்கி இருக்கிறோம் என்ற கேள்வியே இல்லை. அடுத்து அந்த நிதி சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லித்தரும் கல்வி, அதை எப்படி சேமிப்பது, முதலீடு செய்வது, கடன்களில் இருந்து எப்படி தப்பிப்பது என்பது பற்றி கற்பிக்கிறோம் இல்ல. தோல்விகளை எப்படி கையாளலாம், தேர்வுகளை தேர்ச்சி பற்றி பேச, தோல்விகளை எப்படி கையாளலாம் என்று கூட சொல்லி தருவது இல்லை. தேர்வுகளை எப்படி தேர்ச்சி பெறுவது என்ற புத்தகங்களும், வாழ்க்கையில் வரும் தோல்விகள், மாற்றங்கள் மற்றும் மன அழுத்தங்களை எதிர்கொள்ளும் மன உறுதியையும் தருவதில்லை. எந்த புத்தகத்திலும் அதை சொல்றாங்களோ
0: இல்லை.
1: அது இயந்திரத்தனமான மனித உருவாக்கம் உண்ட கல்வி முறை மாணவர்களே ஒரு போட்டி இயந்திரமாக தான் வளர்க்கிறது. வாழ்க்கை நெறிகளை அழித்து மற்றவனை வீழ்த்தி நான் எப்படி முன்னேறலாம் என்ற ஒரு போட்டியைத்தான் அது கொடுக்கின்றது. என்ன எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை தான் அது விதைக்கிறது. அறநெறி, இலக்கியங்கள், கலை மற்றும் மனிதனையும் சேர்ந்த பாடங்களை மதிப்பெண்களுக்கான மட்டுமே படிக்கப்பட்டு நடைமுற வாழ்க்கைக்கு பயன்படாமல் போய்விடுகின்றன. மதிப்பெண்களுக்குத்தான் இப்ப இந்த பாடங்கள் நடக்கிறே ஒழியாது அது நடைமுறை வாழ்க்கைக்கு உதவுகாது. வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் கல்வி வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தரும். ஆனால் இன்றைய கல்வி தோல்வியை பயப்படத்தான் கற்றுத்தருகிறது. வேலை போய்விடுமோ என்ற பயத்தில் தான் இன்று பல பட்டதாரிகளும் வாழ்கின. வேலை போடுமோ வாழ்க்கையை வாழ சொல்லிக் கொடுக்க இல்லை. அடுத்தது வாழ்க்கை இதுவே இதையும் இன்றைய கல்வி எங்களுக்கு சொல்லி தரையில்லை. வருமான வரி கட்டுவது, மன அழுத்தத்தை சமாளிப்பது, திருமண உறவை காப்பாற்றுவது எப்படி, தோல்வியை தாங்குவது எப்படி, தாய்ந்தையரை பராமரிப்பது எப்படி என்று இது தெரியாது. வட புத்தன் சொல்லி தருகிறோம் இல்லை. எப்படி எழுதுவது, இணை பரீட்சைக்கு எப்படி, நேர்முக பரீட்சைக்கு எப்படி பேசுவது என்பதை மட்டும்தான் தெளிவாக சொல்லி தருகிறது இப்பத்த கல்வி முறைகள். ஆகவே இன்றைய கல்வி முறை மனிதர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் அல்ல. அவை தொழிற்சாலைகளுக்கு ஆட்களை அனுப்பும் சப்ளை ஏஜென்சிகள். கல்வி என்பது பிழைப்பதற்கான கலை அல்ல, வாழ்வதற்கான கலை. ஆனால் இன்றைய கல்வி முறை பிழைப்பதற்கான டிகிரிகளை தருகிறதை தவிர வாழ்வதற்கான திசையை காட்டுவதில்லை என்று ஆணித்தரமா கூறுகிறேன். வாழ்க்கைக்கு இல்லை, இது எங்களை வேலைக்காகத்தான் இந்த முறை இப்பத்தியான் கல்விகள் நடக்கிறது என்று அன்னைக்கு நான் பேசியுள்ளேன்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை பற்றி வைக்க நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி குணநாயகி பசுதி அவர்கள் தனது விமானங்களை வைத்திருந்தார். பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கும் வாதங்களை வைத்தமைக்கும் அவரது கரங்களை இறுகப்பற்றி கொண்டு 172வது பட்டிமன்றம்

மனுஷன் என்னவோ நல்ல வந்தா அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு. மனுஷன் என்னவோ நல்ல வந்தா அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு. கோலம் அழகாத்தான் இருக்கு அவன் குணத்தில நாயின்பால் இருக்கு. கோலம் அழகாத்தான் இருக்கு குணத்தில நாயின்பால் இருக்கு. மனுஷன் என்னவோ நல்லவன்.

ni

வேஷம் மாலை நேரத்தில் மன்மத தோஷம் எத்தனை நாடா சத்திரச்சோற்றில் வளர்த்தது இந்த உடம்பு காலிய கட்டி தாடிய ஒட்டி நடக்குது உங்க பொழப்பு நாளும் பேசும் யாகம் யோகம் யாவும் மோசம் அதுங்க என்னவோ நல்லவன் தான்

0: நாங்கள் தங்கி போராட்டம் எத்தனை நாட்கள் குட்ட குட்டத்தான் குனிஞ்சிருந்தான் குனிஞ்சவன் நிமிந்து விட்டான் கட்டப்படிக்கு வர மறுத்தா சந்திக்க குனிந்து விட்டான் நியாயம் கேட்கும் காலம் நேரம் நாளை தோற்றும் அதிசயம் என்னவோ நல்லவன் தான்
1: நூற்றி 172வது பட்டிமன்றம் இன்று 1வது வாரமாக இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா
2: The puzzle is...
1: நூற்றி 172வது பட்டிமன்றம் இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து தேவன் வணக்கம்
3: அன்புமான வணக்கம் 122வது பட்டிமன்றத்தை சிறப்பாக வழங்குகிற கேசவன் உங்களுக்கு அன்புமான வணக்கம்
1: உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நலமாக இருக்கின்றீர்களா
3: ஓ நான் எல்லாம் வந்து எங்க இடத்துல நல்ல மழை பெஞ்சது நல்ல பசங்க இருக்குது வீக்கெல்லாம் போயிட்டது எங்களுக்கு மக்கள் என்றால் அங்க என்ன மழை வீட்டுலாம் பெல்ஜியத்துக்கு அங்க என்ன மழை என்ன காடெல்லாம் விரிஞ்சு சில வீட்டில் எல்லாம் பாதிக்கு கேள்விப்பட்டேன் அது கவலை அவசியம் மழை கொஞ்சம் தேவையான உங்க பக்கம் இப்படி மழை
1: பெய்யும் பெய்யும்
3: அப்படி சொல்லீங்களா நான் நான் கட்டவளங்களோ
1: சரி சொல்லுங்கள்
3: என்ன சொன்னால் கேசவன் விடுதி வருவோம் என்ன ஒன்று கல்வி அல்லது குடும்பம் அப்படிதான்
1: சொல்றீங்க கல்வி வந்து வேலைக்கு தயார்படுத்துகின்றதா இல்ல வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றா இந்த கல்வி மாணவர்களுக்கு போதிக்கப்படும் கல்வியால வேலைக்கு தயார்படுத்துகின்றார்களா அல்லது அவர்கள் வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றார்களா இந்த கல்வி வேலைக்கு தயார்படுத்துறோம் என்றால் நாங்கள் இப்ப கல்வியால இப்ப தொழில்நுட்ப திறன்கள் எல்லாத்தையும் நாங்கள் கல்வியால போடுறோம் தானே இப்ப டாக்டர் இன்ஜினியர் இப்படி எல்லாம் நாங்கள் வாரம் கணக்கு இந்த கம்ப்யூட்டர் அது எல்லாம் போகுதானே இதெல்லாம் கல்வியா அந்த வேலைக்கு தயார்படுத்துறது மற்ற வாழ்க்கையில தயார்படுத்துறா வாழ்க்கையில இப்ப வாழ்க்கைன்றது ஒரு இவ்வளவு காசு வச்சிருந்தாலும் வாழ்க்கைய வாங்க முடியாது என்ன மற்றாக்களோடு எப்படி பழகிறது என்ன முடிவு எடுக்கிறது போன்றவற்றை எல்லாம் கல்வி கற்று தருகின்றதா வாழ்க்கைக்கு தேவையானவற்றை
3: வாழ்க்கைன்றதுக்கா
1: வாழ்க்கையை தயார்படுத்துகின்றது
3: நாங்கள் இப்ப இடைக்கு முன்னதான் சொன்னால் நடவடிக்கை இப்ப நாங்கள் இப்ப இப்பதானே இப்ப எத்தனை மடியில நாங்கள் பள்ளிக்கூடம் போகாமலே வீட்டை இருந்து கொண்டே நாங்கள் அந்த கையில இருக்க இது அதை வச்சு நாங்கள் கணக்கத்தை அறிஞ்சு கொள்ளலாம் அதை அறிஞ்சு கொள்வதற்கு வந்து என்னன்னா அதுக்கு எத்தனையோ விதமான இதுகள் இருக்கு அப்ப நாங்கள் கண்டதையும் போகக்கூடாது அது ஒரு முக்கியம் ஆனால் என்ன பொறுத்தவரை நான் இதுவரை அறிஞ்ச வழியில நான் பள்ளிக்கு போகாமலே நாங்கள் அதில் வச்சுக்கொண்டே நாங்கள் எங்களுக்கு எதுகள் தேவையோ அதில் மதிப்பு தான் ஏ பண்ணலாம் வந்துட்டு இருந்தேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஏஎல்எம் சந்தர்ப்பம் கூட ஆனால் முறையாக பயன்படுத்தும்ன்ற எனக்கு ஒரு கேள்வி கூட இல்லையா நாங்கள் சினிமா பிள்ளையாத அப்படின்னு படிக்கிட்டு பிள்ளையாதே எங்களை சினிமா வழி நடத்துது இப்ப நாங்கள் முறையாக அதை நம்பிக்கொண்டு இருக்க கூடாது ஆனால் நாங்கள் அதுக்கு அதுக்கேற்ற இடங்களை போயிட்டு படிச்சு இருந்ததன் உண்மையில உண்மையான இதே எல்லாம் உதவிக்கு நாங்கள் அதை பயன்படுத்த முடிய ஆனால் முக்கியமா நாங்கள் வந்து அதுக்கேற்ற இடங்களுக்கு போயிட்டு நாங்க படிச்சு மற்றது அது மட்டும் கூட அதை நாங்கள் அதோட எங்களுக்கு என்ன சொல்றது கன அறிவாளர்களை புத்தகங்களாக வாக்கிச்சு அப்படி இப்படி அதை செஞ்சாலும் மற்ற எங்களுக்கு அதை வரும். நாங்கள் என்ன சொல்றது இன்றைக்கு அந்த அந்த காலத்துல எங்களுடைய அறிவியல் வந்து சும்மா அந்த புத்தகங்கள் எழுதி போட்டு போயிலெல்லாம் தேவைக்கு எழுதிட்டு போட நாங்கள் அதை பயன்படுத்த இல்லை இல்லையா.
1: அப்படியான கல்வியை இன்றைய கல்வி அப்படியான போதனைகளை தரவில்லை என்று சொல்லுகிறீர்கள். வாழ்க்கைக்கு
3: தேவையான பஸ் இருந்தாலும் நடவடிக்கை ஆனால் என்ன திருக்குறள் படிக்கணும் தானே அது இல்லாம அந்த ஏதோ வழியில் எழுதிப்பட்டு அது உண்மையாவே அதை பார்த்தாலும் செய்தாலும் என்னென்ன சொல்லி உண்மையா சொல்லிக் கொடுக்க இல்லையா அது ஒரு உதாரணம் இல்லையா. அப்ப நாங்கள் எல்லாத்தையும் எங்களை முடியலாம் இருக்கு நாங்கள் அதை பாவிக்கிறோம் ஓடிட்ட இதிலும் இருக்கு அது வந்து நாங்கள் அதை அக்கப்படுத்தணும். நாங்கள் என்ன சொல்றது இப்ப நாங்கள் அந்த எங்களை அம்மா அடிப்பா பள்ளி கலைப்பா போ நாங்கள் அதையும் கல்லப்பட்டு நானும் உலக படிக்காத இருந்தாலும் எனக்கு சில சில பாடங்கள் எனக்கு அதான அது முயற்சிக்கணும் அது எனக்கு புடையினா இருந்தாலும் ஏதோ வழியில் நான் எந்த தனிமண்டியை பாவிச்சு மற்றது எனக்கு நான் நல்ல உழவுகள் இருந்தபடியா நான் இப்போ ஏதோ இங்கே வந்து நான் கொஞ்சம் மேற்கல்வி கொஞ்சம் படிச்சு தண்ணி ஏதோ மிக என்னால் தொடர்ந்து எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கு ரெண்டு மூன்று பாஸ் படிக்க பாஸ் அப்போ அதெல்லாம் வந்து மேல மிச்சப்படி மண்டிக்கு அது இல்லையா. அப்ப அது எல்லாம் வந்து நாங்கள் முயற்சி பண்ண வேண்டியது நான் பாஸ் அடிக்க சில பேர் வந்து முயற்சி பண்ண வேண்டியது அவைக்கு அது நல்ல கஷ்டம் இல்லையா. அப்ப நாங்கள் எல்லாத்திலாம் முயற்சி பண்ணா அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் என்ன இல்லையா. சொல்லிக்கொண்டு மற்றது நான் இதுதான் இந்த ஆகியம் இதான் நான் மேல எங்களுக்கு நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி மற்ற தலைவர்கள் போனா இன்னைக்கு பொண்ணை வந்து நினைக்க மாதிரி வேண்டில அதுல வந்து இதே உருமா என்ன சொல்றது அது வந்து அடைய உண்மைங்களுக்கு அது மற்ற இருந்தது. ஆனால் கல்வியை வந்து நாங்கள் வேண்டியதா இல்லையா காசு கொடுத்து வேண்டியதா அதில் அது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள படிச்சு கிடைச்சி வேண்டி ஏதோ வந்ததான் அந்த கல்வி எங்களுக்கு வேறு இல்லை சும்மா விலைக்கு வேண்டி போச்சு. ஆனால் முந்தி தெரிஞ்சு அந்த ஊரில் குதிரை ஓடுறது நாங்களுக்கு குதிரை ஓடுறது.
1: அப்போ நீங்கள் அந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது தயார்படுத்துகிறேன் சொல்லுகிறீர்களா இல்லை என்றால் வேலைக்கு தயார்படுத்துகிறேன் சொல்லுகிறீர்களா. அப்போ
3: வானொலிக்கும் என்ற அன்பு நினைந்த அவைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நான் அடுத்த நினைச்சிருக்கும் யோசிச்சு கொண்டு வாரணி நடத்தில சரியா மற்ற உறவுகளை மற்ற உறவுகளை என்ன சொல்ல கேட்போம். இதோட நான் இந்த முடிவுக்கு நடவுகளே அடுத்த நினைச்சு சந்திப்போம். உங்களுடைய இந்த மாலை வந்து இந்த நல்ல சிறப்பாக மற்ற எங்களுடைய உறவுகள் என்ன சொல்ல கேட்போம் இல்லை அது நல்ல கருத்து சொன்னால் எங்களுக்கு அது உதவியா இருக்கும் மற்றது எல்லாரும் கேட்டு சொல்லுங்க.
1: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா. நூற்றி 172வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது.

பாட போட்டாத்தான் தங்கியிருந்தேன் போட்டதின்னே

அவனுக்கு வந்து என்ன போறதில்லையா? அவன்

0: இரண்டாவது பட்டிமன்றம் தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் அகில. நீண்ட இடைவெளியும் இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: நடிகர் ஒருவன் கேதுன்னா சில ரகல சில தடங்கள்லாம்
0: சரி. இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?
1: கல்வி வேலைக்காக நல்வார்களே. நான் கல்வி கற்பது வந்து முதல்ல வந்து இருந்த அணிக்காக பேசுகிறவர்களுக்கும் பேசிய எதிர்கட்சியைக்கு வந்த வாழ்க்கையை தயாரானவர்கள் வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீரையும் நகமாடி அவர்களும் வாழ்த்து கூறிக்கொண்டு நான் கல்வியோட சொல்லிக்கொண்டு வேலைக்குத்தான் தயார்.
0: வேலைக்குத்தான் தயார்படுத்துகின்றது.
1: கல்வி வந்து வேலைக்கு வேலைக்கு புறவான நடவர்களே வாழ்க்கை. நாங்கள் வந்து படித்து பட்டம் பெற்று அதற்கு புற பின் வந்த பிறகுதான் ஒரு வாழ்க்கை, ஒரு வேலை எடுத்து அதுக்கு பிறகுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வந்த பிறகுதான் நாங்கள் ஒரு குடும்பமாகையோ ஒரு அது திருப்பி ஒரு வாழ்க்கை ஒரு பேர் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நாங்கள் அது வீட்டுக்கு வரை திருப்பி எங்களை இன்னொரு வாழ்க்கை வந்து எங்களுடைய பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை வந்து இப்படி பேரும் அப்படியான இதுகளுக்கு வேலைக்கு வந்து தயாராகுவது கல்வி. கல்வி என்றது வந்து முக்கியம். அதற்கு புற நடுவர்களே வாழ்க்கை. இதை நீங்கள் புரிந்து கொள்றீங்களா? என்ன நடுவர்களே இப்படித்தான் நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. உள்ள வாதியெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்க நடுவர்களே. கல்வி கல்வி வேலைக்கு தயார் என்ற கூறிக்கொண்டு விடைபெறுவது. நன்றி வணக்கம்.
0: இணைந்து சுருக்கமாக உங்கள் பாதங்களை வைத்தாங்க. நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்திருந்தார் சுவிட்சர்லாந்திலிருந்து அகிலன். அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

இந்த உலகத்திலே.

0: கந்து இணைந்திருக்கின்றார். பைபருடாக ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுகமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாம்? நலத்துடன் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அணிக்காக என்று உங்களது வாதங்களை வைக்க வந்திருக்கின்றீர்கள்?
1: என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு எனது இது எனது கருத்து எனது
0: என்ன உங்களது வாதம் மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?
1: இன்றைய கல்வி மாணவர்களுக்கு வேலைக்கு தயார்படுத்தல, வாழ்க்கைக்கு தயார்படுத்தது. காரணம் என்னென்றால், ஆசிரியர்மார் இந்த மாணவர்களை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொள்வதில்லை. மாணவர்கள் செல்வங்கள் தான், நல்ல மாதிரி தான் போயினும், பள்ளிக்கூடத்துக்கு போயினும், எல்லாத்துக்கும் போயினும், மாணவர் போயினும் தான். ஆசிரியர்மார் செயல்கள் இதனால எங்களை பிள்ளைகள் எல்லாம் சீர்குலைஞ்சி வாழ்க்கையை தான் தேடி போகணும்.
0: ஒழுங்காக வழி நடத்துவதில்லை என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஒழுங்காக கவனம் எடுக்கிறது, கவனம்
0: எடுக்கிறது.
1: அப்ப பிள்ளைகளுக்கு அந்த சின்ன மாதிரி ஒரு டீ பேக்கெட் மாதிரி ஏதோ பாயில் வைக்கலாம், அதெல்லாம் போதைகள் வேற வேற மாதிரி தானே வருது. அதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல கூடுதலா நடக்குது. அப்ப இந்த ஆசிரியர் மாற்ற நடத்துதான் எங்க
0: நடக்குது.
1: அப்ப நாங்கள் பிள்ளைகளை பெற்றுட்டு நாங்கள் இந்த சித்ராமா பாடின மாதிரி தூக்கம் விழிக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறேன் என்று மாதிரி ஏதோ ஒரு பாட்டா சொல்லுவா இல்ல, சித்ராமா பாட்டு இருக்குல்ல, ஏதோ ஒரு
0: பாட்டு கேட்கும்.
1: அந்த பாட்டு மாதிரி சித்ராமா மாதிரி சொல்ல வேண்டியதான். அது இந்த புள்ளியலால எந்த புள்ளியலால எந்த குறையும் இல்ல. அந்த ஒழுங்கு முறை அந்த மெம்பர் அந்த தலைவர்னா சரியில்லாத்தெல்லாம் எங்கட புள்ளியல் இணைஞ்சு இப்படி குட்டிச்சு வரா போகுது. புள்ளியல் தெரிஞ்சுட்டு அலையுது எங்கட புள்ளியல் வழிநடத்தவர். இப்ப எங்க ஒரு எங்க வீடுகள்ல நாங்கள் நீங்கள் எல்லாம் எங்கட நாட்டுல படிச்சோம், நாங்கள் என்ன பெரிய மெம்பர் ஆயிட்டோமோ இல்ல தானே, எவ்வளவு அறிவாளியா நாங்கள் தான் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு நாங்கள் நடக்கிறதும் அம்மா அப்பா அந்த கதையை கேட்டு நாங்கள் எங்கள் முயற்சியிலையும் ஊக்குவிச்சு கொஞ்சம் அறிஞ்சபடினா எங்களுக்கு விளக்கம் தெரியுது, நாங்கள் நல்ல மாதிரி இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் இடையில நாங்கள் எங்களை கொண்ட ஒரு இந்த விலங்குகள் போட்ட மாதிரி கூடுகள்ல கொண்ட ஒரு கூட்டுக்கு விட்டாங்களேன்டா, நாங்களும் இப்ப கால் போன போக்குலையும் கண் போன போக்குலையும் தான் போய் கொண்டிருக்கோம். அந்த ஒழுக்கம் தான் இல்லை எங்கட ஆசிரியர்மார் எங்கட பிள்ளைகள எல்லா பிள்ளைகள் தான், எல்லா நாட்டிலும் எல்லா பிள்ளைகளையும் இதன்றது அந்த பிள்ளையோட கவனம் இல்லாததுல பிள்ளையோட வாழ்க்கைக்கு தான் கொண்டு அவிட போறாங்க, அனுப்புறாங்கள. அந்த வாழ்க்கையின் மூலம் தான் பிள்ளைகள் அநியமா போகுது. பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு இது என்ன அது என்னென்று அவர்களுக்கு அறிஞ்சு வர்ற காலம் எல்லாம் முடிஞ்சது. அந்த ஒழுங்கு நடத்துறது சரியில்லை எங்களுக்கு. இப்ப ஒரு வேலை தளத்து கண்டு சொல்லிவிட்டாலும் பிள்ளைக்கு இப்ப அப்பா அம்மா சொல்லும் ஓ இப்ப இதா கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு அந்த பழகுற மக்கள் பிள்ளைகளும் இருக்கணும் இல்ல, பழகுற பிள்ளைகளும் அதுல எல்லாம் நல்ல பிள்ளைகள்டா பிள்ளை நல்லா வந்துடும். வளர்ற பிள்ளைகள் ஒவ்வொரு ஒரு கோணம் காணும், எங்கட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள்லாம் விட்டானா அந்த கோணத்தை கண்ட உடனே எங்கட பிள்ளைகளும் இதா போயிடும். எங்க போனாலும் எங்கட பிள்ளைகள்னா அந்த கடைசியில என்ன முதல்ல என்ன அந்த வாழ்க்கையில கொண்டே விட்டுருவாங்க. அப்படியான ஒழுக்க கேட்டா விட்டுருவாங்க குழந்தைகள். அப்படியான இதுல போனது புறாசு கஷ்டம் தான், கொஞ்சம் நிமிடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு முதல் காரணம் எங்களை அந்த அடிப்படை அறிவு எங்க கல்விக்கு இருக்கிற ஆசிரியர் மாற்ற ஒழுங்கக்கேடு வாழ்க்கையை கொண்டே நிரப்புறாங்க பிள்ளைகள. வேற வேண்டுமில்லைன்னா
0: நேரமாகுது.
1: நான் அடுத்த முறை கொஞ்சம்
0: உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? 172 பட்டிமன்றம் இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பாலேந்திரா, பாலேந்திரா நீங்கள் தான் இன்றைய பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய வந்திருக்கின்றீர்கள். சொல்லுங்கள்.
2: இது ஆணிய இது ஆணியதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து இன்றைக்கு வாழ்க்கைக்கு
0: வாழ்க்கைக்கு தான் என்னுடைய கல்வி தயார்படுத்துகின்றது.
2: வாழ்க்கை தானே இப்ப இப்ப கல்வி வந்து வேலை கண்டால் என்ன வேலை வேலைக்கு போறவர்கள் கல்வியில வேலை கல்வியில படிச்சவர்கள் எல்லாம் வேலை செய்யறார்கள் இல்ல
0: சார்.
2: படிச்சவர்களுக்கு அறிவு இருக்கா படிக்கிறவர்கள் அறிவு இருக்கா. இப்ப இன்றைக்கு வாழ்க்கை தான் இப்ப நாங்க எங்க வாழ்க்கையத்தான் தேடி ஓடுறோம்
0: என்ன
2: இதவா பகலா இப்ப நேற்று முடிச்சு இப்ப இரவு பகலண்டு வாழ்க்கைக்குத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நாங்கள் வந்து எங்க வாழ்க்கையத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு இன்றைக்கு படிச்சவன் படிச்சவன் படிக்காதவனுக்கு படிச்சவனுக்கு மூளை இருக்கு படிக்காதவனுக்கு மூளை இருக்கு உலக படிக்காதவனுக்கு உலக அறிமுகம் இருக்கு படிச்சவனுக்கு அறிவு இருக்கு. ஆனா அப்படின்னால இப்ப நாங்கள் வந்து அதுக்காக நான் படிச்சவனே இல்லையான்னு சொல்ல வாழ்க்கைக்குத்தான் நாங்க ஓடிக்கொண்டிருக்கோம். எங்க வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு படிச்சவனும் அங்க தங்க இன்றைக்கு பாருங்க படிச்சவனும் தங்கள வாழ்க்கையத்தான் பாக்குறான். படிச்சவனும் இன்றைக்கு எங்க வாழ்க்கையத்தான் பாக்குறான். நான் இன்றைக்கு எப்படி முன்னோரணும் எப்படி வரவணும் எப்படி குடும்ப நலத்தோடு எப்படி வரவணும் எங்களை எப்படி அது எழுதுலாண்டு எங்க வாழ்க்கையத்தான் நாங்கள் பாக்குறோம். எங்க வருமானங்கள் வாழ்க்கையை அதை விட்டு நான் படிச்சனான்னுட்டு நாங்கள் வீட்டுக்கே இருக்கல அத நாங்கள் எங்க வாழ்க்கையை எதிர்பார்க்கணும். நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு பாரு இன்றைக்கு ஊர்ல இருந்தாலும் அந்த நான் சொல்றது இப்ப 45 வருடத்துக்கு முதல் இன்றைக்கு படிக்காத படிச்சவர்கள படிக்காதவர்கள கொண்டு வந்து வைக்கிறவர்கள் ஏஜென்சியா இல்லையா காசு கொடுத்த குழந்தைந்து இறக்கிறது வெளிநாட்டுக்கு அப்ப எல்லாம் காசு கொடுத்துதானே இது வாரது வெளிநாடு நடுவர்களை வெளிநாட்டுக்கு என்ன யாரும் மிசா குத்தி வாரவியா இல்லையே. அப்ப அதே மாதிரி இப்ப நாங்கள் வந்து எங்கட வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்க்கணும். நாங்கள் இப்ப என்ன இருந்தாலும் இப்ப இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்தோம் எங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் இருக்குது பேர புள்ளிகள் இருக்கு. அப்ப நாங்கள் எங்கட வாழ்க்கைய பேர புள்ளிகள் இதுக்காகத்தான் நாங்கள் பார்க்கணும். புள்ளிகள் படிக்குது படிக்குது படிக்கா விடுது. இப்ப என்ன இப்ப ஒரு நான் மறந்து வளர்ந்தேன்னா அவற்ற நல்ல இந்தியாவில் அவற்ற என்ன என்ன பேரண்டு மறந்து போன அவர் வந்து இந்த வயலுக்கு ஆடு மாடு மேய்ச்சி கொண்டிருக்கேக்கல தெரியுமா மாட்டது இந்த வயிற்றுல மாடு மேய்ச்சு கேக்கல மாடு மேய்க்கிறான்னு கேட்டா அவன் கேட்கிறா நீ எனக்கு சாப்பாடு போடுறேன். ஐயோ நல்ல சேர்மா தெரியுமா அது அப்படி எங்கட வாழ்க்கைய வந்து நாங்கெல்லாம் தயார்படுத்துவோம். படிச்சவன் அப்ப அதே மாதிரி முதல் வந்து யார் கதைச்சது நான் கேட்கல கொஞ்சம் கேட்டுட்டேன். முதலாவது யார்
0: முதலாவது திருமதி குணநாய பசுபதி பின்னர் தேவன் பின்னர் அகிலன் பின்னர் திருமதி ராதா அப்புறம் நீங்கள்.
2: ஓகேயா சரி. அப்ப நான் சுருக்கமாக நீங்க நிகழ்ச்சியை முடிக்க போறீங்க. என்னுடைய கருத்து வந்து திரும்ப இந்த கருத்து நீங்க கொண்டு வருவீங்களா இருந்தா நான் நல்ல வடிவாக கதைப்பேன். நான் இப்ப அவசரப்பட்டு வந்துட்டேன். நீங்க திருப்பம் இந்த இதே தலையங்கம் கொண்டு வருவீங்களா இருந்தா நான் வடிவாக கதைப்பேன். ஆனா என்னுடைய கருத்து வந்து வாழ்க்கை தான்.
0: இந்த சிரவித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம். கல்வி மாணவர்களை வாழ்க்கையை தயார்படுத்துகின்ற அணிக்காக பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். இன்னொருவர் அவசரமாகவே இணைந்திருக்கின்றார். அவரது கருத்துக்களையும் கேட்டுவிடுவோம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் இரா சந்திரசேகரம் ஐயா நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா
0: இந்த வாரத்துல இதை நிப்பாட்டி விடலாம் நினைக்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தை தீர்ப்பு வழங்கி அதான் ஓம் சொல்லுங்கள். ஓம்
3: அதாவது 172 பட்டிமன்றத்தை காதல் நியூ ஆபரணமாளிகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கல்வி வேலைக்கு வழிவகுக்கின்றதா அல்லது வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்ற வச்சிருக்கோம். இந்த தரையங்க ஒரு இதாக இருக்கக்கூடியதான் மக்கள் பெறுறதுக்கு கொஞ்சம்
0: கஷ்டப்படுகிறேன்.
3: அன்றைய கல்வி வந்து மேல்நிலை அடைந்தவர்கள் வந்து நல்ல வேலைகளும் நல்ல வாழ்க்கையிலும் இருந்தார்கள். அதுக்கு பிறகு வந்து தொழில்நுட்ப கல்வி அப்படி இல்லாம வந்து எல்லாரும் வேலைகள்ல சேர்ந்து அப்படி வேலையை செய்த அவர்கள் என்ன. ஆனா இன்று வந்து கொஞ்சம் மக்களுடைய நிலைமைகள் உள்ள மனைவியும் வேலைக்கு போகணும் கடவுளும் வேலைக்கு போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலைக்கு போறபடியே இந்த ஒருத்தருக்கும் ஒரு சஞ்சலங்கள் இதுகள் இதுக்கு ஏற்படுது என்ன. அதனால்தான் இன்றைய வாழ்க்கை முறை வந்து கல்வி வந்து வாழ்க்கை முறைக்குத்தான் சிறந்தது. நானும் வாழ வந்திருக்கிறேன்.
0: வாழ்க்கை வாழ்க்கை மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துறேன்னு
3: நினைக்காங்க. இன்றைக்கு வந்து கல்வி முறை வந்து மீடியாத கையால கற்றுக்கொண்டது காணும் என்ன. அத நாங்கள் வந்து அதுலயே எத்திரி எல்லா தொழில்நிலைமைகளையும் கற்றுக்கொள்ள முடிகிறது என்ன. அப்ப அப்படி கொண்டு அவர்கள் வந்து தனிமையாக ஒருத்தரும் தொழில் வந்து தங்கள் இதுகளை வேலைகளை செய்யக்கூடிய இதுவும் இருக்கு. இப்ப என்ன தனிமையாகவே அந்த வைத்திய இதுக்கு வந்து காசை கட்டி கொள்ளலாம் அப்படி அந்த எல்லாம் இப்ப பல இதுகள் வந்திருக்கு. அதை கூட இந்த பவுமாக்கிட் கட்ட பொருட்கள் அங்காடிகள் உள்ள போனால் எந்த சாமானியம் பண்ணலாம். அப்ப அதில் அவர்கள் அந்த மீடியாக்கள் மூலம் அந்த தொழில்களை கற்றுக்கொண்டால் தரித்த வேலையில் அவை மற்றபடி நாங்கள் 15 வேலைக்கு போன வந்தால் 5 மணிக்குள்ள போனாலும் 6 மணிக்குள்ள போனாலும் கொண்டு மனத்துக்கு ஒரு இது இருக்கு. மாநாடியே இது வந்து தனித்தொழில் செய்யக்குள்ள 9 மணிக்கும் போனால் டேபிள் வச்சுட்டு எந்த தரக்கு நேரம் கிடைக்கும் நேரம் போய் அந்த தொழில் செய்து பொருளை கட்டி கொள்ளலாம் என்றுதான் இந்த கருத்தை வச்சு கொண்டு பாலேந்திரா அவர்கள் கேட்டது அந்த மாடு வைக்க போன வந்து அது வந்து காமராஜர் வந்து அந்த ட்ரெயினுக்கு கதவை சாத்தி போட்டாங்களா அப்ப இறங்கி அதுல நிக்கலான். அப்ப காமராஜர் முதல வச்சு பார்த்துட்டு அந்த மாடு வச்சு கொண்டு பார்த்துட்டு கேட்டுருக்கபடினே ஏன் பள்ளிக்கூடம் போயிலையோண்டு அதான் பள்ளிக்கூடம் போதா நீ சோறு விடுவாண்டு அப்ப சோறு விட்டா நீ பள்ளிக்கூடம் போவியாண்டு சொல்லி போடு பாக்கலாம்ன்றது அவருக்கு முதல வச்சிருந்த சரியா
0: என்ன அதுக்காகத்தான் அந்த சத்துணா திட்டத்தை கொண்டு வந்தது என்ன
3: அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவேன். ஆகவே நீங்க அந்த வேலைக்கு முடிக்கிறபடியால் அது இந்த இன்றைய சூழ்நிலையில அதாவது மீடியாக்கள் மூலம் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறபடியால் ஒருவரும் தனித்தனி தொழில் செய்து தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொள்ளலாம் கூறி இவட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் பாதங்களை வைத்தவங்க நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம் வணக்கம்.
0: இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? வாழ்க்கைக்கு அணிக்காக இணைந்து சிறப்பித்திருந்தார் திருவாளர் இரா சந்திரசேகரம். அவரது கரங்களை நிறுவப்பட்டிக் கொண்டு 172வது பட்டிமன்றம் இன்று

கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா, அந்த கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா, இந்த கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக திருமதி குணநாய பசுவதி, திருவாளர் அகிலன் ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இந்த கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக திருவாளர் தேவன், திருவாளர் பாலேந்திரா, திருமதி ராதா, திருவாளர் சந்திரசேகரம் ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள்.

மங்களத்து கரங்களை முருக பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றத்துக்கான நீண்ட இடைவெளியின் பின் ஒரு வாரத்திலேயே இந்த பட்டிமன்றத்தை தீர்ப்பு கூற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இரண்டு பக்க அணிக்கு அணியையும் நாங்கள் உற்று நோக்குகின்ற போது குணநாய பசோதி அவர்கள் கல்வி இலக்கே வேலைக்கு தேவையான ஒரு பாடத்திட்டங்களாக தானே இருக்கின்றது, அதிகப்படியான வருமானம் இருக்கின்றது, நிதி சம்பந்தமான போட்டி இயந்திரமாகவே இந்த கல்வி இருக்கின்றது, மதிப்பெண்ணுக்காகத்தான் இன்று கல்வி இருக்கின்றது, உறவுகளை காப்பாற்ற அல்ல இன்றைய கல்வி முறை, மனிதர்களை உருவாக்குவதல்ல ஒரு வேலையை தேடி அப்படியாக இருக்கின்ற காலத்தில் தான் காலமாகத்தான் இன்றைய கல்வி முறை மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றது என்றும் தொடர்ந்து வேலைக்கின்ற அணிக்காக திருவாளர் அகிலன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது முதலில் வேலை அதன் பின்னர் தான் வாழ்க்கை. எவரும் முதலில் கல்வியை கற்கின்றவர்கள் முதலில் வேலைக்குத்தான் தங்களை தயார்படுத்துகின்றார்கள், அதற்கு பின்னர் தான் வாழ்க்கைக்கு அவர்கள் தயார்படுத்துவதில்லை, வேலைக்கே தயார்படுத்துகிறார்கள் என்று அகிலன் அவர்களும் சுருக்கமாகவே தனது வாதங்களை

தொடர்ந்து இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறது என்ற அணிக்காக திருவாளர் தேவன் அவர்கள் எத்தனையோ உயர்தரமான கோவில்கள் வந்தாலும் இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்குத்தான்

மற்றவர்களுடன் புரிந்து கொள்ளும் வாழ்க்கைக்காகத்தான் இன்றைய கல்வி இருக்கின்றது என்று தேவன் அவர்களும் தொடர்ந்து ராதா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது மாணவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் தான் இவர்களில் கவனம் எடுப்பதில்லை, அதனால் தான் அவர்களை வேலைக்கு தயார்படுத்தாமல் அவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றது. இந்த கல்வியும் இன்று நல்ல மாதிரி வேலைக்காக இல்லை, எல்லாம் மாணவர்களையும் சீரழிக்கின்ற கல்வியாகவே ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். எல்லா மாணவர்களையும் வாழ்க்கைக்கு தான் தயார்படுத்துகின்றது என்று ராதா அவர்களும் தொடர்ந்து பாலேந்திரா அவர்கள் இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றார்கள். படித்தவர்கள் எல்லாம் வேலை செய்கின்றார்களா? படித்தவர்கள் எல்லோருக்கும் அறிவு இருக்கின்றது, ஆனால் வாழ்க்கை எப்படித்தான் என்று நாங்கள் இன்று பார்க்கின்றோம். வாழ்க்கையை பார்க்கவே இன்றைய கல்வி மாணவர்களை தயார்படுத்துகிறார் என்று பாலேந்திரா அவர்களும் தொடர்ந்து சுருக்கமாகவே தனது வாதங்களை வைத்திருந்த திரு வள சந்திரசேகரன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது ஒருவர் இன்னொருடத்தில் வேலை செய்வதும் தனியாக வேலை செய்வதற்கும் கன வித்தியாசங்கள் இருக்கின்றது. அவைகள் ஒரு இயந்திர வாழ்க்கையாக இருக்கின்றது, ஆனால் தனியே அவர் தொழில் தொடங்கி இருக்கும் பொழுது அது அவருக்கான நேரத்தையும் காலத்தையும் சிந்தனைகளையும் அதிகமாக்குகின்றது. ஆகவே இந்திய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றது என்று ரா சந்திரசேகரன் அவர்களும்

தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கடங்களை நிறுவப்பட்டிக்கொண்டு இரண்டு பக்க அணியின் வாதங்களை உற்று நோக்கும் பொழுது, ஒரு காலத்தில் கல்வி என்றால் படி, தேர்வு எழுது, நல்ல மதிப்பெண் பெறு, நல்ல வேலை பெறு என்பதுதான். ஆனால் இன்று உலகமே மாறிவிட்டது. பட்டம் மட்டும் இருந்தால் போதுமா? வேலைக்கான திறமை வேண்டாமா? அதை விட வாழ்க்கையை சமாளிக்கும் திறமை வேண்டுமா? இரண்டு அணிகளும் தங்கள் தங்கள் அணியில் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்.

இருந்தாலும் முந்தைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கே தயார்படுத்துகிறார்கள். முன்பெல்லாம் வேலை தேடி போன வந்து மாணவர்களிடம் வேலை தேடுவதாக மட்டும் இருக்காதே, வேலை உருவாக்குவராக இது என்று சொல்கிறார் என்று சந்திரசேகர் ஐயா கூறினார்கள். கல்வி என்பது வேலைக்கான நுழைவுச்சீட்டு மட்டுமல்ல, வாழ்க்கையையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வெளிச்சமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மாணவன் 100 மதிப்பெண்கள் வாங்கலாம், ஆனால் தோல்வியை எப்படி சமாளிப்பேன் என்று தெரியாமல் இருக்கலாம். பட்டம் பெற்றிருக்கலாம், ஆனால் பணத்தை எப்படி நிர்வகிப்பேன் என்று தெரியாமல் இருக்கலாம். பல மொழிகள் தெரிந்திருக்கலாம், ஆனால் ஒரு மனிதருடன் அன்பாக பேச தெரியாமல் இருக்கலாம். ஆகவே இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகிறதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறதா என்று கேட்டார். வேலை கிடைப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றியா? வேலை ஒரு மனிதனுக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஆனால் கல்வி அவனுக்கு சமுதாயத்தை புரிந்து கொள்ளும் அறிவையும் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்ற பண்பையும் கொடுக்க வேண்டியதுதான் கல்வி. வேலைக்கு தயாராகிவிட்ட பல மாணவர்கள் வீட்டில் ஒரு டிவி போடுவது என்றாலும் இன்று அம்மாவைத்தான் அழைக்கின்றார்கள். வாழ்க்கையை விட வேலைக்குத்தான் அதிக முக்கியம் கொடுத்து விட்டார்கள். உண்மையிலேயே கல்வி வேலைக்காகவும் வேண்டும், வாழ்க்கைக்காகவும் வேண்டும். வேலைக்கான திறமை இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாதுதான். வாழ்க்கைக்கான பண்பு இல்லாமல் கிடைத்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு மாணவன் படிக்கும் பொழுதே கேட்கின்றார்கள், நீ எப்ப என்ன வேலை செய்ய போகிறாய் என்று கேட்கின்றார்கள். ஒழிய நீ எப்படி வாழ்க்கையை நடத்த போகின்றாய் என்று ஒருவரிடமும் கேட்பதில்லை, அல்லது எப்படிப்பட்ட மனிதராக வாழப்போகின்றாய் என்று கேட்பதில்லை. ஒரு வேலைக்கு தயாராகும் மாணவன் ஒரு ஊழியனாக மாறலாம், ஆனால் வாழ்க்கைக்கு தயாராகும் மாணவன் ஒரு நல்ல மனிதனாக மாறுவான்.

இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்குத்தான் தயார்படுத்துகின்றது, வாழ்வை வெல்லும் திறனைத்தான் இன்றைய கல்வி கற்றுக் கொடுக்கின்றது என்று கூறி வாழ்க்கைக்கு இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக தீர்ப்பினை வழங்கி இந்த தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இணைந்து சிறப்பித்த அனைவரது கரங்களையும் பற்றி கொண்டு பட்டிமன்றத்துடன் இதுவரை நேரமும் இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய 172வது பட்டிமன்றம்.

அந்த உறவுகள் இதுவரை கடந்த வாரம் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய இறுதி சுற்றை கேட்டீர்கள் அன்பு உறவுகளே. மறு ஒலிபரப்பாக வானொலியில் வலம் வந்தது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள். அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 5:07 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:07 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானிலையில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து இரண்டாவது பகுதிக்கான கேள்விக்கு முன்னெழுத்தாக விளம்பர வேண்டும். மறக்காமல் அதற்கான பாடலிலிருந்து நீங்கள் சொல்லையை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து இரண்டாவது பகுதிக்கான விடையோடு சேர்ந்து வர வேண்டும். முதல் எழுத்தாக அன்புறவுகளே, எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் உள்ளதை உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி அன்புறவுகளே. எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம். இதோ அதற்கான பாடல். அதற்கு முதல் பாடலை தருவதற்கு முதல், அதாவது செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிகழ்ச்சியில், 18ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமலா அவர்கள் புஷ்பதியம்மா வந்து நேர்த்தி என்று சொல்லியிருந்தார். சுயாமலா அவர்கள் நெற்றி நெல்லிக்கனி என்று ஒரே அடியிலே 100 விடையும் பெற்றார். அதற்கு பின்னால் வந்த ஜே நடேசன் அவர்களும் சரியான விடையை சொல்லியிருந்தார்கள். நெல்லிக்கனி சசியம்மா தான் தேன் என்றெடுத்து தேங்காய் என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் நெற்றி நெல்லிக்காய் என்று சொல்லியிருந்தார். ராஜலிங்கம் அவர்கள் நெற்றி நெல்லிக்காய் என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனிலிருந்து பாதம் என்று சொல்லியிருந்தார். ராதா கனகராஜா அவர்கள் நெற்றி நெல்லிக்காய் என்று சொல்லியிருந்தார். சுபாஜினி அவர்கள் நெற்றி நெல்லிக்காய் என்று சொல்லியிருந்தார். தேவி அவர்கள் நெற்றி சொல்லியிருந்தார். குணநாயகி அம்மா அவர்கள் நெற்றி நெல்லிக்கனி என்று சொல்லியிருந்தார். ஏந்திமாலா அவர்கள் நெற்றி நெல்லிக்கனி என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் நெற்றி நெல்லிக்கனி என்று சொல்லியிருந்தார். தேவன் அவர்கள் நெற்றி நெல்லிக்கனி என்று சொல்லியிருந்தார்கள். அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு நாளிலே விடியை கண்டுபிடித்து விட்டீர்கள், அதற்கு மகிழ்ச்சிகளும் பாராட்டுகளும். சியாம்லாவுக்கு 100 விதமான வெற்றியும் கிடைத்திருக்கின்றது. அதாவது உடனடியாக 2வது ஆளாக இணைந்து கொண்டு டக்கண்டு அப்படியே ஹார்ட் ட்ரெஸ்ஸை போட்டு டக்கண்டு மாட்டி நெத்தி போட்டா சுட்டுட்டாங்க. அவாக்கும் வாழ்த்துக்கள். சரி அன்பு உறவுகளே, இதற்கான பாடல் இப்பொழுது வானிலையில் வலம் பெறுகின்றது. அதாவது எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலிலிருந்து கண்டுபிடித்து உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். இதுதான் கேள்வி.

0: சரி அன்பு உறவுகளே, ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடல் இருந்து நான் கேட்டு கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை விடையிருந்தால் நீங்கள் வேகமாக இணைந்து கொள்ள பல தொலைபேசிகள் காத்திருக்கின்றது. அதாவது சைபர் 33 1 33 951 48 48 47 71, மற்றது வாட்ஸ்அப் சைபர் 33 683 89 86 55 29, வைபர் 33 650 07 74 27. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் சைபர் 33 1 48 32 15 40. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: குணா, என்ன குணா? அண்டை காடிக்கு தான் போறீங்க? அண்டிதான் நலமா
1: இருக்கா?
0: உங்களுக்கு என்ன செல்ல பிள்ளை தானே? செல்ல பிள்ளை. எத்தனை வருஷம் வந்து?
1: 16 வருஷம்.
0: கொண்டாடி விடுவோம்.
1: 16?
0: நீங்க எனக்கு சொல்லல, 15 கொண்டாடி இருக்கலாம். இந்த மண்ணுக்கு காலடி எடுத்து வைக்கிறது இவ்வளவு சந்தோஷம்.
1: அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையில ஓடி ஓடி உழைச்சு
0: கிராமங்களில்
1: அன்று நம் ஊர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்தோன்றின. என்னண்டா, நான் கொத்தி என்ற முந்து விவசாயம் செய்யறது எல்லாம் மண்வெட்டியால கொத்தி தான் வேலை செய்து உழுது, பயிர் கொத்தி தான், அதை பண்படுத்தி வாய்க்கால் கட்டி பயிர் செய்யறது. கொத்தி செய்து இப்ப கட்டாயமா எல்லாருக்கும் தேவையான அடுத்ததுக்கு கொழுப்பு என்று சொல்றேன். கொழுப்பு சத்து
0: உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில்
1: அவசியமான தேவைதான். எல்லா சத்தும் வேணும், அதுல கொழுப்பு கோனாவுக்கு எடுத்து விட்டேன்.
0: அப்படி எடுத்து அதால ஓடி வந்துட்டீங்க. வெள்ளிக்கிழமை நாளைக்கு சொல்லியிருக்கேன், கூட பேர் தான் பெறப்போகுது.
1: அப்படி என்று நன்றி, வணக்கம்.
0: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
2: பிலோமினா,
0: நலமா இருக்கீங்களா? பிலோமினா,
2: நலமா இருக்கிறேன். நீங்க எங்க
0: விட்டுட்டு, என்ன விட்டுட்டு போயிட்டீங்க?
2: என்ன குணராயி, வேற மாதிரி சிந்திச்சவன் நான், வேற மாதிரி சிந்திச்சேன். நான் பிடி வேண்டா உப்புண்டெடுத்து.
0: என்னமா
2: உப்பு? உப்பு
0: ஏன் உப்பு எடுத்தீங்க?
2: அதே மாதிரி விவசாயி செய்யறதா? அந்த
0: கிராமங்களில் அன்று நம்ம ஊர் விவசாயிகளின் தெரிவுகளில் விவசாயி மம்பட்டியோட தெரியறவன் தான் விவசாயி.
2: வந்து
0: விவசாயி
2: இல்ல,
0: தொழில் ஒரு தொழில்
2: யோசிச்சேன்.
0: யோசிச்சுட்டு வாங்க பிறகு. அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. உதயன்
0: உதயன் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: உதயன்,
0: நேத்து நாள் உங்களை காணையில என்ன உதயன்?
3: இல்ல அப்படி இல்ல, நான் செவ்வாய்க்கிழமை அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான்
0: ஒரு காதலி என்ன அப்படி வர விடுவீங்களா?
3: செவ்வாய்க்கிழமை கேட்டுக்கொண்டதுனால நீங்க
0: லைன் எடுக்கலையா?
3: 95 உண்டு. அந்த நம்பரை சில வேலை மறந்துடுறீங்கள, ரிங் போய்கொண்டே இருக்கும்.
0: எந்த நம்பர் அதுக்கு? நாள் நின்றாலும் ரிங் பண்ணுதுன்னு தான் குணநாயக கத்திரவானு. அதுக்குள்ள ஆள் நின்றாலும் உங்களுக்கு ரிங் பண்ணுதா? அப்ப என்ன விட கண்டுபிடிச்சீங்க உதயன்?
3: மாட்டு என்று சொல்லி எடுத்து மாட்டு துணி என்று சொல்றோம்.
0: ஏன் மாட்டு என்று எடுத்தீங்க?
3: இந்த வளமையான பயிர்கள் அந்த பயிரிடாமல் சில விவசாயிகள்
0: சிலர் மாண்டைக்கு உளுந்து போடுவோம் பயிர் போடுவோம் எல்லாம் சொல்லுவார்கள். அது மாட்டு
3: பயிரிடுவார்கள். ஒரு சில விவசாயிகள் அந்த ஒரே பயிர்கள் நெல்லு தான் நெல்
0: மாட்டு பயிர்கள் என்று சொல்லி போட்டு இன்னைக்கு என்ன எடுத்தீங்க?
3: மாட்டு துணி.
0: மாட்டு துணி.
3: ஆமா,
0: இந்த மூலையில முடக்கல இருந்தாலும் துணி வேணும் மாற்றுறதுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களை தொடர்ந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜியா நடேசன்.
4: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: நல்லா
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா கலையில
4: பயிருக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் கஞ்சி எடுத்தேன் ராஜா.
0: நீங்க பஞ்சு எடுத்தீங்க, விவசாயிக்கு பஞ்சு.
4: கஞ்சி தான் அந்த நாட்கள் எதிர்பார்த்து விவசாயம் தெரிகிறது அவங்களுக்கு. கஞ்சி என்றா கஞ்சி குடிச்சா கொஞ்சம் இந்த சோறு வகல் அது உற்சாகம் இருக்கும். மற்றது
0: தவிடு தவிடு தவிடு தவிடு இருக்கு தானே கஞ்சியில
4: களைப்பிராது. அந்த அவங்கள இந்த வேலை கடன் கடன் வேலை செய்ய கடன் உணவுகளை சாப்பிட்டா வேலை செய்ய.
0: அப்ப
4: கஞ்சி தானே கொண்டு வர
0: பால் கஞ்சியோ அது வடிவாய் ஸ்டைலா நடந்து போகணும் என்ன?
4: பழங்கஞ்சி தான் கொண்டு வரவே கஞ்சி என்று சொல்றேன். பழங்க
0: கஞ்சியிலிருந்து
4: கஞ்சியிலிருந்து
0: கரை. ஓ, கரை வேட்டி
4: கட்டிக்கிட்டு
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நீங்க அக்கறையில இருந்து பாட, நான் இங்கே இருந்து பாட. அந்த பழம் அந்த கரை
4: கரையன்னு சொன்னா முக்கிய இடத்துல அவர்கள் ஒன்றுதான் தேடுறது. எல்லாரும் பொதுவாக கரையை தேடி இருக்கிறவர்.
0: ஆமா ஆமா
4: ஆமா,
0: நினைக்கிறேன். உங்களோட மைண்ட்ல என்ன வருதோ அதை சொல்றீங்க.
4: அதை சொல்றேன், யோசிக்கிறேன்.
0: நன்றியம்மா, நன்றியம்மா, நன்றி. தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம், எல்லாம்
4: ஒண்ணுதான்.
0: நன்றியம்மா,
4: கண்டுபிடிச்சா
0: ஒரு சந்தோஷம். அது ஒரு வாழ்க்கையில ஒரு சரியான சந்தோஷம். நன்றி. அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய புஷ்பவதி. வாட்ஸ்அப் சிங்கி வளம், நல்லமா இருக்கீங்களா?
5: வணக்கம் ராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க சௌகரம்? நல்லா இருக்கிறீங்களா?
5: நல்லா
0: இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நலமா இருக்கணும். எப்படி இருக்காங்க கூட பேத்தி எல்லாம்?
5: எல்லாரும் கடவுளோட சோமா இருக்கி. நம்ம ஒரே ஹோலிடே தானே, ஒரே பிஸி. அங்க போய் இங்க போய்
0: பேத்தியலோ
5: தெரியல.
0: அவைக்கு கால் முளைச்சிட்டு,
5: கால் முளைச்சிட்டு அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் கொண்டு போய் அம்மா மாட்ட கொண்டு போக மட்டும் கேட்கிறீங்க.
0: மட்டும் விரும்புறாருல்ல
5: வந்து ஹலோ ஹாய் அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்.
5: என்ன செய்யறது,
0: என்ன செய்யறது, ஒன்றுமே செய்யல. என்னோட
5: விளையாடு சின்ன இருக்கேக்க ஒடிச்சு பிடிச்சு
0: விளையாடினா சரியான கஷ்டம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்பா அம்மனா அம்மா அம்மனா கிளிக்கு சிறக முளைச்சா என்ன செய்யும் கிளி குஞ்சு? அம்மாட்ட வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டு சாப்பி சாப்பிட்டு சாப்பி உச்சத்துக்கு
5: அன்று
0: நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து. இப்போ காலம் எழுப்பினோடனே ஒரு கமக்காரன் சூரியனை பார்ப்பான், அதை பார்ப்பான், என்னப்பா மலையம்பரையில் இல்லை வெயிலாக்குறக்கு என்னென்று போகிறதுன்னு விருப்பமில்லாம் இருக்கும். அப்போ அவற்ற மனசில் ஒரு மாற்றங்கள்.
5: கஞ்சி தான் சரி, நான் நினைச்சேன் கஞ்சி தான் சரி, அவையில் தெரிவாக தான் இருக்கேன், கஞ்சியை தீ கொண்டு போயிடுங்க.
0: அவற்ற மனசில் ஒரு மாற்றம் பெறும் விவசாயி, அவற்றை நிலத்தில் போய் தானே கொத்தியம்மா தானே எருப்பு போட்டு அது போட்டு குள்ளதை தாட்டு அப்படி எல்லாம் செய்து தானே தன் விருப்பத்துக்கு எத்தனை மணி தேலம் பண்ணாலும் வேலை செய்யும். 8 மணி மட்டும் வேலை செய்வார் இரவு, காலை 6 மணிக்கு போனால் அப்போ மனைவி கஞ்சி கொண்டு போவா, பிறகு தேத்தனை கொண்டு போவா, புட்டு கொண்டு போவா, அங்கே வேலை செய்கிறவர்களுக்கும் தேத்தனை கொண்டு போவா, அவையெல்லாம் ஒரு சபையாக இருந்து சாப்பிடுவோம். கஞ்சியிலேருந்து கரையன்னு சொல்கிறீங்க,
5: கரையன்னு சொல்கிறேன்.
0: இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க?
5: இவ்வளவு நேரமா வீட்டுல அவருடா போகல,
0: அவருடா போகல.
5: நான் கூட உங்கள் விருப்பம் நேர் விருப்பம் விடிய கேட்ட நான் தர கரைச்சல் தரக்கூடாது, மற்ற விரட்டு கொண்டா இல்ல அரை மணி நல்ல பாட்டுகள் கேட்டுக்கொண்டு இருந்துச்சு, கேட்டுக்கொண்டிருந்தேன். பதனி மோகன் அக்கா அக்கா கிளியக்கா,
0: அது என்ன பாட்டு கேட்டுவா? எக்கா எக்கா எக்கா எக்கா கிளியக்கா எக்கா எக்கா கிளியக்கா, அந்த பாட்டு
5: கேட்டு
0: அந்த சின்ன பிள்ளை நடிச்ச சாமினியனும் அந்த இவா அந்த தங்கச்சி அவ தான் அஜித்தின் வைஃப், அவாக்கு தங்கச்சி ஒன்று நடிச்சுவா, தங்கச்சி ஒன்று நடிச்சுவா, கூண்டுப்பட்டேன் சின்ன நடிச்சுவா, நான் சாலினி மேரவாக நடிப்பு சரிவரா புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். வாட்ஸ்அப் நிப்பாட்டுறேன், நன்றி. அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: கேட்டுக்காரி தண்ணிக்கு அதை எடுத்து பின்னால வந்து அக்னி சகனண்டா காற்று,
0: காற்று
6: காற்றுக்கு முக்கியம் என்ன காற்று, அக்னி சகன் அணையில இருந்து அக்கினி சகன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.
6: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி பிலோமினா அண்டன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: ராதாமா நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க ராதாமா?
7: நாங்களும் எல்லோரும் நலமா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறாங்க கிருஷ்ணர்?
7: கிருஷ்ணர் நலமா இருக்கிறார்.
0: அவருக்கு ஆனந்த சயனமா?
7: இல்ல
0: வெளியில போயிட்டார். கொத்தி போடுவேரா?
7: கொத்தியும் போடுவேன் அஞ்சுதலை, எல்லாரையும் கொத்த மாட்டேன், கொத்துவேன்.
0: அவருக்கு ஆதிசேஷன், அவருக்கு பேர் அஞ்சுதல நாகத்துக்கு பேர்
7: ஆதிசேஷன்.
0: மற்றது சோரமான காலத்தில் இருக்கிற பாம்புக்கு பேர் வாசுகி. மந்திரமலியை இதா வச்சு வாசுகியத்தான் நான் நானாக வச்சு கடந்தேவியா கடைக்கு நான் வாசுகி அந்த தாங்க முடியாம நஞ்சை எல்லாம் கவி எல்லாம் கப்பிட்டேன். படிச்சிருக்கீங்களோ அப்படி ஒருத்தர் மாதா பிதா குரு தெய்வம் மாதா அம்மா என்ன வயிற்றுக்கு இருந்து வந்த அம்மா தான் குரு எனக்கு அம்மா சொல்லுவா இதுதான் அவன் அப்பா குரு பிதா மாதா பிதா இனி அம்மா மாதா
8: குரு தெய்வம் மூன்று பேருக்கும்
0: அவர் தான் காட்டித்தரும் மாஸ்டர் காட்டித்தரும் குரு தான் காட்டித்தரும் அங்க இருக்க தோடு சிவன் விடையேறியோர் ஊவன் மதுசூரியன் அவர் காட்டித்தரும் அப்ப என்ன என்ன விளையாட்டு இது கனகராஜா நீங்க சொல்லுங்க சகனராஜா சிந்திச்சு பாருங்க ஒரு பொழுது கிடந்து கேட்கல என்னடா இது என்னடா ஐரோப்பிய நாட்டுல என்ன என்ன ஆட்டம் ஆளுதுடாப்பா என்ன மாதிரி பாஸ்போர்ட்டை கொடுத்து ஒரு குட்டி இலங்கையில 2.5 கோடி மக்களை வச்சுக்கல அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு சுட்டன் என்னும் உயருது இல்லை கடன் கடன் கடன் கடன் கடன் கடன் கடன் கடன் அந்த நாட்டை ஒரு குட்டி சிங்கப்பூர்
8: என்ன
0: சிங்கப்பூர் என்ன அழகா என்ன மாறி வச்சிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு கைய வெட்டு வந்து ஒரு மாதிரி இத போட்டு விட்டா அடுத்த நாள்
8: தண்டனை கொஞ்சம் இதா இருந்தா தான் நாட திருத்தலாம் இல்ல
0: அது செய்ய வழிகிட்டோம்னா ஐக்கிய நாடு சபையில் மனித உரிமை வந்துடும் ஐயோ அப்படி செய்ய கூடாது
8: அப்படி செய்ய கூடாது இப்படி செய்ய கூடாது நான் இந்த நாட்டை பாக்குறேன் நீ வே சாமி ரெண்டு சொல்ல வேண்டியது ஒன்னும் செய்யலாம் இல்ல அப்படி இருக்கணும் தைரியமா ஒரு தலைவர் சொல்ல அப்படி இருக்கணும்
0: கட்டாயம்
8: நகையாம
0: தாயின் நகையாம் தாலி குடிக்காம அந்த புள்ளி அழுகுது இங்க இருந்து அப்படி
8: வாழ்க்கை
0: என்ன செய்யற எரிமையில அப்ப ராதா என்ன விட கண்டுபிடிச்சீங்க ராதா
8: நான் தண்ணீர் கண்டுபிடிச்சேன்
0: தண்ணீரா தண்ணீர்
8: இப்ப விவசாயத்துக்குன்னா தண்ணீர் தானே எப்படி அந்த இடத்துக்கு தண்ணீர் நல்ல தண்ணியா விவசாயத்துக்கு உதவுற தண்ணியா என்னன்ட்டு தானே நாங்க ஜோசிப்போம் இல்லையா அப்ப நான் தண்ணீர் எடுத்து என்னன்னு தெரியல நான் தரம் என்று சொல்றேன் தரம் என்று சொல்லிக்கல அந்த வாழ்ற வாழ்க்கைக்கு நான் இடம் இடத்தை எப்படி இடன்றத சொல்லுங்க தரம் வாழக்கூடிய இடத்தை தானே தெரியும் அதானே முக்கியம்
0: தரமான வாழ்க்கை
8: அப்ப அதான் நான் தரம் என்று சொல்றேன்
0: நன்றி வாழ்த்துக்கள் உங்களோட ராஜ்யத்துக்கு நன்றி
8: நன்றி அண்ணா
0: ராதா கனகராஜா அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரும் வணக்கம்
9: வணக்கம்
0: வணக்கம் திருமதி பத்மராணி நலமா இருக்கிறீங்களா
9: என்ன
0: வெறுத்துட்டீங்க கவலையா இருக்கு நீங்க சொல்ல கவலையா இருக்கு எனக்கு அப்படியே கண்ணுக்கு நிக்கிறீங்க உண்மையா
9: பெரிய
0: உருவம் இல்ல நீங்க சும்மா இருங்க பெரிய உருவம் பெரிய என்ன 8 அடி மனசியா நீங்க இல்லையே
9: இல்ல இல்ல 6 அடி மனசு
0: 6 அடியிலும் குறைவு
9: கொத்தியிலிருந்தா
0: கண்டுபிடிச்சா வாங்கோ
9: கண்டுபிடிச்சா
0: வாங்கோ ஓகே
10: அவர் பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து எங்களுடைய வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வாட்ஸ்அப் வந்திருக்கேன் நேயர், வணக்கம்.
11: வணக்கம் ராஜா,
10: நலமா இருக்கிறீங்களா? வதனா
11: நன்றி.
10: எல்லாரையும் கடவுள் காப்பாற்றி கொண்டுதான் இருப்பாரு, ஒரு தெரியாத விட மாட்டார்.
11: என்ன ஏதோ ஒரு விதத்துல
10: காப்பாற்றி கொண்டே இருப்பார். அப்ப நீங்க நலமா சாப்பிட்டீங்களா? மத்தியானம் படியா சாப்பிட்டீங்களா? இரவு வரப்போது நான் மத்தியானம் படியா சாப்பிட்டீங்களா கேள்விக்கு தான் பதில் சொல்லுங்க. அது இரவு வர்றது எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓ, நான் வடிவா
11: சாப்பிட்டேனா
10: கேட்ட கேள்விக்கு பதில் வடிவா சாப்பிட வடிவா சாப்பிட்டீங்களான்னு தான்
11: கேட்டு.
10: நான் கறியெல்லாம் நல்லா அமைஞ்சு நல்ல டேஸ்டா வந்திருக்கு, தேசுகா புளி எல்லாம் விட்டு நல்ல வடிவான கறியை வச்சிருக்கிறேன் பாட்டு சொல்லி அப்பாவுக்கு கொண்டே கொடுத்து அவர் மரக்கறையில வந்து கீரைக்கு விடுவோம்,
11: கீரைக்கு விடுவோம்,
10: வெண்டிக்காய் பால் கறிக்கு விடுவோம்,
11: பால் கறிக்கு அதை விட்டு தானே வைக்கிறது.
10: அது என்ன
11: அத கரையாமல் தானே முதல் விட்டு வைக்கிறது?
10: அது வெண்டிக்காய் பால் கறிக்கு என்பது அது தேசிக்காப்பிளி விட்டு இறக்கினப்புறம் விடுறது?
11: நான்
10: வாழ்க்கையில இத்தனை வயசு நான் வச்சு தாரங்க அம்மாவும் இறக்கித்தான் தேசிக்காப்பிளி விடுறது, எங்க மனசையும் இறக்கின தேசிக்காப்பிளி விடுறது. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு
11: விட்டீங்களா?
10: வெயிலுக்கு மதங்கி போய் கிடக்கு. எங்க வந்துருங்க?
11: விளம்பரம்
10: குறைஞ்சும் போடுவாங்க, செய்வார்கள், வேலனையாங்கள் செய்வாங்க.
11: வாழ்வில்
10: அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை
11: முக்கியமானது
10: எல்லாருக்கும் தேவையானதால் உலகில் எந்த மூலையில வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றின் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். தண்ணீர் முக்கியமானது, நீங்க சொல்ற முக்கியமானது தண்ணீர். சூப்பர், தண்ணீர் தான் பின்னு விடையா வரும்போது எனக்கு இந்த மண்டைக்கு வருது. தண்ணீர்ல இருந்து பின்னுக்கு என்ன எடுத்தீங்க?
11: இவைகளுக்கு தெரிவுகளுக்கு விவசாயிகள் தெரிவுகளுக்கு வந்து
10: நன்றி, வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்து கொண்டு சிறப்பித்தார் திருமதி வதனா தயாளன் அவர்கள். அதில் கமலவடி வந்து பார்த்துட்டு போறார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
12: வணக்கம்.
10: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
12: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நாங்கள் நல்ல சூப்பரா இருக்கிறோம் சசியம்மா. ஐயா எப்படி இருக்கிறார்?
12: ஐயாவும் நலமாக இருக்கிறார்.
10: நன்றி, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் பாபா, உங்களுடைய விஷயத்தை.
12: எனக்கு இந்த அந்தயாங்களுக்கு என்ன விட நான்
10: கேட்கிறேன். நெல்லிக்காய் அம்மா.
12: ஓகே ஓகே.
10: நெல்லிக்கனியும் நெற்றியும் நெத்திதான் பாவம் எங்களுக்கு, சின்ன பூசை விடுது, குங்குமம் பூசை விடுது, சந்தனம் பூசை விடுது.
13: நான் அதுல உடன்பாடு இல்ல, பரவாயில்ல.
10: அப்படியா?
13: ஒரு
10: கமலவேணிக்கு இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு கமலவேணி வாட்ஸ்அப்லாம் நிக்குவா.
13: நான் வரல ராஜா, அது கிளியரா இருக்கு.
10: அது கிளியர் இல்ல, அந்த காமகத்தரமா இருக்காது. ஆமாகத்தரமா இருக்காது,
13: இருக்கும் ராஜா. பேவை எங்க போகணும் அடிச்சு சொல்லிட்டு போகணும் போல இருக்கும். ஒரு திட்ட வசதி நான் அதுக்கு வேற இல்ல. என்னென்றால் நானும்
10: அவர் சசி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
10: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா மீனா? நல்ல சௌக்கியமா, உற்சாகமா, கலகலப்பாக, சந்தோஷமா, மகிழ்ச்சியா? கதையை பார்க்க தெரியல உள்ள.
14: கேட்கத்தானே
10: வேணும். இன்னும் ஒரு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை வந்துடும்.
14: எவ்வளவு
10: பிரச்சனை
14: தெரியும்.
10: அவர் சகோதரி மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து கமலமணி வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார். கமலமணி வணக்கம். கமலமணி
15: வணக்கம் ராஜா.
10: கமலவேணி நலமா இருக்கிறீங்களா? கமலவேணி
15: நீங்கள்
10: பீ கட்டிக்காரு, தண்ணி எடுத்து என்ன செய்ய போறீங்க?
15: உங்களோட
10: வவுனியா எத்தனை ஏக்கர் காணி இருக்கு உள்ள உங்களுக்கு? கேக்குற குறைக்காதீங்க. விவசாயம் செய்யணுமா?
15: அப்படி
10: இருக்கல, எனக்கு எங்க அண்டி இருக்கிற பக்கத்தில், அது எந்த இடம்னு தெரியாது.
15: விளையாடுது
10: கூடிட்டாங்க.
15: ஒரு பரப்பு சொல்லினம்
10: 1,60,000. ஒரு பரப்பு ரைட். அதை விட்டுட்டு நாங்கள் ஆசையை கூட கமலபணி விடிய சொல்லுங்க. தண்ணீர் எடுத்து
16: நாகம்மாள்
10: மாதிரி
16: நன்றி
10: வாழ்த்துக்கள். அவர் திருமதி கமலவேணி நவராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
17: வணக்கம் ராஜனா.
10: வணக்கம் தேவி. நலமா இருக்கீங்களா?
17: ஓ நான் நலமா இருக்கறேன்.
10: நல்ல குங்குட குரல கேட்டு இத்தனை வருஷமா போச்சு புள்ள.
17: வருஷமா?
10: ஓ மாமா.
17: ஐயோ
10: நீங்க சும்மா வந்து மாத்துறீங்களே.
17: விழிக்கல
10: வந்தீங்களா?
17: நன்றி
10: வாழ்த்துக்கள். அப்ப என்ன சுகமா இருக்கீங்களா?
17: எல்லாரும்
10: வாய்க்கு போட்டுட்டீங்களா? ஆமாலாச்சு. அதுல மாத்திரம் குறை இல்ல.
17: தெரியாது.
10: சொல்லி பாப்பா ராவிக்கு என்ன வந்து செய்யறது?
17: இல்ல இல்ல போன முறை அப்படித்தான் சொல்லி வாதாடி போட்டு போனீங்க. அப்படி சொல்லாதீங்க.
10: முருகன் குணத்தை பாப்போம். அப்ப என்ன விட கண்டு
17: முருகன் வந்தவர் தானே எங்கள்கிட்ட?
10: என்ன விட சொல்ல போறீங்க?
17: நானும் தண்ணீர்ல இருந்து தரேன்.
10: என்ன தண்ணீர் தான் எடுத்தீங்களா?
17: தண்ணீர் தான் எடுக்கிறேன்.
10: தரை வாழ்த்துக்கள். நன்றி சௌரம்.
17: நன்றி வணக்கம்.
10: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கிறீங்களா சகோதரம்? உங்களை பிடிக்கிறது இல்ல சௌரம்.
17: நான்
10: தானே வந்து வீட்டுல இருந்து அடிக்க உங்களை விட்டு டெலிபோன பார்த்தா தெரியாதா? அப்ப சிவன் கோயில் தேரெல்லாம் முடிஞ்சுதா?
17: இல்ல சனிக்கிழமை.
10: இன்னும் இருக்கா?
17: இன்னும் இருக்கு.
10: சிவனுக்கு அரோகரா? அமெரிக்க ராஜா மாதிரி கத்தவணும். அடுத்த முறை வாரம் இது செய்ய போறோம்.
17: என்ன
10: உள்ள பஜனை என்று சொல்லி நீங்க அம்மாவுக்கு முதல் கூட்டியே சொல்லணும். அரோகரா நாங்க சொல்ல வர தேசிக்க கையில வச்சிருந்து தண்ணி ஊத்த கூடாப்பா குளிரும். நீங்கள் தண்ணி ஊத்துறீங்க.
17: நீங்களும் நல்ல சுமா இருக்க எல்லாம் முருகப்பெருமானை பிரார்த்திட்டு கண்டு நானும் தண்ணி தான் எடுத்தேன்.
10: தண்ணீர் எடுத்திருக்கீங்க? தண்ணீர் ஓகே.
17: அங்கால என்ன வரும்?
10: அங்கால சித்ரா தான் வருவா.
17: அப்ப சரி.
10: தண்ணீர்
17: வச்சிருங்க.
10: ஓகே நன்றி வாழ்த்துக்கள்.
16: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து. அவரை தொடர்ந்து வைஃப் ரூடாக எங்களுடைய ராணி சம்பந்தர் அவர்கள் நீண்ட நேரத்துக்கு பின்னால் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி சம்பந்தர். எப்படி இருக்கீங்க சம்பந்தர்? நல்லா சொல்றேன், நல்லா சொல்றேன், கேளுங்கோ. ஆறுதலா சொல்றேன், ரைட். எமது கிராமங்களில் அன்று, எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடியுங்கள். நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடியுங்கள். அடட மாமரகிளி என்ற படம் பாட்டு. உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில், உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை, முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை, உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம். கஞ்சி, கஞ்சி, கஞ்சி,
18: கஞ்சி எடுத்து என்னடா கஞ்சி கொஞ்சம் காலமையில டக்கண்டு மிளகாயை போட்டு கொண்டு போறது தானே, அல்லது வாய்ப்பு கொண்டு போவா. அது கஞ்சி எடுத்துட்டு விட வந்து வாழ்வில அவசியமான வெற்றில அதை வந்து அது வந்து கட்டுப்பாடுன்னு சொல்லிப்பாங்க. எந்த மூலையில இருந்தாலும் ஒரு
16: கட்டுப்பாடு
18: உங்களுக்கு.
16: நான் கட்டுப்பட வேணும், நீங்க எங்களுக்கு கட்டுப்பட வேணும். அப்புறம் என்ன,
18: நான் தே தண்ணி குடிக்க வேணும் இப்ப
16: போய் குடிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கோம். அடுத்த அன்புற வணக்கம்.
19: வணக்கம் அண்ணா.
16: வணக்கம் வதனி. நலமா இருக்கிறீங்களா வதனி?
19: நலமாக இருக்கிறோம், நீங்க?
16: நான் நல்லா இருக்கிறேன் வதனி. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
19: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
16: உங்களோட சகானம் எப்படி இருக்கிறா?
19: இருக்கிறா,
16: நல்லா இருக்கிறாவா?
19: எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஆளாக்கி விட்டு வச்சுட்டானே. அப்ப அதைக்கு நீ புத்தி வந்துட்டு தானே, அப்ப அதே அப்படியே அந்த புத்தியின்படி நடக்க வேண்டியதா?
16: நடக்க வேண்டியதா?
19: ஆமா.
16: ஓகே, நன்றி. உங்களோட குரலை கேட்டதே ஆனந்தமா இருக்கு வதனி. வாரதில்ல வீட்டுல இருக்க ஒளிச்சென்று இருப்பீங்க என்ன?
19: இல்லையா, நான் வெளியில போட்டு வேலை ஓபரேவரோ நேற்று இல்ல
16: இங்க வேலை வேலை வேலை சித்ரா மாதிரி நிகழ்ச்சி ஓடி வந்துடும்.
19: அவா சிவன் இப்ப அண்ணன் பக்தி முடிஞ்சு, திருக்கி அம்மன் பக்தி முடிஞ்சு இப்ப சிவன் பக்தி ஆகிட்ட.
16: எல்லாரும் போயிடும் தானே, எல்லாரும் வீட்டையும் போய் சாப்பிட தானே போகணும்.
19: அதுதானே,
16: கூட வீட்டை வந்துட்டு சாப்பிடாம உங்களுக்கு இவ்வளவு ஓலையா இருக்கும். அப்ப அங்க அமைச்சு அவிச்சு கொட்டுறாங்களா, அங்க போய் சாப்பிடுறான்னு வேலை சித்ராக்கு.
19: என்னதான் இந்த விரதங்களை பிடிக்கிறாவா தெரியல நடுகாலம்.
16: அவா போய் சொல்ற விரதம் பிடிக்க மாட்டாவா? எனக்கு அப்ப நான் அம்மான் துண்டை விடுத்து தின்றுவோம். அது போகும் பெற்ற ஊற்றதுக்கு அனுப்பி பேசாம இருக்கும், பசியாக்கும் பிள்ளை சாப்பிடட்டும் கொண்டு. அதுக்கும் அதுக்கும் அடங்கி இல்லைன்னா கவங்கேட்டு மாவை அள்ளி வாய்க்க போடுவேன். அது கதைக்கே ஓட்டும். ஐயோ ஐயோ, அதோட வாழ்க்கை என்ன நல்ல வாழ்க்கை, தாய் தந்தையோட இருக்கிற வாழ்க்கை,
19: அம்மாவோட அதான் அம்மா பெற்றாரோட இருக்கிற வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை தானே.
16: ஒன்னு ஒன்னும் யோசனை இல்லை எங்களுக்கு. என்ன
19: அம்மாவோட மடியில படுத்து அம்மாவோட அந்த பழைய கதைகளை கதைச்சு சந்தோஷம்.
10: ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தா லைட் பில் கட்ட போனோம், அந்த போனோம், அங்கே காசு அடிக்கிறான், இங்கே எடுக்கிறான், வரியை கட்டுறான், அதை கட்டுறான், இதை கட்டுறான்னு. ஐயோ கடவுளே,
19: அங்கே சித்திரா சொல்லு தனக்கு நல்ல கம்பு பூவர் கம்பு இன்னொரு கம்பால வேணா அடி விழுமா.
10: ஓ அதை விட கேமா கேட்கிறான் இன்னும் அலங்குலமா போயிட்டீங்க ராஜான்னு போல அகவகலையா கேட்கிறான். நீங்க அந்த விளம்பரமே கேட்கல போல இருக்கு.
19: நான் கேக்குறேன் அந்த ஏதோ
10: கன்னடா கன்னடா
19: கன்னடா கன்னடா இதுல கத்துவீங்க.
10: ஓ அந்த மூணு நாங்க கத்துறோம்.
19: நீ ஹத்தங்களுக்கு பயமா இருக்கும்.
10: நாங்க கத்தவோ?
19: இப்படி நல்ல உசாரா கத்துறீங்களே அந்த
10: ஒருத்தருக்கும் ஒரு கலையை கொடுத்துருக்கிறான் இறைவன். அந்த இறைவனுடைய செயல்பாடு படி நான் நடக்க முடியாது, போக வேண்டிய நேரத்தில் போக முடியாது, எல்லாம் அவன் செயல் தானே. உள்ள இன்னும் ராஜா
19: என்ன இப்படி
10: அப்ப அவன் அந்த உருக்கமா கேக்குறான்ல, அப்ப நடிப்பு பாருங்களேன் எப்படி நடிக்கிறவன். அங்கே அடுத்த வித்துவார் வந்துட்டான், வந்தாலும் ஒரு ஆக்ஷனோட வருவேன். எந்த நேரம் இப்ப குளிரே வெயிலும் இல்லை, குளிரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப நடிச்சுட்டு வரேன் முந்தி தான் சொல்லுவேன், ஐயோ வெக்க என்ன தாங்கலாம் இருக்கு.
19: என்ன
10: விட சொல்லலாம்? போடுவோம் அவர் திருமதி வதனி. வதனியை தொடர்ந்து எங்களுடைய சகோதரி வந்துட்டா. வணக்கம் சகோதரி. வணக்கம் திருமதி ஷியாமலா. நல்ல சூப்பரா இருக்கணும் ஷியாமலா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அட வேலையில நிக்கிறீங்க, அப்ப என்னம்மா விட சொன்னீங்க? நான் பாவம் நீங்க வீட்டை மெல்ல மெல்ல வந்துட்டீங்களா? இனித்தான் போக போறீங்க. ஓகே, வடிவாசியை டீ குடிச்சிட்டு வாங்க, வல கோபி குடிச்சிட்டு வாங்க. மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம் நீ. ஓகே, வடியா போ, சூடாக்கி வடியா சாப்பிடுங்க. ஓ நெற்றியை அர்ப்பணித்த பின்புதான் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் முதலாவது எழுதினவர். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதம்மா, தெரியாது. நான் அவர் அதை அந்த வயசு படிக்க இல்லை. நான் உங்களுக்காண்டி ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். கவிஞர் ஓடி வாண்டா வந்துடுவேன். நன்றி, வாழ்த்துக்கள் சௌகரம். இப்போ விட சொல்லு இல்லையா? ஹாய் என்று சொல்ல கந்துருக்கு அண்ணாக்கு. அண்ணாக்கு ஹாய் சொல்லாடியும் உங்களுக்கு நித்திர வராது. நன்றி, வாழ்த்துகள். நன்றி சௌகரம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
20: வணக்கம் அண்ணா.
10: சுவா.
20: ஓ என்ன இருக்கு, நான் நினைச்ச நீங்க மறந்து போட்டீங்க.
10: உங்களை மறக்க என்ன உள்ள மறக்கிறேன். நீங்க என்ன இவ்வளவு காலமா பழகுறீங்க, உன்ன மறக்கிற மறக்கிறேன்.
20: இல்ல இல்ல, சில நேரம் தான்
10: அதுல இருக்கிறீங்க. என்ன தெரியும்?
20: முக்கியம்
10: என்னுடைய நன்றி கடந்து செலுத்தவில்லை.
20: தெரிந்தேன் உங்களுக்கு என்ன மாதிரி
10: பத்மநாதன் அவர்கள் ஏர்மலையிலிருந்து இணைந்து கொண்டார். அவரோடு நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் நிகழ்ச்சியில் കലന്നുകൊണ്ട് സുറപ്പിച്ച അത്തനെ അൻപ ഉറവുകൾക്കും നിങ്ങൾ കേട്ട് കൊണ്ടുവന്ന നേരങ്ങൾക്കും എന്നെ ദേദിയപൂർണ്ണ വണ്ടി ആരും വൈബറിൽ ഇരിക്കുന്നീങ്ങളോ വാട്സപ്പിൽ ഇരിക്കുന്നീങ്ങളോ തിരിയാതെ അവരുടെ പാത്താച്ച് എന്നൂറ് ആളടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് നികഴ്ചിയിൽ എടുക്കുകയില്ല. അത് അവർക്കുരിയ നേരത്തെ നാങ്ങൾ എടുക്കക്കൂടാതെ അന്റെ വയിൽ ഇണിഞ്ഞുകൊണ്ട് സുറപ്പിച്ച അത്തനെ അൻപുഹിതങ്ങൾക്കും എന്നെ ദീതിയപൂർവ്വമാണ് നന്ദികളെ തെരുവിച്ചുകൊണ്ട് ഇന്ത്യ പൊഴുത് മാത്രമല്ല അനത്തനാൾ പൊഴുതും ഉഷാമാണ് പൊഴുതാക മലര ഇറവനെ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ട് இன்றைய பொழுதோடு இந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குவார். என் ஜெகனும் பெறமாட்டார். ஜெகனுடைய நிகழ்ச்சியும் இந்திரனுடைய தலையில் ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து பொறுமையாக கேளுங்கள். அன்பு உறவுகளே, நடைபெற்றது ஜெர்மன் நேரம்.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500.

0: பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரும்பண்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: வணக்கம் அன்பான உறவுகளே, எல்லோரும் நலம்தானே? நேரம் சரியாக 6:05. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி. இப்பொழுது முதல் நாடகமும் பாடலுமாக இடம்பெறப் போகின்றது. சரியாக 8:00 அல்லது 7:45 இடம்பெறுகின்றது. எம்மோடு வாழ்ந்த ஒரு கலைஞன், எம்மை விட்டு பிரிந்து சென்ற ஜஸ்டின் தம்பிராஜா அவர்களுடைய நினைவை சுமந்தபடி நிகழ்வு எடுத்து வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, மதிப்புக்குரிய ராஜா அண்ணா அவர்கள் இங்கே சொல்லியிருந்தார். எனவே ஒரு கலைஞன் பல வழிகளிலே இந்த கலைக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக கலைப்பணியாற்றியவர், ஒரு சிறந்த அறிவிப்பாளர், சிறந்த தொகுப்பாளர், கவிஞர், ஊடகவியலாளர் என்று பலதரப்பட்ட விடயங்களிலே பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு நடிகன், நாடகத்தை இயக்கியிருக்கின்றார். மாவீரர் மேடைகளிலே அவருடைய நாடகங்கள் மேடையேறியிருக்கின்றது. அவரோடு சேர்ந்து பணியாற்றிய அந்த சிறப்பும் எங்களுக்கு உண்டு. 1992 இந்த கலைத்துறையில் அவரோடு பணியாற்றிய பல மேடைகள் இருக்கிறது. எனவே 7:45 இடம்பெறப் போகின்றது யஸ்ரீன் தம்பிராஜா அவர்களுடைய நினைவு சுமந்த அஞ்சலிகள் என்பதையும் அன்போடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டு, இப்பொழுது நாடகம் இடம்பெறப் போகின்றது. அந்த உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், எங்களுடைய விடாமுயற்சியோடு வருகின்ற நாடக கலைஞர்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, 33 941 48 47 71. அடுத்து வைபர் இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம் நான் எடுக்க மாட்டேன், தயவு செய்து மன்னிக்க வேண்டும். 4 தொலைபேசிகளையும் நீங்கள் வந்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த 4 தொலைபேசியும் ஒருவருக்கு ஒருவர் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டி வரும். அப்படி காத்திருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மனக்கசப்போ அல்லது போனால் ஒரு வெறுப்பு வரும். ஆனபடியால் 3 தொலைபேசிகளுக்கு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்ற செய்தியை உங்களுக்கு அறிய தருகின்றோம். சரி, யார் வந்திருக்கிறது என்று பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் அன்பான எங்களுடைய இந்திரன்.

0: யாரோது மகிழ்ச்சி
1: நல்லது சந்தோஷம் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். எங்கே பெரியம்மா?
0: பெரியம்மா வருவான் நினைக்கிறேன். போன முறை மன்னிச்சு கொள்ளுங்க, அம்மாட்ட சொல்லி இருந்தேன் சில வேலை.
1: என்னண்டு கேட்டா தாயே, நேரங்கள் முக்கியம், உங்களுடைய வேலைகள் முக்கியம். எனக்கு எல்லாம் நான் உள்ள சொன்னேன், எனக்கு நான் எனக்கு ஓய்வை தேடி நான் ஓடுகிறேன், அவ்வளவு தூரம் நேரம் இல்லை. ஆனபடியா நீங்கள் வேலைகளில் வரையில் என்று கேட்டால் பிரச்சனை இல்லை, அது அடுத்த நிகழ்விலே அதை நீங்கள் கொண்டு வந்து தந்துடுவோம். இல்லையா? சரி,
0: இப்போ
1: இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் சின்ன பிரச்சனை. என்ன தரப்போறீர்கள் இப்ப?
0: இன்று 224வது இது பக்குவமாய் பத்திரமாய்
1: பக்குவமாய் என்று தரப்போறீங்கள். சரி, என்ன அந்த வகையிலே உங்களை அன்போடு வரவேற்று நாடகத்துக்குள்ளே செல்வதற்கு முதல் உங்களுடைய பார்ட்னர் அடுத்த அம்மாவிடம் செல்கின்றேன். காத்திருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா.
2: வணக்கம் இந்திரன்.
1: வணக்கம் வணக்கம் யுவேஸ்வரி அம்மா, சுகமா இருக்கிறியானே? சரி, இப்பொழுது நீங்கள் இணைந்து கொண்டு உரையாட போறீங்களா? என்னம்மா?
0: வணக்கம் அம்மா.
2: வணக்கம்.
0: சரி, தொடங்கு.
2: சரி, இந்த கடவுளை இந்த மண் ஏன் விடிய வில்லைன்னு எனக்கு எடுத்தது எடுத்து விட்டு எடுத்து கதைச்சதும் இல்லாமல் அந்த ஆள் இல்லா கதையும் கேட்டுட்டு வரங்குறதா அந்த மண் எப்படி வச்சுட்டு என்ன பிரச்சனைடா விடிய கத்தாலே?
0: அம்மா,
2: ஓ முடி பிள்ளை,
0: சத்தம் சத்தமா கதைச்சு கொண்டு நீங்கள் என்னம்மா நடந்தது?
2: கத்தாலே இவள் எடுத்து நான் பேச்சு கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறேன் பாட்டில.
0: அம்மா உங்களுக்கு தெரியாதியம்மா, நீங்க கதைக்கப்படாது. இனி டெலிபோனுக்குள்ளால ஒரு சுயினமா இருக்கிறவர்களுக்கு உடம்புல பிழையினமா இருக்கும், குடிசையில கணக்க போட்டிருப்பீங்க. அப்ப வேறு சில விட கோபமா என்ன சுகமா இருக்கிறாள், அது இந்த மனதுக்குள்ள அவருக்கு வரும். கணவன் மனைவியா இருந்தாலும் அது வரும் அம்மா. இங்க அவ கதைக்க தொடங்கினாலும் நிப்பாட்டி போடணும், நிப்பாட்டிட்டு வேற கதையில கொண்டு போகணும்.
2: நீங்க
0: அவர் நிக்கிறார் கதைக்கிறானா டக்கா அவட்ட சொல்லணும், கதைய மாத்தி கதைச்சுல போயிருப்படி இதை கதைய மாத்தி கதைக்கிறது தானே. நீங்களும் சேர்ந்து அவட அப்படி எப்படி கதை கொடுக்குற
2: மாதிரி விடுப்பு பிடுங்கிறேன். என்ன சிவம் இல்ல அப்படி வருத்தம் கொண்டு சொன்னா பிடிக்குது இல்லையோட வருத்தத்தை சொல்ல கூட அவரு இருக்கும். அங்கேண்டா ஊர்ல இன்ன வருத்தம் முடியும்னு சொல்லி நாங்கள் தான் இது அப்படி இல்லையா அந்த ஊர்ல வருத்தம் கொண்டாலும் சொல்லக்கூடாது அடுத்த வகி.
0: அம்மா இங்கெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது, வந்து அவர் ஏழாமிக்க கதைச்சா அந்த வருத்தங்களை பெட்டி கதைச்சா அவருக்கு கோபம் பெறும், சாப்பிடுறாரு இல்லையோட சொல்லக்கூடாது. அவனுக்கு முன்னால கதைக்க கூடாது, அவட்ட சொல்லி இருக்கணும். நீங்க
2: கவலையில மூன்று நாலு ராம்பு வீடு வரைக்கும் போறோம் இல்லையா, அப்ப சொல்லி அவங்க ஆறு நாள் என்ன கதைச்சு சொல்லிடுறது ராம்பு வீட்டாலும் வர இல்ல என்ன செய்யணும் பழகுறாங்களோ அவங்களோ இங்கேயோ அப்படி எழுதுறா இருந்தால் நான் என்ன செய்யறேன் சொல்லி அப்படி தண்ட கவலைய பின்ன யாருட சொல்றது?
0: அம்மா ராந்தைக்கு போயிட்டு அவரு தான் கூடாது. அப்ப என்ன செய்ய வேணும்? மனைவி அவ என்னுடைய கண்ணுக்கு முன்னாட பாத்தனா இந்த அக்கா அவருக்கு சோயினம் ஒண்ணு அப்பயும் பண்ணிட்டு அவன் சேர்ந்து போயிடுவா. அவர் தனிய போதான் அவன் விரும்பாயினம் அம்மா சேர்ந்து அவன் சொல்லி நானும் மாறன் உங்களோட வாங்க போவோம்னு கூட்டிக்கொண்டு போகணும். அப்படி போனீங்கள்டா தான் அந்த அக்கா அப்படி கடைசி வரைக்கும் அவரோட போய் அறாந்தைகள்லாம் போய் வந்துதான் அப்ப நிம்மதியா ஒன்று நடந்துட்டா நிம்மதியா இருக்கும். இதை நீங்க அவருக்கு அவர் இல்லாத நேரம் சொல்லுங்க, இப்படியான நேரத்துல எடுத்து கடுத்ததாம் கொடுத்ததாம் பக்குவமா நேரம் பார்த்து அது பார்த்து சொல்ல வேணுமாம்மா. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி செய்து விட்டீங்க அவர் ராந்தை பார்த்து வச்சுட்டு அவருக்கு ஆறுதலா இப்படி இப்படி என்று சொல்லுங்க, சொல்லி கொடுங்கோ.
2: அது அவ விளைக்கேரத்துல
0: அடிச்சு கதைக்க போவாதீங்கம்மா. எனக்கே உங்களுக்கு உங்கள கோவம் வந்தது, நீ உங்களோட விடிய நான் சண்டை ஒடிக்கிறது சரி வரவேலை நாங்க போட்டே தண்ணி போட்டு எடுத்து குடியுங்கோ.
3: போவீங்களா அதுக்காக எடுத்து கலக்க கலக்கத்தானே போகணும் நான்.
0: சரி சரி விடுங்கோ விடுங்கோ, இனி கவனமா கதைங்க இல்லாத நேரம்.
3: ஓ அதுதான் நாங்கள் சொல்லி போட்டோம், நீ போனே அது கதை தெரியும் தானே, அவருக்கும் தெரியும் தானே எனக்கும் தெரியும் தானே, நீ அது உலக நடக்க வேண்டியா.
0: சரி சரி இதை ஆற போது குடியுங்க.
3: சரி பின்ன பாரு குடிய கத்தாலே டென்ஷன் ஆகுறது, நீ சொன்ன அப்படியே ஆறுதலா போச்சு. சரி இந்த தீயோட என்ன பானம் என்ன தர போற காலமே?
0: பானும் பட்டரும் ஜாமம் இருக்கு போட்டு சாப்பிடும்.
3: ஆ சரி அப்ப சரி அப்ப
0: நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
1: எத்தனை ஊரியலங்களையும் கவனிக்கலாம்
0: தான்.
1: அப்படியே ஒரு மாதிரி கொண்டெழுத்து இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மெல்ல மெல்ல சாதாரண ஒரு உரையாடல். எல்லாம் எல்லாம் இன்பமயம். சொல்லுமா
0: என்ன ஒரு ஒன்று வரைக்கும் எனக்கு இந்த வாட்ஸ்அப்புக்குள்ள என்ன வைபருக்குள்ளால பார்த்து அழைக்க முடியாது. வாட்ஸ்அப் இந்த கூகுள்கிட்ட சொன்னா அடிச்சு தரும். தயவு செய்து அதுக்கு மட்டும் எடுக்க இந்த ஆத்ம சாந்தி பிரார்த்தனை.
1: சரியா அடுங்க.
0: நன்றியா நன்றி.
1: வணக்கம் பெரியம்மா.
2: வணக்கம் இந்திரன்.
1: குரல் குரல் உங்களோட என்னதான் செய்தாலும் உங்களோட சத்தம் சத்தம் தான்.
2: சத்தம் சத்தம் தான். அது மூச்சு போனா மூச்சு போனாதான் சத்தம் இன்னைக்கு.
1: அப்ப நீ பிள்ளையாவது திருவிழா வருது 30ஆம் தேதி அங்கேயும் பாட்டு
2: அங்க அவளை அவரு சந்திப்பதா ஒரு கடவுள் இருந்த அருளாலே அவரு ஒரு கொஞ்சம் நேரம் வேண்டாலும் பண்டி பாடல் உங்களோட பாடம் கிடைச்சது அருள் இருந்தால் கிடைக்கும் பாப்பம்.
1: அதுங்க முதல் பஜனை துவங்குவேன் பேன என்ன பிடிக்க மாட்டேங்க நிக்கணும்ண்டியா எல்லா இடம் முடித்திருவேன்.
2: நான் தஞ்சை எந்த வாழ வரேன்னா படம் இருந்து வருவேன் பொடி தாக்கோட வரவே அவையதான் போனா என்னோடகள் முன்னதான் ஆயினம் என்ன.
1: சரி
2: ஜனமும் தான் எதே ரெண்டா பேதல என்ன கூட ஜனமா இருக்கும் என்னவோ அந்த வேண்டிய அருள் கிடைச்சால்.
1: ஓகே நன்றி என்னம்மா.
2: நன்றி வணக்கம்.
1: சரி அன்புக்குரியவர்களே இப்பொழுது நீங்கள் பாடல் கேட்கலாம். 7:30 வரை நீங்கள் பாடல் கேட்கலாம். அதற்கு பிறகு அன்புக்குரியவர்களே எங்களோடு வாழ்ந்த ஒரு பெரும் கலைஞன் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்களுடைய நினைவு சுமந்த நிகழ்வுகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே இப்பொழுது நீங்கள் பாடல் கேட்கலாம். நேரம் சரியாக 6:17.

நீங்கள் பாடல் கேட்கும் நேரத்தில் அத்தனை பாடல்களும் தவிட்டாத பாடல். பாடல் கேட்பதற்காக வழமையான தொலைபேசி இலக்கம் 0148 32 15 40. பறந்து வருவீர்கள் பாடல் கேட்பதற்காக. எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது இல்லையா?

அன்றும் இன்றும் அன்றும் இந்த பாடல்கள் சாகாவரம் பெற்ற பாடல்கள். இந்த இசையை கேட்டவுடனே நெஞ்சு தடுமாறுகிறது. அந்த பழைய நிலைக்கு நாங்கள் வந்துவிடும்.

பாடலாக இருந்தான். பாடல் கேட்கும் நேரம் இது, பாடல் கேட்கும்

0: சரி வாங்க மச்சான், வாங்க. யார் வந்திருக்கிறேன்னு பாப்போம். முதலாவது நீ அன்பிற்குரியவர். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரா.
0: வணக்கம் ராணியம்மா. வாங்க மச்சான் வாங்க. இது வாங்க மஜால் வாங்கன்னு கூப்பிடவனியா போச்சு. பாட்டு பிழைச்சி போச்சு. சொல்லுங்க என்ன பாட்டம்மா வேணும்.
1: நான் கேக்குற பாடல் இந்த பாட்டு கொடியின்.

0: எதிலும் புதுமை மனமுந்து. எப்படி பாட?
1: ஏசங்கர்.
0: கோடை வரும், வெயில் வரும், கோடைக்கு பின்னே மழையும் வரும்.
1: அப்படி மழை வந்தேன்னா
0: வரும், வேகம் வரும், கோபத்தின் பின்னே குணமும் வரும். படமும் நல்ல பாடலும் நல்ல பாடலும்.
1: எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்
0: உயிராமானமா படம்
1: என்ற படத்திலே பாட்டுக்கு அம்மா.
0: ஆமா,
1: நன்றி நன்றி அம்மா. இதோ அவர் கேட்ட உயிருள்ள பாடல், அற்புதமான பாடல். ராணி சம்பந்தர் அவர்களுடைய விருப்பத்தில்

0: உயிரமானுமான்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கேட்டிருந்தார். ராணி சம்பந்தர் அருமையான பாடல், அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். மேலே அவரோடு சேர்ந்து இந்த பாடல் நாங்களும் கேட்கக்கூடியதா இருந்தது. இங்கே ராகினி அல்போன்ஸ் வந்திருக்கார். வணக்கம் அம்மா.
1: வணக்கம். நீங்க நலமா?
0: நாங்கள் நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களோ? சொல்லுங்க. மழை வந்துட்டுது?
1: சரியான மழை
0: கட்டி நீங்க தப்பி ஓட்டியால் எங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துட்டு போட்டுது. அது ஆக வகையாக கிடக்க இன்னும் பத்தாது. ஆஹா, மழை வந்தால் ஊரில் மழை வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே சாக்குக்கா காலை ஓட்டி கொண்டு நல்ல சுட சுட ஜோத்த சாப்பிட்டு அப்படியே படுக்க அப்படி இருக்கும். மழை சத்தம் பெய்கிறது கேட்கணும் என்ன விளங்குதா? இங்கே ஜூமில் எல்லாமே இப்போ எல்லாம் கடகடண்டு பல்லு தான் கொட்டணும். என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: தண்ணீரில்
0: இல்லை இல்லை பாருங்க, தண்ணீரில் மீன் அழுதால்.
1: ஆமாம், மீன் அழுதால் கண்ணீரைத்தான்.
0: அங்கால வரியல் இருக்கு தானே. தண்ணீரில் மீன் அழுதால் யார் அறிவார் என்ன? யார் அறிவார் என்ன? அருமையான பாட்டு அந்த பாட்டு. தெரியுமா அவர் உங்களுக்கு?
1: தெரியும். இங்க வந்த அப்புறம் அவரை கூடுதலா தெரியும். இவருடைய கணவருடைய உண்டப்பட்ட அக்காட மகனை, அதாவது அக்கா தான், ஜஸ்டின் அக்கா தான் திருமணம் செய்தது. எங்கட மச்சான ஒரு ஆளையும் ஜஸ்டின் வாய்ப்புட கொஞ்சாதீட அக்கா கல்யாணம் செய்தது. எல்லாரும் கொண்டு போனோம். இன்னொரு மச்சான்ற மகனே மகளையும் அவர் அக்காட மகள் செய்தது.
0: அப்ப நீங்க வந்து கட்டாயம் கதைக்கு போகணுமே?
1: இல்ல, உண்மையா நினைக்கும் போது சரியான கவலையா இருந்தது. அது மாறித்தான் கல்யாணம் செய்த எங்களை. தமக்கிறம் இந்த ஆள் ரெண்டும் அவருக்கு அந்த சுவர் வந்து கட்டித்தான் அவர் வந்தா இருந்தாலும் அவளோட நேற்று கதை கேட்க தங்க இவையோட குடும்பத்தை தான் ரசின்ற பிள்ளைகளை கவலைப்பட்டு கொண்டிருக்க அதா என்ன செய்ய போறியா அந்த பிள்ளைகளை வச்ச.
0: உண்மையிலே ஒரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். என்னவென்றால், சிலருக்கு துன்பம் ஒன்றாக இருக்கும், ஆனால் தூணே சரிந்து போனால் அங்கே தாங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. விளங்குதாமா? அதான் அதை இப்போ நாங்கள் இந்த அதை இது கழுக்க கூடாது. என்னென்னா இப்போ இது இது இல்லை இல்லை இது எட்டு ஏழை முக்காலுக்கு நீங்கள் வாங்க, இதுக்குள்ள கதைப்பம் என்னென்னா இப்போ எழுத்து விட்டால் பாட்டு கேட்க வரவே கொஞ்சம் குழப்பி விடணும் என்ன? நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. நம்ம சிறப்பான விடயங்கள் என்கிட்ட இருக்கிறது, நான் அதை சொல்லுவேன். வாங்க. நன்றி. ராகினி அல்போன்ஸ் அவர்கள் கேட்ட பாடல் தண்ணீரிலே மீன் அழுதால். மீன் அழுதுன்ற எங்களுக்கு என்னென்னு தெரியும்?

0: அருமையான அந்த பாடல், ஒரு குறுகிய பாடல் தான். ஆனாலும் அர்த்தமுள்ள அந்த பாடலை கேட்டிருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி அம்மா. சரி, அடுத்து யார் வந்திருக்கிற? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் குணநாயி அம்மா. அம்மா சுகமா இருக்கிறீங்களோ? சந்தோஷம் சந்தோஷம். என்ன பாட்டம்மா வேணும்?
1: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. அந்த பாட்டு
0: பாடுங்க.
1: நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே,
0: அருமையான பாடலம்மா. 30 இருந்து எங்களுடைய வாழ்ந்த கலைஞனுடைய நினைவு சுமந்து அஞ்சலி இடம்பெறும். அதையும் கலந்து கொள்ளுங்க. நன்றி. என்னம்மா வருகிறது? பாடல், அம்மாவுடைய பாடல்.

0: ராகினி அல்போன்ஸின் பாடலை தொடர்ந்து எங்களுடைய குணநாயகி அம்மா அருமையான ஒரு பாடல் கட்டிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பத்மநாணி அம்மா இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ? நீண்ட காலத்துக்கு பிறகு முகத்தை பார்த்தது சரியான சந்தோஷம். இப்படியான சந்தர்ப்பங்கள், நீண்ட தூரத்திலிருந்து வந்தீங்க, கண்டது எத்தனை ஆண்டு இந்த வானொலி ஊடாக. என்னம்மா இன்று வரை இருந்து இருக்கிறோம். சரி, உடல்நலங்கள் ஓகே தானே? நல்லது. ஏ நீ ஒன்றும் செய்யல, ஒன்றும் செய்யலாதம்மா, அவ்வளோதான். சொல்லுங்க, என்ன பாட்டு போகணும்மா? சுமை தாங்கி சாய்ந்தார், சுமை என்ன ஆகும்? என்ன மணி தீபம் வருகின்றவர்கள், வருகின்றவர்கள் எல்லோருமே இந்த பூமிக்கு வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு நாம போக வேண்டும். போக வேண்டிய எங்கே போகிறோம், என்ன நடக்கிறோம் யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் பத்மநாணி அம்மா தெரியும், இந்த உடல் என்றது அந்தந்த ஊருக்குள்ளே உள்ள சுடலியில் எரிஞ்சாதான் அந்த மண்ணுக்கு உரமாகும். இந்த உடம்பு எங்கட மண்ணிலே உள்ள சுடலேக்களை எரிந்தாதான் அந்த மண்ணுக்கு உரமாகும். நாங்கள் எங்கே போய் இந்த உடம்பு சாம்பலாக போகுது, ஒரு கரண்டில் ஒரு கட்டு உறகிலே எரிகிறது எல்லாமே காலம் மாறி எங்கேயோ வந்து இங்கேயோ பிறந்து அழுகிறது யார் சிரிக்கிற? ஊரில் பார்த்தீங்கன்னு கேட்டால் பாட்டம் பாட்டமாக இல்லை பாட்டம் பாட்டமாக ஆக்கள் பெற பெற மேளம் ஆடிப்பினம் ஓடியந்து அவையோட சேர்ந்து குந்தி இருந்து அழுகிறதும் உங்கள் அவை வெறினம் அவையோட பேர்ந்த உப்பாரி வைக்கிறதுகளும் இங்கே யார் இங்கே அழுகிறதே இல்லை, சத்தம் போடவே வழி இல்லை, பெண்ணு அழுகிறது. பத்மநாணி அம்மா என்ற குரல் வழியில் வரே இல்லையா மீன்? ஹலோ, ரெண்டு சொல்லி அதுதான் ஒன்று ஒன்றும் போல அங்கே இல்லை வருது, எனக்கு சரியாக வருகுது, அங்கே வேற இல்லைன்னு சொல்கிறார்கள் எனக்கு. அப்போ அந்த அன்று ஊர் செத்த வீடுகள் மரணச்சடங்குகள் எல்லாம் அது ஒரு விதம். இங்கே எல்லாரும் அப்படியே வாங்கிலிருந்து கரப்போடு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய மூழ்கி கொண்டு நாலஞ்சு பேர் அதோட சரி ஒரு சரி. அப்போ படக்கப்போ என்னம்மா சுகமாயிருங்கோ, சுகமாயிருங்கோ. நன்றி பத்மநாணி அம்மா அவர்களுடைய பாடல். இதோ
1: சந்தோஷமா இருக்கேன்.

0: நேரம் இப்பொழுது 6:41. ஆம் அன்புறவர்களே, இப்பொழுது பயவரவுடாக வந்தவர்களுடைய குரல்கள் வெளியில் கேட்கவில்லை. ஆனால் உண்மைதான், வெளியில் கேட்கவில்லை என்பது உண்மைதான். அதை இங்கே எங்களை தெரிவித்தவர்களுக்கு மிகுந்த நன்றி. சரி, இப்பொழுது யார் வந்திருக்கிற? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: சந்திரசேகரம் ஐயா, நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமா இருக்கேன்.
0: சந்தோஷம், நானும் நலமாக இருக்கிறோன். என்ன பாட்டு வேணுமா ஐயா?
1: எனக்கு இந்த பாலம்பழம் படத்துல பாலம் பழமும் கைகளிலேந்தி பவளாய புன்னகை சிந்தி அந்த பாட்டை கனாரம் கேட்டு.
0: பாலும் பழமும் கைகளிலேந்தி. இப்ப ஜனங்கள் எல்லாம் பானம் பருப்பு மட்டும் தான் கேட்டது. இப்படி
1: பாட்டு
0: ஈன்றதாயை நான் கண்டதில்லை. எனது தெய்வம் உனதன்றி இவர்கள் என்ன பாட்டுகள், என்ன
1: என்ன பாட்டு?
0: நடித்தார்கள், எங்களை உருக வைத்தார்கள், உணர வைத்தார்கள், எங்களை தங்களோடு அந்த பாத்திரங்களாக எங்களையே மாத்தி விடுவார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் அழுகிறார் என்று பார்த்தால் எட்டி பார்க்க அது கங்கால இருக்கிறவர் மாடுது. எல்லாரும்
1: தியேட்டர்ல படம் பார்க்கறது உணர்ச்சியிலே.
0: இவ்வளவு ஒரு உண்மையிலே சில சில படங்கள் வந்து படங்கள் அல்ல, பாடங்கள் எங்களுக்கு. சரி, அப்பொழுது சந்தித்துக் கொள்வோம்.
1: சரி,
0: நன்றி. ஏன் பாடல் என்னையா?
1: ஓகே, நன்றி.
0: வருகிறது சந்திரசேகரம் ஐயா கேட்ட பாட்டு.

0: காலத்தோடு கரைந்த பாடல் அந்த பாடல். சந்திரசேகரம் ஐயா அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். நேரம் இப்பொழுது 6:47. இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹலோ. சரி, நாங்கள் இப்பொழுது வைவருடன். தர்மவதி அம்மா, வணக்கம். வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ? நல்லது. ஓம், நாங்கள் சுகமாக நலமாக இருக்கிறோம் அம்மா. இப்பொழுது வைபர் ஊடாக கதைப்பது இல்ல இல்ல, வைபர் வந்து வெளியில சத்தம் கேட்கல, இப்ப கேட்கும்
1: நினைக்கின்றேன்.
0: இல்ல இல்ல, எல்லாம் சரியா வரும். ஓ, என்ன பாட்டம்மா? என்ன பாட்டம்மா?
1: செந்தமிழ் தேன்மொழியா?
0: செந்தமிழ் தேன்மொழியா? ஆஹா, என்ன பாட்டம்மா? எத்தனையா வரியம் அந்த பாட்டு?
1: வரிசம் வந்த அதெல்லாம் வரிசமான பாட்டுகளாம் இல்லை, இப்போதைய பாட்டை கூட.
0: செந்தமிழ் தேன்மொழியா? நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பங்கினி இதழில் பழரசம் தருவாள், தரிகிட தலை குனிவாள். காற்றினில் பிறந்தவளோ, கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் வளர்ந்த செந்தாமரையோ. என்ன பாட்டு? இன்றைக்கு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி செய்வோம் என்று வந்தேன், நிகழ்ச்சியை மாற்றி விட்டார் ராஜா அண்ணா.
1: பாட்டுக்கு பாட்டு?
0: ஓ, அது செய்வோம் என்று தான் வந்த, பிளான் பண்ணி கொண்டு வந்தது. அப்போ பிறகு பார்த்தால் இப்ப மாத்திருக்கிறேன். சரி, அந்த ஓ பாடல் வருகிறது. என்னம்மா?
1: நன்றி
0: அம்மா, நன்றி, நன்றி. எங்களுடைய தர்மவதி அம்மா அவர்கள் அருமையான பாடல் ஒன்று எங்களுடைய அம்மா அவர்கள் கேட்டிருந்தார். பார்ப்போம்.

ಅವಳ ಸೇ

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். கேட்கவில்லை.
2: வணக்கம் இந்திரன். கேட்கலாம்ப்பா?
1: இப்பதான் கேக்குது. விபி
2: வணக்கம்.
1: இருக்கிறோம் நலமா இருக்கிறோம், சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் ஐயா?
2: காலத்தின் தேவை கருதி கவி மகாதேவன் இசையிலே குடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் எடுத்துக்கட்ட துதியில அவரே பாடி நடித்த திரைப்படம் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கவி வண்டல் என்ற பாடல்.
1: காலத்தில்
2: அழியாத காவியம் பெற வந்த என்ற பாடல்.
1: இது வருகிறது போடிய பாடல். நன்றி சௌரம்.

0: பிபி அவர்கள் ஒரு அருமையான பாடல் கேட்டிருந்தார். ஒரு தத்துவ பாடல், உண்மையிலே ஒரு ஆனந்தமான பாடல். அவருக்கு நன்றி. அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம், வணக்கம், வணக்கம். சரி, அவர் காத்திருக்கட்டும். பைபருடாக வந்திருப்பவர், வணக்கம.
1: வணக்கம்
0: மதனி அம்மா.
1: சும்மா
0: இருக்கிறீங்களே,
1: நாங்களும்
0: நலமாக இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நான் என்னண்டா ஒரு பாட்டு, நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான்.
0: எந்த தேவன்? எங்களை வீட்டு பக்கத்துல இருக்கிற தேவனா?
1: ஒரு காலத்திலே அப்படியே அந்த என்ன சொல்ற அந்த கல்யாண வீடுகள்ல இந்த பாட்டுகள் போடும். என்ன அங்கால ஏழால பக்கங்கள், அங்கால உங்கட பக்கங்கள்ல இந்த அந்த லவ் சூக்கர் அங்காளுக்கு வரும்.
0: பாத்தீங்களா உங்கட விளையாட்டேன். அருமையான பாட்டுன்னு ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், சென்று வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள். என்ன பாட்டு? மைபடித்த கண்ணிரண்டும் மண் பார்த்து. எங்கட எங்கட
1: என்ன
0: பிரச்சனைடா? அந்த பாட்டுகள் அங்க பாடி கேட்க நாங்கள் திருவிழா கூடுதலாக பள்ளிக்கூடம் போற காலம் தான். பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம்.
1: என்ன பள்ளிக்கூடம் யார்தான் போகாம இருக்கும்? எல்லாரும் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற முதல் பள்ளிக்கூடத்துலதான் போய் முதல் பாக்குறது. என்ன
0: உண்மையிலே அந்த காலம் என்றது ஒரு பொற்காலம் அம்மா. எங்கேயுமே அந்த பாடல்களை கேட்டு கேட்டு எங்களுக்கு பாடங்கள் படிக்கிறோமோ இல்லையோ பாட்டுகள் பாடும். அருமையான பாட்டு, நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். பாட்டு கேப்பமா?
1: கேப்போம்.
0: நன்றி அம்மா. சொல்லுங்கள்.
1: நன்றி.
0: இல்ல இல்ல, இதை சொல்ல வந்து நீங்க சொல்லுங்க.
1: இல்ல பாடி இருக்கிறீங்க.

0: அருமையான ஒரு பாடல் மேலே நிகழ்வாக இருந்தது, மகிழ்வாக இருந்தது. சரி, வைபர் ஊடாக நீண்ட நேரமாக நிற்கின்றார் ஜியான் நடேசன். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் இந்திரன்.
0: சுகமா இருக்கிறீங்களோ?
1: சுகமா இருக்கேன்.
0: நல்லது நல்லது. இன்று 7:30 சொல்லுங்கம்மா. 7:45 ஜஸ்டின் அவர்களுடைய நினைவுகள் சுமந்த நிகழ்வாக இடம்பெறுகிறது. 7:45 9 வரை, சரியாமா? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் என்ன ஞான ஒளி படத்துல.
0: ஆமாம், சரி அம்மா. நன்றி அம்மா, நன்றி நன்றி. ஜெய நடேசன் அம்மா அவர்கள், உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு திசையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லை. தேவனே என்னை பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான பாட்டு.

குவிந்தது. மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம் தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: நேரம் 7:13. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். ஆஹா, ஓடிவிட்டார். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரம்மா? ஏந்தியா? சத்தியமாக நாங்கள் ராஜாவணியோட கதை கேட்க அந்த குரல் அப்படியே மனதுக்கு பதிஞ்சு இருந்தது. சத்தியமா குரலை வச்சு
1: புரிஞ்சிட்டேன்.
0: என்ன நாதில் இருக்குமேக்க ராஜா கதை கேட்க அந்த குரல் படாருன்னு வந்து விழும். நிலமா இருக்கிறீங்களாம்மா? ஓம் ஆண்டவன் சித்தம் இருக்கிறம்மா. இவ்வளவு காலமும் கூன் குருடு சவிடு நின்றி பிறத்தல் அரிது. எத்தனை பிறப்பிருக்க அல்லவா? ஆனவா அவ்வளவும் தாண்டி நாங்கள் பிறந்திருக்கிறோமில்லோ. எங்களுக்கு கீழே திரும்பி பார்க்க எத்தனையோ பேர் காய் இழந்து கால் இழந்து எத்தனையோ விதமான துன்பங்களோடு அழுந்தி நோய் நொடி என்று ஒருவேளை உணவும் இல்லாமல் தத்தளிக்கின்ற இந்த உலகத்திலே நாங்கள் மூன்று நேரம் சாப்பிடக்கூடிய வசதியும் விதவிதமான உடுப்பு போடுற வசதியும் ஏதோ உயிருக்கு பயமில்லாமல் வாழுகின்ற வாழ்க்கையும் இறைவன் தந்திருக்கிறான். கூடான கூடி நன்றி பெருமானுக்கு. நிச்சயமா அதைத்தான். காலையில் எழும்பி நாங்கள் வணங்கிட்டு திருநூறு பூசி கொண்டு வேலைக்கு போவன். பிறகு இரவு வந்து குளிச்சுட்டு நன்றி சொல்வன். நன்றி எப்பொழுது எனக்கு நல்லா தந்திருக்கிற இறைவன் நன்றி.
1: நன்றி.
0: சரி நீங்க சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: நான் தவாக்காரன் தங்கையில இருந்து கரியாரன் கட்டி வைத்தேன் கல்லறை, அது கண்களுக்குள் கட்டி வைத்தேன் அந்த பாட்டு.
0: கரிகாலன் கட்டி வைத்தான் கண், அப்படிதானே? அவர் பாடுறார் கூட. நீங்க பாடுவீங்களோ?
1: இல்லை இல்லை, நான் பாட மாட்டேன். நான் கேட்குறேன். நான் இரவு 10 மணில இருந்து மீனா எல்லாரும் பாடுவேன் தானே கணவர். மணி காலையில இருந்து வந்து பாடுறேன் எல்லாம் கேட்டு கொண்டு இருப்பேன்.
0: தபால்காரன் திரைப்படத்திலே என்ன
1: இன்னொரு
0: பொன்னான காலத்திலே வாழ்ந்த நாங்கள். தபால்காரன் வருவான், தபால் இப்போ வெறும் வெளிநாட்டில் இருந்து அந்த கடிதத்தை 15 தினம் அங்கேருந்து மனைவி அனுப்பினா என்ன கூட தாதப்பன் கடிதம் போட்டான்னா அதை நாங்கள் இருந்து பார்த்து ரசித்து அதை அந்த கடிதம் வந்து ஏமை இல்லை வெறும் கரைஞ்சு போக மட்டும் வாசிப்போம். என்ன 15-20 தினம் அது ராசியா இப்போ கடிதமும் இல்லை. அதை விட தெப்பொங்கல் காட்டு, தீபாவளி காட்டு, அந்த காட்டு, புதுவருட காட்டு, காட்டுகளும் வெறும் அந்த விரிக்க மியூசிக் அடிக்கிறது, ஒரு தட்ட பேரும் எழுதி அங்கே மனைவி அனுப்புவா, தேதப்பெண்களுக்கு வெறும் எல்லாத்தையும் துளைச்சி போட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் வைபரில் ரெண்டு காலோ சுகமாக இருக்கிறீங்களா? அப்போ நான் வைக்கிறேன் பிரச்சனை. மற்றது 100 ஹீரோக்கு காமனத்தியாலம் கதைப்பேன் வெளிநாட்டில் ஆரம்பத்திலேயே. அப்படி கதைக்கின்ற பொழுது அப்போ காசும் போகுதுன்னு சொல்லி அளவாக கதைப்பேன், நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப் பெயரில் ஒரு நாள் முத்தாலும் கதைக்கிறதால 1000 பிரச்சனை வருது. சரிதானே? சரி பாட்டு கேப்பமா அம்மா? நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இதோ வருகின்றது இவர் கேட்ட பாடல், அருமையான பாடல்.

0: அருமையான ஒரு பாடல் அந்த பாடலையும் கேட்டிருந்தார் சகோதரி. அவருக்கும் வாழ்த்துக்கள். நேரம் 7:21 இருந்து இடம்பெறுகின்றது எம்மோடு வாழ்ந்த கலைஞன் ஜஸ்டின் அவர்களுடைய நினைவு சுமந்த அந்த நிகழ்வு. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். நலமம்மா? யாரம்மா? சுபாசினி அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லது சந்தோஷம்.
0: நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு? அப்படி உங்களோட இடங்கள்ல மழை தானே? என்ன வெயில் காலத்துல கொஞ்சம் மழை பெய்து போட்டு வரணும்னா கோழி எல்லாம் தூங்கி செத்து
1: போமே.
0: கோழி இருக்கு, இங்க செத்த கோழிதான் இருக்கு, புரிஞ்சுக்காதுங்க. மயங்கி விழுது. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: நான் புதிய பூமி வளர்த்து விழுகே விழுகே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு?
0: அப்படியே விழியே
1: விழியே விழியே உனக்கு என்ன வேலை?
0: ஏ, நீங்க பாட மாட்டீங்க?
1: நான் படிக்கிறதா கேட்டு எங்களுக்கு அந்த படிக்கிறத மூச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.

0: அருமையான ஒரு நடனம் இந்த ஜெயலலிதாவுடைய நடனம் நீங்க பாத்தீங்க அந்த படத்துல பாருங்க.
1: உண்மையிலே
0: ஜெயலலிதா வந்து ஒரு சிறந்த நடனம், சரியாக முறைப்படி பயின்றவா, அதை விட பெஸ்டன் நடனம் கூட பயின்றாள். சாதாரண ஆள் இல்லை, ஒரு ராங்கி ஆள். முதலமைச்சரா வந்தேன்னாக்க அவ்வளவு துணிவு வேணும்
1: என்ன,
0: பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். நான் பார்த்த அளவிலே ஒரு இரும்பு பெண்ணு சொல்லலாம், இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு இருமாப்போட இருந்த ஒரு ஆள். மூன்று பேரை சொல்லலாம், ஸ்ரீமா பண்டாரநாயக்கா தானே உலகத்திலேயே முதலாவது பெண் பிரதமர். அதெல்லாம் உங்கள்கிட்ட நாட்டுக்கு பெருமை, நாங்களும் சொல்றது எங்கெல்லாம் மற்ற நல்லதே சொல்றதுக்கு உங்களுக்கு முடியாது, சிக்கல் வந்துடும்.
1: நன்றி
0: அம்மா, நன்றி நன்றி. இதோ அவர் கேட்ட பாடல், சூப்பர் பாடல்.

0: பொன்னிப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னிப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.
1: நேரம் 7:30. அடுத்து இங்கே யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் சரோ.
2: ஆமா,
1: நலம் தானே நீங்கள்?
2: ஆமா, நல்ல சுகம்.
1: எங்கே கோயிலுக்கு போன மாதிரி கிடந்து?
2: நாங்களும் இங்கே கண்டவாரி கிடக்கு.
1: எங்க இங்க மாதாட்டியோ
2: இருக்கலாம்?
1: இருக்கலாம். சரி சொல்லுங்கோ, என்ன பாட்டு வேணும்? சுகம்தானே அம்மா?
2: ஆமா, சுகமா இருக்கிறோம். நீங்களும் சுகமா இருக்க வேண்டிக் கொண்டு நான் கேட்கிற பாடல் சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா.
1: என்ன மை?
2: மை தெரியும், தெரிந்தான உங்களுக்கு மை என்னண்டு?
1: இந்த பேணி எழுதுற மாதிரி?
2: ஓ, அதுதான்.
1: சிங்கார
2: கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா. நடுவரம் கேட்கிற பாடல்களை
1: அப்படியே பூசுனா என்ன சிங்கார கண்ணனுக்கு? அதுக்கு முந்தி கூடிய
2: கடவுளுக்கே பூசியாச்சு மற்ற.
1: சரி, அது ஒரு மாதிரி அழகுதானே?
2: என்ன அழகுதானே? கண்ணுக்கு மை அழகுதானே?
1: நிச்சயமாக பூசுற மாதிரி பூயணும். அது அள்ளி தப்பினா அது கன்றாவியா இருக்கும். கேட்போம் பாடல். என்னம்மா? நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி சகோதரி. இதோ வருகிறது பாடல்.

0: நேரம் 7:37 நிமிடம். இது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
5: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
4: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
6: 7265 Fraser Street, Vancouver, Canada.
5: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
5: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39, அல்லது 64 375 0055.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
5: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
4: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நேரம் 7:40. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. 45 இருந்து இடம்பெறுகின்றது. எம்மோடு வாழ்ந்த கலைப்பெருமகன் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்களுடைய நினைவுகள் சுமந்த நிகழ்வு.

0: அரசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷரிமஹால்.
1: இப்பொழுது நேரம் சரியாக 7:46. ஆம் அன்பு உறவுகளே, நம்மோடு பழகியவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது வலிகள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற பணிகள் என்பது பெரும் பணியாகத்தான் இருக்கும். ஜஸ்டின் என்ற மாபெரும் கலைஞன்

0: ஆம், எம்மோடு வாழ்ந்த ஒரு கலைப்பெருமகன். அதிகமாக தொலைக்காட்சி வானொலிகள் ஊடாக தன்னுடைய குரலை தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் மண்ணோடு மண்ணாக நின்று காலம் காலமாக கரைந்தவன் எங்கள் ஜஸ்டின். மிகப்பெரிய நகைச்சுவையாளன், ஆளுமையாளன், நடிகன், எழுத்தாளன், கவிஞன், தொகுப்பாளர், அறிவிப்பாளர் என்று பல வடிவம் பெற்றவன் இவன்.
1: ஒரு விதையின் மீது, அதாவது முளைக்கக்கூடிய விதையாக இருக்க வேண்டும். விதைக்குறும் மரமானால் நன்மை, உரமானாலும் நன்மை என்கின்ற அப்படியான விதை இல்லை. ஒரு சரியான விதையாக அது இருக்கிறது என்றால் அதன் மீது வாழ்த்து என்பது விழுகின்ற மழைத்துளி போல் இருக்க வேண்டும் அதனை வளர்த்து விடுவதற்கு. அதேபோல விமர்சனம் என்பது ஒரு கல்லின் மீது விழுகின்ற உளி போல் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கல் செதுக்கக்கூடிய கல்லாக இருக்கா என்று தெரிந்துதான் அந்த கல்லின் மீது உளி போல விழ வேண்டும் விமர்சனம்.
0: அவரோடு பழகியவர்கள், அவரோடு கலையோடு கரைந்தவர்கள் அவருக்கான கண்ணீர் அஞ்சலை செலுத்துவதற்காக நீங்கள் அழைப்புக்கு பைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். மற்ற தொலைபேசி இலக்கம் 0033951 48 47 71, 0133851 40 பைபர் இலக்கம் 0633650 74 27. ஒரு கலைஞன் வாழும் பொழுது அவனை கொண்டாடப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய கலையும் இரண்டு கரங்களிலே பிடித்தபடிதான் அவனுடைய வாழ்க்கை. எவ்வளவோ வலிகள் நெஞ்சத்திலே இருந்தாலும் அந்த வலிகளையெல்லாம் தெரியாமல் மேடையிலே சிரித்து, தானும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைத்து அழகாக அந்த கலையை மக்களுடைய நெஞ்சங்களிலே பதித்து விட்டு அவன் காணாமல் போகிறான். ஆனால் இந்த இனம், இந்த அவனோடு பழகிய இனம் அவனை தேடுகிறது. அதுதான் அவன் வாழ்ந்த அடையாளம். அன்புக்குரியவர்களே, மறந்து விடாதீர்கள், வாழும் பொழுது கொண்டாடப்பட வேண்டும். வாழ்ந்து முடிந்து அவன் போன பிற்பாடு அவன் பாராட்டப்பட வேண்டும், அவனை பற்றி பேசப்பட வேண்டும். இந்த வானொலி உலக பரப்பெங்கும் ஒலிக்கின்ற இந்த வானொலி இப்பொழுது அவனை கொண்டாடுகிறது, அவனுடைய புகழை பாடுகிறது என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமாக அவன் ஆற்றிய பணி என்பது மிகப்பெரிய பணி என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த டிஆர்டி இந்த வானொலி ஊடாக, இந்த தொலைக்காட்சிகள் ஊடாக, அந்த டிடிஎன் இருந்த அந்த காலங்களில் இருந்து அன்றிலிருந்து இன்று வரை ஓயாமல் உழைத்தவன். அவனுடைய குடும்ப நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நண்பன், அது எப்படி முடிந்தது? அந்த வலிகளை தாங்கியபடி மேடைகளிலே நிற்கக்கூடிய ஒரு தைரியம் எப்படி வந்தது என்றால் அவன் கலையின் மீது கொண்ட அளவுக்கு அதிகமான காதல். அந்த அளவுக்கு அதிகமான காதல் தான் அவனை இன்றும் ஆரோக்கியமாக கொஞ்ச காலமாக வைத்திருந்தது. நான் பார்த்து ஒரு சில மணித்துளிகளுக்குள் அவன் பறந்து விட்டான். வைத்தியசாலையில் நான் பார்த்து ஒரு சில மணித்துளிகளுக்குள் அவனுடைய உயிர் பிரிந்ததென்று நான் வீடு வருவதற்கு முன் அந்த செய்தி என் காதுக்கு வந்து விழுந்தது. நான் பார்த்த பொழுதே, என்னோடு வந்த இன்னொரு நண்பரும் நானும் பார்த்த பொழுதே அவனுக்கான நாட்களை நானே கணக்கு போட்டு விட்டேன். 3 நாட்கள் தான் நான் கணக்கு போட்டேன். ஏனென்றால் எலும்பும் தோலுமாக மூச்சு விடவே முடியாமல் கண்கள் மூடியபடி எந்த விதமான பேச்சுமின்றி அவன் படுத்திருந்ததை என் வாழ்நாளில் அன்றுதான் பார்த்தேன். அதே அழகோடு, அதே செருக்கோடு, அதே நிமிந்த நடுவோடு தெரிந்தவனுடைய அந்த உடலை பார்த்தவுடன் நான் ஐயோ என்று அழ வேண்டும் போல் இருந்தது. அங்கே எப்படி தாங்கிக் கொண்டு நான் வீடு வந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் இரவு நான் வந்தவுடனே சுவாமியிடம் நான் வணக்கம் செய்துவிட்டு, அதாவது வணங்கிவிட்டு சாப்பிடவே இல்லை, படுத்திருந்து அந்த ஆத்மாவை நினைத்து கொண்டேன். இப்படித்தான் ஒவ்வொரு கலைஞர்களும், அன்புக்குரியவர்களே, என் பாசத்துக்குரியவர்களே, நல்லவர்களை கொண்டாடுங்கள், நல்ல கலைஞர்களை பாராட்டுங்கள். அவர்கள் மேடையில் நிற்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய இதயத்தினுடைய வலிகள், அவனுடைய நோய்கள், அவன் படுகின்ற துயரங்கள் அத்தனை உங்களுக்கு தெரியாது. பின்னால் குத்துவதை இன்றிலிருந்து நிறுத்தி கொள்ளுங்கள். மரணம் என்பது ஒரு பாடம். அந்த மரணத்திலிருந்து தான் நாங்கள் நல்ல மனிதர்களாக பிறக்கிறோம். ஆனால் அந்த மரணத்தில் நின்று கொண்டும் நாங்கள் திருந்தவில்லை என்றால் மனிதனாக பிறந்ததில் அர்த்தமே இல்லை. குறை கூறுவதும் குறை சொல்வதும் என்பதல்ல வாழ்க்கை. மூச்சு விடும் அந்த நேரம் மட்டும்தான் வாழ்க்கை. எப்படி ஒரு 15 வயதுக்கு முதல் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது வாழ்கின்ற ஒரு 60 வயதுக்கு பிற்பாடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் தான் இந்த இரத்தத்திலே நாங்கள் படுகின்ற கொதிப்பும் அளவுக்கு அதிகமான கதைகளும் அண்ணாவித்தனங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும். எங்கே போகிறது இந்த உலகம்? யோசித்து பாருங்கள். தாயகனுக்கு அடங்காமல் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய ஒரு கலைஞனுடைய பொறுப்பு 2 கைகளிலும் பிடித்து கொள்ள வேண்டும். எதை? ஒன்று குடும்ப பொறுப்பு, இன்னொன்று சமுதாய பொறுப்பு. இந்த இரண்டையும் பிடித்தபடி தான் அவனுடைய வாழ்க்கை. அவன் தான் உண்மையான கலைஞன். வீட்டை விட்டுட்டு போய் கலைஞர் செய்யலா, கலையை விட்டுட்டு போய் வீட்டுக்க படுக்கல. ஏண்டா அவனுடைய கலை மக்களுக்குரியது, மண்ணுக்குரியது, இந்த இனத்துக்குரியது. அவன் சந்ததிக்காக பாடுபடுகிறான். ஒரு மேடையில் ஒருதன் பாடுகிறான், அந்த பாடல் போய் இன்னொருவனுடைய நாடி நிரம்பெல்லாம் இதை செய்யணும். இல்லாடி பாடக்கூடாது. அது அவன் எவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவிதை, ஒரு பாடல், ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நடிப்பு, ஒரு மனிதனை தன்வசப்படுத்தி ஏதோ ஒன்றை சொல்லணும். இல்லைன்னா அந்த கலையில் தொடக்கூடாது. அப்படி அந்த கலை தொடுமாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலே கொண்டாடப்படுவான். அவன் இந்த உலகத்திலே செத்தாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். அப்படி போன்ற ஒரு மகத்தான கலைஞன் தான் யஸ்டின் அவர்கள். நான் அவனோடு 92ஆம் ஆண்டிலிருந்து ஈழநிலா, இளையநிலா, சப்தஸ்வரங்கள், சகல இசைக்குழுக்களோடும் மாவீரர் நிகழிலே எங்களை அறிமுகம் செய்கின்ற பொழுது, நாங்கள் ஒரு சாதாரண பாடகர்கள்தான், பெருசில்லை. ஆனால் எங்களை பற்றி மக்களிடம் சொல்லுகின்ற அந்த சொற்களை கேட்கின்ற பொழுது எங்களை அறியாமலேயே உற்சாகம் பெறும். அவன்தான் எங்களை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கின்ற அந்த அந்த பெரும் பணி அவர்கள் இருக்கிறது. சரி, அன்பானவர்களே, நிறைய கதைக்கலாம். வலிகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சரி, இங்கே எங்கள் அன்புக்குரிய ஜியா நடேசன் அம்மா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் அம்மா.
2: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் அம்மா. ஜஸ்டின் அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: ஆமாம், அவர் எங்களை உறவு.
0: ஆம், சொல்லுங்கள்.
2: ஒரு கலை, ஒரு கலைஞனாக, எழுத்தாளனாக, பாடகராக, ஒரு நடிகனாக, நடிகராக, ஒரு தொகுப்பாளராக, பட்டிமன்றத்துக்கு தலைவராக, அறிவிப்பாளராக, மேடையில் அலங்கரித்தவர். நானும் லண்டன் ரேடியோவில் பயணம் பயிறளவுக்கு அவரை நானும் எடுத்த நான் நேரில் பேட்டி கண்ட நான். எங்களோட குடும்பங்களில் அங்கே குடும்பங்களில் அங்கே ஏதாவது கொண்டாட்டம் இருந்தால் முன்னுக்கு நண்டு எல்லாம் செய்கிறது அவர்
0: தான்.
2: உங்களுக்கு தெரியும், லில்லியக்கா இந்த ஒரு வருஷமா கடும் வருத்தத்தில் இருந்தவர். கதைக்க முடியாத நிலைமை.
0: யாரோடும் அவர் கதைக்கவில்லை. என்னென்றால்,
2: கதைக்க விரும்ப
0: தன்னை இதில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் சில நோய்கள், அம்மா உள்ளத சொல்றேன், சில நோய்கள் வருகின்ற பொழுது தனிமைதான் முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் எடுத்து அதிகமாக ஒரு நாளே 10 பேர் வரைக்கே தண்ணி அறியாமலே அவருக்கு ஒரு சந்தேகம் பெறும். ஓஹோ, இது பெரிய கொஞ்சம் கொடுமையான வருத்தம்.
2: சொந்த மாமாவை பார்க்க அவர் விரும்ப இல்லை. என்னண்டா தனக்கு வருத்தம் என்று சொல்லி எல்லாரும் வந்து பார்க்கின மாமன் சொல்லி ஒரு கதைச்சவர்
0: என்று சொல்லி. ஆமா,
2: அன்று
0: 17ஆம் தேதி தான் அவருடைய சரியாக ஒரு 5:30 இருக்கு. நான் 4:30 மட்டும் அங்கே நின்றுனான்.
2: ஆமா ஆமா. அப்புறம் வீட்டில் வந்திருந்த வீட்டை விட்டு இருந்தவியல் பிறகு கடமையா அப்புறம் கொண்டு வீட்டை வந்திருந்தாக்கா நான் விருந்தவர்
0: இடையில இருக்கா.
2: நான் இப்போ அங்க நான் இப்ப வந்த நேரம் இப்ப நிலையத்துக்கு வந்த நேரம் வீட்டை இருக்கிறார். வீட்டை விட்டவியல் போய் இருக்க சொல்லி வீட்டை தான் இருந்த பார்த்து கொண்டு இருந்த சரியான ஆப்பிரிக்கா போய் அங்க கிருமியா இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இங்க ஜெர்மனிக்கு தன் ஃப்ரெண்ட் வீட்டை வரணும்னு வந்து இங்க அங்க போயிட்டு இங்க வர இங்க பெரிய காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர். அப்ப அவரு மெஞ்சலா இருந்தான். பிறகு பார்த்தா அவரு சத்தம் போட்டு அழுது குளறி கண்டில அவரை கண்டி போட்டிருந்த நிலையில நாங்க பார்த்தோம்.
0: என்ன
2: அப்படி இங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகப்படுத்தி விட்டவர்கள். அங்க போய் சுகமாத்தான் இருந்தவர். வந்த நேரம் முழுகிப்போ அப்படி எல்லாம் முடி சாக போறான்ற மாதிரி தான் இருந்தவர். அப்புறம் சுகமா இருந்தவர் போய் சுகமா இருந்து ஒரு குழந்தையும் பிறந்தாது, இப்போ ஒரு குழந்தையும் பிறந்தது. இந்த கடைசி பிள்ளை எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளை தான் என்னது. ஆனால் சரியான கவலை அந்த நல்ல குளம் இந்த எல்லாரும் இந்த உறவுகள்னு சொல்லி எல்லாரையும் வந்து
0: உரிமையோடு பழகக்கூடிய அவன் நிக்கிற இடமாத்தனையும் ஒரு ஒரு கலகலப்பாகத்தான் இருக்கு. நல்ல சிந்தனையாளர்.
2: என்ன
0: செய்யறது,
2: ஒரு சைவாக்கார பிள்ளைய தான் தான் கல்யாணம் செய்து ஒன்று செய்து எடுத்தபடி இல்லை. இவர் சுண்டுக்குழி அந்த ஆக்களை உதவி செய்கிறது இந்த வீர கொண்டாட்டங்கள் எல்லாத்துக்கும் முன்னுக்கு எல்லாம் தான் தான் செய்யும். நல்ல பிள்ளையா இருந்தது.
0: விதி இதுவென்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் நாங்களும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஆண்டவன் சித்தம். உங்களுடைய அஞ்சலிகளும் உங்களுடைய
2: ஆத்மா இடையே நாங்களும் பிரார்த்திக்கின்றேன்.
0: நன்றி அம்மா.
2: இன்றைத்தான் அவரை பார்க்க வைக்கணும். ஆனால் இப்போ அடக்கம் தெரியல. சில
0: வியாழக்கிழமை என்று அறிந்தேன், இன்னும் வடிவாக வரவில்லை. ஒவ்வொரு நாளும் பார்வை வச்சிருக்கிறது. வியாழக்கிழமை என்று சொன்னார்கள், இன்னும் சரியான முடிவு வரவில்லை. நாங்கள் இங்கே வானொலியிலே சொல்லுவோம்மா. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: நேரம் 7:59. அடுத்து இங்கே வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, வாட்ஸ்அப் கூட வந்திருக்கிறார். வணக்கம்.
3: இனிய வணக்கம் இந்திரன். மிக்க நன்றி. வெத்தம் மூலமாக என்னை எடுத்தமைக்கு நன்றி கொண்டு இந்திரன்.
0: பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். எல்லோருமே குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீண்ட தீரமாக்கல் வருவார். சொல்லுங்க.
3: பிரார்த்தனை தான்.
0: சரி சொல்லுங்க.
3: நான் பிரார்த்தனை அவருக்காக. நான் அவருடைய பேர் நன்றாக கேட்டிருக்கிறேன், ஆனால் அவற்றை குரல் கேட்டிருக்கிறேன். அவரை நான் பார்க்க முடியவில்லை பார்க்க. ஆனால் அவற்றை பணி முயற்சி ஒரு கலைஞர் என்றால் பல ஊடகங்களில் அவர் தவறிய உடனே எத்தனையோ ஊடகங்களை அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார்கள். அதே போல டிஆர்டியிலும் நாங்கள் அறிந்து மேலே ஆத்மசாந்திக்காக பிரார்த்தனை செய்தோம். அவர் இது வாடுங்காலம் தம் குடும்பத்துக்காகவும் பொது நலத்துக்காகவும் பலவற்றை எங்களுக்கு தந்து சென்றமைக்கு இந்த வேளையில் ஜஸ்டின் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பார்த்திபனும் தான் இன்றைக்கு இந்த ரேடியோவுக்கு வர முடியாமல்
0: அது
3: பாலேந்திரா
0: அவர்கள் வரவேற்கணும். சொல்லுங்க ஐயா.
4: நன்றி. உண்மையில மறக்க முடியாது. அவர் உங்களுடைய நண்பன், இறந்த வினோத்தின் நண்பன். மேடையில வந்து எங்கேயும் ஒன்றா நிக்கக்கூடிய ஆட்கள். அவர் வினோத்தின் திருமணாளுக்கே அவர் தான் அனௌன்சர். நீங்க
0: வந்திருப்பீங்க.
4: மேல அவர் சரியான எனக்கு சரியான விருத்தம் அவர் என்றால் அவர் ஒரு அக்கண்ட விட்டு பார்த்தா அவங்க அண்ணா இருக்கிறாரு சிவரோலிபுரியில. சிவரோலிபுரியில அவங்க சமயம் இருக்கிறாரு ஜஸ்டின் சமயம். அப்போ அரிசி மூட்டை எல்லாம் வாங்கிட்டு கடையில் இப்ப நாங்க கொண்ட வீட்டை இறக்கி விட்டு அக்கண்ட விட்டு பார்த்தான் இருக்கீங்கன்னா அக்கா லெஃப்ட் அவர் வைஃப் வந்தாக்க வரான் லெஃப்ட் அப்ப கொண்ட இறக்கி விட்டா. இவரையும் ரெண்டு மூணு தான் நாங்களும் பிக்கியும் கொண்டு இறக்கி இருக்கிறோம். மொண்டியல இருந்தவர் முந்தி நல்ல ரெண்டும் சார். என்ன என்ன உண்மையில அவர் உண்மையில ஆத்மா சாந்தி அடையவனும் அவர் எனக்கு மறக்க முடியாது. ஏனென்றால் 2006 ஹலோ
0: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
4: 2006 இந்திரன்னா என்னுடைய மகன் சாவத்தோடு பெருசா செய்த நான் 400-450 பேரோடு செய்த நான் மேலே கீழே கோயில். இவர் தான் இளவன் சாரா. இவர் தான் இளவன் சார். ஜஸ்டி அண்ணா தான் இளவன் சார். ஆஷா தான் பாட்டுக்காரு. ஓ புதியப்பறம் 3:30-4 மட்டும் நடத்தினவர் இளவன் சார். மேல கலக்கி விட்டார். இப்ப குப்பியில நான் அப்படியுமா மங்காளம் வச்சிருக்கேன். அவர்கிட்ட இது அவர் ஒரு செக்ஷட்டோட நிக்கிறார். கூட சேட்டோட சுல்கையோட நல்ல ரயிலவன் சார். என்னுடைய மகள் சாமத்திய விட்ட கலக்கி விட்டார் என்ன மேடையிலேயே. 4 மட்டும் உன்னால மறக்க முடியாத ஒரு எனக்கு பார்த்த உடனே முந்தின நாள் பார்த்த உடனே அவர் மேல தெரியல. படியா உத்து பார்த்த பிறப்பறம் ஜெகன் சொன்னார் வாழான ஜஸ்டின் அண்டு மேல அவர் ஆத்மா சாந்தி அடையவனும்
0: நன்றி சகோதரர்.
4: என்னைக்கும் நாங்கள் மறக்கலாது, அதை நீங்கள் மேல எல்லாம் விளக்கமா எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல அவரை பற்றி.
0: நன்றி சௌரம், அவருடைய ஆத்மாக்கு நீங்களும் உங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கிறீர்கள். நன்றி ஐயா, நன்றி.
4: நன்றி
0: நன்றி அப்பன்.

0: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், நான் பிலோமினா கதைக்கிறேன்.
0: பிலோமினா அம்மா வாருங்க. அம்மா
1: வணக்கம். இந்த துயரமான செய்தியை கேட்டு நானும் மண்டைக்கு அந்த இரவு பன்னெண்டு மணியும் என்ன செஞ்சது தான் யாரும் போட்டிருந்ததா நானே கொஞ்சம் கலங்கி போயிட்டேன். ஏன்னா எங்களோட பயணித்தவர் எனது 2024 ஆண்டு கூட என்ன கண்காட்சியில வந்து எனக்கு போட்டியர்கள் எடுத்தவர் ரெண்டு மூன்று தரம் அவரோட

0: 1985 பயணித்தால் நல்ல ஒரு மனுஷன், இப்படி பொது சேவை செய்யறதுக்கு முன்னிப்பாட்டாக்காண்டு கேட்டுடனே வந்துடுவார்.
1: ஆமாம்,
0: அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்த நேற்று நாங்களே, அதுவும் வயது குறைவு இருந்த நேற்று பெரிய கவலையாக கிடக்கு.
1: நல்லது, அவருடைய அவருக்கு உங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்ளுங்கள்.
0: வணக்கம்
1: பெறானா.
2: வணக்கம் வணக்கம் இந்திரன், வணக்கம்.
1: எங்களுடைய நாங்கள் பெறானா, யஸ்டின் அண்ணா எல்லோருமே ஒரு கூட்டாக மேடைகளிலே நின்ற நினைவுகள் என்ன பெறானா? அஞ்சலிகளை செலுத்திக் கொள்ளுங்கள்.
2: நன்றி. நான் நினைக்கிறேன் பலரும் பல விதமான அபிப்பிராயங்களை வந்து உண்மைகளை வந்து கருத்திருப்பார்கள். இப்ப நானும் வந்து கடைசியாக இறுதி நாட்களில் வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வோடு அவரோட அதிகம் பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப அதை பற்றி சொல்லலாம். ஒரு 2 வருஷம் வரும் தவம் நினைவு, கேப்டன் தவம் நினைவு திரைப்பட விழா, கலைவன்பாட்டு கழகத்தால் ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்தது. அதுல வந்து ரோபர்ட் மற்றது ஜஸ்டின் ஆகியோட என்னையும் சீனத்து அதை அந்த பொறுப்பை தந்தார்கள். உலகத்துல பல இடங்கள்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட குறும்படங்கள், திரைப்படங்கள், பெரிய படம் கண்ட ஒரு 10 படம், பாடல்கள் ஒரு 70 நிறைந்த ஒரு உயிரை தரக்கூடிய அளவுக்கு அந்த எங்களுக்கு போட்டிக்கு படங்கள் கிடைத்திருந்தன. பெரும்பகுதி வந்து TCC இருக்கக்கூடிய மண்டபத்துல ஒரு 5 பேர் கொண்ட ஜட்ஜஸை வச்சுக்கொண்டு நடுவர்களை வச்சுதான் அந்த வேலை பணிகள் நடந்தது. இறுதியாக வந்து விசேடமான பார்வையாக வந்து திருப்பியும் சில சில இடங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருந்தது. குறுகிய எண்ணிக்கையில செலக்ட் பண்ணப்பட்ட அப்புறம் அப்ப வந்து எங்களோட இவருக்கு வந்து பிள்ளை என்ற சுயினங்கள் அதிகம் இருந்தது. அதோட அவற்ற நேரங்களும் வந்து சங்கடமான நேரங்களா இருந்தது. ஜஸ்டின் இதற்கு இருக்கிறது வேற கஷ்டம் என்ற அளவில் இருக்கேக்குள்ள ஜஸ்டின் ஒரு முடிவெடுத்தார், தன்னுடைய வீட்டை வச்சு செய்வோம்னு சொல்லி போட்ட. அப்ப ரோபர்ட்டையும் பெற சொல்லி எங்களுடைய இவர் சங்கர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் உதவிகள் செய்துட்டு போனார். அப்ப 3 பேர் வந்து அமர்ந்தோம். ஒன்று ஜஸ்டின், மற்றது ரோபர்ட், மற்றது நான். அந்த வீட்டுல இருந்தோம்னா நாங்கள் மிகுதியமான சில வீட்டில நாங்கள் செய்யக்கூடிய இருந்தோம். அந்த இடங்கள்லாம் பார்த்தோம். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த திறன், ஒரு விமர்சன வாயால விமர்சனங்களாக பல இடங்கள் கேட்டிருந்தாலும் ஒரு பிலிமை பார்த்து அல்ல ஒரு பாட்டை பார்த்து அந்த கதையை பற்றி என்று சொல்லி சில சில விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொண்ட முறையில் அதை சொன்ன முறைன்றது நம்ம மேல மிக அழகான முறையில எனக்கு வியப்பா இருந்தது. அடைய விருப்பில் இவ்வளவு பெரிய ஒரு படப்பாளி இருக்கிறாங்கன்னா. அண்டு என்னடா கடந்த ஒரு 34-35 வருஷமாக அவரோட பழகி அப்பப்ப நான் பழகி இருக்கிறேன். நாங்கள் அவ்வையாருக்கு பயிற்சி செய்த காலங்கள்ல அந்த பழக்கம் ஏற்பட்டது. அப்ப இருந்து தொடங்கின அந்த பயணம் வந்து இடையில ஒரு அரங்க நிகழ்வு, இளநிலா இளையநிலா கடத்திலட்சுமி மாஸ்டருடைய, மற்றது கஜன், மற்றது செல்வலிங்கம் போன்றவருடைய அந்த தொடர்போட இன்னும் அவர் மலம் மலம் மலர்ந்து அவருடைய இசத்திரன் கூடி அதை வளர்ந்து கொண்டு வந்துச்சு. நீங்கள்
1: பார்த்துருப்பீங்க.
2: நல்ல ஒரு பாடகன் கூட, நல்ல பாடகன்.
1: ரொம்ப என்னவென்று கேட்டா 1997 பொழுதிலே ஜெர்மனியில் ஒரு நிகழ்வு நடந்த இடத்துலே நான் வேற வேற லண்டன்லேருந்து வந்தவர்கள் என்ன கையில் பிடிச்சி கொடுத்தனா மேடையில் வச்சு காட்டினது, இப்போ நீங்கள் பாட்டை கேட்க போறீங்க பாருங்க, பாட்டை கேட்டுட்டு சொல்லுங்கன்னு சொல்லி என்னை கொண்டு போய் அந்த இடத்துல பெருமிதப்படுத்தினதை நான் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. எனக்கு எனக்கு பலவிதமான குருக்கள் இருக்கிறார்கள். அதில் இவரும் எனக்கு என்னென்னா மக்களிடம் கொண்டு சென்று என்னை பற்றி பெருமிதமாக சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை எனக்கும் ஒரு பயத்தை கொடுத்து அந்த இடத்துல நான் மிகப்பெரிய பாராட்ட வேண்டிக் கொண்டிருந்தேன். அதுக்கு காரணம் அவர் தான், அந்த ஜெர்மன் அந்த மேடையில் இதெல்லாம். ஆனால் ஒன்று பரானா, இவர்கள் எல்லாருமே ஒரு இன்று நாங்கள் கதைக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். நாங்கள் இந்த ஒரு வானொலியில கதைப்பதற்கோ அல்லது ஒரு தொலைக்காட்சியில கதைப்பதற்கோ இன்று கூட ஒரு நிகழ்ச்சி தொகுப்பொன்று எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள கலைஞர்களை வச்சு லாச்சப்பறையில். உங்களுக்கு தெரியும், அங்கே தயானதி அண்ணா, குணபால் அண்ணா உட்பட நான் உட்பட அங்கே சென்று ஜஸ்டினை பற்றி நாங்கள் உரையாடின பொழுது நான் சொன்னது அப்படித்தான், வாழும் பொழுது அவன் வாழ்த்தப்பட வேண்டும், அவன் வாழ்ந்து முடிந்த பிற்பாடும் அவன் பாராட்டப்பட வேண்டும். இதுதான்.

0: வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம். ஆனபடியால்
1: நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லும் போது நான் வந்து சொல்லவனும் நல்லவாதம் சென்ற வருடமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிட்டது. இவரு எங்கண்ட ஜஸ்டினுக்கு வந்து அற்புதமான முறையில கல்யாண்பாட்டு கழகம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அந்த ஆணைக்கு அமைய ஒரு அழகான ஒரு விருதை இவருக்கு
0: வழங்கியிருந்தார்.
1: ஈழ விடுதலை வீரர் என்று சொல்லி ஒரு அற்புதமான அது ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. மிக
0: அருமை, உண்மையிலே அது மன நிறைவாக இருந்தது. அவர் அந்த அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் அவருக்கு வந்தது. அதுக்கு பிறகுதான் அவருக்கு நோய் இன்னும் கடுமையாகினது. ஆனால் அவைக்கு தெரிஞ்சிட்டது. ஆனால் அவன் வாழும்பொழுது அதை கொடுத்துருவோன்னு பண்றது. மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருந்தார் அவர் இந்த மேடையிலே.
1: அற்புதமான ஒரு டைமிங் போச்சு பாத்தீங்களோ. அது கொடுத்து கொஞ்ச நாளைக்குள்ள அவர் இறுதி காலமும் வந்துட்டு அப்ப கிடைக்க வேண்டிய பொருள் இறுதியில அவர்கிட்ட கைக்கு வந்து சேர்ந்துட்டு. அதோட
0: நிச்சயமா நன்றி பெராண்டா என்று ஏராளமானவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் ஒரு சொற்ப நேரத்துக்கு எடுக்கணும். நாங்கள் எல்லாம் கூட்டாக பயணித்தோம் என்ற பெருமையோடு இருக்கிறோம். அவர் அருகில நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நன்றி பெராண்டா, மிக்க நன்றி.
1: நன்றி இந்திரன்.
0: சரி, அடுத்து இங்க வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் இந்திரண்ணா.
0: வணக்கம் மேரம்மா.
2: ஓ, நான் வரதராஜா கலாராணி.
0: வரதராஜா கலாராணி சொல்லுங்களம்மா, அஞ்சலியை செலுத்தி விடுங்கள்.
2: ஓ அண்ணா, என்னண்டா எங்களுக்கும் ஜஸ்டின் அண்ணாவோட நான் என் பிள்ளைகளோட நிகழ்வு அந்த கலை விழாவுகள்ல வந்து நான் அவரோட கதைச்சு அவற்றை இதுகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். தெரியும் அவற்றை பெருமைகளை பற்றி நீங்கள் வேற சொல்லி இருக்கிறீங்கள். இன்றைக்கு அவற்றை இறந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேணும் என்ற மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவற்றை ஆத்மா சாந்தி அடைய வேணும். அதுக்காக நானும் எனது குடும்பம் சார்பாக அவரை நினைவு கொண்டு கொண்டு அவருக்கு அஞ்சலியை செலுத்துறதுக்காக வந்த நான்.
0: நன்றி அம்மா. நன்றி தாயே. நன்றி நன்றி. சரி, அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரையா?
3: நான் கணேஷ்.
0: கணேஷ் அண்ணா வாருங்கள்.
3: வணக்கம் இந்திரன்.
0: சொல்லுங்க.
3: நீண்ட நேரமாக லைன்ல நின்ற நான் என்னென்று சொன்னால், மிக முக்கியமான ஒருவரை பற்றி எல்லாம் நாம பேசிக் கொண்டிருக்கிறோம்.
0: நிச்சயமா
3: அந்த பேசுறத நாமளும் கேட்க வேணும்.
0: என்ன
3: நம்மால முடியாததை செய்து காட்டிய ஒரு பெரிய ஒரு மேதையென்றுதான் சொல்ல வேணும். என்ன அவர் எத்தனை எத்தனை விஷயங்களை செய்தாரதான். சந்தனத்தை போல ஒரு கலைஞன் என்பதும் சந்தனத்தை போல தன்னை தேய்த்து பிறருக்கு காட்டுறதுதான் அந்த கலையின் வடிவம் என்று சொல்லலாம். முகத்துல எவ்வளவோ முகத்துல புன்னகை இருக்கும், ஆனா உள்ளத்துல சரியான ஏக்கத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் தான். இதை விட தனக்கு எந்த காரியமானாலும் வரலாற்று கதைகளை எடுத்து அழகாக சித்தரித்து மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் எடுத்து கூறுறதுலேயும் அவர் ஒரு மிக ஒரு பெரிய ஒரு மேதை என்றுதான் சொல்ல வேணும். என்ன பாருங்கள், யாராலையும் செய்ய முடியாத ஒன்று, தன்னைத்தானே நேர்காணல் கண்ட ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். பாருங்கள், நாம யோசிச்சு பாருங்க, எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம், தன்னைத்தானே போயிட்டு காணுற அளவுக்கு அந்த அறிவு திறன்.
0: இரண்டு பேர் சேர்ந்து இரண்டு விதமாக,
3: நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து அந்த அதை பார்க்கும் போது எவ்வளவு அழகாக இருக்கிறது.
0: அதை விட உண்மையிலே கணேசன்னா, நாங்கள் நீங்கள் எல்லோருமே இந்த கவியரங்கம் பட்டிமன்றம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு எத்தனையோ விதமான கருத்துக்களை தருவார், எத்தனையோ விதமான அறிவுரைகளை சொல்லுவார். கூட்டாக நின்று முதல் அந்த மேடை ஏற முதல் எல்லாரும் பாருங்க கொண்டு உண்டா நின்று கதைக்கிறது இருக்கல்ல, கதைச்சு இன்னென்ன போயின்ற இடத்து கதைங்க நல்லா இருக்கும்னு சொல்றது. இன்னொரு பேர் உரையாடுகின்ற பொழுது சிலர் சொல்ல மாட்டோம் என்னடா என்னை மீறி விடுவார்கள். ஆனால் அவர் இந்த கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்றார்.
3: அவர் பேச்சாளர் மட்டும் இல்லை, என்ன ஒரு நல்ல ஒரு கவிஞனும் கூட. என்ன நல்லா அழகாக பாடுவார். ஸ்ரீனிவாசர் பாடல் எல்லாம் அழகாக பாடுவார். எந்த விடயமானாலும் எந்த விடயமானாலும் அவர் இந்த அரங்கோமதரும் செய்யும் போது கூட நான் சில தலைப்புகளை பற்றி பேசும்போது அவர் என்னிடம் சொல்லுவார், அண்ணன் இதுல ஒரு சின்ன மாற்றம் வைப்போமா அப்படி. அது சரியாத்தான் இருக்கும் அவர் சொல்லும் போது. இப்ப நாங்கள் இதை செய்வோமாண்டா இல்ல, அது சரியாகத்தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவுக்கு ஒன்றாக ஒன்றாக நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்ட நாம் தெரியும்தானே நீண்ட காலமா. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல அவர் வராமலுக்கு விடும் போது நாங்கள் நினைத்தோம் ஏதோ அவரு கோபப்பட்டு ஒதுங்கி விட்டார் என்று. அதன் பின்புதான் தெரிய வந்தது அவர் உடல்நிலை காரணமாக ஒதுங்குகிறார் என்று. மிகவும் ஒரு நல்லொரு அற்புதமான மனிதன். அவருடைய வாழ்க்கையை நாம தேடிக்கொண்டு போனால் அதுவும் ஒரு வேதனையான விடயமா தான் இருக்கும். என்ன இந்திரன்
0: என்னென்று கேட்டால், கடவுளும் தாங்கக்கூடியவர்களிடத்துலதான் அந்த இதை கொடுப்பார்கள். நாங்கள் அது அப்படி தாங்கக்கூடிய இதற்குத்தானே அவருக்கு. அது அப்படி எல்லா இடமும் மக்கள் சூப்பு போகும்பொழுது நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குத்தானே. நல்லது நல்லது நீண்ட நேரங்கள் ஆக்கள் வந்து கொண்டிருப்பார்கள்.
3: உங்களுடைய அஞ்சை நல்லொரு குடும்ப தலைவன் இறைவன் அவரை எடுத்து விட்டார். அவருடைய ஆத்மா விரைவாக சாந்தி அடைய வேண்டும். அவருடைய ஆத்மா சாந்திக்காக இறைவனை வேண்டுகிறோம் வா என்றென்றும் அவருடைய புகழ் நிலைக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி என்றன்.
0: நன்றி கணேசன்.
4: முயற்சி ஏற்கனவே அழகாக இந்த பாடலை பாடியிருந்தேன்.
0: சரி, அடுத்து வைபரூடாக வந்திருக்கிறார். வணக்கம்.
5: வணக்கம். ஜெர்மனிலிருந்து மாசல்.
0: மாசலின் அவர்கள் சொல்லுங்கள் ஐயா.
5: நிலமா இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
5: ஆமா, முதலில் ஜஸ்டின் அவர்களுக்கு அவருடைய ஆன்மா அழைப்பாட்டி அடைய இறைவனை வேண்டிக் கொண்டு நான் அவரை ஒரே தடவை தான் சந்தித்தேன். எனது ஒரு பேத்தியாரின் அரங்கேற்ற விழாவில் மிகவும் பண்பானவர். ஆனா அவருடைய குரலை அடிக்கடி கேட்டிருக்கிறேன் கூடுதலாக, எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கூடுதலாக யூடியூப் வழிய பார்த்திருக்கிறேன் கூடுதலாக. மிகவும் பண்பானவர், ஆக்களை மதிக்கக்கூடியவர், ஆக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். எப்படி சொல்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு ஒரு அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மூன்று மணித்தெல்லாம் நடந்தது. நான் அவரோட ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படி காய்ச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் சில என் பேரை வந்து அவர் என்னிடமே உச்சரிப்பு கேட்டார். ஏன்னு சொன்னால் எங்களை வேத பேரண்டபடியால் அண்ணன் நான் சரியா சொல்றேன்னு அவருக்கு உங்களோட பேர் சரியான்னு சொல்லி கேட்டேன். அப்ப நான் அதை அப்பொழுதுதான் நேத்தனை இவர் அதை தான் செய்கிற இதை வந்து சரிவர செய்ய வேணும் என்பதில் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறார் என்பதை விளங்கி கொண்டேன். ஏன்னு சொன்னால் தன் உச்சரிப்பு கூட பிழைக்க கூடாது என்பதில மிக ஆர்வம்
0: இருந்திருக்கிறார். நிச்சயமா
5: சரியான ஆர்வமாக இருந்து என்னிடம் கேட்டார் அண்ணன், இந்த பேர் நீங்களோட பேர் அவரும் வேதக்காரன். ஆனா நான் இப்படி சொல்லியிருக்க அவர் சொன்னார் சரியா உச்சரி எப்படி சொல்ல எப்படி சொல்லும் எப்படி என்ன அந்த உச்சரிப்பை கேட்கும் பொழுது நான் ஒரு ஒரு திகைப்பாக இருந்தது. அவர் அதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறான். ஆனா சரியான பண்பானவர். அவரை இழந்தது எங்கள் ஈழத்தமிழர் புலன்பெயர் தேச மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு. ஆனா இறைவன் வந்து நல்லவர்களை வா
0: நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற மண்ணுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு போக
5: வேண்டியதான்.
0: அவர் நல்லா வாழ்ந்திருக்கிறார் என்று பாராட்டுறோம் இல்லையா, அதுவே போடும்.
5: நிச்சயம்
0: நாங்கள் கடவுளை குறை சொல்லி
5: கூப்பிட்டு வந்தார். அதான் ஒரு கவலையாக இருக்கிறது. என்ன சொன்னா நான் உரையாடி ஒரு ஐந்து வருடம் இருக்கும்னு நினைக்கின்றேன். ஆனால் இப்ப மட்டும் அவர் அந்த அந்த அறிவித்தல் மரண அறிவித்தல் கண்டோன்னு மிகவும் மனவேதனையாக
0: இருந்தது.
5: புகழ் மிகவும் நிலைத்திருக்க அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் ஆறுதலை கூறிக்கொண்டு அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் ஆறுதலை கூறிக்கொண்டு இப்படி வருகின்றேன்.
0: நன்றி சௌரம், நன்றி.
6: ஆடி அடங்கும் ஆரடி நிலமே.
0: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் இந்திரன், நான்
0: கிடைக்கிறேன். சொல்லுங்கம்மா.
7: ஓம் இந்திரன், நீங்கள் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு எங்கள் ஆள தெரியாட்டி நீங்கள் அவற்றை திறமைகளையும் அவற்றை கவிஞன் கலைஞன் அறிவிப்பாளன் எவ்வளவு எல்லாம் திறமை வாய்ந்த ஒரு மனிதன் நீங்கள் இவ்வளவு எல்லோரும் பழகி நீங்களுக்கு எவ்வளவு கவலையப்படும் நீங்கள் எல்லாரும் கதைக்கிறீர்கள். கேட்கவே எங்களுக்கு கவலையா கிடக்கு. ஆளையும் தெரியாத குரலையும் எனக்கு கேட்டதாக தெரியல. நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு கட்டிக்காரன் இவ்வளவு வருத்தம் வந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டாரே. உடனே ஒரு சேவைகள் என்ன மாதிரி எல்லாம் சேவை செய்தாரே உலகத்துல நாட்டிலே இருக்க முடியாம காலம் விதி வந்து கொண்டு போயிட்டது. நீங்கள் கண்ட நீங்கள் கேட்ட நீங்கள் எல்லாம் இவ்வளவோ சொல்றீங்க. நானும் எனது கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களோட விடை வருகின்றேன்.
0: நன்றி அம்மா, நன்றி.
8: என் நண்பனுக்கு நெஞ்சம் கனத்த ஓர் கவிதை. சிரித்த முகமும் கலகலத்த பேச்சும் சிந்தனைக்கான கருத்தும் நகைச்சுவையும் கவியும் பட்டிமன்ற பேச்சும் நாடகமும் நடிப்பும் மேடை ஆளுமையும் அறிவிப்பும் தொகுப்பும் என்று ஓர் கலைஞராய் வலம் வந்தவன் இவன் ஜஸ்டின் என்ற அற்புத கலைஞன். எண்ணற்ற கவலைகளை நெஞ்சிலே தாங்கி தானும் சிரித்து மற்றவர்களையும் மகிழ்வித்து மேடையிலே நின்ற பெரும் கலைஞன் இவன். அழகோடு ஆடையும் அழகாக உடுத்து கம்பீரமாக நின்றவன் இன்றில்லை. பிறந்தவர் யாவரும் இறப்பரே, இது நியதி. ஆனால் இவனின்றி அவன் வீடும் அசையார். ஆனால் இவனின்றி அவன் வீடும் அசையார். எப்படி முடிந்தது இவனால் பாதி வழி போக? எதையும் தாங்கிடும் மனங்கொண்டவன் நல்ல ஒரு நண்பனை கலைஞனை இழந்து விட்டோம். ஆனால் அந்த நண்பனோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டோம் என்ற பெருமை எமக்கு. காலத்தின் கணக்கை விதியை யார்தான் இங்கு மாற்றுவது? மாற்றத்தான் முடிந்திடுமா? இதுதானே வாழ்வாச்சு. இப்படித்தானே பல துயரமாச்சு. கலைஞனை வாழும்போது கொண்டாடுங்கள். நல்ல கலைஞனை வாழும்போது கொண்டாடுங்கள். போகும்போது அவனை பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். நிமிந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு வந்தவனை சாவில் அன்று வைத்தியசாலையில் பார்த்து நெஞ்சம் குமுறியது. எலும்பும் தோலுமாய் கண்கள் குளமாகி போச்சடா. எலும்பும் தோலுமாய் கண்கள் மூடியபடி என் நண்பனை பார்த்தேன். நானே நாட்களை கணித்து வந்தேன். இன்னும் ஓரிரு நாட்கள் தான் அவன் இந்த மண்ணிலே இருப்பான் என்று எனக்குள்ளே நான் கணக்கிட்டேன். கணக்கிட்டு முடிவதற்குள் மணித்தியாலத்துக்குள் அவன் மரணமடைந்தான். மேடையில் நான் பார்த்த வடிவம் மாறிப்போச்சு. நோய் வந்து உடலை உருக்கி போச்சு. வாழும்போது அவரின் திறமையை பல விருதுகள், பட்டங்கள், மாலைகள், பொன்னாடைகள் கிடைத்தது பெருமகிழ்ச்சி. அவன் வாழும் பொழுது அவன் கழுத்திலே மாலைகளும் பொன்னாடைகளும் இன்னும் பட்டங்களும் பதவிகளும் வந்தபொழுது நான் கண்டு மகிழ்ந்தேன். இப்பொழுது அவன் இல்லாவிட்டாலும் வானொலி ஊடகங்கள் ஊடாக அவனை பற்றித்தான் பேச்சு. எங்கு திருப்பினாலும் அவன் படத்தை போட்டபடிதான் கண்ணீரஞ்சலிகள். என்றும் நண்பனின் முகம் எங்கள் கண்களில் படமாய் விரிகிறது. என்றுமே நண்பனின் நினைவுகள் அழியாமல் இருக்கிறது. மண்ணில் வந்த கணக்கு முடிந்தது. விண்ணில் பறந்து இறையடி சேர்ந்தது என் நண்பனின் ஆத்மா. சரி, அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம் ரோசாலின், சொல்லம்மா.
9: வணக்கம். நான் நீங்கள் சொன்னதை அத்தனையும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அவர்களுக்கு ரஷ்டின ஆத்மா நிலை நித்திய நிலைப்பாட்டை அளிக்க வேண்டும் என்றும் அவர் குடும்பத்துக்கு எல்லாரும் உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
8: நன்றி அம்மா, நன்றி. இங்கே பைபரூடாக ராகினி இணைந்திருக்கிறேன். வணக்கம் அம்மா.
10: வணக்கம். குடும்பம் ஆறுதல் பெற வேண்டும். யார்தான் தேற்றினாலும் ஆறுதல் பெற முடியாது. கடவுள் தான் அவர்களுக்கு மனதை கல்லாக்கி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்க வேணும். எனக்கு இப்பொழுது மேலே வந்த எனக்கு அந்த வருத்தம் பண்றவருக்கு தெரியும். நான் கடைசியா ஆஸ்பத்திரியில இருந்தது நடந்ததுன்றும் தெரியாது. இங்கால குரூப்ல ஏன்பட்ட அப்புறம் நான் தான் உடனே என்ன நடந்தேன்னு தெரியலையேன்றதான் இப்பதானே போய் நடந்தேன். அவருடைய அக்காட மகன் உடனே பேஸ்புக்ல போட்டுட்டார். அவர் யாழ்ப்பாணம் அங்க பவனியால இருந்து எனக்கும் தெரியல. எனக்கு உண்மையிலேயே அந்த கடைசி நேரம் ஆஸ்பத்திரியில அந்த வருத்தமா இருக்கிறாரு தெரியும். இப்படி ஆஸ்பத்திரியில நடந்தாண்டு தெரியாம போயிட்டேன். யார கவலை? ஏதோ கடவுள் தான் அவர்களுக்கு தாங்குற சக்தியா கொடுக்கணும். அவர்களோட குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது மாதிரிதான் இந்த அவற்றை இவ இப்ப இங்க அவற்ற ஜஸ்டின துணைவியாற்ற அக்காவும் விரும்பித்தான் அவங்களோட உறவைத்தான் அவரும் வேதக்காரர் தான். அவற்ற புள்ளிகள கல்யாணத்து உண்மையா எவ்வளவு உதவிகளை செய்தாரு. அந்த புள்ளிகளை எந்த தகப்பன் இல்லாத புள்ளிகளன்னு சொல்லி அந்த அதெல்லாம் சித்தப்பா சித்தப்பான நல்ல நேசம் எல்லாருக்கும் நல்ல உதவியும் செய்து நல்ல அக்கையும் வைத்தது தான் மேலேயே தண்ட குடும்பத்தை பார்க்க இல்லாமல் போயிட்டேன். மேலே அந்த தாய அந்த பிள்ளைகளை வைக்க என்ன கஷ்டப்பட போறாவோ தெரியாது.
8: சரி, அவருக்கான ஆத்ம சாந்தியை சொல்லிவிடுங்க.
10: ஆமா, தாங்குற மெனத்தை கொடுக்கணும் மட்டும் வேண்டிக்கொண்டு அவருக்கு நித்தியால பாட்டி கொடுக்கலாம் வேண்டும்.
8: நன்றி அம்மா, நன்றி.

0: Dije una que me tirara vacío, ni tinna udal yetanayo.
1: வலிகளை தாங்க வேண்டிய நிலையில் நாங்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் மனோதி சுப்பிரமணியம்.
1: சொல்லுங்கம்மா.
2: ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக இருந்த ஜஸ்டின் அவர்களை நாங்களும் இழந்து விட்டோம். அவரின் ஆத்மா சாந்தி அடையவும் அவரது குடும்பத்தினர் ஆறுதலை பெறவும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நானும் பல இடங்களில் பல நிகழ்ச்சிகளில் அவரை கண்டு கவித்திருக்கிறேன். அவரின் மரணம் இப்படித்தான் முடிய வேண்டும் என்ற நினைக்க கவலையாக இருக்கிறது. நன்றி அண்ணா.
1: நன்றி அம்மா. தாயே நன்றி அம்மா. அடுத்து வந்து வணக்கம்.
3: வணக்கம் இந்திரண்ணா.
1: வணக்கம் அம்மா. சொல்லுங்கம்மா.
3: பத்மா ஸ்ரீஸ்கந்தராஜா கடிக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா. பத்மா ஸ்ரீஸ்கந்தராஜ்
3: இழப்பை நான் ஐபிசி நியூஸ்ல நேற்று பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி நடத்துறது பார்க்க அறிஞ்சு அவருக்கு இந்த குடும்பத்துக்கு உங்க குடும்பத்தாரின் சார்பில் கண்ணீர் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவரை பார்த்திருக்கிறேன் பல தடவைகளில். டெலிவிஷன் மூலம் தான் பார்த்திருக்கிறேன். ரேடியோ மூலமும் அவர்கிட்ட குரல் கேட்டிருக்கேன். மற்றபடி அவருடைய ஃபேமிலி அவர்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க சொன்னதை கேட்டிருக்கேன். அவர்கள் குடும்பத்துக்கும் மன ஆறுதலையும் மனத்திடனையும் கொடுக்கணும்னு கூறி அவரது ஆத்மா நித்திய இழப்பாட்டியை கொடுத்து முடிவில்லாத பிராசவம் பிராசிக்க செய்ய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விட பெறுகிறேன். நன்றி.
1: நன்றி அம்மா. நன்றி தாயே. நன்றி அம்மா. வைபருடாக வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் இந்திரண்ணா. நான் ஷியாமலா சத்குமார்.
1: ஷியாமலா சொல்லுங்கம்மா.
4: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ இருக்கிறேன் இருக்கிறேன். சொல்லு.
4: எனக்கும் அவரை பற்றி பெருசா தெரியாது. இதுல மரண அறிவித்தல் வந்தா பிறகுதான் அவரை தெரியும். ஆனா துண்டுக்குழியண்டேக்குல சில ஊர்ல கண்டிருக்கிறனும் தெரியாது. அவரின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களின் குடும்பத்துக்கும் மன ஆறுதலையும் கண்ணீர் அஞ்சலியையும் செலுத்திக் கொள்கிறேன்.
1: நன்றி. நன்றி அம்மா. நன்றி. பலிகளை சுமந்தபடி நாங்கள் வழிகளை தேடி அலைகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம்.

0: மரணம் என்பது ஒரு பாடம், மிக முக்கியமான பாடம். மரணம் என்பது மனித உலகில் ஒரு மிகப்பெரிய பாடம். தன் மனதை திருத்திக் கொள்ளவும் தான் முழுமையான மனிதனாக மாறவும் மரணம் ஒரு மிகப்பெரிய புத்தகம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம் இந்திரன் விபி. நாங்கள் நிறம் நீங்கள் நிறமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு அமரர் திரு ஜஸ்டின் தம்பராய பற்றி எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சிறிய தொடர் பற்றி கூற விரும்புகின்றேன். 2004 பிரான்சுக்கு வந்த நான் வந்து சில நாட்களிலேயே சுனாமி பேரலை காரணமாக நகர மண்டபத்திலேயே ஒரு விழா நடந்தது நகர திராவுக்கு முன்னால். அப்பொழுது 25 சின்ன பிள்ளையுடன் நான் ஒரு நாடகம் நடத்திருந்தேன். இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தது நான் தான். எனக்கு உதவியாக பிரெஞ்சு மொழியிலே கலாநிதி வைத்திய கலாநிதி சகோதரியும் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மண்பாசின கலைஞர்கள் ராகுணபாலன், தயாநிதி, சுதன்ராஜ், ஜஸ்டின் எல்லாரும் நின்றிருந்தார்கள். ஜஸ்டின் அவர்கள் நடிக்கவில்லை, சுதன் ராஜன் நடிக்கவில்லை. இவருடைய தயாநிதியின் இதுல ராகுணபால் எல்லாம் நடித்திருந்தார்கள். ரங்கி நாடா முடிஞ்சு ராங்கி நாங்களை ஒரு திரு ஜஸ்டின் அவர்களும் சுதன் ராஜ் அவர்களும் கைது வந்து நல்லாக செய்தீர்கள். வாழ்த்தத்துக்கு ஒரு மனம் வேணும், நல்ல மனம் படைத்தவர். அதுக்காண்டு தான் சொல்லுவார், நல்ல மனம் படைத்தவர், சிரித்த முகம். அது முடிஞ்சு அடுத்ததாக எனக்கு அடுத்த நாள் கமிஷன் ரூட் பார்த்துட்டு மக்கள் கடையில சாமான் வாங்கி கொண்டிருக்கிறேன். கமராவோட வந்தார்கள் ஜாஸ்டின் போட்டி கிடக்கலாமட்டா சரிகடுங்க பேசல. அப்ப அன்னிங்கன் படம் ஓடிக்கொண்டு நேரம் படத்தை பற்றி விசாரித்து விட்டு, சரி நீங்கள் அதுக்குள்ளே என்ன பத்தி அரைஞ்சிருக்கிறார், இந்த சுனாமி இந்த ப்ரோக்ராமில ஆரி வரன் எல்லாம் அரைஞ்சிருக்கிறார் போல இருக்குது. சொன்னார், நீங்க மூன்று நாட்டுல இருந்தா கேள்விப்படுறேன், எந்த நாடு பிடிச்சு கொண்டது? நான் சொன்னேன், மூன்று நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு எங்கெந்த நாடு மாதிரி வராது, எங்கெந்த மண்வாசன கலைஞர் நீங்கள், அது மாதிரி எங்கெந்த இடம் தான் எங்களுக்கு பிடிச்சவனு சொல்ல அப்பவும் வாழ்த்தி தண்டார். பிற ஒரு தடவை லூஜேல மகாத்மா காந்தி சிலை திறப்பு விழாவுக்கு கங்கியமரன் வந்திருந்தார். அப்போ அப்பவும் இவரும் கணேஷ் தம்பையா, கணேஷ் தம்பையா வரும் இவரும் என்ன கண்டு சந்திச்சு அளவளாவை மகிழ்ந்திருந்தோம். அதற்கு பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. அவரது இந்த செய்தி கேட்டு மிகவும் மிகவும் மனம்பேதை அடைகின்ற திரு ஜஸ்டின் தம்பராஜா அவர்களின் ஆத்மா சாந்தி பெற எல்லாம் வெல்ல கர்த்தர் அருள்புரிவாக ஆமென் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி.

0: வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. என்ன செய்வனும் உனக்கு எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் அமைதி வரையும் அமைதி இருக்கும், இறுதி வரையும் அமைதி இருக்கு. ஆனால் வரும் வார்த்தை தான் இது. ஆனால் ரொம்ப கஷ்டம், நாங்கள் சில விஷயங்களை தாங்குவது என்பது ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், கேட்கலையம்மா? தொலைபேசிய சரியா வையுங்கம்மா.
1: காந்தராஜாவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவரின் குடும்பத்துக்கு ஆத்மா சாந்தியுடைய மன ஆறுதல் கொடுக்க வேண்டி விட வேண்டிருந்தா.
0: நன்றி தாயே, நன்றி அம்மா. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: உதயன் சொல்லுங்க.
2: மறைந்த ஜஸ்டின் தம்பிராஜ் அவர்கள் மரண செய்தி அறிந்து நாம் மிகுந்த கவலை அடைந்தோம். நல்ல கலைஞர், அவர் முடிவால் வாடும் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஆறுதலை கூறி அவர் ஆத்ம சாந்தி அடைவதனை வேண்டி அன்போடு விடைபெறுகிறேன்.
0: நன்றி சௌரம், நன்றி. கலைஞன் என்பவன் ஒரு இனத்தினுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. நான் சொல்கிறது கலைஞனை, ரொம்ப கவனமாக கேட்கணும். கலைஞன் என்றால் யார், அது பெரிய சொல், அது எல்லாரையும் கலைஞன் என்று சொல்லிடாது. நல்ல இசை, நல்ல பாடல், நல்ல வரிகள், இந்த சமுதாயத்துக்கு அவனை பிடித்திருக்க வேண்டும். பிடித்திருக்க வேண்டும் என்றால் அவனுடைய பாடலோ அவனுடைய கவிதைகளோ அவனுடைய நடிப்போ அவனுடைய தொகுப்போ டைரக்டனோ எதுவாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எவ்வளவோ தூரம் பணம் இல்லாத நேரம், பணம் இல்லாமல் தன்னுடைய நேரத்தை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கொடுக்குறானோ அவன் பெரிய கலைஞன், சாதாரணமானவன் இல்லை. மீண்டும் அதை சொல்லுகிறேன். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் இந்திரர்களே, நான் திருமதி பாக்கியநாதன்.
0: திருமதி பாக்கியநாதன் சொல்லுங்கம்மா.
3: ஓ, நாங்களும் இந்த மரணத்தில் கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஜஸ்டின் சகோதரருக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
0: நன்றி அம்மா தாயே, நன்றி. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் பத்மானி அம்மா, உங்களுக்கு எல்லாம் அவரை வடிவா தெரியும். ஓ, எங்களுடைய வானொலிகளில் இருந்தவர், அப்போ அடிக்கடி வந்தவர்.
4: அருண்மொழித்தேவன் அப்ப ஆடா நண்பன் வந்து என்ன வரைக்கு அவர் இங்க வரைக்கு எங்களுக்கு நேர்த்தி நடத்த வரைக்கு சோப்பமா ஜஸ்டின் தம்பி தம்பராய் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் ஆறுதலை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வேறு என்னத்தை சொல்றதும் விடவர்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி, நன்றி.

0: அடுத்து வந்தவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்திரசேரம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா.
1: மறைந்த மேடை அறிவிப்பாளரும் கலைஞருமான ஜஸ்டின் தம்பிராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார் அவர்களுக்கு எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அவரோட வாழ்ந்த கலைஞர்களுக்கு தான் அவருடைய அவர் இல்லாத தீரன் தெரியும். ஆகவே இந்த கலைஞர்களுக்கு அவரை பிளந்து வாழ்கின்ற கலைஞர்கள் சார்பாகவும் நான் அனுதாபத்தை தெரிவித்து விடுகிறேன். நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன்.
0: பத்மினி கமலாந்தன், சொல்லுங்கம்மா.
2: ஜஸ்டின் அவர்களின் ஆத்மா சாந்தியடிய நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு நான் கேட்டுக்கொண்டே தொடர்ந்து இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி. வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் இந்திரன். அவர் ஆத்மா சாந்தி அடைவனுண்டு ஆண்டவன பிரார்த்திக்கின்ற இந்திரன். எல்லாரும் ஒரு நாளைக்கு இதுன்றதை நான் அவர் இப்படி நோய்வாய்ப்பட்டதுன்றது உங்களுக்கு சரியான வேதனையா இருக்கும். அவரோட சேர்ந்து பிழங்கினவருக்குத்தான் பழகினவருக்குத்தான் சரியான கவலையா இருக்கும். அவர்களுக்கும் மன ஆறுதலை கொடுக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் இந்திரன்.
0: நன்றி அம்மா, நன்றி. இங்கே வாட்ஸ்அப் கூட வந்திருக்கின்றவர் வணக்கம்.
4: வணக்கம். நான் லண்டன்லிருந்து ஜெனி அண்டன்னா.
0: ஜெனி அண்டன், சொல்லுமா.
4: ஆழ்ந்த அனுதாபங்களுடன் ஜஸ்டின் அண்ணா அவர்களினுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டண்ணா. அவருடைய குடும்பத்தினர்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டண்ணா. அவருக்காக ஒரு சில வரிகள் பாடுகின்றேன்.
0: சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. தாங்க.
4: அவருடைய குடும்பத்தினருக்காக

0: நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா, தாயே நன்றி அம்மா. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. சரோ.
1: வணக்கம் சரோ. சொல்லுங்க மாடா. கண்டு
2: யஸ்வன் அண்ணாக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து கொள்கிறோம். அவை குடும்பத்துக்கும் மன ஆறுதலை கொடுக்க இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன்.
1: நன்றி அம்மா. நன்றி தாயே. வைபர் ஊடாக தர்மவதி அம்மா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் அம்மா.
3: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
3: அவரு இந்த தொலைக்காட்சியில இருந்தவர் அண்ணே.
1: ஆமாம் சொல்லுங்க.
3: அவர் செய்தி மேலே செந்தெடுப்பான மூவானுக்குள்ளே என்ன நடந்தது எல்லாம் காலம் வந்தால் இப்படியே இருக்கும். இந்த சஸ்மின் அவர்கள் ஆத்மாவை தேடியே நாங்கள் அவரை பிரார்த்திக்கின்றோமே. குடும்பங்களுக்கு ஆறுதல் தெய்வம் தான் துணை இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி ஐயா. வணக்கம்.
1: நன்றி அம்மா தாயே. நன்றி அம்மா. ஆம், எம்மோடு வாழ்ந்தவன், எங்களை மக்களிடம் கொண்டு சென்றவன். ஒரு அறிவிப்பாளன் யார் என்று கேட்டால், நிறைய பாரங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டில் போகலாம், மாடு இழுக்கலாம், ஆனால் அந்த மாட்டு எங்கே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறத வண்டியை ஓட்டுகிறவன். எனவேதான் ஒரு அறிவிப்பாளனுடைய அந்த அறிவிப்பு திறன் எங்கள் எல்லோரையும் கொண்டு போய் மக்களுடைய இதயங்களிலே சிம்மாசனமாக இருத்திவிடும். அதன் பிற்பாடு நாங்கள் எங்களுடைய பாடல்களை பிடித்து வைத்து பாடல் கேட்கின்ற அளவுக்கு அவருடைய அறிவிப்பு திறன். பி எச் அப்துல் ஹமீத் அவர்களுடைய குரலோடும் அவர் பேசக்கூடியவர். ஆனால் தனக்கென்று ஒரு குரலை தான் ஏற்படுத்தி கொண்டு பலம் வந்தவன். சிரித்த முகமும் கலகலத்த பேச்சும் சிந்தனைக்கான கருத்தும் நகைச்சுவையும் கவியும் பட்டிமன்றமும் நாடகம் நடிப்பும் மேடை ஆளுமையும் அறிவிப்பும் தொகுப்பும் என்று ஓர் கலைஞனாய் வலம் வந்தவன் இவன். ஜஸ்டின் என்ற அற்புத கலைஞன் எண்ணற்ற கவலைகளை நெஞ்சிலே தாங்கி தானும் சிரித்து மற்றவர்களையும் மகிழ்வித்து மேடையிலே நின்ற பெரும் கலைஞன் இவன். அழகோடு ஆடையும் அழகாக உடுத்து கம்பீரமாக நின்றவன் இன்றில்லை. காற்றோடு கலந்து விட்டான். ஆனால் நாங்கள் கதைக்கின்ற கதைகள் இந்த அஞ்சலிகள் எல்லாம் அவனுக்கு நிச்சயமாக கேட்கும். அந்த உணர்வுகளை தொட்டு பார்ப்பான். பிறந்தவர் யாவரும் இறப்பது நியமே. ஆனால் இவனின்றி அசையாது அவன் வீடு. எப்படி முடிந்தது இவனால் பாதி வழி போக? எதையும் தாங்கிடும் மனம் கொண்டவன். நல்ல ஒரு நண்பனை கலைஞனை நாம் இழந்து விட்டோம். ஆனால் அந்த நண்பனோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டோம் என்ற பெருமை எமக்கு இருக்கிறது. காலத்தின் கணக்கை விதியை யார்தான் இங்கே மாற்றுவது? இதுதானே வாழ்வாச்சு, இதுதானே பல துயரமாச்சு, இங்கு பல சிக்கலுமாச்சு. கலைஞன் வாழும்போது கொண்டாடுங்கள், போகும்போது பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். அவன் இந்த மண்ணின் சொத்து. நிமிந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு வந்தவனை சாவி நன்று வைத்தியசாலையில் பார்த்து நான் நொறுங்கி போனேன். கண்கள் குளமாகி போச்சு. எலும்பும் தோலுமாய் கண்கள் மூடியபடி என் நண்பனை நான் பார்த்தேன். நானே நாட்களை கணித்து விட்டு வந்தேன். மேடையில் நான் பார்த்த வடிவம் மாறிப்போச்சு. நோய் வந்து உடலை உருக்கி போச்சு. வாழும்போது அவரின் திறமை கண்டு பல விருதுகள், பட்டங்கள், மாலைகள், பொன்னாடைகள் கிடைத்ததனால் நான் பெருமை கொள்கிறேன். என் நண்பனுக்கு வாழும் பொழுதும் கிடைத்தது. இப்பொழுது அவன் இல்லாவிட்டாலும் இன்று ஊடகங்கள் எல்லாம் அவனை பற்றிய பேச்சு. அன்பானவர்களே, ஒரு கலைஞன் ஒரு சமுதாயத்தினுடைய நெருப்பு. அந்த நெருப்பிலே தீயவற்றை எரிக்கலாம், மனிதர்களுக்கு உணவு கொடுக்க அந்த தீயிலே சமைக்கலாம். அதுபோலத்தான் ஒரு கலைஞன் நல்ல விதைகளை விதைத்துவிட்டு செல்லுகின்ற பொழுது நல்ல கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தேவை. நாம் சிதறுண்டு வாழுகிறோம். சிந்தனைகளும் எல்லா திசைகளும் போகிறது. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். ஆனால் நல்ல விதைகளை நாங்கள் விதைக்கின்ற பொழுது நிச்சயமாக அது கல்லிலும் முளைக்கும், மண்ணிலும் முளைக்கும். விதை நல்லாக இருக்க வேண்டும். அதுபோல நல்ல கலைஞன் இந்த மண்ணுக்கு விட்டு செல்லுகின்ற நல்ல விடயங்கள், அவன் போனதும் அந்த விதை முளைக்கின்ற பொழுது அவனை பற்றி இருக்கும் பொழுது தூத்தினவர்கள் கூட இறந்த பிற்பாடு அவனை பற்றி பேசுவார்கள். காரணம், இவ்வளவும் அவன் செய்திருக்கிறான் என்பதுதான். சுருக்கமாக சொன்னார். இங்கே பல பேர் வந்து பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்தாலும் அவருடைய குடும்பத்தில் 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இயலாதவர்கள். நான் அங்கு சென்ற பொழுது அந்த வைத்தியர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இவர் சொற்ப காலம்தான் இருப்பார் என்று. குடும்பமாகவே அந்த ஒரு ரூமிலே இடம் கொடுத்திருந்தார்கள். பக்கத்திலே 3 கட்டிலே 2 இயலாத பிள்ளைகளும் அவருடைய துணைவியார் அவருடைய கையை தடவினபடி இருந்தார். எந்த விதமான அசைவும் இல்லாமல் அவர் கிடந்தார். எலும்பும் தோலும் ஒரு தடியை சாத்தி வைத்தபடி அவருடைய கைகள் இருந்தது. அந்த புகைப்படம் என்னிடம் இருக்கிறது, நான் யாருக்கும் காட்டவில்லை. அதை தாங்குகிற சக்தி சிலருக்கு இல்லை. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், இறைவா நீ மிகப்பெரிய கொடியவன். ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுப்பதென்பது அவனுடைய உடலுக்கு கொடுத்திருக்கிறாய், சரி, அது ஏதோ ஒரு வகையிலே ஒரு கிருமி தொற்றியதோ அல்லது போனால் அவனுடைய பரம்பரையாக வந்ததோ அது இருக்கட்டும். ஆனால் அவனுடைய பிறந்த குழந்தைகளுக்கும் குடும்ப சுமையை கொடுத்து எப்படி அந்த துணைவியார் இனி அதை கொண்டு நடத்துறது என்று நினைக்கின்ற பொழுது உண்மையாகவே இயலாம இருக்கிறது. அதான் மிகப்பெரிய ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு அற்புதமான மனைவி அந்த மனைவி. என்னால் நாங்கள் சரித்திரங்களை படிக்கின்றோம், பல புத்தகங்களை படிக்கின்றோம். இன்னொருவரை நாங்கள் இயலாதவர்களை வெத்து பார்ப்பதென்பது எத்தனை நாளைக்கு பார்ப்பீங்க? பெத்த தாய் தகப்பனையே, எத்தனையோ குடும்பங்களில் பெத்த தாய் தகப்பனையே மலம் சலம் வந்த பொழுது சீறி சினக்கிற பிள்ளைகள். நான் யதார்த்தமான பேச்சை பேசுகிறேன், பேச வேண்டிய பேச்சை பேசுகிறேன். சீறி சினக்கின்ற இந்த கொடிய காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கணவனையும் இப்றைக்கு நான் நினைக்கிறேன் 6-7 மாதமாக அவர் படுக்க தான், எல்லாவற்றையும் பார்த்து எந்த விதமான சினமும் செல்லாமல் அவருடைய உடலை தடவினபடி முகத்தை பார்த்தபடி எந்த விதமான சலனமும் இல்லாமல் தன் தெய்வத்தை, தன் கணவனை, தன் நாதனை, தன் காதலனை அவர் பார்த்திருக்கிறார் என்றால், இதே நாங்கள் அங்கங்கே போவன் அங்கே கண்ணகி மாதவி அங்கே அங்கங்கே போக தேவையில்லை. நாங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே எத்தனையோ தெய்வங்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இது சத்தியம், இது சத்தியமான வாழ்க்கை. நான் எல்லோருக்குமே அதிகமாக சொல்வது, ஆலயங்களுக்கு போனாலும் சரி அல்லது பொது மேடைகளில் இருந்தாலும் சரி, பெற்றோர்களை நீங்கள் பிள்ளைகளாக இருக்கின்றவர்களே, இப்பொழுது அவர்கள் நலமாக இருக்கின்ற பொழுது பார்ப்பதை விட நலங்கட்டு போகின்ற பொழுது அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் துணையாக நின்றீர்கள் என்றால் நீங்கள் தான் கடவுள். அவர்களுக்கு நீங்கள் தான், இப்படி ஒரு தங்கமான பிள்ளையை நான் பெற்றதுக்கு கடவுளுக்கு நன்றி என்று அவர்கள் வாயார சொல்வார்கள். பெத்த தாயகப்பனுடைய இந்த வாழ்த்தை விட இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. யாரும் இங்கே கடவுளை பார்த்தது கிடையாது. எவன் பார்த்தவன் வந்து சொல்லடும்பா, வைரவரை பார்த்ததா பிள்ளையாரை பார்த்ததா ஒரு தரையும் பார்க்கலையாப்பா, பொய் சொல்லக்கூடாது, இப்படி இருக்கும் என்ற ஒரு வர்ணனை, இப்படி இருக்கும் இதுதான் என்று ஒரு ஒன்றை உருவாக்கி அதை அதுக்குள்ளே நிற்க வேணும் என்பதற்காக, இந்த கட்டுக்கோப்புக்கள் நில் என்பதற்காக ஒரு உருவத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் பித்த தாயதப்பன் தானே அந்த உலகத்தில் கடவுள். அவர்கள் நொந்து போய்விடக்கூடாது. இந்த மரணம் என்ன சொல்லுது? நாங்கள் பாருங்கள், எப்பவுமே இந்த மயானத்தில் நிற்கின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக நிற்போம், எல்லோரும் முகத்திலேயே ஒரு சோகம் இருக்கும், இதுதானடா வாழ்க்கைன்றது. ஆனால் இந்த மயானத்தை தாண்டின உடனே அந்த குரங்கு குணம் வந்துடும். அது என்னண்டு தெரியாது, என்னண்டு கேட்டால் அது இதே குணம் வாழ்நாள் முழுதும் நின்றால் நீ மாமனிதன். அது விரைவிக்க உணம் மற்றவர்களிடத்தில் துன்பத்தை கொடுக்காமல். இப்பொழுது பார்த்தா தெரியும், இங்கே குடும்ப பொறுப்பு என்பது இல்லாமல் எப்போவோ அங்கே சந்தி வழியை நின்றுட்டு 12:30 மணிக்கு வீட்டை போனால் அங்கே 3 பிள்ளைகளோடு அவர் சமைச்சு வச்சுக்கொண்டு இவரை பார்த்து கொண்டு நிற்கும். 3 பிள்ளைகளும் ஒன்று கொண்டு அடிபடும். இங்கே எந்த எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகள்னு கேட்டால் உண்டு எட்டியார் இவ்வளவு ஒன்று டிவியை தள்ளி விழுத்தும் அப்படியான எல்லாத்தையும் தாங்கி கொண்டு உடுப்புகளை துவைச்சி மனிதன்ற உடுப்பு பிள்ளைகின்ற உடுப்பு தன்ற உடுப்பு சமைச்சு வச்சு வீட்டு வேலையும் செய்து கூட்டி துப்பரவாக்கி கொண்டு அந்த ஆரப்போ எங்கேயப்பா படுத்துருக்குறா வந்து சாப்பாட்டை போடணும் இவே சோகுசா வந்து எல்லாம் சாமத்தில் எரிஞ்சிட்டு இந்த பொடிகளோட தெரிஞ்சிட்டு இருந்து 5 ரூபாய்க்கு விற்கிறதில் வேண்டி குடிச்சிட்டு வந்தால் அங்கே வந்து இதுதான் வாழ்க்கை. இங்கே கன பேரை பார்த்துட்டு இதெல்லாம் வாழ்க்கை. அற்புதமான இந்த வாழ்க்கையை நீங்கள் கைதறவி விட்டீங்களாக இருந்தால் நீங்கள் இப்போ அது நீங்கள் யாராவது செய்துட்டு போங்க. ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு பாவம் இருக்குமன்றதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது இந்த ஜென்மத்திலே, அதாவது இங்கே எத்தனையோ பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே போகிறது. அன்றைக்கு ஒரு இதை பார்த்தேன், இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதான். அன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன், நாலு இந்த பொடிகள் சேர்ந்து கடற்கரைக்கு குளிக்க போச்சினும், அப்போ வீட்டில் சொல்லிச்சேன் நீங்கள் பிள்ளைக்கு சுவாமி இல்லை நீ போகிறீங்கன்னுக்க பரவாயில்ல, இதில் டொல்பிரீனை போடுங்க, ஒரு டொல்பிரீங்கடா காய்ச்சலுக்கும் அதான், என்ன சாம்பலுக்கும் அதான், அப்போ அதை போட பாண்டு போட்டு அவர் போயிட்டார். அங்கே போனால் அவர் தான் பெரிய நீச்சல் காரணன்றியல் எட்டாவது இடத்துக்கு போயிருக்கிறார். அங்கே பெரிய அலை வந்து அவரை மூடி அவர் போயிட்டார். வீராப்பு கதைக்கிற அத்தனை பேருமே சொல்கிறேன், உங்களுக்கு பொறுப்பில்லாமல் வாழ்ந்தால் நீங்களுடைய இருந்தும் பிரயோசனம் இல்லை. குடும்ப பொறுப்பு, சமுதாய பொறுப்பு, இது ரெண்டும் இருந்து எவன் வாழுகிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்குது, அடுத்த உலகத்திலும் இடம் இருக்குது. இதெல்லாம் சும்மா சாதாரணமான விடையில்லை. இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு பாருங்க, கோயிலில் குருக்கள் களவு எடுத்தான்னு சொல்லி. காரணம் என்னென்று கேட்டால், ஆசை எவன் இழக்கிறானோ அவன் மனுஷன். ஆசை என்பது பெரிய ஒரு, அது கொலையும் செய்ய துவங்கும், பாவ பலிகளை செய்ய துவங்கும். தன்னை அடக்கி தான் ஒரு பொது இடத்தில் நிற்கிறன்று கேட்டால், அவன் தன்னை அடக்கி பணிவான விஷயங்கள் செய்வானாக இருந்தால் அவன் கடவுளால் மதிக்கப்படுவான். நேரம் 8:53. நான் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டால், சில விஷயங்கள் சொல்லாமலும் இருக்க இயலாது, எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு கலைஞன் அவன் வாழ்ந்தான், ஆனால் அவனுக்கு பின்னாலே இருக்கின்ற அந்த வலிகள் என்பது, அவன் மேடையில் நின்று நடித்து சிரித்து எங்களோட சேர்ந்து மிகப்பெரிய நகைச்சுவையாளன். அப்பா நான் ஒரு நகைச்சுவை விட்டால் தான் தண்டு விடுவான், ஆனால் விழுந்து விழுந்து சிரிப்பேன். பட்டி மன்னர் நடக்குவதற்கு முதல் இந்திரன் வாங்கி சொல்லி கூப்பிட்டு வச்சுக்கொண்டு, நான் அவரை விட இவ்வளோ வயது குறை வாங்கிக்கொண்டு கூப்பிட்டு அதில் வச்சு இன்னென்ன போயிட்டு நீ அழைச்சி நான் சொன்னேன், அவற்றை கதையை வேண்டி போட்டு நான் போயிட்டு எடுத்து வச்சுட்டு கதைக்கிறது எனக்கு எல்லாம் எத்தனை தடவை பாராட்டியிருப்பார். இதெல்லாம் என்ன சொல்கிறது, பெரிய ஒரு இழப்பு தான். ஆனால் மரணம் என்பது நிச்சயம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம்பில்லை. ஆனால் மரணித்தாலும் அவர்களுடைய வாழ்வு மரணிக்காமல் பார்த்துக்கொள்ளணும். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மறைந்தும் மறையாத அற்புதமானவர்கள் இல்லையா. நல்லது, அன்புள்ளங்களே வந்து வாழ்த்திருந்தீர்கள். உங்களுடைய இந்த வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, உங்களுடைய இந்த ஆத்மசாந்தி என்பது மிகச்சிறப்பு, அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். வணக்கம் நாதண்ணா. வணக்கம் வணக்கம். சரி, நன்றி. சரி, அவருக்கும் அந்த அழைப்பை கொடுத்திருந்தேன். அவர் எல்லோருமே அவரோடு பயணித்தவர்கள், நீண்டகால நண்பர்கள். இறுதியாக மாவீரர் நிகழ்வில் கூட நாங்கள் ஒன்றாக நாடகம் நடித்திருந்தோம். அந்த சந்தர்ப்பங்களை, அந்த நிகழ்வுகளை மீட்டி பார்க்கின்றோம். நேரம் இப்பொழுது 8:55. இன்னும் சொற்ப நேரம் இருக்கிறது செய்திகள் தருவதற்கு. இந்த நேரப்பொழுதிலே அன்புக்குரியவர்களே இணைந்து கொண்டு உங்களுடைய ஆத்மசாந்தியை அவருக்கு அளித்திருந்தீர்கள். உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய அருமைக்குரிய குணபாலன் அண்ணா அவர்களை இணைப்பிலே எடுத்துக்கொள்கின்றேன். வணக்கம் குணபாலண்ணா.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஓ, இப்பொழுது டிஆர்டியில் எங்களுடைய அஸ்டின் அவர்களுடைய அஞ்சலி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் அவரோட பழகியதை ஒரு நிமிடங்கள் சொல்லுங்கள் ஐயா.
0: உண்மையில ஜஸ்டினுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. ஆனால் ஜஸ்டினோடு நாங்கள் நீண்ட காலம் ஒன்றாக பழகி இருக்கின்றோம். ஒரு விதத்தில் எனக்கு அவரை உலகறிய செய்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏபிசி வானொலியிலே அவரை நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன், அதனூடாக உலகமெங்கும் அவருடைய குரல் ஒலித்தது. அது ஒலித்தது மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற பல நேயர்கள் மத்தியிலே என்றும் அவர் இடம் பிடித்திருக்கின்றார். அதனால்தான் என்னமோ அவர் மறைந்த செய்தி கேட்டு எனக்கும் நண்பர் தயாநிதிக்கும் தொடர்ச்சியாக எங்களுடைய உறவுகள் அடித்து இந்த அவருடைய இழப்பை பற்றி கேட்டு அறிந்து கொண்டார்கள். பலரும் உண்மையிலே அவர் இருக்கின்ற பொழுது இவருக்கு இப்படி மக்கள் நேயர் நெஞ்சங்கள் நிறைவாக இருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்று அவர் மறைந்த செய்தி கேட்டு அவர் நெஞ்சங்களில் வாழ்ந்த பல உறவுகள் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவது கண்டு மனதார எனக்கு ஒருவித மகிழ்ச்சியும் கூட. அவன் வாழ்ந்திருக்கிறான், மக்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறான். ஒரு கலைஞன் என்பவன் மக்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறான். உண்மையிலே எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக நான் அவனை பார்த்திருக்கின்றேன். தன்னுடைய பிள்ளைகளோடு அடிக்கடி அவர்களை கொண்டு செல்வது அதெல்லாம் எல்லாராலும் முடியாத ஒரு விடயம். எங்களோடு நிற்பார் திடீரென்று பார்த்தால் நேரமாகிறது, நான் பிள்ளையிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லி செல்வான். அப்படி பிள்ளைகள் மேலே அதீத அன்பு கொண்ட ஒரு அப்பாவாக நான் அவரை பார்க்கின்றேன். இவற்றுக்கு அப்பால் நாங்கள் மேடையிலே நடித்து நகைச்சுவையால் மக்களை மகிழ்ச்சி படுத்துவோம். ஆனால் எங்களோடு வருகின்ற வெளியூர் பயணங்களெல்லாம் ஜஸ்டினுடைய நகைச்சுவை என்பது அது ஒரு தனி. எங்களையெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே சிரிப்பு வெள்ளத்திலே ஆழ்த்தக்கூடிய ஒரு கலைஞன். மேடையிலும் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர். உண்மையிலே நல்ல ஒரு கலைஞனை இழந்து நாங்களும் அவர்களது குடும்பமும் கவலையிலே இருக்கின்றோம். எது எப்படி இருப்பினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி குணா அண்ணா. உண்மையிலே நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஒரு மேடைகளிலே நின்றோம் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த மகத்தான கலைஞனோடு நாங்கள் பல இடங்களில் பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது போதுதான் சிரிப்பு தான் நித்திரை என்றதே இல்லாமல் எங்கள் எல்லாம் அவன் வாழுகின்றான் என்பது மட்டும்தான் உண்மை. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: நேரம் 8:59. அன்புக்குரியவர்களே, கலைஞனுடைய மறைவு என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவனுடைய படைப்பு என்பது மறையாமல் இருக்கிறது. அவனுடைய அழகு முகம் என்றுமே எங்கள் கண்முன் படமாய் விரிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இனி நாங்கள் செய்திகளுக்குள் செல்லலாம். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. இது உங்கள் தாய் வீடு.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: noolulagam.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ற

0: கல்லூரியில் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: VT Superstore Gala Gone Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

நூலகம் .com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GMBH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GMBH நிறுவனத்தினர். விற்பனை, களஞ்சியப்படுத்தல், விநியோகம் அல்லது காட்சிப்படுத்தலுக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் மூலத்தை உறுதிப்படுத்தும் பற்றிச்சீட்டு, விலைப்பட்டியல் உள்ளிட்ட ஆவணங்களை வைத்திருக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்புரை இலக்கம் 83 கீழ் உற்பத்தியாளர்கள், களஞ்சிய உரிமையாளர்கள், வழங்குநர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தங்களிடம் உள்ள பொருட்களுக்கான எழுத்து, அச்சு அல்லது மின்னணு வடிவிலான பற்றிச்சீட்டு அல்லது விலைப்பட்டியலை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆவணங்களில் வழங்குநரின் பெயர் மற்றும் முகவரி, கொள்வனவு செய்யப்பட்ட தியதி, கொள்வனவு விலை, பொருட்களின் வகை, அளவு மற்றும் தேவையான சந்தர்ப்பங்களில் தொகுதி இலக்கம் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் மூலத்தை உறுதிப்படுத்த முடியாத வர்த்தகர்கள் அதிகார சபையின் சோதனைகளின் போது சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தக நிலையங்கள் மற்றும் களஞ்சியங்களில் மேற்கொள்ளப்படும் சோதனைகளின் போது கொள்வனவு ஆவணங்கள் பரிசோதிக்கப்படலாம். பொருட்களின் மூலத்தை உறுதிப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களில் அவை வழங்குநர், மொத்த விற்பனையாளர், விநியோகஸ்தர் மற்றும் இறக்குமதியாளர் ஊடாக எவ்வாறு வர்த்தகரை வந்தடைந்தது என்பதையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய முடியும். விதிமுறைகள் உறுதிப்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதோடு தேவையான சந்தர்ப்பங்களில் பொருட்கள் வழக்கு பொருட்களாக கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை இது தொடர்பான அறிவித்தலில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதாக பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி சிகரெட் பிடிப்பதால் நாட்டில் ஆண்டுக்கு 13,000 முதல் 20,000 பேர் வரை உயிரிழக்கிறார்கள். அத்துடன் வாரத்துக்கு சுமார் 250 பேருக்கு புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டின் தரவுகளின்படி 35,835 பேருக்கு புற்றுநோய்கள் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களில் 16,398 ஆண்களும் 19,457 பெண்களும் அடங்குகின்றார்கள். இதன்படி கணிசமான எண்ணிக்கையிலான பெண்கள் சிகரெட் பயன்பாட்டுக்கு அடிமையாகி இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. 160 ரூபாய் பெறுமதியான சிகரெட் ஒன்றுக்கு அரசு 109 ரூபாய் வரியாக விதிக்கிறது. இவ்வாறு அரசு அதிகளவு வரிவாயை பெற்றாலும் நாட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் பெருமளவிலான சிகரெட்டுகள் இறக்குமதி செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர தனது கபலியை தெரிவித்தார். குறிப்பாக பிரபல பிராண்டுகளின் பெயர்களில் சட்டவிரோத சிகரெட்டுகள் சிறிய கடைகளில் கூட விற்கப்படுவதாகவும் இது தொடர்பான சோதனைகளை மீறி இவை சந்தைக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டது. சிகரெட் பயன்பாட்டினால் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை பெறுவதில் பெரும் பற்றாக்குறை இல்லாததோடு அதற்கான செலவுகளும் கணிசமாக அதிகரித்துள்ளது. எனவே சட்டவிரோத சிகரெட் விற்பனையை கட்டுப்படுத்த முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்றும், சிகரெட் வரிகள் மூலம் பெறப்படும் வருவாயில் ஒரு பகுதியை சுகாதார அமைச்சின் மூலம் புற்றுநோய் நோயாளிகளின் சிகிச்சைக்காக ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. மாகாண பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் பதவியுயர்வு நிபந்தனைகள் தொடர்பான விரிவான விவரங்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அதிபர்கள் மற்றும் அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரத்தை பார்க்கின்ற போது இலங்கை கல்வி நிர்வாக சேவை தேசிய பாடசாலைகளில் 133, மாகாண பாடசாலைகளில் 27 என்று மொத்தம் 160 பணியிடங்கள் காணப்படுகின்றன. தேசிய பாடசாலைகளில் 139, மாகாண பாடசாலைகளில் 7,100

0: 2025 என்று மொத்தம் 7264 பணியிடங்கள் உள்ளன. மாகாண பாடசாலைகளில் இலங்கை ஆசிரியர் சேவையைச் சேர்ந்த 2494 பேர் பதில் அதிபர்களாக பணிபுரிகிறார்கள். பாடசாலை வகைகளின் அடிப்படையில் அதிபர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. ஏபி பாடசாலைகள் 8000 ரூபாய், சி பாடசாலைகள் 5500, 2 வகை பாடசாலைகள் 4500, 3 வகை பாடசாலைகள் 4000 ரூபாய். அத்துடன் கஷ்ட மற்றும் அதிகஷ்ட பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களுக்கு கஷ்ட கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றன. தேசிய பாடசாலைகளில் பணியாற்றும் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு எரிபொருள் போக்குவரத்து உள்ளிட்ட கொடுப்பனவுகள் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை வழங்கப்படுகின்றன. 3 தரத்திலிருந்து 2 தரத்துக்கும், 2 தரத்திலிருந்து 1 தரத்துக்கும் பதவியேறு பெற தலா 6 ஆண்டுகள் சேவை காலம் அவசியமாகும். எனவே 3 மற்றும் 2 தரங்களிலிருந்து அடுத்த தரத்துக்கு பதவியேறு பெற தலா 6 ஆண்டுகள் சேவை காலம், வேதன ஏற்றங்கள், மொழி மற்றும் இணைப்பு திறன் தேர்ச்சிகள் மற்றும் திறன் விருத்தி பயிற்சிகள் என்பன அவசியமாக்கப்படுகிறது. மேலும் 1 தர பதவியேறுவுக்கு முதுகலை கல்வி டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு தகுதிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதியல் தோண்டின் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்கள் உபகரணங்களுடன் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் கிளிநொச்சி போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவினால் கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய விசேட முற்றுகை நடவடிக்கை அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த பகுதியில் புதியல் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 8 சந்தேக நபர்களும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் முந்தல், உக்குவலை, தும்மல சூரிய, பிளியந்தலை, யாழ்ப்பாணம், மாதம்பை மற்றும் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 32 முதல் 58 வயதுக்குட்பட்டவர்கள் என்பது தெரியவந்தது. இந்த ஆண்டின் சிறுபோக நெல் கொள்வனவை மேற்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு வட்டியற்ற சலுகை கடனை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. வட்டியற்ற சலுகை கடனாக 25 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும்.
1: நாடொன்றுக்கு அதிகபட்சமாக 25 மெட்ரிக் டன் நெற்கொள்ளளவு திறன் கொண்ட பதிவு செய்யப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்களும் அத்தகைய திறன் கொண்ட நெல்லாலைகளை கொண்டுள்ள கூட்டுறவு சங்கங்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் என அமைச்சு தெரிவித்தது. நிதி பெறப்பட்ட நாளில் இருந்து அதிகபட்சம் 240 நாட்களுக்குள் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லை சந்தையில் விற்பனை செய்து பெறப்பட்ட முழு தொகையையும் மீள செலுத்த வேண்டும். இந்த செயல்முறைக்காக எந்த ஒரு வட்டியோ, தரகு தொகையோ அல்லது வேறு கட்டணங்களோ அறவிடப்பட மாட்டாது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் ஆலை உரிமையாளர்களும் கூட்டுறவு சங்கங்களும் விடயத்துடன் தொடர்புடைய பகுதியின் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளரால் பரிந்துரைக்கப்படும் நெல் அளவை குறைந்தபட்ச உத்தரவாத விலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்ய வேண்டும். இதற்கு தகுதி பெற்றுள்ள தரப்பினர் விடயத்துடன் தொடர்புடைய மாவட்ட செயலகத்தில் பதிவு செய்யுமாறு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது.
0: தொடர்ந்து மேல் மாகாணத்துக்கென்று விசேட குடிநீர் விநியோக முறை ஒன்றினை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார்.
2: மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மாவட்டங்களின் குடிநீர் விநியோகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனை உள்ளது. இந்த 3 மாவட்டங்களிலும் உள்ள சுமார் 25,000 குடும்பங்களுக்கு சாதாரண தேவைகளுக்காக குடிநீர் சிக்கலாகவே அது காணப்படுகின்றது. சில குடும்பங்களுக்கு 2 மணி காலங்களே குடிநீர் கிடைக்கின்றது. சில குடும்பங்களுக்கு இரவில் மாத்திரமே நீர் கிடைக்கின்றது. சிலருக்கு உரிய அளவில் கிடைப்பதில்லை. இதனால் பொதுமக்கள் தரப்பிலிருந்து எமக்கு தொழிற்சாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. இதற்காக விசேட திட்டத்தை உருவாக்க வேண்டும் என அமைச்சு மட்டத்தில் நாம் கலந்துரையாடியுள்ளோம். உண்மையில் மேல் மாகாணத்தில் குடிநீர் விநியோகத்திற்கான அபிவிருத்தி பணிகள் உரிய முறையில் இடம்பெற்றிருந்தால் எந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. களுத்துறையில் குடிநீர் விநியோக திட்டம் ஒன்றை இருந்தது. அது 2026 நிறைவடைய இருந்தது. ஆனால் கடந்த கால பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் கலாசாரத்தினால் அதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. தற்போது அமைச்சு எனும் ரீதியில் நாம் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். மேல் மாகாணத்தில் ஒரு சேடு குடிநீர் திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். அது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அது தொடர்பான பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சில வேலை திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கடந்த 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான நிலுவைத் தொகைகள் வழங்கப்படாதமையினால் அந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்ட வீடுகள் முழுமைப்படுத்தப்பட முடியவில்லை என்றும் இதனால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2212 வீடுகள் உள்ளீர்க்கப்பட்டு அவற்றுக்கான 1689 மில்லியன் ஒதுக்கீட்டு நிதியில் 369 மில்லியன் நிதியே இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. அத்திவாரத்தோடு 820 வீடுகளும் சுவரோடு 1063 வீடுகளும் கூரை மட்டத்தோடு 316 வீடுகளும் கதவுகள் மற்றும் சாளரங்கள் இல்லாத 13 வீடுகளுமாக 2019 ஆண்டின்படி 1319 மில்லியன் நிதி வழங்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. இவ்வாறான வீட்டு திட்டங்கள் எப்போது நிறைவுறுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு கட்டிடமும் நிறைவுறுத்தப்பட்ட பின்னரே பணம் வழங்கப்படும் என்ற நிலையில் பல மக்கள் நகைகளை உடைமைகளை வைத்து கடன்பட்டு வீடுகளை கட்டிய நிலையில் அவர்களுக்கு உறுதியளித்த மிகுதி பணத்தை 7 ஆண்டுகளாக அரசு வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான தாமத நிலைகளுக்கு எப்போது இந்த அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், அதேபோல் 2011-2012 காலப்பகுதியில் வழங்கப்பட்ட இந்திய வீட்டு திட்டத்தினூடாக முல்லைத்தீவில் நிர்மாணிக்கப்பட்ட 226 வீடுகளில் 214 வீடுகள் வசிப்பதற்கு உகந்த நிலையில் இல்லாத வகையில் சேதமடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இவை தொடர்பிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை வெளிக்கொணர்ந்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளாவிய ரீதியான டிப்போக்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதன்படி 788 சாரதி வெற்றிடங்களும் 249 நடத்துனர் வெற்றிடங்களும் நிரப்பப்பட இருக்கிறது. அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஆட்சேர்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. சாரதி பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 21 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதோடு 2 பாடங்களில் திறமை சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதோடு குறிப்பிடப்பட்டுள்ள உடல் மற்றும் சுகாதார தகமைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். நடத்துனர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தாய்மொழி மற்றும் கணிதம் உட்பட 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதோடு 2 பாடங்களில் திறமை சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். தெரிவு செய்யப்படும் சாரதிகளுக்கு மாதாந்தம் 40,847 ரூபாய் அடிப்படை ஒப்பந்த கொடுப்பனவும் நடத்துனர்களுக்கு 40,000 ரூபாய் அடிப்படை ஒப்பந்த கொடுப்பனவும் வழங்கப்படும். இதற்கு மேலதிகமாக 17,800 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு, மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளும் வழங்கப்படும். ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு ஊழியர்கள் 8% பங்களிப்பை வழங்குவதோடு தொழில் வழங்கினர் 12% பங்களிப்பை வழங்குவார். ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு தொழில் வழங்கினரால் 3% பங்களிப்பு வழங்கப்படும். நேர்முக பரீட்சை, நடைமுறை பரீட்சை மற்றும் தொடர்புடைய பயிற்சி நெறிகளின் பெறுபர்களின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு இடம்பெறும். நியமனம் செய்யப்பட்ட பின்னர் பணியிட மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பணியிடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் வரையான சுற்றளவில் பணிக்கு சென்று வருவதற்கான பயண அனுமதி பத்திரமும் வழங்கப்படும். இந்த மாதிரி வடிவில் தயாரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை தலைமை நிர்வாக அதிகாரி இலங்கை போக்குவரத்து சபை இலக்கம் 200 கிருளவீதி நாராம்பிட்டிய கொழும்பு 5 என்ற முகவரிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்கள் 2026 செப்டம்பர் 7 தேதிக்குள் கிடைக்குமாறு அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பிக்கும் பதவி மற்றும் மாவட்டம் ஆகியவை கடித உரையின் மேல் இடது மூலையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். நேர்முக பரீட்சையின் போது பாடசாலை விலகல் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முழுமையற்ற விண்ணப்பங்கள் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்துக்கு அமைவாக தயாரிக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அரசியல் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஆகிய இரு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் வரை இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஒத்திவைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரை அந்த கடிதம் கேட்டிருக்கிறது.
3: இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சில பிரதிநிதிகளை இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான அவர்களின் நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு முயற்சித்தார். எனினும் இந்த முயற்சி பாராளுமன்ற நடைமுறைக்கு முற்றிலும் முரணானது என ஆளும் கட்சி தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியது. இவ்வாறான பின்புலத்தில் எதிர்க்கட்சித் தலைவரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரியா அறிவித்துள்ளார். இது தொடர்பில் தெளிவுபடுத்தி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரியா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நேற்றைய சபை அமர்வில் இடம்பெற்ற செயற்பாடுகள் மற்றும் அவ்வாறானதொரு கூட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கருத்தில் கொள்ளும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறானதொரு வாய்ப்பை வழங்க அரசாங்கம் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதால் இது தொடர்பில் இணக்கம் இல்லை என்பது தெளிவாகியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய பாராளுமன்ற சபை அமர்வில் அரசாங்கம் விடுத்த அச்சுறுத்தலே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக அமைந்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. எதிர்க்கட்சி ஏற்கனவே 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் இந்த கூட்டமானது அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் என சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. எனவே இரண்டு தரப்பின் பங்கேற்பை உறுதிப்படுத்தும் வரை அந்த கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியிருக்கும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு கூட்டம் தொடர்பான யோசனை முன்மொழிந்தமைக்காகவும் தொடர்ச்சியாக அவ்வாறானதொரு நடவடிக்கையை எடுத்தமைக்காகவும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் சிறுவர் உழைப்பை தடுக்கும் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் முதன்மை நிறுவனமாக தொழிலாளர் திணைக்களம் செயற்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். சட்ட திருத்தங்கள் மற்றும் முக்கிய அம்சங்கள் 1956 ஆண்டின் 47வது இலக்க பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தின் கீழ் சிறுவர் உழைப்பு தொடர்பான குற்றங்களுக்கான அபராத தொகையை திருத்துவதே இந்த சட்ட மூலத்தின் முதன்மை நோக்கமாகும். இதன்படி இதுவரை நடைமுறையில் இருந்த 10,000 ரூபாய் அபராத தொகை 1,00,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட இருப்பதோடு நீதிமன்றங்களால் விதிக்கப்படும் ஏனைய தண்டனைகளும் இதற்கு உட்பட்டதாகும். 2021 ஆண்டின் 2 இலக்க சட்ட திருத்தத்தின்படி சிறுவர்களை வேலையில் அமர்த்துவதற்காக தடை செய்யப்பட்ட வயது வரம்பு 14 உயர்த்தப்பட்டுள்ளது. இது அவர்களின் கட்டாய கல்வி வயதை உறுதி செய்வதாக அமைந்திருக்கிறது. 16 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஆபத்தான அபாயகரமான பாதுகாப்பற்ற அல்லது அவர்களின் சுகாதாரம் கல்வி மற்றும் நன்னடத்தை பாதிக்கும் தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகிறது. சிறுவர்களை ஈடுபடுத்த தடை செய்யப்பட்ட தொழில்துறைகளின் எண்ணிக்கை 51 உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பற்ற வீட்டு வேலைகள், தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், ஆழ்கடல் பகுதிகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் உடற்பிடிப்பு போன்ற நிலையங்கள் அடங்குகின்றன. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 138 மற்றும் 182 ஆகிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ள இலங்கை நாட்டில் சிறுவர் உழைப்பை முற்றிலும் இல்லாதொழிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. சிறுவர் நலன் மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வியை உறுதி செய்ய 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதோடு சீருடைகள், பாடநூல்கள், காலணி வவுச்சர்கள் மற்றும் சுகாதாரப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. மூன்று முதல் ஐந்து வயது வரையிலான முன்பள்ளி குழந்தைகளின் சத்துணவுக்காக ஒதுக்கப்படும் தொகை 60 ரூபாவிலிருந்து 100 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனடையும் குழந்தைகளின் எண்ணிக்கை 165,000 அதிகரித்திருக்கிறது. சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் வாழும் சுமார் 10,000 சிறுவர்களில் பிறப்பு சான்றிதழ் இல்லாத சுமார் 4,000 பேருக்கு தோராயமான வயது சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிறுவர்களுக்கு அரசினால் வழங்கப்படும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை தேசிய சேமிப்பு வங்கி கணக்கில் வைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையில் சிறுவர் உழைப்பை முற்றிலும் ஒழித்து அனைத்து சிறுவர்களுக்கும் கட்டாய கல்வியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே அரசின் முதன்மை நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் பணியாற்றும் சுமார் 30,000 இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஹசநாயக்கா நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியிருந்தார்.
4: நாட்டிலிருந்து 30,000 பேர் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தற்போது உங்களது முதல் கேள்விக்கு 30,000 பேர் இருப்பதாக கூறினீர்கள். 30,000 பேர் என்பது மிகப்பெரியதொரு எண்ணிக்கை. இஸ்ரேல் என்பது நாம் அந்நிய செலாவணியை ஈட்டும் முதலீட்டு நாடாகும். ஏனெனில் எமக்கு 7-8 வரை சம்பளம் கிடைக்கின்றது. எனவே இதில் இப்போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு சென்றவர்களில் சிலர், அதாவது விவசாயம் அல்லது கட்டுமான துறைகளுக்கு சென்றவர்கள், தற்போது வேறு வேலைகளுக்கு சென்றுள்ளனர். வேறு வேலைகளுக்கு சென்றதும் அவர்களில் 7,000 பேர் அகதிகளாக இலங்கை திரும்ப இருக்கின்றனர். எனினும் இதில் இந்தியா தலையீடு செய்துள்ளது. இந்தியா தலையீடு செய்து ஏதோ ஒரு வகையில் அதனை தடை செய்ய உள்ளது. எனவே எமது நாடும் இதில் தலையிட வேண்டும் என இஸ்ரேலில் உள்ள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மனுஷ நாணயக்கார அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் முறையாக சுய விபரங்களை திரட்டி நேர்காணலை நடத்தி அதனை அந்த நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டிய சந்தர்ப்பத்திலும் மனுஷ நாணயக்கார ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளார். நான் அந்த கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏற்கனவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இது தொடர்பில் விசாரணை ஒன்றும் நடைபெற்று வருகின்றது. நான் ஒரு பட்டியலை அனுப்புகின்றேன், அதனை நிறுவனத்துக்கு அனுப்புங்கள் எனும் விடயம் அதில் கூறப்பட்டுள்ளது. இது உத்தியோகபூர்வ கடிதம், இதனை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால், சில விடயங்கள் அவற்றுக்கு ஏற்றாற் போன்று நினைத்தால் நியாயமாக இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் பொருந்தாது. நாம் அனைத்து விடயங்களையும் வெளிப்படை தன்மையோடு செய்கின்றோம். அதே போன்று இங்கு அகதி அந்தஸ்து கேட்பவர்களில் பிரச்சனை தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த கௌரவ சபையில் எமது தற்போதைய வெளிநாட்டலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கும் காலத்தில் அப்போதைய தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சருக்கு எதிராக அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இத்தகையதொரு சந்தர்ப்பம் கிடைத்த போது ஏன் அதற்கு தொடர்புடைய தலையீட்டை அரசாங்கம் செய்யவில்லை? கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக இந்த விவசாயத்துறைக்கு அங்கு அனுப்பப்பட்ட குழுவை எடுத்துக்கொண்டால் அது சென்றவர்களின் தவறு என்று நான் கருதவில்லை. ஆனால் சரியான முறையில் தெளிவுபடுத்தி அனுப்பப்படவில்லை. அங்கு அவர்களுக்கு சென்று வேலை செய்ய முடியாமல் போனது. அதனால் பல்வேறு இடங்களில் வேலை செய்ய தொடங்கினார்கள். இதனால் அவர்கள் அகதி அந்தஸ்தை கோர தொடங்கியிருந்தனர். அடுத்ததாக அந்த நாட்டிலிருந்து மன்னிப்பு தொடர்பான காலம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நாம் எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் இது தொடர்பில் பேசினோம். ஆனால் அந்த கால எல்லையை எடுத்துக்கொண்டால், கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், அந்த குறுகிய கால எல்லைக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இவரிடமிருந்து அந்த முன்னாள் அமைச்சரின் காலத்தில் இது தொடர்பாக தலையிடவில்லை. ஆனால் நாம் இது தொடர்பாக விவாதித்தோம், பேசுகின்றோம். அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக எவ்வாறு அந்த நாட்டில் வேலை செய்வதற்கான அல்லது மாற்று வழிகளை தலையீட்டை நாம் அரசாங்கமாக செய்கின்றோம். மற்றொரு விடயமும் இதில் இருக்கின்றது, அதையும் நான் இங்கு கூற வேண்டும். அந்த தரப்போடு தொடர்புடைய அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக இன்னும் 6,000 பேரை இலங்கையிலிருந்து அனுப்புவதற்கு அவர்கள் திட்டமிட்டு ஏதோ ஒரு வேலை செய்திருக்கின்றார்கள். அங்கே வெளியிலிருந்து பணம் பெறப்பட்டிருந்தது. பல்வேறு ஊழல் மோசடிகள் நடைபெற்றிருந்தன. அவர்களை அனுப்புவது தொடர்பிலேயே அந்த தரப்புக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு தொடர்புடைய தலையீட்டை எமது நாட்டிலிருந்து செய்யாதது மிகவும் பணிவோடு அந்த நாட்டிலிருந்து அந்த வாய்ப்பை வழங்கிய போதிலும் அப்போதைய அமைச்சர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட அதனோடு தொடர்புடைய தரப்பினர் இது தொடர்பான தலையீட்டை செய்யவில்லை.
0: மகாபல உயர்கல்வி புலமை பரிசில் நிதியம் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக புதிய தகவல் முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முறைமையின் மூலம் மாணவர்கள் தங்களது மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவுகள் மற்றும் அது தொடர்பான விவரங்களை இலவுகாக அறிந்து கொள்ள முடியும் என்று மகாபல நிதியத்தின் தலைவரும் ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசருமான விஜித் மலர்கொட தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் இந்த மாதம் முதல் www.mahabala.lk என்ற உத்தியோர்வ இணையதளத்தின் ஊடாக இந்த புதிய முறைமையை அணுகி கொடுப்பனவுகள் குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. நேற்றைய அகழ்வின் போது நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட 10 எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அதன் 56வது மற்றும் இறுதி நாளான நேற்று அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இதன் அடிப்படையில் செம்மணி மனித புதகுழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் 9 நாட்களும், இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் 54 நாட்களும், மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்களுமாக மொத்தம் 110 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த 110 நாள் அகழ்வு பணிகளின் நிறைவில் இதுவரை மொத்தம் 583 மனித எலும்பு கூடுகள் வெளிப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி அகழ்வு பணிகளின் போது பெரியவர்கள் மட்டுமன்றி சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளின் எலும்பு கூடுகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சில எலும்பு கூடுகள் ஒன்றின் மீது ஒன்று பின்னி காணப்பட்ட நிலையிலும் எலும்பு கூட்டு குவியல்களாகவும் ஒழுங்கற்ற முறையிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுடன் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்த எலும்பு கூடு ஒன்றும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டது. இதுபோன்ற நிலையில் காணப்பட்ட எலும்பு கூடு செம்மணி அகழ்வின் 2வது முறையாகவும் வெளிப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளின் போது மனித எலும்பு கூடுகளுடன் பல்வேறு பொருட்களும் சான்றுகளாக மீட்கப்பட்டன. குழந்தைகளுக்கான பால் பூத்தல்கள், பாடசாலை புத்தக பைகள், வளையல்கள், பாதணிகள், காலுறைகள், மோதிரங்கள், தாயத்துக்கள், நாணய குற்றிகள் உள்ளிட்ட தனிப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகழ்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் எலும்பு கூடுகளுக்கு அருகிலும் அவற்றுடன் தொடர்புடைய நிலையிலும் இரும்பு தகடுகள், ஆணிகள் உள்ளிட்ட பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் சான்று பொருட்களாக பாதுகாக்கப்படுகின்றன. முன்னதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் சோமரண்ண ராஜபக்ச நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குமூலத்தில் செம்மணி பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1999 ஆண்டு செம்மணி பகுதியில் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த அகழ்வில் மொத்தம் 15 மனித உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டன. அவற்றில் இருவர் 1996 ஆண்டு காணாமல் போன இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நூற்றுக்கணக்கான மனித உடல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் 15 உடல் எச்சங்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருந்ததால் செம்மணி புதகுழி தொடர்பான பல கேள்விகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்தன. இந்நிலையில் சுமார் 26 ஆண்டுகளுக்கு பின்னர் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் புதிய தகன சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இடம்பெற்ற போது மனித எச்சங்கள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டன. இதையடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நீதிமன்ற கண்காணிப்புடன் முறையான அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த இடம் தொடர்பில் உண்மை கண்டறியும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளில் சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகள் உள்ளிட்ட பலருடைய மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அகழ்வு பணிகள் சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் தொல்பொருள் நிபுணர்கள், குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் ஏனைய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்புடன் நீதிமன்ற கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த கட்டத்துக்கு 56 நாட்கள் நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இடநிறுத்தங்கள் மற்றும் மீள ஆரம்பிப்புகளுடன் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்த நிலையில் நேற்று 56வது நாளுடன் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட 583 மனித எலும்பு கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காண்பது, மரணத்துக்கான காரணங்களை ஆராய்வது மற்றும் சாத்தியமானால் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் தொடர்புபடுத்துவது அடுத்த கட்ட முக்கிய நடவடிக்கைகளாக அமைகின்றன. மனித எச்சங்களை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வதோடு தேவையான இடங்களில் மரபணு பரிசோதனைகள் உள்ளிட்ட தடயவியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேர் ஆதரவை வழங்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சனி மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை தேடி 15 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எமது உறவுகளை தேடிய போராட்டத்தில் சர்வதேச நீதியை எதிர்பார்த்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஐக்கிய நாடுகள் வரை எமது நீதிக்கான போராட்டத்தை இடைவிடாது தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் மீதான கொடூர இன அழிப்பு இடம்பெற்ற பின் எமக்கான நீதியை இலங்கை அரசிடம் பல தடவைகள் எழுத்து மூலமாக கோரினோம். ஆனால் பதில் கிடைக்கவில்லை. 12க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்களை சந்தித்தோம். எந்த பயனும் இல்லாத நிலையில் இலங்கை நீதித்துறை என்பது கொலைக்காரர்களிடம் எமக்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்தோம். அதன் காரணமாக எமது உறவுகளை தேடிய போராட்டம் சர்வதேசத்தை நோக்கியதாக மாற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் 36வது கூட்டத்தொடரிலிருந்து எமது உண்மைக்கும் நீதிக்குமான குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற உண்மையை சர்வதேசத்தின் வாயிலாக மனித உரிமைகளை மதிக்கின்ற நாடுகளுக்காக எமக்கான நீதியை பெற வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எமது உறவுகளை தேடிய நீதிக்கான போராட்டத்தின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தில் அன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஒன்றிணைந்து சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளன. ஆகவே எமது உறவுகளை தேடிய போராட்டத்தின் சர்வதேச மாநாட்டை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு சகல தரப்பினர்களிடமும் ஆதரவை எதிர்பார்ப்பதோடு உதவிகளையும் எதிர்பார்ப்பதாக அந்த அமைப்பினர் தெரிவிக்கிறார்கள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் படிப்பாளர் மேஜர் சுரேஷ் அலே ஜனாதிபதியின் தன்னிச்சையான தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 175 நாட்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவருக்கு நீதி கோரி பொதுமக்கள் கையெழுத்திட்ட மகஜர் ஒன்று இன்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டிருக்கிறது. சலைக்கு ஆதரவு அளிக்கும் ஓரா குழுவினரால் இந்த மகஜர் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேஜர் ஜெனரல் சுரேஷ் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உரிய கவனம் செலுத்தி அவருக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி இந்த மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கையெழுத்துகளுடன் கூடிய இந்த மகஜர் சலையின் தடுப்பு காவல் தொடர்பான கவலையை சர்வதேச மட்டத்தில் எடுத்துரைக்கும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் மகஜர் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதில் உள்ள சட்டம் மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று அரசாங்கத்தை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த விடயத்தை முன்வைத்த அவர் நாட்டுக்கு திரும்பும் அகதிகளின் குடியுரிமையை உறுதிப்படுத்துதல், பாதுகாப்பு பிரிவின் அனுமதி பெறல், பயண ஆவணங்களை பெறுதல், காணி வீடமைப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் மீள்குடியேற்றம் ஆகியவற்றில் தொடர்ந்து பல்வேறு நிச்சயமற்ற எல்லைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வருவதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டினார்.
5: கௌரவ சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் மாதா.
6: கௌரவ சபாநாயகர் அவர்களே, அண்மையில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். இந்தியாவிலே இருந்து நாட்டுக்கு திரும்பும் அகதிகளுக்கு அரசாங்கம் ஒரு புதிய பொறிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த போறதாக ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். இந்த கேள்வியிலே பின்னணி, கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்தியாவிலே இருந்து நாடுக்கு திரும்பிய ஒருவரை 75 வயது ஒருவரை பலாலி விமானத்தில் கைது செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலே இருந்து மீண்டும் வர இருந்த இன்னும் பல அகதிகள் அச்சத்திலே வருவதை பற்றி யோசிக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வடக்கு கிழக்கிலே வர வேண்டும் என்றது எங்களுடைய விருப்பம். வடக்கு கிழக்கில் எங்களுடைய மாவட்டங்களிலே சனத்தொகை குறைந்து கொண்டு போகின்றது. இவர்களை மீண்டும் நாங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசாரத்தை அதிகரிக்கலாம், அதே போல எங்களுடைய வாக்குகளுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கலாம், அதே போல எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதி அதிகரிக்கலாம். ஆனால் இவர்களை வருவதா இருந்தால் கௌரவ அமைச்சர் அவர்களே, அவர்கள் வரும் பொழுது எத்தனையோ ஆண்டுகளாக தசாப்தங்களாக அந்த நாட்டிலே சேர்த்துக் கொண்ட பொருட்களை கொண்டு வருவதற்கு ஒரு படகு சேவையினுடாக கொண்டு வருவதற்கு ஒரு ஏற்பாடு, இங்கே மீண்டும் வந்தால் அவங்களுடைய காணி இராணுவத்திலே கை இருந்தால் அதை விடுவித்து தர வேண்டும், அவங்களுடைய வீடுகள் யுத்தத்தினால் அழிக்கப்பட்டிருந்தால் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையான திட்டங்களை வைக்கவும், இப்படி பல விடயங்கள் இருக்க. இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னென்றதுதான் என்னுடைய இந்த கேள்வியினுடைய நான் பதிலை எதிர்பார்க்கிறேன்.
0: இதற்கு பதிலளித்து பேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, யுத்த காலத்தில் உத்தியோர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை பிரஜைகள் எதிர்கொள்ளும் சட்ட தடைகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமைச்சரவையின் அனுமதியுடன் புதிய நடைமுறைகள் வகுக்கப்பட்டு குடிவரவு குடியேழ்வு திணைக்களத்துக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்புவார்களாயின் இந்தியாவில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரம் அல்லது துணை உயர்ஸ்தானிகரங்களை அணுகி தங்களின் குடியுரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். விண்ணப்பதாரர்கள் தங்களிடம் உள்ள அடையாள மற்றும் குடியுரிமை ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் அரச புலனாய்வு சேவை மூலமாக பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கை பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை வரவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், அகதிகள் மீண்டும் திரும்பும் நடைமுறைகள், ஆவண தேவைகள், பாதுகாப்பு பெறல் மற்றும் வருகைக்கு பின்னரான உதவி தொடர்பில் தெளிவான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதுடன் மீண்டும் திரும்பும் குடும்பங்களுக்கு காணி, வீடமைப்பு, இழப்பீடு மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்கும் பொருட்டு ஒருங்கிணைந்த பொறிமுறையொன்றை உருவாக்க வேண்டும் என்றும், சட்ட மாற்றங்களுடன் நடைமுறைக்கு சாத்தியமான ஆதரவுகளும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு, வாகரை, வாழைச்சேனை, புனானை பகுதிகள் உட்பட பல பிரதேசங்களில் 1000 ஏக்கர் அரச காணிகளை சட்டவிரோதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா சூறையாடி சொத்து குவித்தார். எனவே சூறையாடிய காணிகள் அரசாங்கத்திடம் அவர் ஒப்படைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று ஈரோஸ் கட்சி தலைவர் ராஜநாதன் பிரபாகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாடுபூராகவும் சுகாதார ஊழியர்கள் ஒரே சீருடையில் கடமையாற்றி வருகிறார்கள். கல்முனை வைத்தியசாலை சீருடை பிரச்சினை நிர்வாக மட்டத்தில் சுமூகமாக முடிக்க வேண்டிய பிரச்சினை. ஆனால் இதனை ஒரு இனவாத போக்குள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் பூதகாரமாக்கி கிழக்கை முஸ்லிம்களின் ஆதிக்கத்தை கொண்டு வந்து அரபு ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்டு வருகிறார். கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த விடாது இன்று வரை தடுத்து இனவாத விசத்தை காட்டி வருகின்ற இவர், கிழக்கை அரபு ராஜ்யமாக கொண்டு வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீருடை அதன் பிரதிபலன் தான் கல்முனையில் இஸ்லாமாபாத் நகரம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த விடாததற்கு காரணமாகும். இவ்வாறு தமது அரசியல் இருப்புகளை தக்க வைப்பதற்கு இன துவசத்தை கக்கி வருகின்றார். இந்த பிரச்சனை சுகாதார மட்டத்தில் தீர்த்துக் கொள்வார்கள், விளங்கிக் கொள்ள வேண்டும், தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்க வேண்டாம். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் ஊடகங்களில் ட்ரௌசரை கலற்றினால் எல்லாம் தெரியும் என்று கூறுகிறார். வைத்தியர் சூனன் ரவுசரை கலற்றி சொல்லவில்லை. இலங்கை பூராவும் ரவுசர் இல்லாமல் தான் வேலை செய்கின்றார்கள், ஏதாவது தெரிகிறதா? ஹக்கீமுக்கு மட்டும் ரவுசர் கலற்றினால் தெரிகிறது. இது தமிழ் பெண்கள் மீது முஸ்லிம் பெண்கள் கோபத்தை கொண்டு வரும். எனவே பண்பாக கதைக்க வேண்டும். நான் தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்று பார்த்ததில்லை. யார் பிழை செய்தாலும் பிழை பிழைதுதான். எனவே கிழக்கு மாகாணம் ஒரு அரபு ராஜ்யமாக மாற இடம் கொடுக்க முடியாது. அதேவேளை வாகரை முனையில் தமிழர்களின் பூர்வீக இடங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹிஸ்புல்லா மற்றும் ரவுப் ஹக்கீம் கடந்த 3 தினங்களுக்கு சென்று அது முஸ்லிம்களின் பாரம்பரிய இடம் என்று அதற்கு போலி ஆவணங்களை தயாரித்து அரச காடுகளை அழித்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வன பரிபாலன திணைக்களம் உடந்தையாக இருக்கிறது. இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிம் மக்களுக்கு காணி தேவை என்றால் அரசாங்கத்துடன் பேசி, அரச அதிபர் பிரதேச செயலாளர்களுடன் பேசி மக்களுக்கு கொடுப்பது வேறு விடயம். ஆனால் அதை விட்டு போலி ஆவணங்களை தயாரித்துக் கொண்டு காடு முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக அரசாங்க அதிபரை கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளேன். இவ்வாறே ஹிஸ்புல்லாவும் அவரது மகனும் கைரோ பவுண்டேஷன் என்ற அவர்களது பவுண்டேஷன் ஊடாக கதிரவழியில் ராமர் தீவு, வாகரையில் நடுத்தீவு, காயங்கனி புல்லாவி பகுதியில் 100 ஏக்கர், மாங்கனி உட்பட வாகர பிரஸ்தில் பல ஏக்கர், எருமைத்தீவு 200 ஏக்கர், புனானையில் 400 ஏக்கர் என்று அரச காணிகளை சூறையாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாழைச்சேனையில் நெல் சந்தைப்படுத்தும் கட்டடத்தை அடியோடு அழித்து ஹைரோ பவுண்டேஷனுக்கு பலவந்தமாக பெற்றுக்கொண்டு பிஸ்மில்லா கொமன்ஸ் செரண்டி கம்பெனியாகிய இரு கம்பெனிகளுக்கு விற்றுவிட்டார்கள். இவ்வாறு இந்த சட்டவிரோத சொத்து குவிப்பு எல்லாம் ராஜபக்ச கூட்டு அரசாங்க காலகட்டத்தில் சூறையாடப்பட்டது மட்டுமல்ல, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு காத்தான்குடியில் பேரிக்கப்பழம் மரத்தை வைக்கக்கூடாது என்ற நீதவானை மாற்றிவிட்டு வேறு நீதவானை கொண்டு வந்து அந்த மரங்கள் பிடுங்க முடியாதென்று உத்தரவு போடுமாறு நீதவானுக்கு அழுத்தம் கொடுத்து உத்தரவை பெற்றுக் கொண்டார்கள். எனவே சட்டவிரோதமான ஹிஸ்புல்லா சூறையாடிய காணிகள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அவர் சரணடைய வேண்டும், அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் நிதி குற்றப்பிணைவு பிரிவிடம் முறைப்பாடு செய்வேன் என்று மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். சலுகை மற்றும் சுகபோகங்கள் இல்லாத மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்ததாலேயே மக்கள் எமக்கு ஆணையளித்தார்கள். அதற்கமையவே நாம் தற்போது செயல்பட்டு வருகிறோம். மக்கள் பணத்தை வீணடிக்கும் வகையில் நாம் எந்தவித சலுகைகளையும் பெறவில்லை என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மற்றும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 15 மாவட்ட கடத்தொழில் அலுவலகங்களுக்கு புதிதாக உள்வாங்கப்பட்டுள்ள 112 கடத்தொழில் உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் அமைந்துள்ள தபால் தலைமையக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இன்று நியமனம் பெற்றுள்ள எவரும் எங்களை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைக்கவில்லை. அரசியல் சிபார்சுகளின் அடிப்படையில் ஆள்தேர்வு செய்யப்படுவதும் இல்லை. அனைத்து நியாயமான நடைமுறைகளும் முறைப்படியே பின்பற்றப்படுகின்றன. இதில் எந்தவித கட்சி பாகுபாடும் காட்டப்படவில்லை. திறமையானவர்களுக்கே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இன்று பதவி நியமனம் பெறும் நீங்கள் இதே நிலையிலே நீடிக்கப் போவதில்லை. எதிர்காலத்தில் உங்களுடைய பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கப்பெறும். டிஜிட்டல் துறை குறித்த அனுபவமும் தொழில்நுட்ப அறிவும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தேவையான வசதிகளை நாம் செய்து தருவோம். அவற்றை பயன்படுத்தி எமது கடத்தொழிலாளர்களுக்கும் டிஜிட்டல் மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை வழங்கும் வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் அனைத்து கடத்தொழில் அதிகாரிகளுக்கும் மின்சார மோட்டார் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இதற்காக எமது அமைச்சின் செயலாளர் பெரிதும் முயன்றுள்ளார். எனவே நீங்கள் உங்களின் சேவையை மக்களுக்கு சிறப்பாக வழங்க வேண்டும். அதேவேளை சலுகைகளுக்காகவோ சுகபோகங்களுக்காகவோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. எமது அணியின் அரசியலே அதுதான். இதனால் தான் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக ஆணையளித்தார்கள். அமைச்சர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும் சலுகைகளை நாம் நிராகரித்து விட்டோம். ஜனாதிபதியும் பிரதமரும் கூட வீண் விரயங்களை செய்யாமல் மக்களின் பணத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தி வருகிறார்கள். அமைச்சர்களுக்குரிய உத்தியூர்வ மாளிகைகளை நாங்கள் பெறவில்லை, கூடுதல் பாதுகாப்பையும் கோரவில்லை என்று அவர் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன.
7: 2006 செப்டம்பர் மாதம் 1 முதல் 2007 ஜூன் மாதம் 8 வரையிலான காலப்பகுதிக்குள் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய சந்தர்ப்பத்தில் யோசித்த ராஜபக்சவுக்கு பிரதானிய ராயல் கடற்படை பயிற்சி கல்லூரியில் ராயல் நேவி யங் ஆபீசர் பாடநெறியில் பங்கேற்பதற்கு முறைகேடாக வாய்ப்பளித்து அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனூடாக முறையற்ற விதத்தில் லாபத்தை பெற்றுக் கொண்டதாக யோசித்த ராஜபக்சேவுக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக கடந்த ஜூலை 31 மேல்நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. பிரதிவாதிகளுக்கு எதிராக 8 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பலைப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு நிலையம் ஆகியவை இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கூறி இலங்கை போலீசார் அதனை நிராகரித்திருக்கிறார்கள். பலைப்பகுதியில் வன நிலத்தை அழித்து 3 மாடி கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளதாகவும் அது விடுதலை புலிகளின் பயிற்சி முகாமாகவும் குண்டு தயாரிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஒருவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள காணொலியை தொடர்ந்து அது தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டது. காணொலியில் காட்டப்பட்டுள்ள இடம் கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் மேற்கு முக்கம்பன் பகுதியாக அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆகியவற்றால் விசாரணைகள் தொடங்கப்பட்டன. விசாரணை முடிவுகளின்படி அந்த இடத்தில் வெடிபொருட்கள், சட்டவிரோத பொருட்கள் அல்லது குண்டுகள் தயாரிக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று போலீசார் கண்டறிந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளோ அல்லது வேறு ஏதேனும் பயங்கரவாத அல்லது தீவிரவாத அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான செயல்பாடுகள் நடந்ததற்கோ அல்லது அந்த இடம் பயங்கரவாத செயல்களுக்கான போர்முறை பயிற்சி மையமாக செயற்பட்டதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் நீதிமன்றுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இருந்தாலும் அந்த இடத்தில் சட்டவிரோத காடுகளை அழித்தது மற்றும் சட்டவிரோதமாக சொத்துக்களை கையப்படுத்தியது தொடர்பான தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளன. இதுகுறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரப்பியதாக கூறப்படும் நபர் ஒருவர் ஆகஸ்ட் 18 பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். வீடியோ மற்றும் ஊடக சந்திப்பு மூலம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் பொருளஸ்கமுவ தெலன்வில பகுதியைச் சேர்ந்த 46 ஒருவரை கைது செய்யப்பட்டார். இவர் நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு செப்டம்பர் 2 வரை விளக்கமறியில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கிளிநொச்சி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆகியவற்றால் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள 22 அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
4: 2026 ஆகஸ்ட் 19 எனது அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 மனுக்களுக்கு மேலதிகமாக அரசியலமைப்பின் 121(1) பிரிவுக்கு அமைய 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் எனும் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேலும் 4 மனுக்களின் பிரதிகள் எனக்கு கிடைத்துள்ளது என்பதை பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கின்றேன்.
3: இதேபோல 22 அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? இது தொடர்பில் இடதுசாரிகள் கேந்திர நிலையத்தின் ஏற்பாட்டாளர் சமீர பெரிரா இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
4: அரசியலமைப்பை மாற்றியமைக்குமாறு கூறுகின்றனர். எதை வைத்து அரசியலமைப்பை மாற்றுவது? 2015 முதல் அரசியலமைப்பை மாற்ற ஆரம்பித்து இறுதியில் என்ன எஞ்சியது? இறுதியில் இதையெல்லாம் சுற்றி சுற்றி வந்து மீண்டும் செய்யாத விடயம் போன்று இறுதியில் குண்டு வைத்து 2019 இந்த அரசியல் குடும்பங்கள் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தன. மீண்டும் இவ்வாறான முட்டாள்தனங்களை செய்யக்கூடாது. இந்த மூளை குழம்பிய கூட்டு எதிர்கட்சி எனப்படும் இந்த சவப்பெட்டிகள் அனைத்தும் ராஜபக்சக்களின் அடிமைகளும் விக்ரமசிங்கவின் போலி துண்டுகளும் குப்பைகளும் அனைவரும் இணைந்து அரசியலமைப்பை உருவாக்குமாறு கூறுகின்றனர். மீண்டும் ஒரு நீண்ட கயிற்றை கொடுத்துவிட்டு அதன் வழியே செல்ல வைப்பது, மீண்டும் 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் செல்லும் போது மற்றொரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அல்லது ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முன்னெடுக்க வரும் மற்றொரு நாடகமே இதுவாகும்.
0: தொடர்ந்து அரசியலமைப்பின் 22 திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனையும் நடாத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். செப்டம்பர் அல்லது அக்டோபர் 1 இறுதியில் எதிர்பார்க்கப்படும் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைய நாடாளுமன்ற ஒப்புதல் அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு என இரண்டில் எதனையும் எதிர்கொள்ள அரசாங்கம் ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தமானது முற்றிலும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டே கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீர்திருத்த செயற்பாடுகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் வலியுறுத்தினார். கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆடை பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை நாடாளுமன்றில் வெளிப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பிரால் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பங்கேற்ற சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இந்த சம்பவத்தை அனைவரும் மிகவும் நிதானத்துடனும் முதிர்ச்சியுடனும் பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களிலோ அல்லது வெளியிலோ வாக்கு வங்கியை குறிவைத்து வெளியிடப்படுகின்ற அறிக்கைகளையோ நடத்தைகளையோ அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். பல இன மக்கள் வாழும், பல மதங்களை பின்பற்றும் மக்கள் வாழும், சிங்களம், தமிழ், ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை பேசும் மக்கள் வாழும் நாடு இது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடான இலங்கையில் அந்தந்த கலாச்சாரங்களுக்கு ஏற்ப உடைகள், உணவுகள் மற்றும் பல்வேறு வழிபாட்டு முறைகள் உள்ளன. இவை அனைத்தின் சேர்க்கையையும் ஒத்துசைவும் ஒற்றுமையும் தான் இலங்கை அரசாக திகழ்கிறது. இருந்தாலும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இனவாத பூச்சை பூசி ஆட்சி செய்தவர்களின் துரஷ்டவான அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் கூட அதிகாரத்துக்கு வர இனவாதத்தை பயன்படுத்தவில்லை. தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்து சுமார் 11 மாதங்கள் ஆகின்ற நிலையில் இந்த நாட்டில் இனவாதத்துக்கும் மத மோதல்களுக்கும் மீண்டும் இடமளிக்கப்படவில்லை. இத்தகைய சிறிய சம்பவங்கள் நேர்ந்தாலும் தேவைப்பட்டால் சட்டத்தின் மூலமாகவும் விழிப்புணர்வின் மூலமாகவும் கலந்துரையாடல்கள் மூலமாகவும் தீர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கல்முனை மருத்துவமனை விடயம் தேவையில்லாத மோதல்லையாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலும், சிறிய இனவாத குழுக்களுக்கு பந்தடிக்கும் வாய்ப்பாக இது மாறக்கூடாது என்பதிலும் அனைவரும் கவனமாக நடந்து கொண்டார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசு சேவையில் சீருடை அணிந்து பணியாற்றும் ஊழியர்களும், ஆடை நடைமுறை அல்லது ஒழுங்குமுறை பின்பற்றப்படும் ஊழியர்களும் உள்ளார்கள். சுகாதாரத்துறையை கருத்தில் கொள்ளும் போது நோயாளிகளும் பொதுமக்களும் ஊழியர்களை எளிதாக அடையாளம் காண்பதற்காக மருத்துவமனைகளுக்கும் சுகாதார நிறுவனங்களுக்கும் செல்லும் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சீருடைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறையில் சீருடைகளை தீர்மானிப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நீண்டகால கலந்துரையாடல்கள் மற்றும் சீருடை குழுவின் ஆலோசனைகளுக்கு பிறகே நோயாளி பராமரிப்பை எளிதாக்கவும் கிருமி பரவலை கட்டுப்படுத்தவும் ஏதுவாக சீருடைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. சுகாதார அமைச்சில் சீருடைக்கு உரிமையுள்ள ஊழியர்களுக்கு சீருடை கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றன. இதன்படி 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் செவிலியர்களுக்கு 30,000 ரூபாய், குடும்ப சுகாதார அதிகாரிகளுக்கு 28,000 ரூபாய், சுகாதார பரிசோதகர்களுக்கு 30,000 ரூபாய் மற்றும் இளநிலை ஊழியர்களுக்கு 11,600 ரூபாய் என்று சீருடை கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் நோயாளிகளுக்கான சேவைகள் தொடர்ந்து கிடைக்கவும், சில குழுக்கள் இனவாத உணர்ச்சிகளை தூண்டுவதை தடுக்கவும் தற்காலிகமான அடிப்படையில் ஊழியர்கள் இடமாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த மோதல் பரவாமல் தடுக்க குறித்த நடவடிக்கை உதவியாக இருக்கும் என்று அரசாங்கம் நம்புவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார். சீருடையில் ஏதேனும் மாற்றம் செய்வதாக இருந்தால் அதை அமைச்சின் சீருடை குழுவுக்கு சமர்ப்பித்து ஒப்புதல் பெற வேண்டும். அதற்கான யோசனைகளை சமர்ப்பித்து கலந்துரையாடி சுற்றறிக்கையை மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடியும். அதற்கு நாடாளுமன்றத்திலும் சுதந்திரம் உள்ளது. ஆனால் தற்போதைக்கு நடைமுறையில் உள்ள சுற்றறிக்கையின் படியே ஊழியர்கள் செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். சமீப காலமாக முஸ்லிம் யுவதிகள் சுகாதாரத்துறையில் இணைவதில் ஆர்வம் காட்டி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாரம்பரிய ஆடைகள் தொடர்பான பிரச்சனைகளால் ஒருவர் அரசு சேவையில் இணைவது கட்டுப்படுத்தப்படுவதை அரசாங்கம் ஆதரிக்கவில்லை. அதற்கான வாய்ப்புகளும் சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் யாராக இருந்தாலும் சுகாதாரத்துறையில் இணைவதற்கும் அவர்களின் மத கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தேவையான சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட அரசாங்கம் தயாராக இருக்கும். இருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இலங்கையின் வங்கித்துறையில் கடன் வழங்குவதற்கான விருப்பம் நடப்பாண்டின் இரண்டாம் காலாண்டில் அதிகரித்துள்ள போதிலும் அதன் வளர்ச்சி வேகம் முதலாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் மந்தமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புதிய கடன் வழங்கல் ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. மே மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணவியல் கொள்கை இறுக்கமாக்கப்பட்டதை தொடர்ந்து நிலவும் கடுமையான பணச்சூழலே இதற்கு முக்கிய காரணம் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் சிறப்பு வங்கிகளை உள்ளடக்கி நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்படி சில்லறை பெருநிறுவனம், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் ஆகிய நான்கு துறைகளிலும் கடன் வழங்குவதற்கான வங்கிகளின் ஆர்வம் இரண்டாம் காலாண்டில் உயர்ந்திருக்கிறது. பொருளாதார நிலைமைகளின் முன்னேற்றம், கொள்கை ஸ்திரத்தன்மை, சிறந்த திரவத்தன்மை மற்றும் சொத்துக்களின் தரம் உயர்வடைந்தமை ஆகியன இதற்கு பிரதான காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மூன்றாம் காலாண்டிலும் கடன் வழங்கும் விருப்பம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் பணவீக்க அழுத்தம், செயல்பாட்டு செலவுகள் உயர்வு, மாற்று வீத நிலையற்ற தன்மை மற்றும் புவிசார் அரசியல் காரணமாக அதன் வேகம் மந்தமாக இருக்கும் என்று வங்கிகள் கணித்துள்ளன. மேலும் அரசுக்கு சொந்தமான நிறுவன துறைக்கான கடன் வழங்கல் விருப்பம் மூன்றாம் காலாண்டில் வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இரண்டாம் காலாண்டில் அனைத்து துறைகளுக்குமான கடன் தேவை அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் நடைமுறை மூலதன தேவைகள், குறுகிய கால கடன்களுக்கான தேவை மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டன, இதற்கு வழிவகுத்துள்ளன. விசேடமாக மூலோபாய உள்கட்டமை மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான நிதி வசதிகள் காரணமாக அரசுக்கு சொந்தமான நிறுவன துறையின் கடன் தேவை தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது. வங்கித்துறையின் மொத்த நடைமுறையில்லா கடன்களின் அளவு, அசல் அல்லது வட்டித் தொகையை குறிப்பிட்ட காலத்துக்குள் திரும்ப செலுத்த தவறிய கடன்கள் இரண்டாம் காலாண்டில் ஒட்டுமொத்தமாக குறைவடைந்திருக்கிறது. சில்லறை துறையின் இந்த கடன் நிலைமை சீரடைந்தமையே இதற்கு பிரதான காரணம் என்றாலும் பெருநிறுவனம், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவன துறைகளின் மொத்த நடைமுறையில்லா கடன்களின் அளவு தற்போது அதிகரித்திருக்கிறது. நாணய மாற்று வீத வீழ்ச்சியால் ஏற்பட்ட செலவு அழுத்தங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடியின் வெளிப்புற தாக்கங்களால் கடன் வாங்கியவர்களின் மீள செலுத்தும் திறன் பலவீனமடைந்தமையே இதற்கு காரணம் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இரண்டாம் காலாண்டில் வங்கிகளின் கடன் விண்ணப்ப நிராகரிப்பு வீதம் முதலாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது குறைவடைந்திருக்கிறது. பெருநிறுவனம் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலை குறைந்தமையே இதற்கு முக்கிய காரணம். இருந்தாலும் கடுமையான கடன் மதிப்பீடு மற்றும் இடர் முகாமை அளவுகோல்கள் காரணமாக சில்லறை மற்றும் சிறு நடுத்தர தொழில் முயற்சி துறைகளில் கடன் விண்ணப்ப நிராகரிப்பு வீதம் உயர்ந்திருப்பதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. நடப்பு அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளிநாட்டு செலவணி கையிருப்பை கட்டியெழுப்பியதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிவிதுருக்கல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இலங்கை தற்போது 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கையிருப்பாக வைத்திருக்கிறது. 2028 ஆம் ஆண்டு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்தும் போது இந்த கையிருப்பு 15 பில்லியன்களாக இருக்க வேண்டும். எனவே அரசாங்கம் இன்னமும் 9 பில்லியன் டாலர்களை கையிருப்பாக கொண்டுவர வேண்டும். இல்லையில் நாடு மீண்டும் வங்குரோத்துலைக்கு செல்லும் என்று ரணிலும் கம்பன் பிளவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் இதனை மறுத்து இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் பொருளாதாரம் குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த கருத்து தெரிவித்தார். பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்தல், கடன்களை திருப்பி செலுத்துதல் மற்றும் இறக்குமதி தடைகளை தளர்த்துதல் இவற்றுடன் இலங்கை தனது வெளிநாட்டு செலாவணி கையிருப்பை எதிர்பார்த்ததை விட விரைவாக கட்டியெழுப்ப முடிந்ததாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த குறிப்பிட்டார். இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார நடவடிக்கைகளால் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ஆரம்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தால் கணிக்கப்பட்ட கையிருப்பு இலக்குகளை விடவும் சிறப்பான முன்னேற்றத்தை தங்களால் அடைய முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2022 மற்றும் 2023 ஆம் ஆண்டுகளில் வாகன இறக்குமதிக்கு எந்தவித ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. ஆனாலும் பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிப்பதற்காக அரசாங்கம் பின்னர் அந்த தடைகளை தளர்த்த முடிவு செய்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி தற்போது சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நாணய கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காவிட்டால் இலங்கையின் கையிருப்பு மேலும் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாக இருந்திருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டு கையிருப்பை சுமார் 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பராமரிக்க அரசாங்கத்தினால் முடிந்திருக்கிறது. இந்நிலையில் வெளிநாட்டு கையிருப்பிலேயே மீண்டும் கட்டியெழுப்பும் அதே வேளையில் இலங்கை தனது வெளிநாட்டு கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் பிரதி அமைச்சர் எடுத்துரைத்தார். எரிபொருள் இறக்குமதியும் நாட்டின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு மீது தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. எரிபொருள் இறக்குமதிக்காக கணிசமான அளவு கையிருப்பு வெளியேறுகிறது. இவை தவிர்க்க முடியாத செலவுகளாகும். இதன் காரணமாக பொருளாதார செயல்திறனை அளவிடும் ஒரே அளவுகோலாக மட்டும் பார்க்காமல் வெளிநாட்டு கையிருப்புகளை முதன்மையாக ஒரு பாதுகாப்பு அரணாக பார்க்க வேண்டும் என்று அனில் ஜெயந்த வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் சுங்கத்திணைக் கழகத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை ஜனாதிபதி வேண்டுமென்றே மறைத்து வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக நாடாளுமன்றத்தில் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். சுங்கத்திணைக் கழகத்தின் ரெட் சேனல் ஊடாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 40 அடி கொள்கலன் ஒன்றை சோதனையிட்ட போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மற்றொரு பெருவாரியான மோசடி இதுவாகும். சுங்கத்திணைக் கழகத்துக்குள் ஏற்கனவே சர்ச்சை ஏற்படுத்திய 123 கொள்கலன்களுக்கு புறம்பாகவே இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது என்று கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க நேற்று நாடாளுமன்ற

ஆகவும் சோதனையிட வேண்டும். இதன்படி சுங்கப்பணிப்பாளர் நாயகம் அரங்கோடாவின் அறிவுறுத்தலின் பேரில் சுங்கத்தின் முதலாவது குழு ஒன்று பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதி சுங்கப்பணிப்பாளராக இருந்த என் எஸ் குமார் நாயக்கா தற்போது ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் இரண்டாவது குழு அனுப்பப்பட்டது. இதில் சோதனையிட்ட அதிகாரிகள் எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் 7 இருக்கைகள் மட்டுமே அதிகமாக உள்ளன என்று கூறி அந்த 7 இருக்கைகளையும் அரசுடைமையாக்கினார்கள். ஆனால் அங்கு மேலும் பல முறைகேடுகள் இருப்பதாக சுங்கப்பணிப்பாளர் நாயகத்துக்கு மீண்டும் முறைப்பாடு கிடைத்தது. அதன் பின்னர் இந்த விவகாரம் சுங்கத்தின் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய விசாரணையில் அந்த கொள்கலனில் 85 வகையான பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் சுங்க ஆவண பதிவேட்டில் 45 வகையான பொருட்கள் குறிப்பிடப்படவில்லை. அந்த 45 வகைகளுக்குள் அடங்கும் 355 அலகுகள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அத்துடன் ஆவணங்களில் அறிவிக்கப்பட்ட 15 வகையான பொருட்களுக்குள் மேலும் 254 அலகுகள் அதிகமாக கொண்டுவரப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி குறைந்த வரி விதிக்கப்படும் 7 வகையான பொருட்கள் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் அவை கொள்கலனில் இருக்கவில்லை. மேலும் 23 வகையான பொருட்களின் 474 அலகுகள் காணாமல் போயுள்ளன. இதில் இறக்குமதி அனுமதி பத்திரம் இல்லாத 122 வாகன இருக்கைகளும் ரிம்களுடன் கூடிய 18 சில்லுகளும் அடங்குகின்றன. இறுதியில் இந்த விசாரணை அறிக்கை 19/1/2026 நிதியமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனாலும் இந்த அறிக்கைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் தனக்கு நெருக்கமான அதிகாரி ஒருவரை பாதுகாப்பதற்காக இந்த விசாரணை அறிக்கை மறைக்கப்பட்டு மூடி மறைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஏன் இந்த அறிக்கையை மறைத்தார், தனது நண்பரை பாதுகாப்பது ஏன், இது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சாணக்க நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவருக்கு பிணை வழங்குவதற்காக பணம் பெற்றது, நீதிமன்றத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்தது மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்ததாகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குஷன் முகமத் மற்றும் ஹாசித் முகமத் ஆகிய இருவர் மீதே நீண்ட விசாரணையின் பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்நிலையில் சந்தேகநபர்கள் தரப்பில் சட்டத்தரணிகள் யாரும் முன்னிலையாகவில்லை. இதன்போது தமக்கு நீதி வழங்குமாறு அவர்கள் கோரியதோடு தனக்கு ஒரு சிறிய குழந்தை உள்ளதையும் கருத்தில் கொள்ளுமாறு முதலாவது சந்தேகநபர் கோரிக்கை விடுத்தார். ஆனாலும் பணத்துக்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பிணை வழங்குவோருக்கு சமூகத்தில் ஒரு முன்னுதாரணமாக அமையும் வகையில் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மோசடி விசாரணை பிரிவு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார்கள். இந்நிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பிரதான நீதிவான் இரு குற்றவாளிகளுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தார். ஆனாலும் குற்றவாளிகள் ஏற்கனவே 6 மாதங்கள் விளக்கமறியில் இருந்த காலப்பகுதியை அவர்களது தண்டனை காலத்தில் இருந்து கழித்துக் கொள்ளுமாறு அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கல்முனை கடற்கரை பள்ளி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மொட்டை மாடியில் சூட்சுமாக மறைத்து வளர்க்கப்பட்டு வந்த கஞ்சா செடிகள் அடங்கிய தோட்டத்தை போலீசார் நேற்று முற்றுகையிட்டார்கள். கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக நடமாடிய இருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதே அந்த வீட்டின் 4 மாடி மொட்டை மாடியில் கஞ்சா செடிகள் ரகசியமாக வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்தது. கைதான சந்தேகநபர் காலை மற்றும் மாலை வேளைகளில் இடியப்பம் பிட்டு போன்ற சிற்றுண்டிகளை விற்பனை செய்யும் போர்வையில் ரகசியமாக கஞ்சாவினையும் விற்பனை செய்து வந்துள்ளது போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த வீட்டின் மொட்டை மாடியில் கஞ்சா செடிகள் மிகவும் பாதுகாப்பாக ஒரு முறைப்படியான பயிற்சியை போன்று வளர்க்கப்பட்டிருந்தது. சம்பவத்துக்கு சென்ற போலீசார் அங்கு வளர்க்கப்பட்ட செடிகளை கைப்பற்றி பிடுங்கி கல்முனை தலைமை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் 56 வயது மதிக்கத்தக்க சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீகவிட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்குட பகுதியில் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 உயிரிழந்தார்கள். பியகமாவிலிருந்து தெல்குடாவை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று வலதுபுறம் திரும்ப முயன்ற போது எதிர்திசையில் வந்த கார் ஒன்றுடன் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி 2

0: பெண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் ஆகியோர் பலத்த காயமடைந்து உடுபில பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் பெண்ணொருவரும் மற்றும் ஒரு சிறுமி ஆகியோரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்கள். ஓமானில் இருந்து கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமின்புர சது எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதற்கமைய வெளிநாடொன்றிலிருந்து நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்டு மட்டுக்குழி பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு தயாரிப்பு ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றும் 12 தோட்டாக்களும் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஓமானிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்தநபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். கொழும்பு 15 முகத்துவாரம் சமித்திரபுர பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய திமுது சதுரங்க பெரா என்பவரை கைது செய்யப்பட்டவர். இவர் கடந்த 2023 ஆண்டு மார்ச் 22 போலியான கடவுள் சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார். கனமுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேகநபர்களில் ஒருவரான இவர் இலங்கையில் இடம்பெற்ற பல பாரிய குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கின் அனைத்து வங்கி கணக்குகளையும் பரிசோதிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
1: 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கின் அனைத்து வங்கி கணக்குகளையும் பரிசோதிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவினர் அவரது கணக்குகளை பரிசோதனைக்கு உட்படுத்த உள்ளனர். விசாரணை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஷிரான் பாஷிக்கின் சொத்துக்கள் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் விசேட விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு மெரின் டிரைவ் பகுதியில் அவருக்கு சொந்தமான 5 ஹோட்டல்கள் உள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் இருந்து தப்பி சென்று துபாயில் தலைமறைவாகி இருந்த ஷிரான் பாஷிக் அங்கு கைது செய்யப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இதனையடுத்து கடந்த 14 அவர் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் அமெரிக்காவில் குழந்தையை பிரசவிப்பதற்காக சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள உத்தியோர்வு அறிவிப்பில் ஒருவர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதன் பிரதான நோக்கம் அங்கு குழந்தையை பிரசவித்து அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுப்பதே என்று அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கருதினால் விண்ணப்பதாரிகளின் சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படும். இவ்வாறான நோக்கங்களுக்காக சுற்றுலா விசாவை பயன்படுத்துவது அமெரிக்க சட்டத்திட்டங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்டதொன்றல்ல. இத்தகைய விசா விண்ணப்பங்களை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் நிராகரிப்பார்கள் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இது தொடர்பாக தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய காலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்தது. இதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியான வறண்ட வானிலை காணப்படுவதால் மக்கள் சிரமங்களுக்கு உட்படுவதாக தெரிவிக்கிறார்கள்.
2: மட்டக்களப்பு கோரளை பற்று வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட முருத்தானை அக்குராணி மினிமினுத்த வழி கல்லடி வேட்டை பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு காணப்படுகின்றது. சுமார் 130 குடும்பங்கள் வாழ்கின்ற அக்குராணி கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதுடன் ஏனைய தேவைகளுக்கு கூட நீரினை பெற்றுக் கொள்ள முடியாத அவலத்தினை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். குறித்த கிராமத்தில் 4 மேற்பட்ட பொது கிணறுகள் காணப்பட்டாலும் ஒரு கிணற்றில் மாத்திரமே குறைந்த அளவில் குடிநீரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது.
3: லக்னம் காட்டி தெரியாங்க நீ லக்னத்து வழி சும்மா போன அக்கறது அந்த ஒரு குணத்துல மேடம் தான் இருக்காது பட்ட இல்லை எதாவது நேரத்துல போகணும் 3 அடியாங்க கேம் போகலாம் வந்துடும்
4: அடியாண்டதும் அந்த சந்தில ஒரு பைப் அடிச்சிருக்காங்க அதுல தண்ணி எடுக்கிறோம் நாங்க குடிக்கிறதுக்கு நாத்து போகணும் உங்களுக்கு தண்ணி தான் தெரியும் அங்காச்சிட்டோம்
3: தண்ணி எங்களுக்கு இல்ல தண்ணி இல்ல நாங்க போறோம்னு சொன்னாலும் ஆத்துக்கு தான் போகணும்
5: ஆறு தண்ணியும் கூடாது. தண்ணி இல்ல, பைப்புக்கு தான் போகணும், பிள்ளைகள் பைப்புக்கு தான் போகணும், எவ்வளவு சாட்சியம் போய் வருவாங்க.
6: குடி தண்ணி எங்களுக்கு எப்படி ஆகுது செய்தாங்க, இது பெரிய ஒரு உதவியா இருக்கும். நாங்க குடி தண்ணிக்கு நாங்க குடி தண்ணி எடுக்க வாரண்டாலும் அங்க ஆறு ஆத்துக்கு வாரண்டாலும் யான பிரச்சனை முதல் பிரச்சனை.
2: இதுபொழி முருத்தானி, அக்குராணி, மினுமினுத்த ஒளி, கல்லடி வேட்டை பகுதிகளில் காடுகள் குடிநீரை தேடி அழிந்து திரிவதையும் அவதானிக்க முடிகின்றது. இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியால் பல நீர்த்தேக்கங்கள் வற்றும் நிலை உருவாகியுள்ளது. ஹம்பாந்தோட்டை, பதகிரிய, தம்மெண்ணாவ பகுதியில் உள்ள பல குளங்கள் வற்றியுள்ளன. இதனால் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவும் கடும் வறட்சியால் அம்பாறை மகாஓயா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நுவரகல தென்ன பகுதி மக்கள் நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள கிணறுகள் மற்றும் நீர்நிலைகள் அனைத்தும் வற்றிப்போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நாட்டை பாதித்துள்ள எல்நினோ வானிலை நிலவரங்களால் ஏழு மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரழிவு நிவாரண சேவைகள் மையத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரகித் தனன்சூரிய தெரிவித்திருக்கிறார். அதன்படி 22 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 25,563 குடும்பங்களைச் சேர்ந்த 81,605 மக்கள் இந்த வறண்ட வானிலை நிலவரங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எல்நினோ நிலவரம் மற்றும் இலங்கையின் அதன் சாத்தியமான தாக்கம் குறித்து நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். அம்பாறை, பொன்னுருவ, மட்டக்களப்பு, பதுளை, மூன்றாகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களும் இந்த வறண்ட வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்கழகத்தில் இன்றும் ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
7: எல்நினோ தாக்கத்தை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு 11 தேதி கூடியது. அங்கு நாம் மீண்டும் ஒருமுறை தற்போதைய காலநிலை மற்றும் வானிலை நிலைமை தொடர்பில் மீளாய்வு ஒன்றினை முன்னெடுத்து எதிர்காலத்திற்குரிய எதிர்வுகூறல் ஒன்றினை முன்வைத்தோம். எல்நினோ நிலைமையானது பலமான எல்நினோ நிலைமையிலிருந்து அதிபலமான எல்நினோ நிலைமை வரையில் வளர்ச்சி அடைந்துள்ளது. மிக பலமானது என்ற நிலையை அது நெருங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று இந்த நிலைமையானது கிட்டத்தட்ட 75 வருடங்களின் பின்னர் ஏற்படுகின்ற ஒரு நிலைமையை போன்று சற்று தீவிரமடைந்துள்ளது என்ற கருத்து பெறப்பட்டது. குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன நீர் தொடர்பில் பிரச்சனைகள் எழுந்துள்ள பல மாவட்டங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த பிராந்தியங்களிலும் கூட முழு மாவட்டத்திலும் அன்றி பல கிராம உத்தியோகஸ்த பிரிவுகள் மட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் தான் எங்களுக்கு முரண்பாடுகளாக அழைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை, முடராகலை, மட்டக்களப்பு, ரத்னபுரி, பதுளை, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் இந்த நிலைமையின் தாக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் அந்த நிலைமைக்கு பொருத்தமான வகையில் அவசியமான குடிநீரை பவுசர்கள் மூலமாகவும் பிற வழிகளிலும் பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து இலங்கையில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி 71 அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 93,115 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 7,777 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இதற்கிடையில் கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 19,825 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 18,475 நோயாளிகளும், கண்டியில் 6,726 நோயாளிகளும், மாத்தறையில் 6,066 நோயாளிகளும், களுத்துறையிலிருந்து 6,013 நோயாளிகளும் பதிவாகியுள்ளார்கள். உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ப்பதட்டம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 20% முதல் 25% வரை உயர்வடையக்கூடும் என்று அந்த சங்க தலைவர் கணேஷ் விநாயகமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சர்வதேச சந்தை மாற்றங்களின் பிரதிபலிப்பாக கடந்த சில நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ சீனியின் விலை சுமார் 40 ரூபாயால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடும் செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று ஆரம்பமாகும் தரம் 5 புலம்பெயர் செல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக்க லியனகே தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலம்பெயர் செல் பரீட்சை கடந்த 9ஆம் தேதி நாளாவிய ரீதியில் 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வகையான டெங்கு ஒழிப்பு மற்றும் தடுப்பு பணிகளிலிருந்து இன்றைய தினம் முதல் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் சுகாதார அலுவலகத்தின் சிரேஷ்ட சுகாதார வைத்திய அதிகாரியை தன்னிச்சையான முறையில் இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரகராவில் ஊர்வலமாக யானைகள் செல்லும் முன்னர் அவற்றுடன் இணைந்து புகைப்படம் எடுத்தல், அவற்றுக்கு உணவளித்தல், அவற்றை தொட்டு பார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் கண்டி பிரகராவை பார்வையிடுவதற்காக செல்லும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெருமளவு மகிழ்விக்கும் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. யானைகள், ஆடைகள் மற்றும் அணிகலன்களால் அலங்கரிக்கப்படுவதற்கு முன் நகர சுற்றுலா ஹோட்டலுக்கு முன்னால் கடந்து செல்லும் போது சுற்றுலா பயணிகள் அவற்றுக்கு உணவளித்து மகிழ்கின்றார்கள். போகவந்தலாவ கீழ்த்தோட்டம் புனித ஆரோக்கிய மாத ஆலயத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா எதிர்வரும் 29ஆம் தேதி பக்திபூர்வமாக கொண்டாடப்பட இருக்கிறது. கண்டி மறைமாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய வேலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகையின் தலைமையில் இந்த ஜூபிலி விழா கொண்டாடப்பட இருக்கிறது. எதிர்வரும் 22ஆம் தேதி போகவந்தலாவ பங்கின் பங்கு தந்தை டொஸ்மின் ராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஜூபிலி பெருவிழா ஆரம்பமாகும். தொடர்ந்து 7 நாட்கள் நவநாள் ஆராதனைகள் இடம்பெற்று 29ஆம் தேதி மறைமாவட்ட ஆயர் வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகையினால் ஜூபிலி விழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். நவநாள் ஆராதனைகள் மற்றும் திருப்பலிகள் போவந்தல பங்கின் பங்கு தந்தை அருட்பணி டொஸ்மின் ராஜ், அருட்தந்தைகளான ஆண்டனி பெர்னாண்டோ, எட்வின் ரோட்ரிகோ, டக்ளஸ் ஸ்டீபன், எண்டன் கவஸ்கர், இயேசுதாசன், சிவந்த ரோட்ரிகோ ஆகியோரால் ஒப்புக் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வான்.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி, மிகவும் எழில்மிக்க பிராந்தியம் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரை பிரச்சினைக்குரிய இடம் என்று முத்திரையிட சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சித்து வரும் நிலையில் அது இந்தியாவின் முக்கிய பகுதி என்று அமெரிக்க தூதர் கூறியிருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்ட கோவளத்தில் இன்று நடைபெற்ற தெற்கு மண்டல குழு கூட்டத்துக்கு முன்னதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்தித்தார். தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என்ற தகவல்கள் வந்திருந்தன. மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் தென்மாநில முதல்வர்கள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நடக்காமல் இருந்த நிலையில் 31வது தென்மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் 2 நாட்கள் நடக்கிறது.
9: அதாவது தென்மண்டல கவுன்சில் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தினுடைய தலைவராக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த ஒன்றிய இந்த தென்மண்டல குழு கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 6 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள், தலைமைச் செயலாளர்கள் மற்றும் துறை சார்ந்த தமிழக அரசு மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய 2 அமைச்சர்கள் என மொத்தமாக 12 அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதே போன்று ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார், கேரள முதலமைச்சர் வி டி சதீசன், தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்க்கா, அதே போன்று ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட அந்த யூனியன் பிரதேசங்களினுடைய ஆளுநர்களும் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரதான பிரச்சனைகள், அதாவது தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களினுடைய பிரதான பிரச்சனைகள் குறித்தும் இந்த கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் மற்றும் புரிந்துணர்வு உள்ளிட்ட அந்த பேச்சுவார்த்தை தொடர்பான பிரச்சனைகளும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையே இருக்கிறது, அதனை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு எட்டுவதற்கான என்ன மாதிரியான பிரச்சனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஆலோசனைகள் எல்லாம் இன்றைய தினம் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழக கர்நாடக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் மற்றும் இந்த மேகதாது அணை கட்டுவது தொடர்பான பிரச்சனைகள் என்பது 2 மாநிலங்களுக்கும் இருவேறு கருத்துக்கள் இருந்து வருகிறது. இந்த நிலையில இந்த காவிரி நீர் மற்றும் இந்த மேகதாது பிரச்சனைகள் குறித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணை கட்டக்கூடாது எனவும் தமிழகத்திற்கு தேவையான அந்த காவிரி நீரை உடனடியாக உரிய நீரினை வழங்க வேண்டும் என்பது குறித்தான அந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைய தினம் இந்த கவுன்சில் கூட்டத்தில் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குறிப்பாக தென் மாநிலங்களில் தொழிற்சார்ந்த முதலீடுகள் மற்றும் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக அந்த ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போன்று இந்த முதலீட்டாளர்கள், அதே போன்று இந்த தொழிலாளர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம், அதே போன்று போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்தான அந்த பணிகள் எல்லாம் எந்த வகையில் தென் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதே போன்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அதாவது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு இடையிலான அந்த சுமூக பேச்சுவார்த்தை மற்றும் அதற்கான மேம்படுத்தக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்தான பிரச்சனைகளை எல்லாம் இன்றைய தினம் இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு சரியாக ஒரு 11:30 மணி அளவில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அவர் தன்னுடைய உரையினையும் அந்த விவாதத்தின் பொழுது அவர்களிடம் பேசவும் இருக்கிறார். அதன் பிறகு 2:30 மணிக்குள்ளாக இந்த நிகழ்வு என்பது நிறைவேறப்பட இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கவுன்சில் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில கடந்த முறை நடைபெற்ற இந்த கவுன்சில் கூட்டத்தில் நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் மாநில கர்நாடக கேரளா உள்ளிட்ட அந்த மாநிலங்களுக்கு இடையிலான அந்த நீட் பிரச்சனைகள் குறித்தும் இன்றைய தினம் முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் இருந்து இந்த கோரிக்கைகளும் வைக்கப்பட இருக்கிறது.
0: தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தமிழக சட்டசபை உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
10: சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் என்று கூறினார். இதனை வரவேற்று பேசிய பெரியகுளம் தாவேக எம்எல்ஏ சபரி ஐங்கரன் சட்டப்பேரவைக்கு தாம் ஆட்டோவில் வருவதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் அவருக்கு சொந்தமாக கார் இருப்பது தெரியவந்துள்ளது. தனது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் டாடா டிகார் கார் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் திரு சபரி ஐங்கரன் இனோவா காரில் உலாவரும் காட்சிகளும் விலை உயர்ந்த ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர் காருடன் இருக்கும் படங்களையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
11: ட்ரெயின்ல தான் வரேன், அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க எம்எல்ஏன்னு சொல்லுவேன், ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க.
10: இதேபோல் எம்எல்ஏக்களுக்கு இனோவா காராக வழங்க வேண்டும் என்று கேட்ட மொடக்குறிச்சி தாவேக எம்எல்ஏ திரு சண்முகனுக்கு ஜிஎஸ்சி 500E 4 மேட்டிக் ரக பென்ஸ், மற்றொரு பென்ஸ், ஒரு இனோவா, போக்ஸ் வகன் சொகுசு கார்களும் உள்ள நிலையில் அவரது பேச்சு விமர்சனத்திற்கு ஆளாகி உள்ளது.
12: கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள்.
10: தொழிலதிபரான சண்முகனிடம் 1 கிலோ தங்கம் உள்பட 28 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் உள்ள போதும் அவர் இனோவா கார் கேட்டது இணையவாசிகளின் கிண்டலுக்கு ஆளாகி உள்ளது. விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தாவேக அரசு எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கி பராமரிப்பு செலவுக்கான தொகையும் வழங்குவது தேவைதானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
13: மக்கள் தான் செய்யணும், எங்க இவ்வளவு செஞ்சு என்ன பண்றது? எம்எல்ஏக்கு செஞ்சு என்ன சார் அவங்க சம்பளம் வருது, மாத சம்பளம் கொடுக்குறாரு எம்எல்ஏக்கு. மக்களுக்கு செய்ய சொல்லுங்க.
14: 234 தொகுதி இருக்குங்க, 234 தொகுதியில வந்து 234 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் காரு கொடுத்தா அதுக்கு செலவு என்ன ஆச்சு? இது மக்களுடைய வரி பணம். அந்த தொகுதியில வந்து இருக்க எம்எல்ஏ வந்து அந்த தொகுதிக்கு மட்டும்தான் சுத்துறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு காரு கொடுத்தது வந்து தேவையில்லாதது. இது மக்கள் வரி பணம் வந்து வீணா போகுது.
10: தமிழக அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் சுமார் 13 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள திரு விஜய் தலைமையிலான தாவக அரசு மக்களின் வரிப்பணத்திலிருந்து பல 100 கோடி ரூபாய் செலவில் வாகனங்களை வாங்கித் தரும் இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஏற்கனவே சொந்தமாக கார் வைத்துள்ள நிலையில் அவர்களுக்கு அரசு படத்தில் கார் வழங்குவது தேவையற்ற நிதிச்சுமை என பொதுமக்களும் எதிர்க்கட்சியினரும் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கின்ற டாஸ்மாக் மதுக்கடைகளை அகற்றக் கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன.
15: அமைச்சராக திரு விஜய் பதவியேற்ற பிறகு கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே செயல்படும் அரசு மதுபான கடைகள் மூடப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 அரசு மதுபான கடைகளும் மூடப்பட்டன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு கிராண்டிபுரம் பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பெண்கள், முதியவர்கள் என்றும் பாராமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஆதனூர் பிரிவு சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பெண்ணாகரத்தில் இருந்து தர்மபுரி செல்லும் பிரதான சாலையில் அமர்ந்து பெண்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
16: இருக்கிறங்க வந்து வழியில குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து ரோட் மேலே வந்து படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு இது? சாயந்தரம் ஆனா 6 மணி ஆனா பால் எடுத்து போக முடியறதில்ல. வண்டியும் பயங்கரமா ஃபுல்லா குடிச்சிட்டு போறாங்க சார். பக்கம் வந்து கவரங்களை மெயின் வந்து எங்க விவசாயம் நிறைய பாதிக்குது சார். என் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த மகளிர் பேர் எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு தேவையில்லை. போக போக வண்டியில போகும் போதே பாட்டில வீசி அடிச்சுட்டு போறாங்க. இதுல எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நைட்டு 9 மணி வரலயும் காலேஜ் போற பொண்ணுங்க, வேலைக்கு போற லேடிஸ் எல்லாருமே அந்த வழியில் போயிட்டேதான் இருக்காங்க. மாங்கர வரலயும் அப்படி போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே இது டிஸ்டர்ப் தான். சாயங்காலமா வர எங்க ஸ்கூல் பிள்ளைங்களே இந்த கரெக்டா அந்த வழியை கிராஸ் பண்ணும் போது ஓடி வராங்க.
15: மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அருகே வீர சோழபுரத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி நடைபெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உறுதியளித்தபடி மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.
0: தொடர்ந்து அனைத்து மாநகர காவல் ஆணையரகங்களிலும் மாவட்ட காவல்துறைகளிலும் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து வாய்க்கு வந்ததையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியதாக அமைச்சர் ஆனந்தத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
15: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது அமைச்சர் திரு என் ஆனந்த் பேசினார். அப்போது விஜய் திரைப்படத்தின் பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும் என அவர் கூறியிருந்தார். அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சர்க்கார் திரைப்பட பேனர்களை தொண்டர்கள் கிழித்ததால் தான் அதிமுக ஆட்சி 2021 அமையவில்லை என்ற பேச்சு அரசியல் புரிதலற்ற 107 பேர் அவையை ஆக்கிரமித்திருப்பதால் இந்த அலங்கோலத்தை கேட்கும் நிலை தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. பேனரை கிழித்ததால் ஆட்சி கவிழ்ந்தது, ஒரு நடிகனை கண்டு அரசாங்கமே என்றெல்லாம் உருட்டும் உங்கள் பழைய போக்கை தியேட்டர் வாசலோடும் ட்விட்டர் அணில் குஞ்சுகளோடும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என அமைச்சர் திரு ஆனந்தை அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது.
0: தொடர்ந்து இந்தியாவின் மக்கள் தொகையின் அடிப்படையில் 10,000 இந்தியர்களுக்கு வெறும் 73 மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 10,000 பேருக்கு வெறும் 10.5 மருத்துவர்கள் மற்றும் 10.8 செவிலியர்கள் மட்டுமே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தேவர்குளத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிரியாருக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் நான்கு சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிரியார் ஆபிரகாமுக்கு தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கியது.
9: மாவட்டம் தேவர்குளம் அருகே இருக்கக்கூடிய மேல இளந்தைகுளம் பகுதியில வந்து ஒரு திருச்சபையானது செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த திருச்சபையில் வந்து பாதிரியாராக அப்போதைய காலகட்டத்தில் வந்து ஆபிரகாம் என்பவர் இருந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே வந்து அங்கே அந்த பகுதியை சார்ந்த நான்கு 17 வயது உட்பட்ட சிறுமிகளுக்கு வந்து இவர் வந்து பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிற நிலையிலே வந்து அங்கிருக்கக்கூடிய மக்கள் வந்து இவர் இது குறித்து நெல்லை மாவட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையிலே வந்து காவல்துறையினர் சிறுமிகள் அனைவருக்குமே வந்து 17 வயதுக்கு உட்பட்ட ஒரு சூழல் இருப்பதால் வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாதிரியாரை வந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதன் வழக்கு வந்து நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திலே வந்து நடைபெற்று வந்திருந்தது. இந்த சூழ்நிலையிலே வந்து இந்த வழக்கை இன்று காலையில வந்து நீதிபதி சுரேஷ்குமார் முன்பு வந்து விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சாட்சியங்கள் அடிப்படையில், அதாவது குமார் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள்ல வந்து விசாரணை செய்யப்பட்ட நிலையிலே வந்து பல்வேறு ஆவணங்களும் வந்து இது தொடர்பாக நேரடியாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அரசு தரப்பிலும் வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. வழக்கறிஞராக உஷா ஆஜராகி இருந்தார். தொடர்ச்சியாக வாதங்கள் முடிந்த நிலையிலே வந்து அதாவது பாதியராக இருந்த ஆபிரகாம் என்பவர் நான்கு சிறுமிகளுக்குமே வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மரண தண்டனையானது பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனையாகவும் அதை வந்து மறுபெயரும் சொல்லி அழைக்கலாம் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அதாவது பாதிரியாராக இருந்த ஆபிரகாமுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
0: தொடர்ந்து மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதராம் கோட்சி மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சி ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தார்கள் என்று சாவர்கரின் பேரன் சத்யகி சாவர்கர் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்.
15: எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி லண்டனில் பேசிய கருத்துக்கள் சாவர்கரை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக கூறி புனேவில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் சத்யகி சாவர்கர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தில் நடைபெற்ற குறுக்கு விசாரணையின் போது திரு ராகுல்காந்தியின் வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சத்யகி தனது தாத்தா கோபால் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் நாதுராம் கோட்சே ஆகியோர் RSS மற்றும் இந்து மகாசபையில் தீவிர தொண்டர்களாக செயல்பட்டது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். இதனிடையே காந்தி படுகொலையில் கோட்சேவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று RSS கூறி வரும் நிலையில் அவரது பேரன் தெரிவித்துள்ள தகவலால் மக்களிடம் RSS பொய் கூறியதா என்று மகாராஷ்டிர காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சச்சின் சாவந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு RSS அமைப்பு உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சிறப்பு நீதிமன்றம் தனது அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கையாள்வதாகவும் சாவர்கர் தைரியமானவரா அல்லது கோழையா என்பதை தீர்மானிக்க முயற்சிப்பதாகவும் கூறி பேராசிரியர் பங்கஜ் பட்னிஸ் என்பவர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சாவர்கர் அவமதிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் தீவிர உடல்நல குறைவை ரகசியங்காத்த மும்பை பார்சி சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு மருத்துவர்களுக்கு பாகிஸ்தானின் மிக உயரிய குடிமக்கள் விருதான நிஷான் எம்தியாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தேச தந்தை என்று போற்றப்படும் முகமது அலி ஜின்னா அப்போது குணப்படுத்த முடியாத நோயாக கருதப்பட்ட காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்தியாவுடனான பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் உருவான ஓராண்டிலே அவர் உயிரிழந்து போனார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் நெருக்கடியான காலகட்டத்தில் முகமது அலி ஜின்னாவின் உடல்நல குறைவை ரகசியம் காத்ததற்காக மும்பையைச் சேர்ந்த ஒரு பொது மருத்துவர் கதிரியக்கவியலாளராகிய இரண்டு பார்சி சமூகத்தினர் நிஷானே இந்தியாஸ் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானின் இந்த உயரிய விருதுகள் அந்த நாட்டின் சுதந்திர தினத்தில் August 14 அறிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு March 23 நடைபெறும் பாகிஸ்தான் தின விழாவில் அதிபரால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும். ஆனாலும் விருது அறிவிக்கப்பட்டுள்ள மருத்துவர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கு பதிலாக யார் அந்த விருதை பெறுவார்கள் என்பது குறித்த தகவல்களை பாகிஸ்தான் வெளியிடவில்லை. அதுநேரம் மருத்துவர்களின் செயலின் முக்கியத்துவத்தை விளக்கி பாகிஸ்தான் திட்டமிடல் துறை அமைச்சர் அக்சன் இக்பால் கூறுகையில், முகமது அலி ஜின்னாவின் உடல்நிலை குறித்த செய்தி அப்போது கசிந்திருந்திருந்தால் அது 1947 பாகிஸ்தான் உருவாக்கத்தையே வெகுவாக பாதித்திருக்கக்கூடும். ஜின்னாவுக்கு உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருந்தது தெரிந்திருந்தால் பிரிவினை ஒத்திவைக்கப்பட்டிருக்கலாம், அதனால் பாகிஸ்தான் உருவாவது கூட கேள்விக்குறியாக இருக்கலாம் என்று மவுண்டன் பேட்டன் பின்னர் ஒப்புக்கொண்டார். அத்தகைய நெருக்கடியான தருணத்தில் தங்கள் மருத்துவ தொழிலின் ரகசிய காப்பு உறுதிமொழியை மீறாமல் இருந்ததன் மூலம் அந்த இரண்டு மருத்துவர்களும் அமைதியான ஆனால் அசாதாரணமான ஒரு சேவையை செய்துள்ளார்கள். அதுவே பாகிஸ்தான் சாத்தியமாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. 20th century மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்றாக இதை பல வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னதாக கடந்த 1998 இந்தியாவைச் சேர்ந்த பிரபல திரைப்பட நடிகர் திலீப் குமாருக்கு பாகிஸ்தான் அரசு இந்த நிசான் ஏ இம்தியாஸ் விருதை வழங்கி கௌரவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தில் இந்தியா கட்டி கொடுக்கும் தன்னோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றிருக்கிறது. இந்தியா மற்றும் பாலஸ்தீனம் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் முயற்சியாக 200 படுக்கைகளை கொண்ட தன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை கட்டி கொடுப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. காவிரி தண்ணீரை பயந்து கொள்வது சம்பந்தமாக இந்த மாதம் 25th புதுடெல்லியில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்கள் பேச்சு நடத்துகின்றன. கேரளத்தின் சார்பில் அதன் முதலமைச்சர் அச்சுதமேனனும் மின்சார அமைச்சர் எம்என் கோவிந்தன் நாயர், பாசன அமைச்சர் கேஜி அடியோடி ஆகியோரும் கலந்து கொள்வார்கள். மத்திய விவசாய பாசன அமைச்சர் ஜெகஜீவன் ராம் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழ்நாடு கவர்னர் சுகாதியாவும் அவருடைய ஆலோசகர்களும் பேச்சில் கலந்து கொள்வார்கள். கர்நாடக சார்பில் அதன் முதலமைச்சர் அர்சும் சம்பந்தப்பட்ட மந்திரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014 ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரையான காலகட்டத்தில் 17 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதில் அதிகபட்சமாக 2024 அமைந்த 18th மக்களவை காலத்தில் மட்டும் இதுவரை 9 மசோதாக்கள் கூட்டுக்குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. இதற்கு முன்பிருந்த 16th and 17th மக்களவை காலங்களில் தலா 4 மசோதாக்கள் மட்டுமே கூட்டுக்குழுக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவை தொடர்பாக மொத்தம் 14 ஆய்வுக்குழு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட தகவல்கள் வெளிவந்துள்ளன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் தேக்கமடைந்துள்ள 1,00,000 நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
17: கிளிமங்கலம், மொசட்டை, மாளிகை கோட்டை, நந்தபாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குறுவை நெல் அறுவடை செய்து அந்தந்த பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். 2 வாரங்களாகியும் நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பெண் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
18: ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொள்ளக்கடல சனங்களுக்கு இந்த உயர் ஒட்டி நடுநடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க கஷ்டப்பட்டு டிஎஸ்டி கொண்டாந்து நெல் பூரா முளைஞ்சு போகுது. அதை கேட்க போனாக்க போடுறோமோ போடுறோமோ வாங்கி போடக்கூடாது. நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு என்ன சார் சேர்த்து நாங்களாம் 7 மக்கள் எப்படி இருக்க முடியும்? மூட்டையும் ஏத்தல, கேட்க போனாக்க மூட்டை ஏத்தல, ஆடி வெள்ளை ஆளி வெள்ளைங்கிறாங்க.
19: குடிக்கிற ஆள் வந்து கம்மியா இருக்கிறதுனால பொறுமையா போடுறாங்க. பொறுமையா மூட்டை ஏத்துறதுனால வந்த நெல் எல்லாமே அப்படி அப்படியே தேக்கி நிற்குது. நாங்க கஷ்டப்பட்டு இது பண்றோம், இன்னும் இதுல வந்து போடாம கால தாமதம் ஆகுறதுனால விவசாயியா இருக்க நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம்.
17: நெல் மூட்டைகளை உடோடுக்கு எடுத்து செல்வதற்கு மூட்டைக்கு 10 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் தவித்து வரும் விவசாயிகள் அரசு விரைந்து நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது.
0: தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு சிதைத்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்.
15: நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ 12th பொதுத் தேர்வு குளறுபடி ஆகியவை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து தலைநகர் டெல்லியில் கடந்த மாதம் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இந்நிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய திரு கார்கே, ராமர் கோயில் நன்கொடை மோசடி விவகாரத்தில் பிரதமர் இன்னும் ஏன் மவுனம் காக்கிறார் என்று கேள்வி எழுப்பியதுடன் அதற்காக மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த 12 ஆண்டுகளில் மோடி அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்து விட்டதாகவும், தனியார் மயமாக்கல் போட்டியால் உயர்கல்வி என்பது உயர் செலவு கொண்டதாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டில் உள்ள பெரும்பாலான கல்வி நிலையங்கள் RSS கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டதாகவும், புதிய பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு பதிலாக சமீப ஆண்டுகளில் 94,000 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி முடித்து வேலை தேடி சென்றால் வினாத்தாள் கசிவு, தேர்வு குளறுபடி போன்ற பிரச்சினைகளை இளைஞர்கள் எதிர்கொள்ளும் நிலை உள்ளதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு மீதான இளைஞர்களின் அதிருப்தி ஒரே நாளில் ஏற்பட்டது அல்ல என்று கூறிய அவர், பிரச்சினைகளை கேட்க அரசு தவறியதால் மாணவர்களும் இளைஞர்களும் தெருவுக்கு வந்து போராடத் தொடங்கிவிட்டனர் என்றும் தெரிவித்தார். இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவை காங்கிரஸ் செயல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு கார்கே தெரிவித்தார். இதனிடையே ஜெர்சி தலைமுறையினருடன் நெருங்குவதற்கான முயற்சியாக ஒரு நாள் ஒரு பல்கலைக்கழகம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி பல்கலைக்கழகங்களுக்கு தினம் ஒரு மத்திய அமைச்சரை அனுப்பி வைத்து மாணவர்களின் குறைகளை கேட்டறிய மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
0: தொடர்ந்து நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் மற்றும் இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலகணி தலைமையிலான பணிக்குழு அளித்து வரும் பரிந்துரைகளை அமல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமையில் அமைப்பு ரீதியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், நுழைவுத் தேர்வுகளை சுமூகமாக நடத்த தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் அவசியம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பாடசாலையில் இலவச மதிய உணவு உட்கொண்ட சுமார் 34 மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். உணவில் உப்பு போதவில்லை என்று மாணவர்கள் புகார் கொடுத்த பின்னர் ஒரு ஊழியர் உப்புக்கு பதிலாக சலவைத்தூள் வழங்கியதாக கூறப்படுகிறது. பார்சா அரசு பள்ளியில் இந்த சம்பவம் நடந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சோறும் உருளைக்கிழங்கு சோயா கறியும் வழங்கப்பட்டதாக மாணவர்கள் கூறினார்கள். அதை சாப்பிட்ட பின் பலரும் மயங்கி விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிலர் மயக்கம் வருவதாக கூறினார்கள், வாந்தி எடுக்க தொடங்கினார்கள். மாணவர்கள் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் தற்போது உடல்நலத்துடன் இருப்பதாகவும் தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். ஊழியர் ஒருவர் மாணவர்களுக்கு உப்புக்கு பதில் சலவை தூளை தவறுதலாக கொடுத்து விட்டதாக பள்ளியின் முதல்வர் தெரிவித்தார். பீகார் கிராம வளர்ச்சி அமைச்சர் சிரவன்குமார் மருத்துவமனைக்கு சென்று மாணவர்களை பார்வையிட்டார். விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதம் தெலுங்கானா மாநிலத்தில் இலவச மதிய உணவை சாப்பிட்ட 20 அதிகமான மாணவர்கள் நோயுற்றிருந்தார்கள். இந்தியாவில் மில்லியனுக்கு அதிகமான பாடசாலைகளில் சுமார் 120 மில்லியன் பிள்ளைகள் இலவச மதிய உணவை பெறுகிறார்கள். நோயுறும் சம்பவங்களும் மிகவும் அரிதாகத்தான் நடைபெறுகிறது. மத்திய டெல்லியில் பாடசாலைகளில் பயிலும் இளம் பருவத்தினரில் கிட்டத்தட்ட 4 பேரில் ஒருவர் போதிய தூக்கம் ஒன்று இருப்பது ஆய்வொன்றினூடாக தெரிய வந்துள்ளது. தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கல்வி திறன் குறைவாகவும் மனச்சோர்வு அறிகுறிகள் அதிகமாக இருப்பதும் அந்த ஆய்வினூடாக கண்டறியப்பட்டுள்ளது. விழுப்புரம் அரசு போக்குவரத்து கோட்டத்தில் குறைந்த வருவாய் ஈட்டம் 136 புறநகர் பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
10: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்தில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 6 மண்டலங்கள் உள்ளன. இந்த மண்டலங்களுக்கு உட்பட்ட 10 மாவட்டங்களில் நாள் ஒன்றுக்கு 3000 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விழுப்புரம் கோட்ட அரசு போக்குவரத்து கழகம் 6 மண்டல போக்குவரத்து கழக பொது மேலாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் வருவாய் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்த வருவாய் ஈட்டும் பேருந்து சேவைகளை போக்குவரத்து குறைவாக இருக்கும் வார நாட்களில் தற்காலிக நிறுத்தம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விழுப்புரம் மண்டலத்தில் 26 பேருந்துகளும், கடலூர் மண்டலத்தில் 28, திருவண்ணாமலை மண்டலத்தில் 34, வேலூர் மண்டலத்தில் 23, காஞ்சிபுரம் மண்டலத்தில் 15, திருவள்ளூர் மண்டலத்தில் 10 என மொத்தம் 136 புறநகர் சேவைகளை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இத்தகைய நடவடிக்கை தனியார் மயத்திற்கு வழிவகுக்கும் என தொழிற்சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
20: பயணிகளுடைய புழக்கம் இல்லை, வருவாய் இல்லை என்பது அரசு போக்குவரத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு வடிவமாகத்தான் இந்த பேருந்து நிறுத்தம் என்பது இருக்கிறது. ஆகவே இந்த பேருந்தை நிறுத்துவது என்பது தனியார் மயத்தை நோக்கி இட்டு செல்வதற்கு வழியை ஏற்படுத்தக்கூடியதே ஒழிய அரசு போக்குவரத்தை பலப்படுத்துவதற்கு உதவாது.
17: அரசின் இந்த புதிய முயற்சியால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வருவாய் அதிகரித்து டீசல் செலவு குறையும் என்று சொல்லப்பட்டாலும் 136 புறநகர் பேருந்துகளின் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
0: இனி இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,16,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 200 ரூபாய் என்று 14,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் என்று 260 ரூபாவுக்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
1: இன்று நடைமுறைக்கு வர இருந்த சில கனடிய பொருட்கள் மீதான 50% வரிகளை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஓர் ஒப்பந்தம் எட்டப்பட்டு இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதால் இந்த நடவடிக்கைகள் 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். சில முக்கியமான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி கூறினார். நச்சுத்தன்மை வாய்ந்த காளான்கள் கலந்த உணவை அளித்து உறவினர்கள் மூவரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆஸ்திரேலிய பெண் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தொடங்கியுள்ளார். கடந்த முறை அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்கவில்லை என்று எரின் பேட்டர்சனின் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக சில ஆதாரங்களை நீதிபதிகள் குழு முன்பு சமர்ப்பிக்க அனுமதித்திருக்க கூடாது என்பது அவர்களின் வாதமாகும்.
0: அமெரிக்காவின் தேசிய கடன் முதல் முறையாக 40 டிரில்லியன் டாலரை கடந்துவிட்டது. அமெரிக்காவின் கடன் மிக வேகமாக வளர்ந்து செல்கிறது. அமெரிக்கா அதன் நாட்டு செலவுகளையும் போர் செலவுகளையும் சமாளிக்க கடனைத்தான் தற்போது நம்பியிருக்கிறது. விலவாசி உயர்வு, மத்திய கிழக்கு போர், அதிகரிக்கும் அரசாங்க செலவு ஆகியவை முதலீட்டாளர்களுக்கு அமெரிக்காவில் அச்சத்தை தருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாடுகள் மீது விதித்த வரிகள் கடன் எதிர்பார்த்ததை விட வேகமாக அதிகரித்ததற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கம் 2008 உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு முன்பு இருந்ததை விட அதிக வட்டி வீதத்தில் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய அரசாங்கம் நிதி பற்றாக்குறையில் செயல்படுகிறது. 1980 அமெரிக்காவின் கடன் 1 டிரில்லியன் டாலருக்கு குறைவாகவே இருந்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான மிகேலா பெரட்டோவ் நாட்டில் போர்க்கால தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இது ரஷ்யாவின் முழு அளவிலான ஆக்கிரமிப்பு ஆரம்பமாகி 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கியின் தலைமைத்துவத்துக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அரசியல் சவாலாக நோக்கப்படுகிறது. ரஷ்யாவால் நமது ஜனநாயகம் பணைய கைதியாக பிடித்து வைத்திருக்கப்பட முடியாது என்று நேற்று முன்னம் தனது ஜூட்டி பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொலி காட்சியில் 35 வயதான பெரட்ரோவ் குறிப்பிட்டார். மேலும் நாம் ஒரு சுதந்திரமான ஐரோப்பிய நாடாக நிலைத்திருக்கவே இந்த போரை எதிர்கொண்டு வருகின்றோம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 2022 போர் ஆரம்பமானதிலிருந்து உக்ரைனில் ராணுவ ஆட்சி அமலில் உள்ளது. நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ராணுவ சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் தேர்தல்களை நடத்த முடியாது. பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்று 6 மாதங்களில் கடந்த ஜூலை மாத மத்தியில் பெரட்ரோவ் இவரும் எதிர்பார்க்காத வகையில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அவரது பதவி நீக்கம் உக்ரைன் முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் போராட்டங்களையும் தூண்டியிருந்தது. உக்ரைன் பாராளுமன்றத்துக்கு வெளியே நேற்று காலையில் கூடிய 100 கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பெரட்ரோவை மீண்டும் பாதுகாப்பு அமைச்சராக கோரி கோஷங்களை எழுப்பினார்கள். பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் அமைச்சர் லவிய ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்ததற்காக, நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தின் பிரயோகம் செய்தமைக்காகவும் பெரட்ரோவ் பரவலாக மக்களால் பாராட்டப்பட்டு வருகிறார். உக்ரைனிய ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் சிர்சியுடனான கருத்து வேறுபாடு காரணமாகவே இவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி செலஸ்கியின் 5 ஆண்டு பதவிக்காலம் 2024 மே மாதத்துடன் நிறைவடைந்தது. இருந்தாலும் போர்ச்சூழல் காரணமாக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் வந்துள்ளன.
4: போர் நீடித்து வரும் இந்த ஆண்டுகளில் அதிபர் எதிர்கொண்டுள்ள மிக வலுவான சவால் இதுதான் என்பதில் சந்தேகமில்லை. இது தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்கான தெளிவான அழைப்பு மட்டுமல்ல, அரசின் உயர்மட்டத்தில் பரவலான சீர்திருத்தங்களும் அரசியல் மாற்றமும் தேவை என்பதற்கான தெளிவான குரலாகவும் உள்ளது. இந்த போரின் போது பின்பற்றப்பட்ட உத்திகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் முக்கிய பதவி நியமனங்களுக்கு எடுத்த முடிவுகள் குறித்தும் அதிபர் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஃபெடரோவுக்கும் ஆயுத படைகளுக்கும் இடையே நிலவிய மோதல் மட்டுமல்லாது பிற முக்கிய பதவிகள் தொடர்பான விவகாரங்களிலும் இதுபோன்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
0: இதே நேரத்தில் போர்க்காலத்தில் பாதுகாப்பான முறையில் தேர்தலை நடத்துவது மிகுந்த சவாலானது என்று அரசியல் நிபுணர்களும் சில எதிர்க்கட்சியினரும் கருத்து தெரிவிக்கிறார்கள்.
21: இது சாத்தியமற்றது. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, வெளிநாடுகளில் லட்சக்கணக்கான தகுதியான வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் நிலையில் யுக்ரேனிய தூதரகங்கள் இல்லை. போர் முனையில் சுமார் 1,000,000 வீரர்கள் உள்ளனர். அவர்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? தேர்தல் நடைபெறும் காலங்களில் வாக்குச்சாவடிகள் தாக்குதலுக்கு இலக்காகலாம். மேலும் தேர்தல் முறை நீண்ட காலமாக சோதிக்கப்படவில்லை. தேர்தலை நடத்த வேண்டுமென்றால் யுக்ரைனின் மேற்கில் உள்ள நகராட்சிகளிலிருந்து தொடங்கலாம். ஆனால் இப்போதைய நிலையில் அது சாத்தியமில்லை. அது மட்டுமின்றி ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள அல்லது சர்ச்சைக்குரிய பகுதிகளில் ஏராளமான யுக்ரைனியர்கள் உள்ளனர். அவர்கள் எப்படி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பார்கள்? எனவே இப்போதைக்கு தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை.
0: தொடர்ந்து, போரில் அமெரிக்க ராணுவத்துக்கு உதவும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது.
17: அணு ஆயுத தடை, ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் கூட்டு தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டது. இதனால் மேற்காசியாவில் போர் மூண்ட நிலையில் இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்போது மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் ஒருங்கிணைந்த பிரதேசம் என சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். ஹோர்முஸ் நீரிணையில் வழக்கம்போல் ஏராளமான வணிக கப்பல்கள் சென்று வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். இதனிடையே ஈரான் நாட்டு மக்கள் கணிசமாக வசிக்கும் கலிபோர்னியா நகரம் தங்களுக்கு சொந்தமானது என்பது போன்ற வரைபடத்தை தயாரித்து அதனை தூதரக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே கடல் பகுதியில் இருந்த தங்கள் நாட்டு கப்பல்கள் மீது ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு அமீரகம் குற்றம் சாட்டியது. மேலும் ஈரானுடனான வர்த்தக உறவை தற்காலிகமாக துண்டித்துக் கொள்வதாகவும் அமீரகம் அறிவித்துள்ளது. இதனிடையே அத்துமீறலில் ஈடுபடும் அமெரிக்க ராணுவ செயல்பாட்டிற்கு உறுதுணையாக உதவுவது அல்லது வசதிகளை ஏற்படுத்தி தருவது அந்த நாட்டின் ராணுவ நடவடிக்கையில் இணைந்து பங்கேற்பதற்கு சமம் என ஈரான் எச்சரித்துள்ளது. அந்த நாடுகள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் ஆயுதப்படைகளின் தலைவர் மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து, அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரானுக்கு உதவும் எந்த நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். எத்தகைய தண்டனை விதிக்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஈரான் மீதான பொருளாதார நெருக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் நடவடிக்கை அது என்று கூறப்படுகிறது.
2: ஈரான் மீது இதுவரை எந்தவொரு நாட்டிற்கும் எதிராக எடுக்கப்படாத மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சிறந்ததொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தான் வாய்ப்பளித்த போதிலும் ஈரான் அதனை தவறிவிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானின் கடற்படை, விமானப்படை மற்றும் ராணுவ தொழிற்சாலைகள் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் தனது ட்விட் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரான் நாட்டின் நாணயம் மதிப்பற்றதாக மாறியுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் ஈரானுக்கு நிதி நிறுவனங்கள், வணிகங்கள் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் ஊடாக ஏனைய நாடுகள் உதவ முற்பட்டால் அந்த நாடுகளுக்கும் பாரிய பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எண்ணெய் கடத்தல், சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் மற்றும் போலி நிறுவனங்களின் செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்த டிரம்ப், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற முடியாது எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரானை தனிமைப்படுத்தவும் தோற்கடிக்கவும் அமெரிக்காவின் அனைத்து நட்பு நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிருடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையில் முக்கிய மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடனான இந்த உரையாடலின் போது அரசியல் மற்றும் ராஜதந்திர தீர்வுகளை முன்னெடுப்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தகம் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் உடனடியாகவும் மறு உத்தரவு வரும் வரையிலும் நிறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றம் காரணமாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.
3: பிப்ரவரி இறுதியில் மத்திய கிழக்கு போர் தொடங்கிய போது ஈரானின் தாக்குதலுக்கு முக்கிய இலக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மாறியது. இந்த பிரதேசத்தில் உள்ள வேறு எந்த நாடுகளையும் விட அதிகமாக சுமார் 3000 ஏவுகணைகள் அந்த நாட்டை நோக்கி ஏவப்பட்டன. அவற்றில் பெரும்பாலானவை இடைமறித்து தடுக்கப்பட்ட போதிலும் இந்த மோதல் கடுமையாக பாதித்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 15 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த வன்முறை காரணமாக அங்கு நீண்டகாலமாக வசித்து வந்த பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டினர் வெளியேறினர். அந்த பிராந்தியத்தில் போர் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று அவர்களில் பலர் அஞ்சினர். ஆனாலும் ஜூன் மாதத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து நிலைமை ஒப்பீட்டளவில் அமைதியாகவே இருந்தது. இந்த வார தொடக்கத்தில் அந்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் அது புதுப்பிக்கப்படவில்லை. ஈரானுடன் தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடல்வழி போக்குவரத்தை இலக்காக கொண்டு 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவை கடலில் விழுந்ததாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தற்போது குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானுடனான அனைத்து வர்த்தகம், வணிக பரிமாற்றங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிறுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி வர்த்தகத்தின் மதிப்பு ஆண்டுக்கு 6 பில்லியன் டாலருக்கும் அதிகம். ஆனாலும் இதன் பரந்த தாக்கம் இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும். பல தசாப்தங்களாக உலக சந்தைகளில் வர்த்தகம் மேற்கொள்ளும் ஈரானிய நிறுவனங்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குறிப்பாக துபாய், முக்கிய ஏற்றுமதி மையமாக செயல்பட்டு வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இந்த நடவடிக்கைகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் அவை ஈரானுக்கு தளவாட ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும்.
0: தொடர்ந்து காசாவில் 5 வயது சிறுமி கிந்த் ரஜப் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவம் முதன்முறையாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குற்றவியல் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் இருந்து தப்பிச் செல்லும் போது 2024 ஜனவரி 29 கிந்த் ரஜப் மற்றும் அவரது குடும்பத்தினர் பயணித்த கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் காரில் பயணித்த குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 5 வயதான ஹிந்த் ரஜப் காயங்களுடன் காருக்குள் சிக்கியிருந்தார். பின்னர் அவர் பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி கோரினார். ஹிந்த் ரஜப் மீட்பு பணியாளர்களுடன் தொலைபேசியில் பேசிய உரையாடல் பதிவு பின்னர் வெளியாகி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹிந்த் ரஜப் உள்ளிட்ட அவரை மீட்கச் சென்ற 2 அவசர மருத்துவ பணியாளர்களும் பின்னர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த வாகனம் மீது நூற்றுக்கணக்கான தோட்டாக்கள் செலுத்தப்பட்டதாகவும் வாகனத்துக்குள் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் இருந்தமை தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவ தற்போது முதன்முறையாக வெளிப்படையாக கருத்து வெளியிட்டுள்ளது. ராணுவத்தின் புதிய அறிக்கையில் ராணுவ எச்சரிக்கையை மீறி அந்த வாகனம் பயணித்ததாகவும் அதன் அடிப்படையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சம்பவம் தொடர்பாக ராணுவ காவல் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிந்த் ரஜப் கொல்லப்பட்ட சம்பவம் மட்டுமன்றி காசாவில் பாலஸ்தீனர்கள் உயிரிழந்த மேலும் சில சம்பவங்களும் இந்த விசாரணையின் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2025 மார்ச் மாதம் தெற்கு காசாவின் ரபா பகுதியில் ஆம்புலன்ஸ் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் உள்ளடங்குகின்றது. அந்த சம்பவத்தில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் பணியாளர் உள்ளிட்ட 15 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய மனித உரிமை அமைப்பான எஸ்தின் நிர்வாக பணிப்பாளர் ஜீப் ஸ்டாடால் ராணுவத்தினருக்கு எதிரான முறைப்பாடுகளில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான சம்பவங்களில் விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் வழங்கப்படும் தண்டனைகள் குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜித் ரஜிப்பின் இறுதி நேர தொலைபேசி உரையாடல் பின்னர் சர்வதேச கவனத்தை ஈர்த்ததோடு அவரது கதையை அடிப்படையாக கொண்ட த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜிப் திரைப்படமும் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நீண்ட காலமாக சர்வதேச விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்த இந்த சம்பவம் தொடர்பில் இஸ்ரேல் ராணுவம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிற சூழலிலும் காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் பொதுமக்கள் பலரும் பாதிப்படைகின்றார்கள். குறிப்பாக சிறுவர்கள் பலரும் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
4: காசாவில் ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம். 70,000 மேற்பட்ட உயிர்கள், லட்சக்கணக்கான வீடுகள், அவற்றுடன் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கில் உள்ளனர். அகமத் அல் மக்தூன் கடைசியாக உயிருடன் பார்க்கப்பட்ட போது அவருக்கு 21. டவுன் சின்ட்ரோம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் 2025 மே மாதம் கடைக்கு சென்றபோது மாயமானார். அகமத் அனைவரிடமும் அன்பாக பழகுபவர், எப்போதும் நகைச்சுவையாக பேசுபவர் என்று அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். அவனது பெற்றோர்களான மஜ்தியா மற்றும் நிடாலுக்கு மகன் எங்கே இருக்கிறார் என்றே தெரியாமல் இருப்பதுதான் மிகுந்த வேதனையாக உள்ளது.
5: நான் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை. அவன் உயிருடன் கிடைத்தாலும் சரி, சடலமாக கிடைத்தாலும் சரி, அல்லது அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, இதோ உங்கள் மகன் என்று என்னிடம் சொல்லிவிட்டால் போதும். அப்போதுதான் என் மனம் உண்மையிலேயே நிம்மதியடையும்.
4: இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2023 இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டு இத்தனை காலத்துக்கு பிறகு இப்போதுதான் முறைப்படி அடக்கம் செய்யப்படும் 100 மேற்பட்டோருக்கான கூட்டு நல்லடக்கம் இந்த மாதம் நடைபெற்றது. இன்னும் ஆயிரக்கணக்கான உடல்கள் கண்டெடுக்கப்படாமல் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அகமத் இறந்திருக்கக்கூடும், ஆனால் காசா மக்கள் காணாமல் போவதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. ஐடா அல் ட்ரிம்லி தனது மகன் மஹமூட்டின் புகைப்படத்தை நம்மிடம் காட்டுகிறார். அவரும் 2024 காணாமல் போனார். மகன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஐடா

0: அவரை தடுத்து வைத்திருப்பதற்கான எந்த பதிவும் தங்களிடம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய ராணுவம் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. ஜெருசலேமில் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தீனர்களை கண்டறிய உதவி வரும் இஸ்ரேலிய வழக்கறிஞர் டெல் ஸ்டெய்னரை சந்திக்கிறேன்.
1: இது ஆறாத ஒரு காயம். தங்கள் உறவினர் உயிருடன் இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பது கூட தெரியாமல் அவர்கள் நிம்மதியின்றி தவிக்கின்றனர். அவரை முறைப்படி அடக்கம் செய்யக்கூட முடியவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. ஏற்கனவே ஏற்பட்ட வேதனையை இது மேலும் அதிகரிப்பதுடன் பல மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் சுமக்க வேண்டிய மிக கடுமையான மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது.
0: இந்த பேரழிவுக்கு மத்தியில் காசாவில் 5000 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் மதிப்பிட்டுள்ளது. வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து இடம்பெயர்ந்து வாழும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தங்களது அன்புக்குரியவர்களின் இழப்புக்காக கூட இன்னும் துக்கம் அனுசரிக்க முடியவில்லை.
2: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த ஆண்டுக்குள் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை சந்திக்க இருப்பதாக கூறுகிறார். கிம்முடன் நல்லுறவை பேணுவது முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். வடகொரியாவிடம் தற்போது 57 சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். தாம் அதிபராக இருந்திருந்தால் அதை அனுமதித்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சந்திப்பை பற்றி அவர் எந்த விவரமும் தெரிவிக்கவில்லை. நவம்பர் மாதம் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்புக்காக சீனா செல்லும் போது அவர் கிம்மை சந்திக்கலாம் என்று வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் என்ற பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே இரு தலைவர்களும் பேசிக் கொள்வதாக வெளியான தகவல் பற்றி தமக்கு தெரியாது என்று கிம்மின் சகோதரி திருமதி கிம் ஜோ ஜோங் குறிப்பிட்டார். டிரம்ப் குறித்து தமது சகோதரர் கிம்முக்கு இன்னமும் நல்ல எண்ணங்களே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இரு தலைவர்களுக்கு இடையே சிறப்பான உறவு தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து சுமார் 1200 வெளிநாட்டவர்கள் லைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரம் காட்டுகிறது. வெளிநாட்டினரை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாத பட்சத்தில் வேறொரு நாட்டுக்கு அனுப்ப முடியும் என்று அமெரிக்க அரசாங்கம் தெரிவிக்கிறது. நாளை முதல் தொகுதியாக 20 பேர் லைபீரியா செல்வார்கள். வெளிநாட்டவர்கள் எந்த நேரத்திலும் அங்கிருந்து வெளியேறலாம். அது அவர்களின் விருப்பம். சொந்த நாட்டிடமிருந்து பாதுகாப்பு பெற விரும்புவோர் புலட ஒப்பந்தத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் லைபீரியா இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. நாடு கடத்தப்படும் வெளிநாட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் திட்டத்தில் பங்கேற்றதற்காக எந்த இழப்பீடும் கோரவில்லை பெறவில்லை என்று லைபீரியா தெரிவித்திருக்கிறது. முற்றிலும் மனிதாபிமானத்துடன் தாங்கள் செயல்படுவதாக லைபீரியா தெரிவிக்கிறது. நைஜீரியாவின் வோரோ கிராமம் அண்மையில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது. 165 பேர் கொல்லப்பட்டார்கள். பலர் கடத்தப்பட்டனர். கடத்தப்பட்டவர்களில் 308 பேரை அரசாங்கம் பின்னர் காப்பாற்றியிருந்தது. விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் வழக்கெல்லைக்கு திரும்ப இன்னமும் பல காலம் பிடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நைஜீரியாவில் குற்ற கும்பல்கள் பணமீட்ட கடத்தல் முக்கிய வழியாக இருக்கிறது. கடத்தப்பட்டவர்களில் 13 பேர் இருந்தார்கள். இன்னமும் 13 பேர் விடுவிக்கப்படவில்லை. கஞ்சி போன்ற ஒன்றும் ஆற்று நீரும் உப்பு கலந்த சூப் ஒன்றும் உணவாக கொடுக்கப்பட்டதாக கடத்தப்பட்டவர்கள் தெரிவித்தார்கள். மக்கள் காப்பாற்றப்பட்ட போது அவர்கள் மோசமான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தோல் நோ பிரச்சனைகள், எலும்பு முறிவுகள் போன்றவையும் இருந்தன. பெண்கள் சிலர் கடத்தப்பட்ட காலத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இவ்வளவு இன்னல்களை கடந்து இப்போது விடுதலை பெற்றுள்ளார்கள். துன்பங்களை கடந்து ஓரோ கிராமம் வழக்கநிலைக்கு திரும்ப போராடி கொண்டிருக்கிறது. ஊர் மக்கள் வீடு திரும்புகின்றார்கள் என்றெண்ணி சமூகத்தினரும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறார்கள். வங்கதேசத்தில் அதிபர் தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் அதிபர் முகமது ஷாபவுதீன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் டொமோகோ ஆகானே, மூத்த வழக்கறிஞர் அப்துலே சி ஆகியோர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. உறுப்பு நாடுகள் அல்லாத அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவ வீரர்களை விசாரிக்க முற்படுவதாக கூறி விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கண்டித்துள்ளது. மேலும் இது நீதிமன்ற சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்றும் சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்தும் செயல் என்றும் விமர்சித்துள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தை முடக்கும் நோக்கில் விரிவான பிரச்சாரத்தை அமெரிக்கா முன்னெடுத்திருப்பதோடு அதன் 125 உறுப்பு நாடுகளை விலகுமாறு அழுத்தம்

0: கொடுத்து வருகிறது. இதுவரை 9 நீதிபதிகள் உட்பட பல முக்கிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகாரிகளுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. இளவரசர் கரியும் அவரது மனைவி மேகனும் தங்கள் அரசு பொறுப்புகளில் இருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்று 6 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த மாதம் மீண்டும் பிரிட்டனுக்கு குடியேற திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. சகேஸ் கோமகனும் கோமகியும் தங்களின் 7 வயது இளவரசர் ஆர்ச்சி மற்றும் 5 வயது இளவரசி லில்லிபெட் ஆகியோருடன் நீண்ட காலத்துக்காக கலிபோர்னியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்கின்றார்கள் என்றும், செப்டம்பர் மாதம் அந்த குழந்தைகள் அங்குள்ள பாடசாலையில் சேருவார்கள் என்றும் பீப்பிள் இதழும் பிரிட்டிஷ் செய்தித்தாளான த டெலிகிராப்பும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஹரியின் செய்தி தொடர்பாளரோ அல்லது பக்கிங்காம் அரண்மனையோ இதுகுறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் அந்த தம்பதியினருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த தவறுகளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தியிருக்கிறது. த டெலிகிராப் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி இந்த தம்பதியினர் அரச வசிப்பிடம் எதிலும் வசிக்கப் போவதில்லை. 2020 மார்ச்சில் அவர்கள் வெளியேறிய போது மறைந்த ராணி 2ஆம் எலிசபெத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படியே அவர்கள் அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளாத உறுப்பினர்களாகவே நீடிப்பார்கள். ஹரி 2018 வின்ஸ்டர் கோட்டையில் நடைபெற்ற விழாவில் மேகன் மார்க்குலை திருமணம் செய்து கொண்டார். கருப்பின தாயை கொண்ட முன்னாள் நடிகையான மேகனுடனான இந்த திருமணம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அரச நிறுவனத்துக்கு புத்துயிர் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரச குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுடனான அவர்களின் உறவில் விரிசல்கள் ஏற்பட அதிக காலமாகவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 2020 மார்ச்சில் அவர்கள் தங்கள் அதிகாரப்பூர்வ பணிகளிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு குடிபெயரப்போவதாக அறிவித்தார்கள். அவர்கள் கலிபோர்னியாவின் சாண்டோ பார்பராவுக்கு அருகிலுள்ள வசதி படைத்தோர் வசிக்கும் கடற்கரை பகுதியான மெண்டோசிட்டோவில் குடியேறினார்கள். ஊடக தகவல்களின்படி 16 படுக்கை அறைகளை கொண்ட அவர்களது வீட்டின் 2020ஆம் ஆண்டு கொள்முதல் விலை 14.7 மில்லியன் டாலர்கள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் பாடசாலைகளில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்பு பாடசாலையொன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் குறைந்தது 8 பேர் இறந்தார்கள். அதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படுகின்றன. தாக்குதல் நடந்தால் ஓடுவது, மறைந்து கொள்வது, எதிர்த்து போராடுவது போன்றவற்றை மாணவர்கள் பயிற்சி செய்தார்கள். தாக்குதல்காரரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொண்டார்கள். அனைத்து பள்ளிகளும் பாதுகாப்பு திட்டங்களை வகுத்து அவசரநிலை பயிற்சிகளை நடத்த தாய்லாந்து கல்வி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்குவது பற்றி தற்போது பரிசீலித்து வருகிறது. அங்குள்ள பாடசாலையில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 2 மாணவர்கள் இறந்தார்கள். அவர்களில் தாக்குதல்காரரும் ஒருவர். அதிபர் பெர்னாண்டினோ மார்கோஸ் ஜூனியர் சம்பவத்தை தீர விசாரிக்க உத்தரவிட்டார். இதுபோன்ற துயர சம்பவம் மீண்டும் நிகழ்வதை தவிர்க்க வேறென்ன செய்யலாம் என்பதை தீர்மானிக்கும்படி அதிபர் மார்கோஸ் அமைப்புகளை கேட்டுக்கொண்டுள்ளார். இறந்தோரின் குடும்பத்தாருக்கும் அவர் அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். பாடசாலைகள் நாட்டின் ஆக பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தாக்குதல் நடத்திய மாணவர் பயன்படுத்திய துப்பாக்கிகளில் ஒன்று அவரின் தந்தையுடையது என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தார்கள். தந்தை சுங்கத்துறை அதிகாரி என்றும் அவர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை கணக்கெடுக்கவும் துப்பாக்கி பாதுகாப்பை பரிசீலிக்கவும் சுங்கத்துறையும் உத்தரவிட்டுள்ளது. மாணவர் எவ்வாறு துப்பாக்கியை எடுக்க முடிந்தது, அவருடைய நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பெல்ஜியத்தைச் சேர்ந்த 2 மலையேறிகளின் சடலங்கள் 34 ஆண்டுகள் கழித்து உருகிய பனிப்பாறையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் பனியோடையில் மலையேறிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் ஒரு மலையேறி அந்த உடல்களை கண்டுபிடித்ததாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். உடல்களை அடையாளம் காண்பதற்காக அவை தடயவியல் ஆய்வுக் கழகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மரபணு சோதனையில் இருவரும் 1992ஆம் ஆண்டில் காணாமல் போன 2 மலையேறிகள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. 2 ஆண்களும் இறுதியாக சுவிஸ் அல்ப்ஸில் காணாமல் போனதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். காணாமல் போன நேரத்தில் ஒருவருக்கு வயது 39, மற்றொருவருக்கு வயது 41. காவல்துறை 1925 முதல் காணாமல் போனவர்களின் தகவல்களை இன்னமும் வைத்திருக்கிறது. குறிப்பாக உயரமான மலைகள், ஆறுகள் இருக்கும் பகுதிகளில் காணாமல் போனவர்களின் பட்டியல் அதனிடம் இருக்கிறது. கடந்த ஆண்டு ஒரு சுவிஸ் மலையேறியின் எலும்புகள் பனியோடையில் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர் 1994 காணாமல் போனவர். பிரேசிலில் பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்தார்கள். தெற்கு பிரேசிலின் இம்பிடுவா நகராட்சி பகுதியில் நேற்று விபத்து நடந்தது. விபத்துக்கு பிறகு பேருந்து கடுமையாக சேதமடைந்திருந்தது. அருகே லொரியும் இருந்ததை உள்ளூர் ஊடக படங்கள் காட்டுகின்றன. விபத்தில் மேலும் 4 பேர் காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. பிரேசிலின் தென்பகுதியையும் சாப் பாப்லோ மாநிலத்தையும் இணைக்கும் நெடுஞ்சாலையில் விபத்து நடந்திருக்கிறது. சாப் பாப்லோ நாட்டின் செல்வம் மிக்க மாநிலம். பேருந்தில் நோயாளிகள் பயணம் செய்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அவர்கள் பல்வேறு மருத்துவ நிலையங்களுக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. லொரியில் இருந்தவர்கள் குறித்த தகவல்களை அதிகாரிகள் இதுவரை வெளியிடவில்லை. பிரேசிலில் சாலை விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. சென்ற ஞாயிற்றுக்கிழமை ரியோடு ஜெனிரோ மாநிலத்தில் பேருந்து ஒன்று கவிழ்ந்தது. அதில் பயணம் செய்த 8 பேர் உயிரிழந்திருந்தார்கள். பிப்ரவரியிலும் வடகிழக்கு பிரேசிலில் பேருந்து விபத்து ஏற்பட்டது. சமய விழாவில் இருந்து திரும்பிய பேருந்து சாலையை விட்டு விலகி கவிழ்ந்தது. அந்த விபத்தில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்திருந்தார்கள். மெனோனோமா என்ற ஒரு வகை தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை புதிய புற்றுநோய் தடுப்பூசி கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. தோல் புற்றுநோய் மீண்டும் ஏற்படும் அல்லது பரவும் அபாயத்தை அது குறைப்பதாக கூறப்படுகிறது. மெடர்னா, மெர்க்ஸ் ஆகிய அமெரிக்க நிறுவனங்கள் இணைந்து அதை உருவாக்கியுள்ளன. ஒட்ரிஜெனி என்ற அந்த மருந்து கோவிட்-19 தடுப்பூசியை உருவாக்க உதவிய அதே mRNA தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. அதை பற்றிய செய்தி வழியானதும் மொடர்னா பங்கு விலை 145 விழுக்காடு உயர்ந்து $154 தொட்டிருக்கிறது. மெர்க் பங்கு விலை சுமார் 12 விழுக்காடு அதிகரித்து $152 பதிவாகி இருக்கிறது. தடுப்பூசி இறுதிக்கட்ட சோதனையில் உள்ளது. mRNA அடிப்படையிலான புற்றுநோய் தடுப்பூசி இறுதிக்கட்ட சோதனையில் சாதகமான முடிவுகளை காட்டியிருப்பது இதுவே முதல் முறையாகும். சுமார் ஓராண்டாக நீடித்த சோதனையில் கிட்டத்தட்ட 130 நோயாளிகள் பங்கெடுத்தார்கள். புற்றுநோய் சிகிச்சையில் இது முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. உலகளவில் 3.4 கோடி மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் நிதிச்சுமையின்றி மக்கள் சுகாதார பாதுகாப்பை அடைவதற்கு 3.4 கோடி அளவிலான மருத்துவர்கள், செவிலியர்கள், பல் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மருத்துவ பணியாளர்கள் தேவைப்படுவதாக த லான்செட் பப்ளிக் ஹெல்த் இதழின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தெற்காசிய நாடுகளில் அதிக மருத்துவ பணியாளர்களின் தேவை உள்ளதாகவும் கூடுதலாக 26 லட்சம் மருத்துவர்கள் மற்றும் 1 கோடி செவிலியர்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1990 மற்றும் 2023 இடைப்பட்ட காலத்தில் உலகளவில் சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கை 4 கோடியிலிருந்து 3 மடங்கு அதிகரித்து 12 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சியில் பெண்கள் சுமார் 71.4% பங்களித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் மீன் பண்ணைகளுக்கு பெரும் தொந்தரவாக இருப்பது ப்ளூ கிராப் என்ற ஒரு வகை நண்டுகள். அண்மை ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீர் வெப்பமாவதும் பருவநிலை மாற்றமும் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கூர்மையான அவற்றின் இடுக்கிகள் இத்தாலியின் சிற்பிகளுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கின்றன. இத்தாலியில் 2022 நண்டுகளால் ஏற்பட்ட சேதம் சுமார் 200 மில்லியன் யூரோ என்று கூறப்படுகிறது. இங்குதான் வருகின்றன ஒக்டோபஸ்கள். நண்டுகளை அவை சாப்பிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பது எண்ணம். ஒக்டோபஸ் தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு பின்னர் கடலில் விடுவிக்கப்படுகின்றன. ஜூன் மாதம் சுமார் 80,000 ஒக்டோபஸ் கடலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த மாத இறுதிக்குள் அந்த எண்ணிக்கையை 1 மடங்கு அதிகரிப்பது திட்டமாக இருக்கிறது. சில அக்கறைகள் இருக்கவே செய்கின்றன. நண்டுகள் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் பகுதிகளில் பொதுவாக ஆக்டோபஸ் உயிர் வாழ்வது இல்லை. அதோடு ஆக்டோபஸை விட மற்ற சில உயிரினங்கள் இன்னமும் நல்ல தெளிவாக இருக்கலாம் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. ஒரு நண்டு மில்லியன் கணக்கான முட்டைகளை போடுகிறது. அவற்றில் பெரும்பாலானவை பொறிக்கின்றன. ஒரு ஆக்டோபஸ் ஒரு பெண் நண்டை சாப்பிட்டாலும் பெரும் மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இந்த முயற்சி தொடர்கிறது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக பிரபஞ்சத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள உதவிய பிரிட்டனின் பெரிய தொலைநோக்கியின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகிவிட்டது. 2028 ஆண்டுக்குள் இதற்கான நிதி குறைப்பை அரசு திட்டமிட்டுள்ளதால் செசிரியலில் உள்ள ஜொட்டில் பங்க்வான் ஆய்வகத்தில் அமைந்துள்ள இந்த தொலைநோக்கியின் செயல்பாடு பாதிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது.
1: சுமார் 70 ஆண்டுகளாக இங்கிலாந்தின் கிராமப்புறத்தில் கம்பீரமாக நிற்கும் லவ்வோல் தொலைநோக்கி வானத்தை நோக்கி சாய்ந்திருக்கும் அதன் பிரம்மாண்டமான வெண்ணிற தட்டின் மூலம் பிரபஞ்சத்திலிருந்து வரும் மெல்லிய சமிகைகளுக்கு செவிமடுக்கிறது. ஆனால் அது விரைவில் முடிவுக்கு வரக்கூடும். அறிவியல் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் சாதனை அளவிலான உயர்வு இருந்த போதிலும் ஆராய்ச்சிக்கான பொறுப்பை கொண்ட அரசு நிறுவனம் ஜோட்ரல் பேங்க் ஆய்வகத்திற்கும் அதனோடு இணைக்கப்பட்ட தொலைநோக்கிகளின் வலையமைப்பிற்கான ஆதரவை குறைக்க முடிவு செய்துள்ளது.
2: இது மிகுந்த மனவேதனை அளிக்கும் ஒரு செய்தி. இது நாடு தனக்குத்தானே இழைத்துக் கொள்ளும் ஒரு தீங்காகவே எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் இது ஒரு அற்புதமான ஆய்வுக்கூடம். கடந்த 70 ஆண்டுகளாக இது மிகச்சிறந்த அறிவியல் பங்களிப்புகளை வழங்கி வருகிறது. கோள்கள் எவ்வாறு உருவாகின்றன, காலப்போக்கில் விண்மீன் திரள்கள் எவ்வாறு மாறுகின்றன என்பது போன்ற கேள்விகளுக்கு இது விடை தேடுகிறது. அத்துடன் கருந்துளைகளால் விண்மீன்கள் விழுங்கப்படுவதை நேரில் காணும் வாய்ப்பையும் இது நமக்கு கொடுக்கிறது. இத்தகைய சிறப்பு மிக்க இந்த ஆய்வுக்கூடத்தை மூடுவதற்கு ஏன் முடிவு செய்த என்பது எனக்கு புரியவே இல்லை.
1: இந்த தொலைநோக்கி 1950களில் நிறுவப்பட்டது. இது ரேடியோ வானியல் துறையில் முன்னோடியாக திகழ்ந்து பல முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. மேலும் தொடர்ந்து செய்யப்படும் மேம்பாடுகள் இது எப்போதும் அதிநவீன நிலையில் இருப்பதை உறுதி செய்கின்றன. விண்மீன் திரள்கள் எவ்வாறு பரிணமிக்கின்றன என்பதையும் மிக பெரும் கருந்துளைகள் ஆற்றும் பங்கையும் கண்டறிந்து வரும் பிரிட்டனின் தொலைநோக்கி வலையமைப்பில் இது தற்போது ஒரு அங்கமாக உள்ளது. இது பிரபஞ்சத்தின் 95% அதிகமான பகுதியை உருவாக்கும் கண்ணுக்கு தெரியாத இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலை தேட உதவுகிறது. ஆண்டுதோறும் ஜோட்ரல் பேங்க் ஆய்வகத்திற்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் ஏற்படுத்தி அவர்களை ஊக்குவிப்பதும் இதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும்.
3: இது வடமேற்கு பகுதியில் அறிவியலில் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. தெற்கு பகுதியிலிருந்து ஒரு இளம் பட்டதாரியாக என்னை இது ஈர்த்தது. அதுபோல பல ஆண்டுகளாக இது லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்துள்ளது. ஆண்டுதோறும் 125,000 பேர் இங்கு வருகை தருகின்றனர். நடத்தப்பட்ட ஆய்வுகளின் மூலம் நமக்கு தெரிந்தவரை இங்கு வருபவர்களின் பெரும்பாலோர் உத்வேகம் பெறுவதற்காகவே வருவதாகவும் அறிவியல் ரீதியாக நாங்கள் மேற்கொள்ளும் பணிகளை கண்டு பெருமிதம் கொள்வதாக கூறுகின்றனர்.
1: நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதற்கான முடிவு குறித்து நீண்ட கால அறிவியல் திறனையும் அதிகபட்ச பயனையும் வழங்கும் துறைகளில் முதலீட்டை மையப்படுத்தி வருவதாகவும் அதில் உலக தரத்தில் முன்னணியில் இருக்கும் அடுத்த தலைமுறை வானொலி வானியல் ஆய்வு வசதிகளின் உருவாக்கமும் அடங்கும் என பிரிட்டன் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க முகமை தெரிவித்துள்ளது. இந்த முடிவை எதிர்த்து போராடப் போவதாகவும் அதில் தோல்வி ஏற்பட்டால் அறிவியல் பணிகளின் ஒரு பகுதியையாவது தொடர்ந்து மேற்கொள்வதற்கான வழியை கண்டறிய முயற்சிப்பதாகவும் ஜோட்ரல் பேங்க் நிர்வாகிகள் கூறுகின்றனர்.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை கடற்படையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொமோண்டோஸ் வருடாந்த கிண்ண படகு போட்டி திருவோணமலை கடற்பரப்பில் ஆரம்பமாகியுள்ளது.
4: கொமோண்டோஸ் கிண்ண வருடாந்த சர்வதேச படகு போட்டி இம்முறை 6வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படைக்கு சொந்தமான கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் இந்த தொடர் இன்று காலை ஆரம்பமானது. 6 நாடுகள் இந்த தொடரில் பங்கேற்கின்றன. பங்களாதேஷ், இத்தாலி, சீனா, இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளே அவையாகும். கொமோண்டோஸ் கிண்ண வருடாந்த சர்வதேச படகு போட்டி இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது.
0: தொடர்ந்து, இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றது தங்களது நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக இந்திய அணியின் துணை கேப்டன் கே.எல். ராகுல் தெரிவித்திருக்கிறார். இந்தியா இலங்கை இடையான முதல் டெஸ்ட் போட்டி நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்திய அணி அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் இந்த வெற்றி சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடு கழகங்களிலும் ஆடு களங்களிலும் தங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக கே.எல். ராகுல் தெரிவித்திருக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டில் 3 விதமான போட்டிகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5,000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்கள் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். பிரதான வீரர் லக்ஷா சென் இரண்டாவது சுற்றிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி டி பிரிவு லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியுடன் மோதிய இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 385 ரூபாய் 11 சதம், இந்திய பிரமதியில் 111 ரூபாய் 63 சதம். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 76 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 61 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412 ரூபாய் 39 சதம், இந்திய பிரமதியில் 119 ரூபாய் 54 சதம். ஒரு அக்ராச்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448 ரூபாய் 77 சதம், இந்திய பிரமதியில் 130 ரூபாய் 12 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 94 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 28 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு

0: ராத்தி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ, தாங்கிட நாதி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

0: வணக்க நேர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையில் எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் தமிழகத்தின் நிலைமைகள் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள ஊடகங்களுக்கு தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருவோர். அந்த வகையில் இன்று அவர் தெரிவித்த கருத்துக்களிலிருந்து திரிசாதான் அடுத்த ஜெயலலிதா என்று அவர் தெரிவித்த கருத்துக்களை இங்கே தருகின்றோம்.
1: பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் நினைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து வழக்கு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு, திடீர்ல அந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ரகசியமாவே இருக்கு, இதுக்கான காரணம் என்ன?
2: இப்ப சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல ஒரு பயோடெக் மாணவி, இந்த பயோடெக் மாணவி தமிழ் திரைப்பட உலகத்துல விஜய்யுடைய ரசிகை. விஜய் படம் எந்த படம் வந்தாலும் அந்த அம்மா கல்லூரி நண்பிகளோடு போய் முதல்ல விஜய் படம் லண்டன்ல எந்த படம் வந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு தீவிர ரசிகை. இதுதான் விஜய் மீது சங்கீதாவுக்கு ஒரு ஈர்ப்பு வருவதற்கே காரணம். நீங்க விஜய்யுடைய படம் எல்லாமே நீங்க ஒரு வகையான பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய படமா தான்
1: இருக்கும். தமிழ்ல சொல்றது ரொம்ப இதுவா இருக்கு,
2: தமிழ்ல தான் பேசணும். நம்ம ஆங்கிலத்துல பல வார்த்தைகள் மக்களுக்கே தெரியல. அதாவது ஸ்கேம் நடந்திருக்கு, ஸ்கேம் நடந்திருக்குன்னு நினைக்கிறான். ஒரு ஆள் என்ன சொன்னாரு, ஏதோ பெரிய பட்டம் கொடுத்துட்டாங்க போலுக்குன்னு. மோசடிங்கிற வார்த்தையில உணர்ச்சி, மோசடின்னு வார்த்தையில உணர்ச்சி இருக்கு, ஸ்கேம் வார்த்தையில என்ன இல்ல. என்ன மோசடி பண்ணிட்டான், இப்படி நாலு பேர் கேட்டா என்ன பண்ணுவான், ஏமாத்திட்டானா, ஸ்கேம் பண்ணிட்டான்னா. இது எல்லாமே இந்த பார்ப்பனிய பணியா பாலிசி. இப்போ அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் பூவே உனக்காகவா, அது இந்த படம் வருவதற்கு முன்பு நடந்த படத்தெல்லாம் பாருங்க, குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க முடியாது, எப்படி இருக்கும். அதுல காதல் தூக்கலா இருக்கும், அதுல கருத்தே இருக்க. பூவே உனக்காகவா வந்த பிறகுதான் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய படம். தன்னுடைய காதலி வேற ஒருவனை காதலிக்கிறாள் என்று தெரிந்த பிறகு தியாகம் செய்யறான், அதான் பூவே உனக்காகவா. இதுவா அதற்கு முன்பு வந்த படத்தை பாருங்க, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை. இல்ல இல்ல, இன்னைக்கு வரைக்கும் படம் அப்படித்தான் இருக்கு. அப்போ இதுதான் விஜய்டைய படத்துல ஹைலைட்டா இருக்கும். ஆனா இந்த பூவே உனக்காகவா படம் சங்கீதாவை ரொம்ப கவருது. அப்போ சங்கீதா ஒரு கடிதம் எழுதி போடுறாங்க, கடிதம் எஸ்ஐசி விஜய் முதல்வர் ஆவதற்கு பல மரங்களை நட்டு வச்சிருக்க, பல விதைகளை போட்டிருக்கார், பல செடிகளுக்கு தண்ணி ஊத்திருக்க, வருடக்கணக்கா ஊத்திருக்க. என்ன பண்ணுவாருன்னா, என்ன பதில் வந்தாலும் பதில் தபால் விஜய் போட்டா கூட போயிரு, எங்க பல நாடுகளுக்கு வெளிநாடுக்கே போகும்.
1: விஜய் பேர்ல எஸ்எஸ்சி அந்த வேலை.
2: ஆமா, விஜய் சந்திரசேகர் அப்பா மகன் தானே, அவர் பேர்லயும் நீ கேக்குறத போலியா பண்ண மாதிரி கேக்குறீங்க. அவரு விஜய வளர்த்துவதற்கு அப்பா பண்ணார், விஜய் பேர்ல சந்திரசேகர் பண்ணாரா, சந்திரசேகர் பண்ணுவாரு, அப்புறம் சந்திரசேகர் பண்ணாம மூணா வீட்டுக்கார பண்ணுவாரு. அப்பா மகனை வளர்க்கறதுக்கு இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். உங்க அப்பா உங்களை படிக்க வச்சிருப்பாருல, விஜய் கையெழுத்தோடு பார்த்த பிறகு விஜயை சந்திக்கணும்னு அந்த அம்மா நேர கிளம்பி எங்க வருது, சென்னைக்கு வருது. சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் பிலிம் சிட்டியில போய் விஜயை சந்திக்குது, அதான் முதல் சந்திப்பு. சங்கீதாவுக்கு விஜய்க்கு 3 வயசு அதிகம், யாருக்கு, சங்கீதாவுக்கு. சந்திச்ச பிறகு விஜய் முதல் பார்வையிலேயே அவருக்கு, அப்போ லண்டன் பெண்கள்லாம் அன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா லண்டன் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணார், மணிவண்ண பையன். அப்ப அது அந்த காலத்துல அது ஒரு பெரிய கிரேஸ்,
1: அது ஒரு மோகமான
2: மோகாட்ட பெண்கள். அப்போ இது லண்டன்ல இருந்து வந்திருக்கணும், ஈழத்தமிழச்சி, ஈழத்தமிழச்சினால பெரிய கோடீஸ்வர குடும்பம், நீங்க லண்டன் பிளஸ் யாழ்ப்பாணம், யாழ்ப்பாண சைப பிள்ளைகள் எல்லாமே பெரிய பியூரோக்ரசி எங்க இலங்கையில உலகம் முழுக்க. அப்போ இது பார்த்து கண்டதும் காதல், நேர வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. யார, சந்திரசேகருக்கு சோபா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க, ஒரு இலங்கை பெண் என்னுடைய ரசிகை அம்மா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துருச்சு. பார்த்ததையுமே சோபாவுக்கும் சந்திரசேகருக்கும் புடிச்சு போச்சு. முதல் பார்வை முதல் அட்டெம்ட் டாக்டரேட் பண்ணியாச்சு, ஐஏஎஸ் பாஸ் பண்ணியாச்சு, ஐபிஎஸ் பாஸ் பண்ணியாச்சு. முதல் பரிசையில் மாணவர் பாஸ் ஆவான்ல கோல்டு மெடலிஸ்ட் மாதிரி. அப்பா அம்மா நான் உங்க அப்பாவோட பேசணும், கிளம்பி வாங்க. சந்திரசேகர் எங்க போறாரு?
1: லண்டன்.
2: லண்டன் போறாரு. லண்டன் போய் அவங்க குடும்பத்தில் பேசுறாங்க, சொர்ணலிங்கம் அவங்க அப்பா பேர். அவரு யாழ்ப்பாணம் சைவப்பிள்ளை, லண்டனுக்கு குடிபெயர்ந்த குடும்பம். உற்றார் உறவினர் சுற்றார் சூழ பேசி முடிவு செஞ்சு லண்டன்லயே திருமணம் முடிவு செய்யப்படும். விஜயுடைய திருமணம் எப்ப லண்டன்ல நடக்குதுன்னா 98 லண்டன் குடியுரிமை பெற்றவர் சங்கீதா. அதனால லண்டன்ல 98 ரிஜிஸ்ட்ரேஷன், 99 தான் ஆகஸ்ட் 25 தான் இந்தியாவில் திருமணம்.
1: ஒரு வருஷம்
2: இந்த ஒரு வருஷம் கழித்து 50,000 பேர் அந்த திருமணத்துக்கு எஸ்ஐசி வரவழைக்கிறார். எவ்வளவு பேர்?
1: 50,000
2: பேர். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 30-35 மாவட்டம் இருந்தது. ஒரு மாவட்டத்துக்கு 1,500 பேர், 1,500 பேர் ஒரு மாவட்டத்துக்கு. ஒவ்வொரு மாவட்ட ரசிகர்களை அந்த திருமண மண்டபத்தில் உட்கார வச்சு, 50,000 பேர் உட்கார வைக்க திருமண மண்டபம் இல்லை. இரண்டு பேரும் மாலை மாத்தி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்குவாங்க. ரசிகர் மன்ற தலைவர் அந்த பட்ட செயலாளர் எல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளோட போட்டோ எடுத்துக்குவாங்க. இப்படி ஒரு விழாவாக கொண்டாடினார் எஸ்ஐசி. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதாவுடைய குழந்தைகள் எல்லாமே கர்ப்பமா இருக்கிற பொழுது யாரு சூசன் சஞ்சய் ஆகட்டும் திவ்யா சாசா ஆகட்டும் லண்டன்ல தான் அந்த அம்மா போயிடும். அவர்கள் ரெண்டு பேருமே எந்த குடியுரிமை பெற்றவர்கள்?
1: லண்டன்
2: குடியுரிமை.
1: நார்மலா பிரசவத்தப்ப தாய் வீடு போறது நார்மலான ஒரு விஷயம்.
2: ஆமா ஆமா. அப்போ லண்டன் குடியுரிமை பெற்ற இதெல்லாமே சிட்டமுட்டை செய்வாங்க. நீங்க பெரிய வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, புருஷன் வேலைக்கு போயிருப்பான், எங்க அமெரிக்கால வேலைக்கு இருப்பான், பொண்ணு இங்க இருக்கும், கன்சீவ் ஆன டைம்ல எங்க போயிருவாங்க?
1: விசா போட்டு போயிடுவாங்க.
2: அப்ப அந்த குழந்தை எங்க எந்த குடியுரிமை?
1: அமெரிக்க குடியுரிமை.
2: இப்ப சங்கீதாவை பொறுத்த வரைக்கும், சங்கீதா விஜயை திருமணம் செய்த பிறகு, நீங்க விஜய் முழுக்க முழுக்க ஒரு படத்தினுடைய கதை கேட்கணும்னா சங்கீதா தான் கதை கேட்கும். சங்கீதா கதை கேட்டு அத குடும்ப பாங்கான கதை முடிவு செஞ்சாதான். நீங்க சந்திரசேகரோட கதை கேட்கறதுல அம்மா நீ பாத்துக்க. லோகேஷ் கனகராஜே சொல்றாரு, லியோ படம் எடுக்கும்போது இந்த கதையை விஜய்க்கு லோகேஷ் கனகராஜ் சொல்லி திரிஷாவை ஜோடி சேரணுங்கிறாரு. அப்பா வேண்டாம். யார் சொன்னா? சங்கீதா. ஏன் வேண்டாம்? ஏன்னா 15 ஆச்சு நான் தடுத்து வச்சிருக்கேன். எதுல? குருவி படத்துலதான் விஜய் திரிஷா ஜோடி. அதற்கு பிறகு 15 எந்த படத்திலயுமே கிடையாது. இதை தடுத்தது யாரு? சங்கீதா. வேண்டாம், யார வேணா ஜோடியா போடுங்க, ஆனா திரிஷா வேண்டாம். இதை உடைத்தவர் லோகேஷ் கனகராஜ் லியோல. அண்ணி லோகேஷ் கனகராஜ் சொன்னது இல்ல எந்த குழப்பம் வந்துடாது, நான் இந்த படத்தை முடிக்க வரைக்கும் நான் நம்ம தளபதிய என்னுடைய முழு கட்டுப்பாடு வச்சுக்கிறேன், மீண்டும் இணைப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறேன். யாருக்கு கொடுத்த கேரண்டி?
1: லோகேஷ் கனகராஜ், சங்கீதா
2: கொடுத்த கேரண்டி.
1: சுதந்திர தினத்துக்கு வந்துட்டாங்க.
2: சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அப்போ 15 காலமாக யாரு தடுத்து வச்சிருந்தா? சங்கீதா தான். திரிஷா விஜய் ஜோடி சேர்ந்து விடக்கூடாது என்பதை தடுத்து வைத்திருந்தத உடைச்சவர் யாருன்னு கேட்டா இந்த லோகேஷ் கனகராஜ் தான். குருவி படம் டு லியோ படம் 15 கால இடைவெளி. இந்த 15 கால இடைவெளிய திரிஷா பலமுறை விஜயோடு ஜோடி சேர்வதற்கு முயற்சி செய்து நடக்கவே இல்லை. உதாரணத்துக்கு குருவி படம் நயன்தாரா தான் ஜோடி. யாரு புரொடியூசர்னா? உதயநிதி தான் புரொடியூசர். உதயநிதி நயன்தாராவை விஜயோடு ஜோடின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ திரிஷா நேரா போய் உதயநிதிய பாக்குது. யார பாக்குது? உதயநிதிய பாக்குது. உதயநிதிட்ட எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு வாங்கி அந்த படத்துல விஜய்க்கு ஜோடி திரிஷா. உதயநிதி மறுபடியும் என்ன பண்றாரு, சொந்தமா கமலை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, மன்மத அன்பன். அந்த படத்திலயும் திரிஷா தான் கமலஹாசனுக்கு ஜோடி. எல்லா வாய்ப்புகள் வாய்ப்புகள் தான். அப்போ இந்த லியோ படம் வந்த பிறகுதான் இந்த குடும்பத்துல பூசலே வரும். இது சங்கீதா சொல்லு, நான் ஏமாந்துட்டேன், லோகேஷ் கனகராஜ் என்ன ஏமாற்றி விட்டா, இப்படின்னா அண்ணி கண்டிப்பா எந்த உரசலும் மோதலும் வராமல் நான் பார்த்து கொள்றேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்போ
1: சார் காஷ்மீர் எல்லாம் போய் தங்கி ஷூட்டிங் எடுத்தாங்களே சார் லியோ படத்துல?
2: ஆமா, போனா நடுவுல கேமரா வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு யாரு, லோகேஷ் கனகராஜ்.
1: வேற ஏதாவது படம் எடுத்து
2: வேற ஏதாவது ஷூட்டிங் நடந்துடும். அப்போ இப்போ இந்த அரசியல் எங்க வந்து நிக்குதுன்னா, எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா 1984 எம்ஜிஆருடைய அண்ணாதிமுகவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதே போல விரைவில் திரிஷாவுக்கு தாவேக்கால் ஒரு பெரிய பதவி காத்திருக்கு.
1: ஆர்பி உதயகுமார் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு
2: அப்படின்ற இல்லைங்க, ஒரு காவாளி பைய உதயகுமார். உதயகுமார் ஒரு பெரிய நாடக நடிகன்.
1: திரிஷா சமீபத்துல இந்த இவ்வளவு வயசாயும் நாடகம் போடாதீங்கன்னு போட்ட அந்த பதிவு உதயகுமார்.
2: உதயகுமார் தான் எப்படி நான் நாடகம் போடுவார்னா, அதாவது இந்த ஆளு நான் தொழில குறையா சொல்லலை, மதுரை பஸ்டர்ல அப்பா மகனும் மதுரை மதுரை மேலூர் சீர்காழ சிதம்பரம் சிதம்பரம் இதுதான் தொழில். நான் அது குறைச்சலாம் சொல்லலை, நான் பாஞ்சு ரைட் போடலாம், இதை யாரு நான் குறையா சொல்லலை, இதுதான் தகுதி. இவர் அமைச்சர் ஆயிட்டார். அமைச்சரான பிறகு அம்மா இருக்கிற இடம் கோயில், யார் எந்த அம்மா, ஜெயலலிதா இருக்கிற இடம் கோயில்னு செருப்பு போட்டு வரமாட்டார். எவ்வளவு நடிகம் பாருங்க. திரிஷா சொல்றது சரி, இந்த நாடக நடிகை அந்த அம்மா யாரோ சொல்லி கொடுத்துருக்கான், அவ்வளவு பெரிய நாடக நடிகன் செருப்பே போட்டு வரமாட்டாங்க. அப்ப அந்த அம்மா கூட சொல்லுச்சு, ஏய் ரொம்ப நடிக்காத, பல நடிகர்கள் நான் பார்த்திருக்கேன், பகல்லையும் பார்த்திருக்கேன் இருட்டிலையும் பார்த்திருக்கேன், எல்லி ஓன் நடிப்பு அதை விட ஓவரா இருக்கு, தொலைச்சிடும் தொலைச்சு. அப்புறம் செருப்பு போட்டார். அம்மா கோயில் ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு அவரு திருமங்கலத்துல, ஏதாவது சோறு போட்டாரு, லஞ்சம் போன கூடி கூடியே வந்து சுடுகாட பூரா பட்டா போடுற ரெவன்யூ அமைச்சர் வருவாய்த்துறை கூவத்தூர்ல எல்லாம் படுத்து கிடக்கும் போது உடையாறு எந்த உடையாறு சாராய உடையாருடைய இடத்த பல கூடி வாங்கிட்டு பட்டா போட்டு கொடுத்த எனக்கு தெரியும். பைய வர வர இப்படிப்பட்ட நபர் இந்த நாடக நடிகர் யாரு, உதயகுமார். அது உதயகுமார் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இப்போ திரிஷா சங்கீதாவுடைய வாழ்க்கையை நாசம் செய்தவர். ஏன்னா இந்த 15 ஆண்டு கால இடைவெளியில திரிஷாவுடைய பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, வருண் மணியன். திருமணம் செய்வதற்கு பல அவரும் ரெண்டு பேருக்கு 5 வயசு வித்தியாசம், வருண்மணியனுக்கா திரிஷாவுக்கா, திரிஷாவுக்கு வயசு ஜாஸ்தி. அப்போ வருண்மணியனிடம் இருந்து திரிஷா விலகிறார். விலகிய பிறகுதான் வருண்மணிய தினகரன் கே பி கந்தசாமியினுடைய மகன் குமரனுடைய மகளை லவ் பண்றாரு. எப்படி 500 கோடி ரூபாய் அந்த அம்மா பேர்ல இருக்கு, ஒரே பொண்ணு. தினகரன் பத்திரிகை சண்டிவிக்கு வித்துட்டார், வித்து 500 கோடி ரூபாய் வாங்கி டெபாசிட் கூட ஆசிரமத்தில் இருக்காரு. திமுக காரனுக்கு 3 வருஷம் எம்பி கொடுத்து அதையும் பிடிக்கிட்டானுங்க. வேறு வழி இல்லாம இருந்தவரை இவன் பாக்குறான் வருண்மணியன். சரி இந்த புள்ள பேர் எவ்வளவு இருக்கு, 500 கோடி இருக்கு. அப்ப திரிஷாவை விட்டுட்டு மணிஷா பிடிச்சிட்டாரு, அது ஒரு ட்ராக். அப்போ அதன் பிறகுதான் திரிஷா உதயநிதி மூலம் உதயநிதி உதவியோடு நீங்க நயன்தாராவுக்கு கொடுத்த அந்த குருவி படத்தினுடைய வாய்ப்பை சட்டி பறித்து அந்த அம்மா விஜயோட ஜோடி சேரும்
1: சார். ஆனா வருண்மணனுக்கு அப்புறமா வந்து திரிஷா ராணா டகுபதியா லவ் பண்ணாங்க, கல்யாணம் வரைக்கும் போச்சு.
2: யாரு
1: ராணா? ராணா தெலுங்கு ஹீரோ, பாகுபலி படத்துல அவர் வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, எனக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் வீடுதான் தெரியும், என்ன எங்க ஊட்டினாலும் நான் திரிஷா வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லி ஒரு மேடையிலே சொல்லியிருப்பாரு.
2: இல்லங்க, அதாவது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் பல விமர்சனங்கள் உண்டு. அந்த அம்மா ஜெய்சங்கரை லவ் பண்ணிச்சு, அப்புறம் சோபன் பாபோடு குழந்தை இப்படி பல. ஆனாலும் மக்கள் என்ன பண்ணிட்டான்,
1: செல்வி
2: தலைவியா ஏத்துக்கிட்டான். கருணாநிதி உன்னை செல்வி கிடையாது திருமதினாரு. ஜெயமாலின்னு ஒரு குழுக்கள் நடிகை கருணாநிதிக்கு நெருக்கமா இருந்தது, அது கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அம்மா கருணாநிதிக்கு பைத்தி முடிக்க வச்சு. இதுதான் அரசியல்ல, அரசியல்ல பாலியல் தான் அரசியலுடைய ஆளுமை. இப்போ சங்கீதா இடத்துக்கு எந்த காலத்திலும் திரிஷா வர முடியாது. ஆனாலும் அரசியலில் வருவதற்கான முயற்சி இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆரிய பார்ப்பன சதி. இதன் மூலம் திரிஷா எப்படி முத முதல்ல 84 ஜெயலலிதா நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சத்துணவு உயர்மட்ட குழு தலைவராகவோ நியமிக்கப்பட்டார், அதே போல விரைவில் திரிஷா ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை மாற்றுவதற்கு திரிஷா என்ற ஒரு அரசியல் ஆளுமை உருவாவதற்கு கண்டிப்பாக தமிழ்நாடு களம் தயாரா இருக்கு.
1: ஏற்கனவே மதுரையில வந்து கண்டன போஸ்டர் எல்லாம் வந்து ஒட்டிருந்தாங்க, ஒரு பக்கம் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து போஸ்டர் ஒட்டிருந்தாங்க, நற்பரி மன்றம் ரசிகர் மன்றம் எல்லாம் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு
2: இப்படிதான் ஜெயலலிதாவுக்கு ஆரம்பிச்சாங்க. ஜெயலலிதாவுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பன், 84 ஒரு சவர தொழிலாளி குடும்பத்துல பிறந்த முகுந்தன் என்பவன் தான் ஜெயலலிதா பேரவின் திருப்பூர்ல போஸ்ட் அடிச்சு ஓட்டினான். அப்போ அந்த முகுந்தன் ஜெயலலிதா பேரவின் கட்சி ஆரம்பிச்சதுனால எம்ஜிஆரால் சிறைபிடிக்கப்பட்டு அந்த இளைஞன் கடைசியா ஜெயலலிதா வீட்டிலேயே கிடந்தான், டிவி வந்து செத்து போயிட்டான். சசிகலா கும்பல் சதி பண்ணி அந்த அம்மா கடைசியா பாண்டிச்சேரி ஜிப்பர்ல கொண்டு போய் பருவுக்கு மறைக்காரு விட்டு அவனை எப்படியாவது காப்பாத்துக்குன்னு சொல்லிச்சு. நான் அரசியல் வருவதற்கு முதல் பிள்ளையாரு சொல்லி போட்டவனே அந்த முகுந்தன் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி அவரு கடை இருந்தது, அவன் கடை சவர கடை. ஆமா, நான் 84 சொல்றேன், 15-40 வருஷம் ஆச்சு. அதே போல திரிஷாவுக்கு எங்காவது ஒரு இடத்துல அரசியல் நுழைவதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படும்.
1: ஒருவேளை இப்ப சமீபத்துல பெண்கள் சார்ந்த குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு, மாணவர்கள் சார்ந்த குற்றங்கள், குழந்தைகள் சார்ந்த குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு, ஒருவேளை உமன்ஸ் கமிஷன் மாதிரி ஒரு பெரிய
2: ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். ஏன்னா இப்போ திரிஷா அமர்ந்து இருந்த இடம் எங்க, சந்திரசேகர் சோபா பக்கத்துல பாத்தீங்களா? அப்போ இத கேமரா பாக்குறவன்
1: வேற அடிக்கிறார் முதல்வர்.
2: அப்ப அது குடும்ப, அப்ப அது குடும்பம் சங்கீதா தொடர்பு எல்லைக்கு வெளியே, திரிஷா தொடர்பு எல்லைக்கு உள்ளே.
1: ஆனா இந்த ஒரு டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையனும் இவங்களும் வந்து சந்திக்க கூட கிடையாது.
2: அது அம்மா வளர்ப்புப்பா, அம்மா நாளு
1: வந்து சஞ்சய் வந்து ஒரு இடத்துல சஞ்சய் வந்து ஹாலிவுட் படம் இயக்குனீங்க யார்,
2: அதாவது எங்க அப்பா இல்லங்க, அது அதாவது யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைகள் அந்த சமூகம் மிக மிக கட்டுப்பாடான சமூகம், சின்ன தவறை கூட அவங்களால மன்னிக்க மாட்டான். அங்க தவறளிக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ குடும்ப கட்டமைப்பிலிருந்து விடுபடுபவர்களோ ரெண்டாவது கொண்டாடி மூணாவது அப்படின்னு யாரையும் பார்க்க முடியாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான். யாழ்ப்பாண சைவ பிள்ளை குடும்பத்தோடு எனக்கு ஏறக்குறைய ஒரு 40-45 ஆண்டுகள நட்பு இருக்கு. நான் இப்ப போன 3 மாசத்துக்கு கூட யாழ்ப்பாணம் போய் 15 நாள் இருந்துட்டு வந்தேன். அந்த கட்டுப்பாடு என்பது உலகம் முழுக்க யூதர்கள் எப்படி கட்டுப்பாடோட இருக்காங்க உலகம் முழுக்க, அதே போல யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைகளும் கட்டுப்பாடான குடும்ப வாழ்க்கை, அதாவது சின்ன பெண்களை கண்களை போல வளர்த்தும் குழந்தைகளை, அது பெண் குழந்தைகளை நீங்க ஒழுக்க மாறாமல் எந்த விதமான சீரழிவு கலாச்சாரம், ஐரோப்பால நிறைய பேர் இருக்காங்களே தமிழ இன்னைக்கு அவன் படிச்சு வச்சிருக்கானே, இங்க இருக்கிற தருதலை தமிழ் எல்லாம் மறந்துடுறான். கருணாநிதி வீட்டுல, சசிகலா வீட்டுல, ராமதாஸ் வீட்டுல எல்லாம் தமிழ எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறான். ஆனா
1: அவங்க கூட சட்டமன்றத்துல வந்து தமிழ்ல பேசினாங்க சார், பிறகு சட்டமன்றத்துல மலையாளத்துல எது வச்சு தமிழ்ல பார்த்து தமிழ் தெரியாதுன்றது பெருமையா வர பேசுறாங்க.
2: ஆமா ஆமா, அது என்ன காரணம்னா திராவிட இயக்க தமிழ் மொழியை ஒழிச்சுட்டு பார்ப்பனர்கள் 2000 வருஷம் செஞ்ச சதிய திராவிட இயக்கம் 75 வருஷத்துல ஒழிச்சு விட்டான். தமிழ் பண்டிட் தமிழ் வாத்தியானே எடுத்துட்டான், தமிழ் வாத்தியான வேண்டான்னு அனுப்புறது யாராச்சு, காங்கிரஸா பாஜகவா திமுக ஆட்சியில தான். நான் படிக்கிற போது அவர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தமிழையா இருப்பார், 5வது படிக்கும் போது 5 கிளாஸ்க்கு ஒரு தமிழையா இருப்பார். 5வதுலேருந்து நான் படிக்கிற காலத்தில் 11 வரைக்கும் இருந்தது, அப்போ ஒரு தமிழையா இருப்பார். 6, 7, 8, 9, 10, 11 தமிழையா வா அந்த கிளாஸ் தான் தமிழை சொல்லிக் கொடுப்பான், தமிழ் உணர்வை சொல்லிக் கொடுப்பான். பல பெரிய புரட்சியாளர் சிந்தனையாளர்லாம் வளர்ந்தது யாரு, தமிழ் வாத்தியானால தான். யார் தேவநாய பாவானது யாரு, ஒரு தமிழ் வாத்தியா. முழி ஞாயிறு நன்னன் யாரு, ஒரு தமிழ் வாத்தியா. கீழடியை கண்டுபிடிச்சி யார், ஒரு தமிழ் வாத்தியா. தமிழை உயிரோடு வைத்திருப்பதே தமிழ் வாத்தியார்கள் தான். ஆனால் இப்போ என்னாச்சு, இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு பாஜகவுக்கு பயந்து மாநில கல்வியை 74 மத்திய அரசு எடுத்துகிட்டு போயிட்டான். அதை இவனுக்கு 50 ஆண்டு காலம் ஆண்ட பிறகு இவனுக்கு கேட்கவே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். ஆக சங்கீதா இடத்தில் திரிஷா.
1: கலர் கோட்லாம் வேற, ஒரு பக்கம் ஆரஞ்சு ஒயிட் பச்சைன்னு வேற போட்டு என்ன உட்காந்து தேசிய ஒருமைப்பாட்டே காட்டுறாங்க, குடும்ப ஒருமைப்பாடு.
2: அப்போ இதுதான், இது திரிஷா குடும்பத்துக்கோடு நெருக்கமா இருக்காருன்னு உலகம் பூரா அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு போகும். யாருக்கு போகும்? கட்சிக்காரனுக்கு போகும். அதுதான் நோக்கம்.
1: அப்ப நார்மலைஸ் பண்றாங்க பீப்பிளை.
2: அதுதான்
1: மக்களை வந்து இப்ப தொடர்ச்சியா காட்டி காட்டி வந்து
2: குடும்பத்தோட ஒண்ணா இருக்காருயா அவரு. அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொண்டது. எத சங்கீதாவும் சங்கீதா இல்லையா?
1: சங்கீதா இடத்துல
2: யார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க?
1: சந்திரசேகர.

அந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 8-9 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக்

0: தொடங்கியாச்சு.
1: உங்களுக்காகவே விறுவிறுப்பா உற்சாகமா நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்.
0: ரவிஜி
1: சஜினி தொகுப்பின் முதல் பாடல் நிலாவை வா படத்துல இருந்து வந்துச்சு. வித்யாசாகருடைய இசையில தளபதி விஜய் அனுநாதா ஸ்ரீராம் அந்த பாடலை உங்களுக்காகவே வழங்கியிருந்தாங்க.
0: ரவி, இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு ஆட்டத்தை போடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே டபேட்டா கிளாசஸ் அப்படிங்கிற ஒரு நடன பயிற்சிக்கு பதிவு செய்யலாம்னு இருக்கேன் ரவி.
1: வாவ்,
0: ஆமா.
1: நீங்க எப்படிப்பட்ட நடன பயிற்சிகளா இருக்கட்டும், உடல் பயிற்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க போகும்போது மறக்காம ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் இருக்குலையா,
0: ஆமா,
1: அதை பயன்படுத்துங்க.
0: ஆமால, அது டிசம்பர் 31 தேதிக்குள்ள வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்டிவ் எஸ்ஜி சார்ந்த ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிருந்தேன். அப்ப என்னுடைய இந்த ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் பயன்படுத்தும் போது ஞாபகம் வந்துச்சு. ஆமா, இது இன்னும் இருக்குல்ல, நம்ம பயன்படுத்தாம வச்சிருக்கோம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் தோணலாம், ஒரு நினைவூட்டலாம் அமையணும் அப்படிங்கறதுக்காக தான் பயன்படுத்தி முடிச்சிருங்க அப்படின்றோம்.
0: இப்ப நீச்சல் குளத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் பயன்படுத்தி உங்களுடைய நீச்சல் குளத்திற்கான கட்டணத்தை நீங்க செலுத்தலாம். நான் ரொம்ப நாள நீச்சல் அடிக்கலையா, அத பத்தியே நான் மறந்தே போயிட்டேன்.
1: இன்னும் நிறைய இருக்கு சஜினி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பூகி பவுன்ஸ் இருக்கு, ஸ்கேட்டிங், கே பாப், எக்ஸ் ஃபிட்னஸ், யோகா, ஸ்ட்ராங்கர் அட் 40, காம், இப்படி பல வகுப்புகள் இருக்கு. உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குமோ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எது எதுவா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி போங்க. குறைந்தது ஒரு வகுப்புக்காவது நீங்க போகணும்.
0: ஆமா, இந்த வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு வகுப்புக்காவது போனா தான் மீதமுள்ள கிரெடிட்ஸ் நீங்க அடுத்த வருஷமும் பயன்படுத்த முடியும்.
1: ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் பத்தின மேல் உரங்களை பெற்றுக்கொள்ள நீங்க போக வேண்டிய இணையப்பக்க முகவரி
0: activesg.gov.sg.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்து உங்களுக்காக பழைய பாடல்கள் இடம்பெற போகுது.
0: தொகுப்பின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க அன்பு பறக்கும் பாவை திரைப்படத்துல இருந்து.
1: அதனை அடுத்து நம் நாடு படத்துல இருந்து பாட்டு வர போகுது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிர்மலா சொன்னாங்க, அவங்களுக்கான பாடலையும் கேட்போம். இது ஓலி 968
0: கேட்டாலே பரவசம்.

ஒதுங்கதிலே இதை சொல்லமா

0: யார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்
1: சொல்லுவோம்.
2: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
3: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: கொஞ்சம் சிந்தனை,

0: ராணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
1: MSR 2013 இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ரா உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
0: தீர விசாரிச்சுட்டு சொல்லு.
2: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234. MSR
3: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 வரை பீசா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புண்டகை.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழ

ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைத்தேன் என் மனத்தை.

0: தெய்வமகன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒளி ஏறியது. டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்த அந்த பாடல குணா விரும்பி கேட்டிருந்தாரு. எழுபதுகளில் வெளிவந்த இரு விறுவிறுப்பான பாடல்களை நாம் அடுத்து கேட்க போறோங்க. உலகம் சுற்றும் வாலிபர் புகுந்த வீடு திரைப்படங்கள்ல இருந்து
1: போக்குவரத்து நிலவரம் 6:26 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்குது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, குறிப்பா சாங்கியை நோக்கி செல்லும் PIE விடோக் நார்த் எவென்யூ 3 எக்ஸிட். அங்கே காரணம் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதி

0: தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் தொடக்க கல்லூரி, ஐடிஇ, பாலி, பல்கலைக்கழகம்னு வெவ்வேறு நிலைகள்ல படிக்கிற மாணவர்களுக்காகவே இந்த அங்கம் இடம்பெறுது. உங்களை பல பேர் வாழ்நாள் கல்வியை மேற்கொள்வீங்க, பிரமாதம், அற்புதம், பாராட்டுறோம். ஆனா இது 13 வயது மாணவர்களுக்கான ஒரு பகுதி அங்கம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் இதை நாங்கள் கொண்டு வரோம். அதனால நீங்க கொஞ்சம் மனசு வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரியா?
1: சரி மாணவர்களே, நாங்க சொல்ற தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் நாங்க கேட்கிற ரொம்ப சுலபமான கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா பரிசு உங்களுக்கு தான்.
0: அண்மையில டென்மார்க்ல ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்குது. அதுவும் சிங்கப்பூர்ல தினந்தோறும் சாப்பிடப்படுற ஒரு உணவு பொருளை பேரா வச்சிருக்காங்க பிள்ளைங்களுக்கு.
1: ஆமா, டென்மார்க்கை சேர்ந்த ஃபுட் பிளாகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உணவை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கும் இருவர் சிங்கப்பூருக்கு பயணம் வந்திருக்காங்க 2019 ஆண்டுல.
0: சரி,
1: அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க,
0: முன்னோர்களுடைய பேர்களை பிடிக்குமோ அவங்களுடைய பேர்களை அவங்க பிள்ளைகளுக்கு வச்சாங்க. வித்தியாசமான பேரா இருக்கணும் பார்த்து பார்த்து வச்சாங்க. ஒரு சிலர் இடங்களுடைய பெயர்கள், பொருளுடைய பெயர்கள், இத வந்து பிள்ளைகளுக்கு பேரா வச்சாங்க. இப்ப இதெல்லாம் கடந்து உணவு கூட பிள்ளைகளுடைய பேரா மாற ஆரம்பிச்சிருக்கு.
1: ஆமா, வருங்காலத்துல காயா அப்படிங்கிற அவங்களுடைய பிள்ளைய சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு வரணும், காயா பட்டர் டோஸ்ட் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்களா டென்மார்க்கை சேர்ந்த உணவு பிரியர்கள் கெய்ட்லின் ஆண்டர்ஸ்.
0: நல்ல வேலை எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி யோசிக்கல.
1: ஏன்
0: அந்த மாதிரி யோசிச்சிருந்தா என் பேரு ஒருவேளை தௌசம்பாலா இருந்திருக்குமோ,
1: என் பேரு ஒருவேளை சிக்கன் ரைஸா இருந்திருக்குமோ,
2: என்னென்ன சொல்றோம் பாருங்க.
1: சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான், டென்மார்க்கை சேர்ந்த உணவு பிரியர் தம்பதியினர் அவங்களுடைய பிள்ளைக்கு சிங்கப்பூரை சார்ந்த ஒரு பிரபலமான உணவு வகைய பெயரா வச்சிருக்காங்க, அது எந்த உணவு வகை?
0: சரியா சொல்ற முதல் மாணவருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா. வாட்ஸ்அப் 7 8 9 6 7 8 8 9 6 8.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 6:38. சிரிக்கலாம், பறக்கலாம், இலக்கைகள்
1: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்த திரைப்படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம பாடல கேட்க இருக்கோங்க.
0: போக்குவரத்து
1: நிலவரம் ஆதரவு.

0: இன்றைய பொன்மொழிய நம்மோடு பகிர்ந்து கொண்ட நேயர் பிரேமாவுக்கு நன்றி.
1: உரிமை உள்ள உறவும், உண்மை உள்ள அன்பும், நேர்மை உள்ள நட்பும், நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை, தோற்று போவதும் இல்லை.
0: உரிமை உள்ள உறவும், உண்மை உள்ள அன்பும், நேர்மை உள்ள நட்பும், நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை, தோற்று போவதும் இல்லை.
1: அர்த்தமுள்ள இந்த கூற்றோட இந்த நாளை தொடங்குவோம். நல்லா சந்தோஷமா இருப்போம். தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: சிறப்பான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.

0: சைவ உணவகம் சைடல் விசாலை சிராங்கோன் சாலை டல்ஹவுசி லேன் இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தளமுமான 6209 7.

0: நேரம் இப்பொழுது காலை 6:49 ஆகிவிட்டது. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் ரவி?
1: பலத்த காற்று நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். அதுக்குள்ள கிரீக் யோகர்ட், அதுவும் குறைந்த கொழுப்பு கூடுதலா புரதச்சத்து இருக்கிற யோகர்ட், தயிர் வகை இருக்குல்ல, அது கிரீக் யோகர்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்துல நான் அதான் சேர்த்துக்கிட்டேன்.
0: சரி,
1: ஆக அந்த வெள்ளக்கரு கிரீக் யோகர்ட் இத நல்ல ஒரு கலவையா மாத்திருங்க.
0: சரி,
1: ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துரும் இல்லையா, அதுக்குள்ள உப்பு லேசா, அதுக்கப்புறம் சில பேருக்கு மிளகு பிடிக்கும் அதை லேசா போடலாம். ஏன் சில பேருக்கு இந்த பப்ரிக்கா போன்ற தூள்லா இருக்கு இல்லையா, அது கூட பிடிக்கும், அதை கூட நீங்க லேசா சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது.
0: அதுக்கப்புறம்
1: இத இந்த பேஸ்ட் எடுத்து ஒரு ஹோல் மீல் வகையான ரொட்டி இருக்குல்ல, அது மேல தடவிக்கங்க. அதுக்கப்புறம் மேல செரி டொமாட்டோஸ் வகையான தக்காளி இருக்குல்ல, அதை அப்படி தூவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வச்சு சாப்பிடுங்க, சுவையா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நல்ல சாப்பாட சாப்பிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷமும் கிடைக்கும்.
0: இப்பவே வாயுறுதே ரவி, வாயுறுதே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.
2: Salut mon kailou, mon konne ma nya batou, mon kani bébé. Si li la parive malba dans les natis en amoué. Oh mon zayo y ça va, mi konne pa quand li wa arrive. Oh ma ghetto mon bandian gon, li wa don amoué le bon le mauvais.
3: Allé, allé, allé, allé. Talé, talé, talé, talé. Ha allé, ha talé, ha allé, talé, allé, talé.

0: டிவிசி தென்றல் தேவாவின் இசையில் பகவதி திரைப்படத்தில் இருந்து உதித் நாராயண் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்
2: ஆறாகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பிஐஇ துவாசி நோக்கி செல்லும் அந்த வழியில் டெம்பனி சாலைக்கு பிறகு
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: என்னுடைய பேர் ஆதித்யா. நான் தன்யன் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஆன்சர் வந்து காயான்னு நினைக்கிறேன்.
1: சேர்ந்த உணவு பிரியர் தம்பதியினர் கேட்லின் மற்றும் ஆண்டர்ஸ் இவங்க அவங்களோட பெண் குழந்தைக்கு காயா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சிங்கப்பூருக்கு 2019 வந்த போது காயா பட்டர் டோஸ்ட் சாப்பிட்டிருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா.
2: நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு பிறக்க போற முத பிள்ளைக்கு மேகி கோரிங் ஆயான்னு பேரிக்க போறேன். இரண்டாவது பிள்ளைக்கு ஹாக்கேன் மீன் பேரிக்க போறேன்.
1: மூன்றாவது குழந்தைக்கு
2: அது யோசிச்சுட்டு இருக்கேன்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடா கூறியிருக்கிறது. புதிய அமெரிக்க வரிகளை தவிர்க்கும் நோக்கில் அது வர்த்தக பேச்சுகளை நடத்துகிறது. நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கெனடிய தரப்பு கூறியுள்ளது. அமெரிக்கா கெனடிய இறக்குமதி மீது புதிதாக 50 விழுக்காட்டு வரி விதிப்பதாக கூறியிருந்தது. அது இந்த வாரம் புதன்கிழமை நடப்புக்கு வரவிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பின்னர் அதனை 3 நாள்களுக்கு தள்ளி போடுவதாக கூறியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விண்வெளி திட்டங்களை கணிசமாக அதிகரிக்க உதவும் குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளார். 2030 ஆண்டுக்குள் ஆண்டுக்கு சுமார் 1000 முறை விண்கலன்களை பாய்ச்ச புதிய உத்தரவு எண்ணுகிறது. தற்போது ஆண்டுக்கு 178 முறை மட்டுமே விண்கலன்கள் செல்கின்றன. தனியார் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சிகளை துரிதப்படுத்துமாறு அரசாங்க அமைப்புகளை திரு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஆப்கானிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஊழியர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டுவிட்டதாக தெரிவித்தது. தலிபான் அரசாங்கம் அந்த ஆடவர்களை ஒரு வாரத்துக்கும் மேலாக தடுத்து வைத்திருந்தது. அதற்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஊழியர்கள் உடல் நலத்துடன் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்தது. அண்மையில் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனும் மனித உரிமை குழு ஒன்றின் 6 ஊழியர்களையும் தலிபான் அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்தனர். அவர்கள் 1 மாதத்துக்கும் மேலாக தலிபான் பிடியில் இருந்ததாய் கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனிய தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதல்களில் 16 பேர் மாண்டனர். ரஷ்ய தாக்குதல்களை இடைமறிக்க உடனடியாக பேட்ரியட் ரக ஏவுகணைகள் தேவைப்படுவதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைகள் மருத்துவமனை உட்பட பல கட்டடங்கள் சேதமுற்றன. மாஸ்கோ பயன்படுத்தும் புவியீர்ப்பு ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியவை. ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களில் அவை கீவை சென்றடைவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனியார் மருத்துவமனையில் அல்லது வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பலத்த காவலுடன் சிறையிலிருந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. திரு கானின் உடல்நலம் பற்றியும் அவருக்கு உரிய மருத்துவ பராமரிப்பு கிடைக்கிறதா என்பது பற்றியும் பல மாதமாக அக்கறைகள் இருந்து வந்தன. அதனைத் தொடர்ந்து அவரை பரிசோதனைக்கு அனுப்பும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தென்கிழக்கு வட்டாரத்தில் உதவி தேவைப்படுவோரை தொண்டூழியர்களுடன் இணைக்கும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டல் தேவைப்படும் இளையர்களும் மளிகை பொருள் வாங்க உதவி நாடும் மூத்தோரும் திட்டத்தால் பயனடைவர். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் எனும் அந்த திட்டத்தில் தொண்டூழியர்கள் பண உதவி தேவைப்படாத குடியிருப்பாளர்களுடன் நேரம், திறன், அனுபவம் போன்றவற்றை பகிர்ந்து கொள்வர். எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவளிக்க அதற்கேற்ற தொண்டூழிய கட்டமைப்பு இருப்பது மிகவும் அவசியம் என்று தென்கிழக்கு வட்டார மேயர் தினேஷ் வாசுதாஸ் கூறினார். அடுத்த ஓராண்டில் சுமார் 1500 தொண்டூழியர்கள் திட்டங்களில் சேர்த்துக் கொள்ளப்படுவர். சிங்கப்பூரின் இதர வட்டாரங்களுக்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்படலாம் என்று திரு தினேஷ் சொன்னார். பாண்டான் நீர்த்தேக்கத்தில் முதலை காணப்பட்டதால் அங்குள்ள நீர் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதுகுறித்து தேசிய தண்ணீர் அமைப்பான PUB தகவல் வெளியிட்டது. PUBயும் தேசிய பூங்கா கழகமும் சேர்ந்து சம்பவத்தை விசாரிக்கின்றன. முதலை தென்பட்டதாக நேற்று மதியம் சுமார் 3 மணிக்கு அழைப்பு வந்ததாய் அமைப்பு சொன்னது. வங்கோ கிரசண்டில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் நேற்று தீ மூண்டது. இரண்டாம் மாடியில் இருந்த வீட்டின் படுக்கையறையில் தீ மூண்டதாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. நீர்பாய்ச்சும் கருவியை கொண்டு தீ அணைக்கப்பட்டது. காயமடைந்த முதியவர் ஒருவர் செங்காங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்மோக்கியோ குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விக்டர் லாய் சம்பவம் குறித்து பேஸ்புக்கில் தகவல் பகிர்ந்தார். தீ பற்றிய வீட்டில் இருந்த மூவரை வெளியேற்ற பக்கத்து வீட்டில் குடியிருந்த மாணவர் உதவியதாக அவர் சொன்னார். நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் சுமார் 50 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் பிள்ளைகள். தேடல் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. படகில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமானோர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. படகுகளை சரியாக பராமரிக்காதது, பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாதது போன்ற காரணங்களால் குறிப்பாக பருவமழை காலங்களில் நைஜீரியாவில் இதுபோன்ற விபத்துகள் அதிகம் நடக்கின்றன.
2: சொல்லும் பொருளும்
1: சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா. சில வார மாத இதழ்களை சந்தா செலுத்தினால் படிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும்

0: வணக்கம் சிங்கே.
1: கில்லி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. வித்யாசாகரின் இசையில் கே அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை வழங்கியிருக்காங்க உங்களுக்காக. காலை 10 மணி வரையிலும் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ரவிஜி
0: சஜினி
1: எட்டு மணிக்கு மேல
0: அங்க லைவ் வரப்போறோம் இல்லையா?
1: ஆமா, உங்களோட நேரடியா இணைய காத்துக்கிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை பொழுத, அதாவது காலை பொழுத, உங்களோட சேர்ந்து டிக்டாக் லைவ்ல ஆட்டம் போடலாம்னு இருக்கோம்.
0: எல்லாமே இங்க இங்க. இது உங்க அபிமான ஓலி 968.
1: கேட்டாலே பரவசம்.
2: ஓலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பொங்கல் சாலைக்கு அருகே உள்ள டிபிஇ ஸ்லிப் சாலை ஹோகாங்கை நோக்கி செல்லும் வழியில் காரணம் அங்கே சாலை விளக்குகள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

பாஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கின பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காஸ் .com.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: தங்க நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: காஃபிய ஒருத்தருக்கு பரிசா கொடுக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபம். இப்பவே எங்களுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கத்துக்கு போங்க. அண்மையில நானும் சஜினியும் ஒரு பாடலுக்கு ஆடிருக்கோம். அது எந்த பாட்டு அப்படிங்கறது கேள்வி இல்ல, இந்த பாட்டை எங்க ஆடணும் அப்படிங்கிறது தான் கேள்வி.
0: குறிப்பா எந்த கடற்கரையில ஆடணும் அப்படிங்கிறது தான் கேள்வி.
1: நல்லா தெளிவா சரியான பதில சொல்றேன் இருக்கு காத்துட்டு
0: இருக்கு. வழங்கும்
1: ஏற்கனவே காணொலியை பார்த்து வச்சிருந்தீங்கன்னா சிறப்பு இல்லையா? இன்னும் பாக்கலையா? எங்க போறதுன்னு தெரியலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க.
0: எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க. தொடர்ந்து நாம 80களில் வெளியான விறுவிறுப்பான பாடல்களை கேட்டு ஆட்டம் போட போறோங்க.
1: உங்களுக்காக பாடல்
0: இடம்பெற போகுது.

அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: சைவ உணவகம் சைட் அல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:38 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் பல இடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE AYE எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமிட்டி அவென்யூ 6 எக்ஸிட்டின் நுழைவாயல் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: சரியான பதில பல நேயர்கள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சொன்ன முதல் நேயர் யார் என்றால் அஜித் குமார்.
1: இருக்கிற பலவான் கடற்கரை இருக்கு இல்லையா, அங்கதான் நாங்க ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கோம். எந்த பாட்டு எங்க ஆடணும், காட்சி எப்படி அமைந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நீங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்களுக்கு போகலாம்.
0: மாறி இருக்குல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியலையா? சென்டோசாக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா பலவான் பீச்சுக்கு நீங்க கண்டிப்பா போகணும். இதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களுக்கு வழங்குறோம்.
1: திருப்புமுனை பொன்மனச்செல்வன் ஆகிய படங்களுக்கு பாடல்கள் வரப்போகுது. இனி எங்களோட இது வணக்கம்.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார்ஹப் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.

0: மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: சக்தி ஸ்ரீ கோபாலன் வரும் ஆகஸ்ட் 29 சிங்கப்பூரின் கேபிட்டல் தியேட்டரில் பிரம்மாண்டமான இசை அனுபவத்துடன் உங்களை சந்திக்க வருகிறார். நம்முடைய உள்ளூர் கலைஞர்களான மழை, கார்த்திக், சங்கீதாவுடன் இணைந்து அவர் வழங்கும் இசை மாயஜாலத்தை தவறவிடாதீர்கள். நுழைவுச் சீட்டுகள் சிஸ்டிக்கில் விற்பனையில் உள்ளன. இன்றைய சிறப்பு சலுகை பெற 8808-0377 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். சுவையாக சமைக்க.

0: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
1: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையா இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது நல்ல அழகான உருண்டையா செக்க செவையில் இருக்கக்கூடிய தக்காளி. இவை லேசா புளிப்ப தன்மையோடு இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அதிசய உலகம்
3: ஒரு பாட்டு,
4: காதல் பூத்தது அதை கேட்டு
2: எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
5: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி
6: இவ்வாறு நட்சத்திரம் மனோ இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. பொன்மன செல்வன் திருப்புமுனை திரைப்படங்கள்ல இருந்து காதல் பரிசு திரைப்படத்தில இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாடல கேட்க போறோங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு முன்பு உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
7: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
8: 7:52 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவென்யூ 6 நுழைவாயில், துவாசை நோக்கி செல்லும் PIE எடம் சாலை நுழைவாயில், PIE துவாசை செல்லும் வழியில் AYE எக்ஸிட், சாங்கி நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் சாலை எக்ஸிட். இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
6: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினை வணக்கம் சிங்கே.
1: சரி, நாங்க ரெண்டு பேரும் சென்டோசாவில இருக்கிற பலவான் கடற்கரையில ஆடி இருந்தோம்.
2: ஆமா, அந்த கடற்கரை பத்தின சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆசிய கண்டத்தின் ஆக தென்கொடியான முனை வந்து இந்த இடத்துல தாங்க இருக்கு. அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டினென்டல் ஏசியா.
2: குறிப்பிட்டு ஏன் அங்க நாங்க போனோம் அப்படின்னு சொன்னா, அங்கதான் இருக்குது ஐகானிக் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எனப்படும் தொங்கும் பாலம். அதுல ஆடி இருப்போம், பாலமும் தாங்கிருச்சு எப்படின்னு தெரியல.
1: அந்த பாலம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வித்தியாசமான முறையில கயிர்களை கொண்டு இந்த பாலத்தை அந்த நடுவுல தொங்க வச்சிருப்பாங்க.
2: காணொலியில மட்டும் பார்த்தா போதுமா? இதெல்லாம் நேரா போய் பார்த்து ரசிக்க வேண்டிய அற்புதமான இடங்கள் இல்லையா?
1: ஆமா, நீங்க தென் சீன கடலை வந்து நல்லா பார்த்து ரசிக்கணும், காற்றை நல்லா உள்வாங்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகணுங்க.
2: சென்டோசல இருக்கிற பலவான் பீச்.

0: பொருட்களை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும்.
1: கியூ இருக்கும் வரை
0: Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
2: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
3: 1000 மாதாந்திர பதிவுகளுக்கு மேல் பெற்று 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன நிறுவனமாக திகழ்கிறது BYD.
2: மாதம் முழுவதும் கவர்ச்சியான பரிசுகளையும் BYD டான்சர் உரிமையாளர் பலன்களையும் பெறலாம்.
3: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்கா ஈரான் மீது வரலாற்றின் ஆக கடுமையான தடைகளை விதிக்கும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். தெஹரான் மீது பொருளாதார நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்தவிருப்பதாக கூறிய அவர், அதன் வழி பெரிய அளவில் ராணுவ நடவடிக்கை எடுக்கும் தேவை இருக்காது என்றார். சீனா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானுக்கு பொருளாதார உதவி வழங்கும் தரப்புகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தார். ஈரான் அமெரிக்காவின் போக்கை பொருளாதார பயங்கரவாதம் என்று சாடியிருக்கிறது. சீனா அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஈரான் மீது தடை விதிப்பதும் பொருளாதார நெருக்குதல் கொடுப்பதும் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் சொன்னார். அமெரிக்காவை அரசதந்திர வழிகளில் தீர்வை நாடும்படி சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சர்ச்சை நிலவும் சூழலில் எந்த தரப்பையும் ஆதரிக்காமல் நடுநிலையாக நடந்து கொள்ளுமாறு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ தென்கொரியாவை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்கொரியா பூசலின்றி இருதரப்புடனும் நட்புறவை வளர்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தென்கொரியா சீனாவுடன் நட்பார்ந்த கொள்கையை வகுத்துக் கொள்ளும் என்று நம்புவதாக தென்கொரிய அதிபர் லீ ஜேமியுங்கிடம் திரு வாங் இ சொன்னார். சீன தென்கொரிய உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்ல திரு லீ விருப்பம் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் ஓர் வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடா கூறியிருக்கிறது. புதிய அமெரிக்க வரிகளை தவிர்க்கும் நோக்கில் இரு நாடுகளும் வர்த்தக பேச்சுகளை நடத்துகின்றன. அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது.